0: அடிக்கடி உபயோகித்துக் கொள்ளும் அருள். நீங்கள் வருகை கடந்த வாரங்களிலும் நீங்கள் அழைத்தீர்கள். உங்கள் இணைப்பு எங்களோடு இணைய முடியாமல் இருந்ததை விட்டு வருந்தினேன். முடியவில்லை, காரியம் இல்லை. நலமாக இருக்கின்றீர்களா ஐயா?
1: ஓம் ஐயா.
0: எல்லோரும் நலமாக
1: இருக்கிறாரா?
0: அம்மாவும் ஓரளவு பரவாயில்லை இருக்கின்றார், அவர் சிகிச்சையோடு இருக்கின்றார். நானும் நலமாக இரண்டு நாள் வர முடியாமல் மீண்டும் இன்று வந்துவிட்டேன். நாங்கள் எல்லோரும் நலமாக இருக்கின்றோம். காலநிலையும் சுமாராக மாறி இருக்கின்றது, எங்களுக்கு நல்ல காலநிலை. வசந்தம்
1: சரியான வெயில் ஐயா,
0: வெயில். அங்கே உங்களுடைய புது வருடம் எப்படி இருக்கின்றது என்று?
1: புது வருடம் பெருசா இன்னும் நாளைக்கு தான் ஓரளவு தெரியும்.
0: ஓ அப்படியா? ஆலயங்கள் எல்லாம் பூஜைகள் நடைபெறும். நீங்கள் சென்று மருந்து பன்னீர் வாங்கி வந்து தோய்ந்து குளித்து எங்களுடைய பஞ்சாங்க நிலையப்படி முறைப்படி கொண்டாட இருக்கின்றீர்கள். சிறப்பு புது வருட வாழ்த்துக்களை மொன்றியால் தமிழ் வானொலி உங்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றது. அருள்
1: உங்களுக்கும் வாழ்த்துக்களையா.
0: நன்றி அருள்.
1: உங்களுக்கும் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி நன்றி. இந்த வேளையிலே ஐந்து பாடலையும் கேட்டு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். நாங்கள் இப்படி அப்படியே இருந்தால் உங்களை நான் வாக்குச்சாவடிக்கு கொண்டு செல்கின்றேன். இது ரகசிய வாக்கெடுப்பு. நீங்கள் அளிக்கும் பாட்டு வாழ்த்து மற்றவர்களுக்கு வாக்கு மற்றவர்களுக்கு தெரியாது. வாருங்கள், செல்வோம்.

0: வாழ்க்கை என்பதை பற்றி ஐந்து பாடல்களும் தெரிவு செய்து தனக்கு விருப்பமான பாடலை முதலில் பதிவு செய்திருக்கிறார் அன்பு அருள். அவர் பதிவு செய்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருள், இந்த ஐந்து பாடலையும் கேட்கும் பொழுது எப்படி இருந்தது உங்களுக்கு? என்ன பாடலை ஒளிபரப்போ இந்த ஐந்து பாடலையும் கேட்க கூடாது, வேறு ஏதாவது பாடல் உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடலை கூறுங்கள்.
1: சின்ன தம்பி படத்துல
0: சின்ன தம்பி தான் போயிட்டீங்களா? கூறுங்கள்.
1: உச்சந்தல உச்சியிலே
0: அட்ரஸ் ஆக்கியண்டரம் உச்சந்தலையில அடிச்சா இருக்கும். பாடல் உச்சந்தல உச்சியிலே, நல்ல பாடல். உச்சந்தல உச்சியிலே என்ற பாடல் உங்களுக்காக நான் ஒளிபரப்புவேன். சின்ன தம்பி திரைப்படத்திலிருந்து. அங்கே உங்கள் உறவுகள் நண்பர்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றார்களா?
1: எல்லாரும் நலமாக இருக்கிறோம் ஐயா.
0: சரி, அங்க இப்ப இந்த காலநிலை
1: சொல்லி காலநிலைதான் மோசமா இருக்கு.
0: அது மோசம் வந்து வெப்பமா குளிரா மழையா?
1: வெப்பம்
0: தான் அதிகம் இந்தியாவிலும். வெப்பம் தான் அதிகம். எங்களுக்கு அந்த அளவுக்கு வெப்பம் இல்லை. இவ்வளவு 15 பாகம் காற்றோட்டம் சிறப்பாக இந்த வாரம் முழுவதும் மழையை தான் காணுவோம். பனியை கண்டு கொண்டு வந்து நாங்கள் பனியெல்லாம் கரைந்து ஓடி பூமியால் உறிஞ்சப்பட்டு மழை பொழிகிறது. ஆனால் அந்த மழை தண்ணி மேலே தங்கி நிற்கவில்லை. ஆதலால் இந்த வாரம் முழுவதும் மழை என்று காலநிலை கூறுகின்றது கனடாவிலே. அங்கே மழை பொழியவில்லையா? சித்திரை பிறந்து விட்டது, லேசாக மழையை தொடர்ந்து இந்த அங்கே இப்ப சிறப்பு வெள்ளாண்மை விதைப்பு நடைபெற்றிருக்கும். சித்திரை 28 கிட்டத்தட்ட நெற்பயிர் 4 இதழ்களை கொண்டு வந்துவிடும், 4 தலைகளை கொண்டு வரும் வேளையில் ஒரு நல்ல மழை பொழியும் என்று முன்னோர்கள் ஐதிகத்தின் நாங்கள் கண்டுகொண்டது. இப்பொழுது காலநிலையெல்லாம் மாறிவிட்டது தானே அருள்? சரி, காலையிலே மாற்றத்தால் கவனமாக இருங்கள். உடல்நலத்தை பேணிக் கொள்ளுங்கள். உங்களுடைய தெரிவு செய்த பாடல் வெற்றிக்கு பெற நான் வாழ்த்தும் வேளையில் நீங்கள் கேட்ட பாடலையும் நான் ஒளிபரப்புகிறேன். இங்கே பாட்டு சவாரி 146 146 இணைந்து சிறந்து எங்களோட பங்களித்ததற்கு என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். எல்லோரும் நலமாக வாழுங்கள். நன்றி அனைவரும். நன்றி நன்றி நன்றி அருள். நன்றி நன்றி. அன்புடன் அருள் வந்து தன்னுடைய வாக்கினை தந்துவிட்டு முதல் வாக்காக பதிந்து விட்டு தனக்கு விருப்பமான பாடலையும் கேட்ட வழியில் அடுத்த உறவுகளும் பெற வேண்டும். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு

0: வணக்கம் வணக்கம் மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்களே.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா.
0: எப்படி நலமாக இருக்கிறீர்களா? மல்லியத்தில் எப்படி இருக்கிறீர்கள்? நாங்கள் நான் நலமாக இருக்கின்றேன். பூரண நலம் என்று கூற முடியாது, ஆனால் ஆபத்தாக எதுவும் இல்லை. நான் வைத்தியசாலைக்கு சென்ற இடத்தில் ஊடுருவிகள் மூலம் ஏதாவது வெடிப்பு முறிவு அப்படி ஒன்றுமே இல்லை. சதைதான் ஏற்பட்டிருக்கிறது, நசிவு. அதற்கு இரண்டு நாள் அது நிறங்கள் எல்லாம் மாறிவிட்டது. அதுக்கு சிகிச்சை செய்து ஓரளவு இருக்கின்றேன். உட்கார்ந்து இருக்கும் போலே கடினமாகத்தான் இருக்கின்றது. வாழ்க்கையில் ஆயுதம் தடைக்கல் வெல்லுவோம் என்று இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்கள்?
1: நல்லா இருக்கீங்க?
0: நல்லா இருங்க. அம்மாவுக்கும் அந்த அம்மாவும்
1: நாளைய
0: அம்மாவுக்கும் தொடர்ந்து அந்த மாத்திரைகள் முடிவடையின் நேரம் கொஞ்சம் வலி வேதனை குறைந்திருக்கின்றது. இப்பொழுதுதான் கொஞ்சம் உணவருந்துகிறார். அந்த பல் வந்து அவருக்கு இவங்க இவர்கள் தெரியாத பழகிறதும் தானே ஐயா வைத்தியர். பயம் ஒரு பக்கம், யாரை எங்கு வைப்பது என்று யாருக்கும் தெரியலே. நான் வருகின்றது இருக்கின்றார் இருக்கின்றார் நாங்கள் இருக்கின்றோம். நல்லது. நீங்கள் கூற வந்தபடியே கூறுங்கள். நாளைய தினத்தை பற்றி கூறுகிறீர்கள்.
1: நாளைக்கு வருகின்ற தமிழ் புத்தாண்டுக்கு எங்களது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கும் அம்மாவுக்கும்
0: ஏனைய உறவுகளுக்கும்
1: மற்றும் ஏனைய எம்டிஆரின் உறவுகளுக்கு அனைவருக்குமே இந்த சமயத்தில் நான் முன்பாக வருடப்பிறப்பு முன்பாகவே நான் இதை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன்.
0: நன்றி மகாலிங்கம். அந்த மகிழ்ச்சி எங்களுக்கும் இருக்கின்றது. நீங்கள் எனக்கும் அம்மாவுக்கும் கூறியது எங்கள் மொழிகள் தமிழ் வானொலி அன்பு உறவுகளுக்கும் அனைத்து உறவுகளுக்கும் உலகளாக இருக்கும் அன்பு உறவுகள் எங்கள் உள்ளங்கள் அத்தனை பேருக்கும் நீங்கள் கொடுத்த புது வருட வாழ்த்து சிறப்பாக அமைந்திருக்கிறது. முன்னேற்பாடாக நீங்கள் கூறியது, அருள் வந்து கூறியது போல நீங்களும் கூறினீர்கள். எல்லோருக்கும் அந்த மகிழ்வு இருக்கின்றது. எது வருணம் வரட்டும், அந்த வருடத்தை நாங்களும் மகிழ்வோடு கொண்டாடுவோம். நன்றி மகாலிங்கம் அவர்களே. இது எல்லா நலமும் பலமும் வந்து உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் சகல சௌபாக்கியமும் கிடைக்க நானும் உங்களை வாழ்த்திக் கொள்ளுகின்றேன் உறவுகளோடு. நன்றி. சரி, நாங்கள் அதற்கு முன்பு ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு சென்று வருவோம். அந்த விடயத்தை கவனிக்க வேண்டும் அல்லவா? ஒரு தடவை சென்று வருவோம் பாருங்கள்.

0: காற்றலைக்க வந்துவிட்டோம் அன்பு முகாலிங்கத்தோடு நான் முனைந்து நல்லதொரு பாடலை தெரிவு செய்து தந்திருக்கீங்களோ அந்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தரும் இந்த பொழுது. உங்களுக்காக என்ன பாடலை ஒலிபரப்ப வேண்டும் மகாலிங்கம்?
1: தமிழ் புத்தாண்டு வர்ற மாதிரி உள்ள பாடலை ஏதாவது ஒன்றை போடுவோம்யா. நான் கொஞ்சம் உடனடியாக வந்துட்டதுனால யோசனை பண்ணிட்டு வரலையா. தமிழ் புத்தாண்டு பற்றி வாழ்த்தி பாடல்,
0: ஒரு பொங்கல் வாழ்த்து, ஹாப்பி நியூ இயர் பாடலா?
1: இல்லை, தமிழ் தமிழ் புத்தாண்டுக்கு உள்ளது.
0: சார், நீங்கள் சற்று நேரம் ஓய்வெடுத்து அவடலை நினைத்து விட்டு வந்து தாருங்கள், நான் தருகின்றேன். எழுத்திலே முழுதலாம் அல்லது நேரில் வந்தும் தாருங்கள் ஐயா. நான் தருவதை விட நீங்கள் நீங்கள் தீர்மானித்து தந்தால் சிறப்பாக.
1: பாடலை எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்த வாழ்வு வரும், அனைவரையும் வாழ வைப்போம்.
0: ஓ, அற்புதமான பாடல், பாசமலர் திரைப்படம் இல்லையா? எங்களுக்கும் காலம் வரும், நல்ல பாடல் அந்த பாடல். எங்களுக்கும் காலம் வரும் என்ற அற்புதமான பாடல், அந்த பாடலை உங்களுக்காக நான் ஒளிபரப்புகின்றேன். இணைந்து சிறப்பித்து என்னுடைய போட்டியை மூன்றியல் தமிழ் வானொலியும் பாட்டு சவாரி 146 அலங்கரித்து உங்களுக்கு விரும்பின பாடலை தெரிவித்து தந்த போலே அந்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை இப்பொழுது தெரிவிக்கின்றேன். பார்ப்போம் முடிவில். எப்படி இருந்தது 5 பாடலும் கேட்கும் போது வாழ்க்கையை பற்றிய பாடல்?
1: மிக மிக அருமையா இருந்தது. அனைத்து பாடலுமே அருமை. அதுல வருஷப்படுத்துற தகுந்த மாதிரி அது.
0: ஆமா, அது ஒவ்வொரு கோணத்திலே ஒரு வாழ்க்கை வாழ்க்கை என்றால் என்ன என்று கூறி சொல்கிறது. சிறப்பு சிறப்பான கருத்து தந்தீர்கள் மாலிங்கம். மகிழ்ச்சியோடு இந்த வெறும் சித்திரை புத்தாண்டு எல்லோருக்கும் மகிழ்ச்சி தர வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு விடைபெறுவோம். நன்றி. உங்கள் பாடல் ஒரு விருப்பப்படும்.
1: நன்றி.
0: நன்றி.

நேரம் தெரியாக 12:33 நண்பகல் கனடாவர்கள். ஆனால் எங்களுக்கு வெயில் என்பது நண்பகல் என்று புரியவில்லை. இருள் சூழ்ந்த நிலையில் இருக்கின்றோம். ஏனென்றால் இந்த வாரம் முழுவதும் மழை நாள் என்றுதான் கணிக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று மலைகள் பொழிகின்றது. இன்று நான் காக்கை இனத்தை கண்ணார காண்கின்றேன். மழை வந்தவுடன் குளிர் அகன்று இவர் எங்கு சென்று அமர்ந்து விட்டு வந்தாரோ. ஆனால் நான் கூடுதலான பனிக்காலத்திலும் இவர்களை நான் கண்டிருப்பேன். நான் முன்பு ஒரு தடவை கூறினேன், நூற்றுக்கணக்காக படையெடுத்து வந்து இருந்து தங்களுக்குள்ளே பேசிக் கொள்வாரோ, என்ன கூட்டம் போடுகிறார்களோ தெரியவில்லை. வட்டம் மிச மகாநாடு மாதிரி என்று எங்கள் கலையத்தில் எனல் அதாவது யசாளரத்தின் ஊடாக பார்க்கும் பொழுது சோடி காக்கைகள் வந்து பறந்து செல்கின்றன. மகிழ்வாக பறந்து செல்கின்றன. ஏனென்றால் அவர்களுக்கு தரையிலே தெரிகின்ற உணவுப் பொருட்கள் நிறைய கிடைப்பதுண்டு. அவர்களுக்கு அவர்கள் தங்கள் கடமையை செய்வதற்கும் சிறப்பாக சுத்தம் செய்யும் வேலையை அவர்கள் செய்பவர்கள். அது மட்டுமல்ல, நல்ல ஆறு குடம் கொண்ட அந்த காக்கையை உலகளாவ நாங்கள் காணக்கூடும். ஆனால் சிங்கப்பூரில் காண முடியாது. நான் வாழ்ந்த காலத்தில் காகத்தை சிங்கப்பூரில் காணவில்லை. அம்மா பிள்ளைகளை கேட்டு ஒரு புதினம் மீண்டும் ஒரு தடவை பேசுகிறேன். வந்துவிட்டு அடுத்த உறவை இணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அழைப்பு கிடைக்கவில்லை, மீண்டும் அழைக்க வேண்டும் என்று ஷியாமலா நீங்கள் அழைத்திருக்கின்றீர்கள். மீண்டும் அழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. ஜோர்ஜ், நீங்களும் இணைவதற்காக துடிக்கின்றீர்கள், வர வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றேன்.

0: வந்து விட்டாள் அன்பு மகள் சியாமளா. வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கம் மகளே.
1: வணக்கம்.
0: எப்படி அம்மா இருக்கின்றீர்கள்?
1: பொறுமையை
0: காத்து சிகிச்சை தின்னுவது அந்த ஆபத்தான நிலை ஒன்றும் இல்லை. ஆனால் நோவு இருக்கத்தானே மகளை செய்யும். அந்த நிறங்கள் எல்லாம் மாறி வந்திருந்தது. இப்பொழுது நிறங்கள் எடுபட்டு மறந்து தந்து மகள் சரியான கட்டுப்பாடான ஓய்வு கொடுத்து விட்டார். எழுந்திருக்கவே விடவில்லை. எல்லா உதவிகளையும் செய்து கொண்டிருந்து வைத்தியத்தோடு இருந்து இப்பொழுது உட்காரக்கூடிய அளவில் இருக்கின்றேன். அது மாறிவிடும். உள்ளுக்கு முறிவு நிறைவு அப்படி ஒன்றும் இல்லை. வயதான காலத்தில் விழுந்தால் இடுப்பு பகுதி கடினம் இருக்கணும் எல்லோரும் பயப்படுத்துவார்கள். ஏதோ இறைவன் அருள், உங்களுடைய அன்புகள், ஆதரவுகள், உங்களுடைய அனுதாபங்கள் எனக்கு எப்பொழுதும் இருக்கும். உட்காரெல்லாம் அந்த அந்த நிறங்கள் எல்லாம் மாறி வந்து விட்டதுமா. இந்த மகள் தானே நீங்கள். நிறம் எல்லாம் மாறி வந்து விட்டது. கொஞ்சம் மீனியும் கொஞ்சம் சிவந்த மீனி தானே மகளும் பயந்து படம் பார்த்து விட்டு பயந்து விட்டு எல்லாம் மாறி வந்து விட்டது. இப்பொழுது அந்த நிறங்கள் மாறி வந்து விட்டது. ஓரளவு என்னுடைய பொதுவான நிறத்துக்கு வந்திருக்கேன். நான் நோவு இருக்கின்றது, உட்கார்வது கடினம்தான். நான் இங்கே கலையகத்துக்குள்ளேயும் வந்து அதற்கேற்ற வகையில் அமைத்து கொண்டிருக்கின்றேன். இடையிலே எழுந்து நின்று இந்த உட்கார்ந்தப்படா. நீங்கள் சொன்னது சரி, முழுமையானது குணமாகவில்லை தான். இருப்பினும் உங்களோடு வந்து பேசி மகள்வதில் எனக்கு தாராளமாக நான் நிகழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கின்றது மகளே. நன்றி அம்மா. நன்றி மகளே. நன்றி. சரி, அங்கே உங்களுடைய காலநிலை இப்பொழுது எப்படி? மழை பெய்ததா மகளே?
1: இல்லை.
0: சித்திரை வருடம் வருகின்றது, அதற்கு கூட மழை வரவில்லையா? வரும் மழை வரும். வராமல் போகாது. ஒரு காலம் மழை பொய்க்காது. ஆனால் எங்களோட சேவைக்கு எங்களோட நேரத்துக்கு வர வேண்டும் அல்லவா? என்ன அப்படியே ரெண்டும் இருக்கு. எல்லோரும் நலமாக இருக்கும்போது நல்ல நல்ல பாடல்களை நீங்கள் காற்றலையிலே நேர் நேரம் தளத்திலே அழகாக எழுதி கொண்டிருக்கேன். நல்ல கருத்துள்ள பாடலை தருகின்றீர்கள். உங்கள் உங்கள் பாடல்கள் ஒரு பிரத்யேகமான கவனம் நான் எடுக்க வேண்டியதாக இருக்கின்றது. என்றால் அந்த பாடலை முழுமையாக கேட்டும் நான் மகிழ்கின்றேன். நல்லா இருக்கின்றதாம்மா உங்களோட பாடல். எல்லோரும் தருவது நல்லதுதான். அதற்குள்ளே உங்களுடைய ஒரு வித்தியாசமான போக்கிலே போய்கொண்டிருப்பதை நான் அவதானிப்பேன். வாழ்த்துக்கள் மகளே. சிறப்பு. நன்றாக நீங்கள் உள்வாங்குகிறீர்கள் பாடல்களை. கெட்டிக்காரி கெட்டிக்காரி. இப்பொழுது நாங்கள் வந்த விடைய தேர்வு தலைவை கவனிப்போம். பாட்டு சவாரி 146 வாக்குச்சாவடிக்கு செல்வோமா?
1: செல்வோம்.
0: செல்வோம்.

0: வந்துவிட்டோம் காற்றழைக்காப்பாவும் மகளும். இப்பொழுது மகள், நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற வேண்டும் என்று நான் பகிரங்கமாக வாழ்த்து தெரிவிக்கிறேன். பார்ப்போம் முடிவிலே.
1: நன்றி, வாழ்த்து பலிக்கட்டும்.
0: பலிக்கட்டும், பலிக்கட்டும் மகளுக்கு. சரி, என்ன பாடல் உங்களுக்கு ஒளிபரப்ப வேண்டும் மகளே?
1: ராஜராஜன் படத்திலிருந்து ஏடு தந்தானடி தில்லையிலே, அந்த பாட்டுப்பா.
0: அப்படியா, ஏடு தந்தானடி தில்லையிலே, இனியான பாடல். வாழ்த்துக்கள். சரி, எல்லோருக்கும் சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெரிவிக்க முடியுமா, அல்லது உங்களுக்கு எல்லோரும் தருகின்றார்கள் வாழ்த்துக்கள்?
1: உங்களுக்கு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள் பா, சித்திரை திருநாள் வாழ்த்துக்கள். நம்ம அன்பு உறவுகள் அனைவருக்கும்

0: வணக்கம் வணக்கம் அன்பு மகனே ஜோர்ஜ், வணக்கம். எப்படி இருக்கீங்க ஐயா? உடம்பு காரியம் இல்லை மகனே, நான் வந்துவிட்டேன் காற்றலைக்கு. ஓரளவு குணத்தோடு அது மீண்டும் தொடர்ந்தது குணமாகும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நல்ல செய்தி, எங்களுக்கு நல்ல மருந்து, நாங்கள் குணமாகவும் நலமாக இருக்கின்றீர்கள் தானே? இல்லை, அதனால் நாங்களும் கொஞ்சம் மனம் மகிழ்ந்தோம். அம்மாவும் நானும் எங்கள் நண்பர்கள் உறவுகளும் பேசினார்கள். உங்களை பற்றித்தான் பேசுவார்கள் அதிகமாக. எல்லாம் வல்ல இறைவன் எல்லா அருளையும் உங்களுக்கு உங்களுக்கு நன்மையை தர வேண்டும். இந்த ஆபத்தும் இல்லாமல் நீங்கள் பயங்கரத்திலே இதை பாதிக்கப்படாமல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். என்னுடைய பேர மக்களும் இருவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களில் ஒருவர் இந்த துபாயில இருக்கின்றார். அவருக்கு அண்மையிலே தான் இந்த அனர்த்தங்கள் நடந்தது. ஒருவர்களிடம் தூரத்தில் இருக்கின்றார், அவர்களும் செய்தியை தருவார்கள். கட்டாரில் இருக்கின்றார்கள், அவர்களோடும் நான் பகிர்ந்து கொண்டேன். அவர்களும் நலமாக இருக்கின்றார்கள், ஆனால் பயங்கரமாகத்தான் இருக்கின்றார்கள். சத்தம் கேட்டால் மறைவதும் ஓடுவதற்கு ஆயத்தமாக இருப்பதும் என்று அல்லோல கல்லோலமாக இருக்கின்றோம் என்று ஒரு பேரமகன் எனக்கு சொல்லியிருந்தார் துபாயிலிருந்து. நீங்கள் குவைத்தில் இருக்கின்றீர்கள், வேறு இடத்திலும் நீங்கள் கூறியது போல் பல்லின மக்களும் அங்கே வாழுகின்றார்கள். நாம் வாழ்க்கைக்கு விமோசனத்தை தேடி சென்றவர்கள் இப்படி அனர்த்தங்கள் வரும் பொழுது இறைவனுடைய நன்றாக நாங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும். இறைவா, இந்த அனர்த்தங்கள் வேண்டாம் என்பதை, உங்களை அனைவருக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் வர வேண்டும் என்று இறைவனிடம் மீண்டும் நாங்கள் முன்றியல் தமிழ் வானொலி ஊடாக வாழ்த்தி பிரார்த்திக்கின்றோம்.
1: எனக்கும்
0: அம்மாவுக்கும் இனியும் ஒருக்கும் சென்றடையும் வாழ்த்துக்கள். நன்றியை கூறிக்கொண்டு நாங்கள் ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு போவோம். யோசிச்சு பாருங்கள்,

0: சரி, இப்பொழுது காற்றலுக்கு வந்துவிட்டோம் ஜோர்ஜ். அந்த உங்கள் இருக்கும் வேளையிலே நீங்கள் தனிமையில் இருக்கின்றீர்கள், வாழ்க்கை என்றால் என்னவென்று நல்லா உணர்ந்திருப்பீர்கள். நல்ல ஒரு பாடலை தெரிவு செய்து தந்தீர்கள். அந்த பாடல் வெற்றி பெற என் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களுக்காக என்ன பாடலை ஜோர்ஜ் நான் ஒளிபரப்ப வேண்டும்?
1: உன்னைய மன்னன் படத்திலிருந்து என்ன சத்தம் இந்த நேரம்.
0: ஓ, என்ன சத்தம் இந்த நேரம். நீங்கள் அங்கே சத்தம் கேட்டவுடன் என்ன சத்தம் இந்த நேரம் என்று எழுங்குவீர்கள் இல்லையா? என்ன சத்தம் இந்த நேரம். சரி, அந்த பாடல் உங்களுக்கு ஒளிபரப்பப்படும். பணி எப்படி சொல்கின்றது உங்களுக்கு? உறவுகளும் ஒரு மகிழ்வு இல்லாத வகையில தான் இருக்கின்றார்கள். என்ன நிலைமை சீராக வேண்டும் என்றுதான் நாங்கள் எண்ணுகிறோம். இறைவன் கருளால் நிலைமை சீராகவும் நீங்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இணைந்து சிறப்பித்தமைக்கும் புதுவருட வாழ்த்துக்கள் தந்தமைக்கு நன்றி கூறி உங்களுக்கும் எங்கள் வாழ்த்துக்களை அன்பையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றார்கள் மொண்டியல் தொழில் வானொலி உறவுகள் அவர்களோடு நானும். நன்றி மகனே, நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.

0: நாம் புகுந்து அழகாக பேசி மகிழ்வார். இப்பொழுது அவருக்கு கால சூழல் அப்படியாக இருக்கின்றது. அதை விட பணி சுமை அதிகம். அங்கே சென்றது பணிக்காகத்தானே. ஒரு சிந்தனைகளோ ஒரு கேளிக்கைகளோ அவர்கள் ஊடாட முடியாது. இப்படியெல்லாம் பல தியாகங்களை செய்து உறவுகளையெல்லாம் விட்டு ஊரை விட்டு வேறு நாடு சென்றவர்களுக்கு இவரை போன்று பலர் அங்கே இருந்தோண்டு அல்லல் படுகின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் மன ஆறுதல் கிடைக்க வேண்டும், ஆபத்து இல்லாமல் இருக்க வேண்டும் என்று வேண்டும் வேளையிலே வருகின்ற அடுத்த உறவை இணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் அவளே சாந்தி. நான் நலமா இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நான் நலமா இருக்கேன்.
0: அப்படி அழகி ராசன் அவர்களும் நலமா இருக்கின்றார்களா? அவர்களுக்கு என்ன குறைச்சல்? அம்மா இருக்கும் முறையும் அவர்களுக்கு என்ன குறைச்சல்? சாந்தி
1: என்ன
0: காரணம்? ஏதாவது உணவு மாற்றமோ?
1: உணவு மாற்றம் இல்லை, இன்னும் என்னன்னு தெரியல, இன்னும் கண்டுபிடிக்கல. அவங்க கொஞ்சம்
0: காலநிலையாலும் சில சமயம் ஏற்படுவது உண்டு. காலச்சூழ்நிலையாலும் சில வேளை அவர்களுக்கு அப்படி ஏற்படுவது உண்டு. கவனித்துக் கொள்ளுங்கள்.
1: முதல்ல வந்தது ஐயா கொஞ்சம் நல்லாயிருச்சு, இப்ப கொஞ்சம் அதிகமா வந்துட்டு இருக்கு.
0: எங்களுக்கு 56 வயது இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த தன்மை அவர். ஏன்னா 1 வயது 7 வருடமா, 7 வயதுக்கு சமமா மனித வாழ்வின் 7 வயதும் இவர்களுடைய 1 வயதும் சமமானது. அப்ப அவருக்கு 8 வயது என்றால் 56 வயதில் எப்படி இருக்குமோ உங்களுடைய குணாதிசயங்கள் அதே போன்றுதான் அவருக்கும் இப்படி வரும். இளநரை வரும், பல்லு விழும், கால் நோகும், கை நோகும் வருவதுண்டு தானே. அதே போன்று அவருக்கு இருக்கலாம். ஆனால் அது குணமடையும் என்றுதான் எண்ணுகிறேன். குணமடைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். சரி, பொங்கல் எப்படி இருக்கிறது? புதுவருட காலங்கள் மாறிவிட்டது. என்ன காலங்கள் மாறும் பொழுது பண்பாடுகளும் மாறுகின்றது. இது
1: உங்களுக்கும் புத்தாண்டு, மீராமாவுக்கும் புத்தாண்டு வாழ்த்துகள், தமிழ் புத்தாண்டு வாழ்த்துகள், உறவுகளுக்கும் எம்டிஆர் உறவுகளுக்கும் தமிழ் மக்களுக்கும்
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. சாந்தி, நானும் மாமாவும் சேர்ந்து உங்கள் உறவுகளோடு சேர்ந்து உங்களுக்கும் இந்த வாழ்த்தை தருகின்றோம். எல்லோரும் வாழ்த்துங்கள், ஒருவருக்கொரு வாழ்த்துகின்றோம். பொங்கலோ பொங்கல், சித்திரை பொங்கலா அல்ல சித்திரை புதுவருடமா, இரண்டும் சேர்ந்து வருகின்றன. தைதான் பொங்கல் வாழ்த்துக்கள், சித்திரை புதுவருட வாழ்த்துக்கள் என்று மறந்து கொண்டு கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். சரி, இப்பொழுது நாங்கள் வியாபாரத்தை ஒரு தடவை கவனிக்க மாட்டோம். வாக்குச்சாவடி செல்வோமா?
1: செல்வோம்
0: செல்வோம்.

அன்பு ஜோர்ஜ் எங்கிருந்தாலும் வாக்களிப்பது எனது கடமை, அது எனக்கு உரிமை என்று ஓடி வந்து விடுவார். முன்பு ஆரம்ப காலத்தில் அவருக்கு போதிய அளவு நேரம் இருக்கும். நல்ல சந்தோஷமாக எல்லா நிகழ்வுகளையும் கலந்து நகைச்சுவைகளில்

0: காற்றலைக்கு வந்துவிட்டோம் மகளே சாந்தி. சரி, நீங்கள் தெரிவித்தது அந்த பாடல் வெற்றி பெற்றால் எனக்கும் மகிழ்ச்சி. வாழ்த்தை தருகின்றேன். போட்டி பலமாகத்தான் இருக்கின்றது, இருப்பினும் பார்ப்போம் முடிவில் இந்த பாடல் வருகின்றது என்று நல்ல தெரிவு நீங்கள் தந்த தெரிவு. வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களுக்காக என்ன பாடல் ஒலிபரப்ப வேண்டும்?
1: நதியோரம் அந்த பாடல் இல்லையா?
0: ஓ, நதியோரம் நானல் ஒன்று நானும் அந்த பாடலா? அல்லது நதியோரம் நானல் நானல் ஒன்று. வாழ்த்துக்கள். சரி, அந்த பாடல் உங்களுக்காக தருகிறேன். நீங்கள் அழகியை கவனிக்க வேண்டும், கவலைப்பட வேண்டும். நீங்கள் அந்த அவருக்கு வைத்திய சான்றுகள் இருக்குத்தானே, அவரிடம் அந்த வரலாறு இருக்குத்தானே அவர்களுக்கு
1: சென்று வந்து.
0: ஆமாம், அவர்களுக்கு பெரிய நாணல் ஒன்று. அவர்களுக்கு இந்த வயதில் இவருக்கு இப்படி ஏற்படுவது ஒன்று. அந்த சருமத்தில் வந்து
1: தடவை விட மாட்டேங்கிறா, குறைக்கிறா.
0: பூச்சிகள் வந்து உட்கார்ந்து செல்லும் வேளையில சில சமயத்திலே அவர்கள கடித்து அந்த அவர்களுடைய அந்த திரவம் இவருக்குள்ளே பட்டு ஒவ்வாமையும் ஏற்படுது. அது வைத்தியர்கள் கண்டுபிடிப்பார்கள், கவலைப்பட வேண்டாம். குணமுடைய வாழ்த்துக்கள். நன்றி அம்மா. நான் பாரதூரமான நிலையிலிருந்து மீண்டிருக்கிறேன் என்றுதான் கூறவும். நல்ல வேலை, நான் நலமாயிருக்கிறேன் அம்மா. வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி அம்மா. வாழ்த்துக்கள் மகளே. மீண்டும் சந்திப்போம், பார்ப்போம் இந்த பாடல் வெற்றி பெறுகிறது. சந்திப்போம், சந்திப்போம் விரைவில். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி.

0: என்னுடைய வணக்கம் வணக்கம் வணக்கம் என்ற பதத்தை கண்டுபிடித்த வெற்றி வீரன் யாமிருக்க பயமியின் சரவணன் அவர்களே,
1: வணக்கம். உங்களுக்கு
0: வணக்கம். அரசடி குப்பம், நெய்வேலி மாநிலம், யாமிருக்க பயமியின் சரவணன் அவர்களே, வணக்கம் என்று கூறினேன். வணக்கம் வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாகவும் இருக்கின்றோம், மகிழ்வாகவும் இருக்கின்றோம். அதற்கு முன்பு உங்களுக்கும் மீராமாவும் அவர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து எம்டிஆர் வானொலி நேரு உறவுகளுக்கும் மகிழ்ச்சியான தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி நன்றி. எனக்கும் அம்மாவுக்கும் எங்களை சார்ந்த ஒன்றியல் தமிழ் வானொலி அன்பு உறவுகளுக்கும் உலகளாக இருக்கும் நெஞ்சங்களுக்கும் நீங்கள் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை வாழ்த்தியதுக்கு நன்றி கூறி, உங்களுக்கும் நாங்கள் அத்தனை பேரும் இணைந்து வாழ்த்துக்களை தருவோம் என்று எல்லாம் நலமாக உண்டாகட்டும். நன்றி சரவணன். சரவணனுக்கு வெற்றி வாழ்த்துக்கள். அந்த பதத்தை உடனே கண்டுபிடித்து விட்டுல, உடனே புரிந்து கொண்டு போட்டு விட்டீர்கள், அது சிறப்பானது. அதற்காக உங்களுக்கு என்ன பாடலை நான் ஒளிபரப்ப வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? வெற்றி பாடல்
1: மாநாட்டம் தங்க மயிலாட்டம்.
0: அப்ப வெற்றி என்னுடன் மாநாட்டம் தங்க மயிலாட்டம் ஆடுகிறீர்கள். மாநாட்டம் தங்க மயிலாட்டம் எல்லா ஆட்டம் வேலை வருகின்றது. ஏனென்றால் நீங்கள் வெற்றி பாடலை கண்டுபிடித்து விட்டீர்கள். இதனுடைய பாட்டு சவாரிக்கு என்ன பதம் என்று கண்டு வெற்றி எடுத்தபடியால் மாநாட்டம் தங்க மயிலாட்டம் என்ற பாடலை கேட்கு. அந்த பாடல் உங்களுக்கு வெற்றி பாடலாக தரும் வேளையிலே இப்பொழுது வாக்களித்து விட்டு வருவோம். மீண்டும் ஒரு பாடலுக்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு போவோம், பாருங்கள்.

0: காற்றலைக்கு வந்துவிட்டோம். சரவணன் அவர்களே, நல்லதோர் பாடலை தெரிவு செய்து தந்திருக்கின்றீர்கள். உங்கள் தெரிவு சிறப்பாக இருக்க வேண்டும், அதை வெற்றி பெற வேண்டும் என்று நானும் வாழ்த்துகிறேன். உங்களுக்காக நான் என்ன பாடலை ஒலிபரப்ப வேண்டும்? பாட்டு செவ்வாறு நேயராக முதல்ல நீங்கள் வெற்றியாளராக ஒரு பாடலை தந்தீர்கள், இன்னும் ஒரு பாடல் உங்களுக்கு தர இருக்கின்றேன். அதை என்ன பாடலாக இருக்கும்? என்ன பாடல்?
1: இருவரும் இணைந்து பாடிய பாடல், படம் பல்லாண்டு வாழ்க படத்தில் இருந்து போய் வா நதி அலையே.
0: ஓ, போய் வா நதி அலையே. நதியிலே நீங்கள் போய் வாண்டு அனுப்பி வைக்க போகின்றீர்கள். போய் வா நதியர். இந்த பாடல் வந்திருக்கிறது, ஆனா அந்த டி கே கலாவின் குரல் அதிகம் பிரபல்யப்படவில்லை. போய் வா நதி அலையே என்ற பாடல், இனிமையான பாடல். இந்த பாடலை கேட்பதற்கு ஏதாவது காரணம் இருக்குமா சிரவணன்?
1: ரொம்ப நாளைக்கு பிறகு இன்னைக்கு மதியம் ஒரு வானொலியில அந்த பாடலை கேட்டேன், அதனால
0: உங்களை கவர்ந்து விட்டது அந்த பாடல். உடனே எங்கள் வானொலியில்
1: நினைவில் இருக்கு இந்த பாடல்.
0: சிறப்பு சிறப்பு. சரி, எங்களுக்கு நாங்கள் 15 வாயை தொட்டு விட்டோம் பூச்சத்துக்கு மேலே. மழை ஓடுதான் இருக்கணும், பனி என்பது இல்லை, குளிர் கொஞ்சம் குறைந்து விட்டது என்று மகிழ்ச்சியோடு கூறுகிறேன். நீங்கள் அப்படி இருக்கின்றீங்க?
1: இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வழக்கம் போல 35 பகல் வேலையில, இப்போதைக்கு 29 பகல் இருக்கும்.
0: அப்பா, 2 மடங்கு தான் இருக்கு. நீங்கள் கிட்டிக்காரன், எங்களை விட முந்தி விடுவீர்கள் ஐயா, முந்தி விடுவீர்கள். வெப்பமாக இருக்கின்றதா இல்ல ஒரு சுமாராக இருக்கின்றதா?
1: வெப்பம் தான், அதிக வெப்பம் தான்.
0: அப்ப காற்றோட்டம் இல்லையா சரவணன்? அங்கு
1: காற்று இப்ப வந்து அமைதியான சூழல், காற்றே இல்ல.
0: ஓ, அமைதியான. ஓ, ஆனா எங்களுக்கு இன்று கிட்டத்தட்ட ஒரு 35 அடி உயரத்திலே இருக்கிற மரக்கிளைகளின் ஆட்டத்தை நான் இங்கிருந்து பார்க்கக்கூடியதா இருக்கிறது. கலையகத்துக்கள் இருந்து அது ஆடி கொண்டன்றாக ஆடுகின்றது, அதெல்லாம் காற்று நன்றாக வீசுகின்றது. வெளியே சென்று பார்த்தால் தான் தெரியும். ஆனால் சாதாரணமான ஒரு ஒரு குளிர் மழை அங்கி தெரியும் தானே, மழைக்கு ரெயின்கோட் அப்படி மழை அங்கியோடு நாங்கள் வெளியே செல்லக்கூடிய ஒரு காலநிலை தான். எங்களுக்கு தலையை மூடிக்கொண்டு கண் மூக்கொண்டு மூடத்தில் போகலாம், ஆனால் மழை தானே வாகனத்துக்கு செல்வன். சிறப்பாக இருக்கின்றது, நல்ல காலையிலே வசந்தத்தை நோக்கிவிட்டோம். இந்த மழையோடு இது ஒரு வாரம் தொடர்ந்து, அதன் பின்பு இந்த மழை முடிந்தவின் பார்த்தால் மரங்கள் இலைகளில் பச்சை காணக்கூடும், முகை வடித்து பச்சை நிறத்தை பொருட்கள் எல்லாம் பச்சை நுனியை கொண்டு வரும். நாங்கள் பார்க்கக்கூடிய இடங்கள் பனியினுடைய உறை நிலையை பூமி தாய் உறிஞ்சிய பின்பு இப்போ மழையை ஏந்தி கொண்டிருக்கின்றார். ஆனால் மழை இன்னும் தங்கி நிற்கவில்லை பூமியிலே. கான் பக்கத்திலே உள்ளதில் வடிந்து மோடவில்லை என்றால் பூமி வெப்பமாகத்தான் இருக்கும், அது உறிஞ்சி உறிஞ்சி கொள்கிறது விழுந்தவுடன், மலைத்துள்ளு விழுந்தவுடன். இது இன்றைக்கு முதல் நாள் தூறலாக விட்டு விட்டு இருந்து நேற்று கொஞ்சம் கூட இருந்து இன்றைக்கு தொடர்ந்து மழை துமைத்துக் கொண்டிருக்கின்றன. அதனால் பனி வருவதற்கு சான்று இல்லை என்று எண்ணுகிறேன். கனடா யாருக்கு தெரியும், டபிள்யூவை நம்பக்கூடாது என்று கூறியிருக்காங்க. நன்றி சரவணா, வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாடல் வெற்றி பெற வேண்டும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த விடமாக வருகின்றார்கள் இணையர்கள், அவர்களை இணைக்கின்றேன் நான். வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நலமாக நலமாக இருக்கின்றேன். இந்த திருபுவனம் தஞ்சாவூர் மாவட்டம் கிருஷ்ணன் அவர்களே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள் என்று கூறியவளை நாங்கள் நலமாக இருக்கின்றோம். கூறுங்கள்.
2: பாடல் அருமையா இருக்கு ஐயா.
0: பாடல்கள் அருமையா இருக்கின்றது. சரி, இப்ப வந்து எப்படி உங்களோட ஊர்ல உங்கள் உங்கள் கலாச்சாரம் பண்பாடுகளின் படி புது வருடம் எப்பொழுது?
2: புது வருடம் கோவில்கள்ல சிறப்பாக கொண்டாடுவாங்க.
0: நீங்கள் எப்ப கொண்டாடுவீர்கள்? உங்களுக்கு எப்பொழுது புது வருடம்?
2: ஆமாம், அங்க என்ன வீட்டுலதான்.
0: இல்லையா ஐயா, நான் எப்படி கொண்டாடு, உங்களுக்கு எப்பொழுது புது வருடம் என்று கேட்கின்றேன். புது வருடத்தை நாங்களும் கொண்டாடுகிறோம், நீங்கள் என்ன சொல்லுவீர்கள் அதற்கு?
2: அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: சிறப்பாக கூறுகிறேன், அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தந்தவளை, நாங்கள் அனைவரும் இணைந்து உங்களுக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மகிழ்ச்சி, எல்லா நலமும் பலமும் உண்டாகட்டும். சிறப்பு. சரி, இந்த முறையிலே எங்க காலநிலை எப்படி இருக்கின்றது?
2: 3 முறை குளிக்கிற மாதிரி இருக்கு.
0: ஏனென்றால் புது வருடம் பெறுகின்றது, உங்கள் மேனியில் அவற்றை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், மீண்டும் மீண்டும் குளித்து குளிக்க வேண்டும், குளிக்க வேண்டும். இந்த வேளையில வெப்பம் ஒன்று, இரண்டாவது வியர்வை, வியர்வையை போக்கவும் உடல் உடலின் வெப்பத்தை தணிக்கவும் நீங்க மூன்றுல 30 தடவை குளித்தாலும் பொருத்தமா இருக்கும் இல்லையா? நன்றி நன்றி. இந்த இது வேண்டும் எங்களுக்கு, இந்த காலநிலையும் வேண்டும், இந்த வாழ்க்கை முறை. அதான் வாழ்க்கையை பற்றி கூறுகின்றார்கள், வாழ்க்கை என்ற ஓடம். சரி, நாங்கள் இப்பொழுது ஒரு தடவை காற்றிலே விட்டு வாக்குச்சாவடியை சென்று விட்டு வருவோம், எங்கள் வியாபாரத்தை கவனிப்போம். சரியா?
2: சரி.

0: காற்றலைக்கு வந்துவிட்டோம். கிருஷ்ணா, உங்களுக்காக என்ன பாடலை ஒலிபரப்ப வேண்டும்?
1: நீர்க்குமிழி படம்.
0: ஓ, அதுல என்ன பாடலையா?
1: ஆடியடங்கும் வாழ்க்கையடா, ஆரடி நிலமே சொந்தமடா. அந்த பாடலை
0: ஒரு ரெண்டடி கூட கொடுத்தா கூடாது ஐயா?
1: ஆமா, உயரமா இருந்தா அப்படிதான் செய்யும்.
0: அப்ப ஒரு நாலடியில வந்தா வாழ்த்துக்கள். உங்கள் பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வேளையில உங்களுடைய இணையர் வந்திருக்கின்றாரா?
1: இருக்காங்க.
0: தர முடியுமா அவரிடம்? வாழ்த்துக்கள் அப்படியே இருங்கள். அவன் அம்மா அது மகளிடம் கொடுங்கள். வணக்கம் மகளே அனுஷியா.
2: வணக்கம் பா.
0: வணக்கம் மகளே, எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நலமா இருக்கேன். நீங்க நலமா பா?
0: நான் நலமாக வந்து விட்டேன் அம்மா. ரெண்டு நாள் ஓய்வு எடுத்து வைத்தியத்தை புரிந்து வந்து விட்டேன். பாரதூரமாக ஆபத்தான முறை ஒன்றும் இல்லாமல் அது கொஞ்சம் சுலபமாக வந்திருக்கின்றது. ஆனால் ரெண்டு மூணு நாள் செல்லும், பூரண சுகம் வருவதற்கு. சரியா? நலம் நலம் மகளே, நலம். பார்த்தீங்களா, அக்கறையோடு என் மகள் கேட்கின்றார். என் கிருஷ்ணன் கேட்டார் தான், நான் அதை கூறவில்லை. என்ன புது வருடம் அது வெப்பமாக இருக்கு என்று கூறுகின்றார், உண்மைதானா? சரியான வெப்பம் என்னம்மா? அப்ப புது வருடம் நாளைக்கு எப்படி இந்த வெப்பத்தோட கொண்டாடுவது? வீட்டிலேயாவது செய்து போடுவோம். அதே போன்றுதான் நாங்கள் கடைபிடிப்போம். இப்பொழுது கொண்டாட முடியாது விட்டார். உங்க மகள் சாந்தி வந்து கூறியிருந்தார், இப்ப புது வருடத்தில் ஆங்கில புது வருடத்தை கொண்டாட முற்படுகிறார்கள் மக்கள். என்ற காலங்கள் மாறிக்கொண்டு போகின்றது. ஆனால் நாங்கள் கடைபிடிப்போம் எங்களுடைய பண்பாடுகளை என்று கூறிக்கொண்டு நன்றாக கொண்டாட வேண்டும் என்று உங்களுக்கு எங்கள் அனைவரும் இணைந்து உங்கள் இருவருக்குமாக செய்து சித்திரை புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தருகின்றோம். நீங்களும்
2: அனைவரும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பா.
0: கெட்டிக்காரி தமிழ் புத்தாண்டு என்று அழகாக குறிப்பிட்டு உங்கள் வாழ்த்துக்கள் பலிக்க வேண்டும். எல்லோரும் மகள்வாக இருக்கின்றார்கள். நாங்கள் மகள்வோடு உங்களுக்கு தந்தோம். இந்த மகள்வோடு நாங்கள் ஒரு தடவை வியாபாரத்தை பார்ப்போமா, வாக்குச்சாவடி போவோமா?

0: வந்து விட்டோம் காட்டலைக்கு. சரி, அங்கே என்ன கோலம் என்று நீங்கள் கூறினீர்கள்?
1: இன்னைக்கு பூக்கோலம் தான்ப்பா.
0: நீங்கள் வரைந்த பூக்கோலம் அப்படியே இருக்குமே, என்ன மழையில்லை தானே, வெயில் தானே, நன்றாக காய்ந்து நல்ல பல பலன்று இருக்குமே.
1: ஆமாம்ப்பா.
0: சிறப்பு. அப்ப நாளைய தினம் புது வருடத்துக்கு என்ன பூக்கோலம் இடுவீர்கள்? வாழ்த்துக்கள். பூவரையும் பூங்கொடியே என்றது போல கோலம் வரைய வேண்டும், அது நல்ல கோலமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துவோம். உங்களுக்காக நான் என்ன பாடலை ஒலிபரப்ப வேண்டும் அனுஷியா?
1: மின்சார கண்ணா அந்த பாட்டுப்பா.
0: அந்த பாடல் கேட்பதற்கு என் காரணம் இருக்கின்றதா? கிருஷ்ணாவுக்கு மின்சார கண்ணா? அது அடிச்சு விடும், தொட்டால் அடிச்சு விடும். என்னம்மா மின்சார கண்ணா? வாழ்த்துக்கள். அப்ப புதுவருடத்துக்கு நீங்கள் மகள் மகனிடம் போவீர்களா, அப்பாவிடம் போவீர்களா, இல்ல வீட்டிலே தான் அவர்கள் உங்களை தேடி வருவார்களா?
1: எல்லாருக்கும்
0: வேலை, அவரவர் தங்கள் தங்கள் வீட்டில் புது வருடத்தை கொண்டாடி ஆலயத்தில் சென்று தரிசனம் செய்ய வேண்டியதான மகளே. மனத்தால் எல்லோரும் இணைந்து கொள்வோம். நாங்களும் உங்களோடு மனத்தால் இணைந்து கொள்றோம், நீங்களும் எங்களோடு இணைந்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு பொங்க புது வருஷத்துக்கு எங்கள் வாழ்த்துக்களை தந்து உங்கள் வாழ்த்துக்களை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். நன்றி மகளே. சிறப்பு. கிருஷ்ணா வாழ்த்துக்கள் உங்களுக்கும், இருவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. இனிமையான இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். வாக்களிக்க வருபவர்கள் வருவன் நேரம் 1:10 என்று காட்டும் இந்த வேளையில் முதலாவது ஒளி எங்களுக்கு கிடைத்து விட்டது. முதலாவது ஒளியை பெற்றுக்கொண்டு பாட்டு சவாரி 146 தொடர்ந்து செல்கின்றது. வாழ்க்கை என்ற பதத்தை தாங்கி 5 பாடல்களோடு கிட்டத்தட்ட அன்பு உறவினர்கள் வந்து தங்கள் விருப்ப பாடல்களுக்கு வாக்களித்து செல்கின்றார்கள். இறுதியிலே தெரியும் எந்த பாடல் என்று வெற்றி பெறும் என்று. எங்கே இன்னும் வர இருக்கின்றார்கள் பலர் என்று தெரிய வருகின்றது. அழைத்திருக்கின்றீர்கள், உங்களுடைய அழைப்பு இன்னும் எனக்கு கிடைக்கவில்லை. ஓடி வாருங்கள், உங்கள் வாக்குகளை தாருங்கள். இது மூன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம் ஒலித்து கொண்டிருப்பது வாக்கு தேடும் தேர்தலே 146 பாட்டு சவாரி. வணக்கம். வணக்கம் ரேவதி. வணக்கம் மகளே. வணக்கம்.
2: வணக்கம். எப்படி இருக்கீங்கப்பா?
0: இப்பொழுது பரவாயில்லையம்மா, கொஞ்சம் நலமாக இருக்கின்றேன். அந்த கடினமான பகுதி ஒன்றும் வரவில்லை, அந்த முறிவு அல்லது வெடிப்பு அப்படி எலும்பு ஒன்றும் வரவில்லை. தசை தான அந்த நிறம் மாறி வந்தது தான் பயங்கர மகளும் பயந்து விட்டார். அந்த கண்டல் என்று கூறுவர் அதே ஒன்று ஏற்பட்டு விட்டது. பின்பு அதற்கு ஆவண செய்யப்பட்டு இப்போ நிறம் மாறி வந்திருக்கின்றது. குறிப்பாக ஒரு இடத்தில் தான் கூடுதலான வலி இருக்கின்றது. அதற்கு மருந்து எடுத்துக்கொண்டிருக்கின்றோம், மாத்திரையோட. அந்த ஊடுருவி கதிர் எடுத்த போது அப்படி முறிவு வெடிப்பு இசைவு ஒன்றும் இல்லை. அதனால் இறைவனுக்கு நன்றி. இதை அனுதாபத்தோடு கேட்டு எனக்கு ஆறுதல், உங்களோட வார்த்தைகள் அத்தனையும் என்னை உணர்வடையப்படுகிறது. அதனால் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நலமாக இருக்கின்றேன். நீண்ட நேரம் இருக்க வேண்டாம், கொஞ்சம் படுக்கைதான். ஆனால் மகள் விடவே இல்லை. நான் இல்லை, நான் போக வேணும் என்றுதான் ஓடி வந்துவிட்டேன். இப்பொழுது நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு இன்று விருப்ப பாடல்களை நான் பின்பு தான் தருவேன். இன்று இதை தருவேன் இல்லை, நான் உங்களுக்கு உங்கள் பகல்வலை கிடைக்கும். பகல்வலைக்கு அந்த நேர் நிறம் விடுமுறை விருப்பம் நேரம் வரும்பொழுது இந்த பாடலும் சேர்ந்து வரும், ஒரு ஒரு பதிவாக வரும் முன்பு போல. என்னால் நான் பாடல்களும் தொகையாக வருகின்றது. அப்போ இப்போ இருந்து இதை நான் தொடர்கொள்வதற்கு கொஞ்சம் எனக்கு கடினமாக இருக்கும், அதனால தான். சரி, நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? காலநிலை எப்படி இருக்கு? புது வருடம் எப்படி இருக்கின்றது?
2: நல்லா இருக்குப்பா காலநிலை. இப்போ இந்த நேரம் நல்லா இருக்கு. மத்தியான வெயில் அந்த கூட எங்களுக்கு பனி காலத்துல வீட்டு விட்டே வெளில வராம பாரிய வெளிநாடுகள் இருக்கும் போது நாங்க ஒரு கொடை கண்ணாடியாவது எடுத்துனாலும் வெளில போற மாதிரி இருக்குல்ல, அது ஒரு மகிழ்ச்சி தானே.
0: மகிழ்ச்சி, உண்மைதான் உண்மைதான். அப்ப என்ன மாதிரி வாழ்த்து கொண்டாட போற, வாழ்த்து தரப்போகின்றீர்களா?
2: வாழ்க்கைக்கு ஓட்டு போட போறேன்பா.
0: வாக்குச்சாவடிக்கு வருது, வாக்குச்சாவடி போவோம் பாருங்கள்.

0: காற்றலைக்கு வந்துவிட்டோம் என்பதை நலமாக நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தருகின்றேன். உங்களுக்காக என்ன பாடல் ஒலிபரப்ப வேண்டும்?
1: பண்பாடு இல்லை என்றால்
0: பாரதம் இல்லை என்றால் சரி. நாளை தான் புது வருடம் அப்படி இருக்கும் உங்களுக்கு
1: எல்லோருக்கும் எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அப்பாவுக்கு, மீரா அம்மாவுக்கு, உலகத்தில் உள்ள உறவினர்கள் அனைவருக்கும், நம்மளுடைய எம்டிஆர் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் எல்லா வளங்களும் எல்லா நலன்களும் பெற்று ஆரோக்கியத்துடன் இருக்கும்படி இறைவனை வேண்டிக் கொண்டு வாழ்த்துகிறேன். அப்பா
0: சிறப்பு சிறப்பு உரைபதி அவர்களே, முடிவில் நீங்கள் வந்து அழகாக இன்னும் வாழ்த்துக்களை சொல்லலாம். நீங்கள் நீங்கள் பதிந்த பாடல், வாக்களித்த பாடல் முதலாவது என் வாழ்த்துக்கள். உங்களுக்கு சிறந்த ஒரு நல்ல சௌபாக்கியமுள்ள வருடமாக அமைய நாங்கள் அனைவரும் இணைந்து உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கின்றோம். நன்றி மகளே, மீண்டும் சந்திப்போம். நன்றி அம்மா. நன்றி. இரண்டாவது ஒளி எங்களுக்கு கிடைத்துள்ளது. கிடைத்த வேளையிலே நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம், அதனால் அதை கவனிக்கவில்லை என்றால் பேசிக் கொண்டிருந்ததால் கூறவில்லை. இரண்டாவது ஒளியும் சென்றுவிட்டது.

ரேடியோ தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் ஒலித்துக் கொண்டிருப்பது பாட்டு சவாரி 146 வாழ்க்கை என்ற பதம் தாங்கி பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன.

0: சிறப்பான அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். மூன்று தமிழ் வானொலியின் பாட்டு சவாரி 147 147 வந்து இணைந்த அன்பு உறவுகளின் வாக்குகள் கருத்துக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். இப்பொழுது தெரியப்படுத்த இருக்கின்றன அன்பு உறவுகளே, பாடல்கள் தெரிவு முடிவிலே இன்றைய பாடல்கள், நீங்கள் கேட்ட பாடல்கள் இப்பொழுது அன்பு நண்பர் சரவணன் ஞாபக பயமேன் உங்களுடைய பாடல் வெற்றி பாடலை தந்துவிட்டேன். ஏனைய அவர்களுடைய பாடல் உங்களுக்கு இன்று நேய நேரம் விடுமுறை விருப்பம் ஒலிக்கின்ற நேரத்திலே முன்பு உங்களுக்கு ஒலிக்கப்படும். முழுமையாக இந்த பாடல் முழுவதையும் தருவதற்கு நேரம் கொஞ்சம் அதிகமாக எனக்கு தேவைப்படுவதும், இந்த நிகழ்ச்சியை 2 மணி நேரம் வரை உங்களோடு நான் இணைந்து நடாத்துவதற்கு வல்லமை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறும் இந்த வேளையிலே மேலதிகமான நேரத்தை எடுப்பதற்கு எனக்கு உடல் சம்பந்தமான இடையூறு இருப்பதனாலும் இந்த நிகழ்ச்சியை நான் இப்பொழுது நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றேன். அதற்கு முன்பு நாங்கள் எங்களுடைய விடையை பார்ப்போம். இன்று எந்த பாடல் வெற்றி பெற்றிருக்கின்றது என்று கேட்கும் பொழுது அற்புதமாக 5 பாடல்கள் வாழ்க்கை என்பதை பற்றி, ஒவ்வொரு கோணத்திலும் வந்த பாடல், ஒவ்வொரு காலத்திலும் வந்த பாடல், ஒவ்வொரு குரலிலும் வந்த பாடல், ஒவ்வொரு எழுத்தாளர்களின் எழுத்திலே வந்த பாடலும், ஒவ்வொரு இசையமைப்பாளரையும் வந்த வேளையிலே சிறந்த பாடல் என்று வந்து 9 உறவினர்கள் பங்கு பெற்றீர்கள். உங்கள் 9 பேருடைய உள்ளத்திலும் எத்தனை பேருக்கு எந்த பாடல் கூடுதலாகப்பட்டிருக்கின்றது என்பதை தெரியப்படுத்தி வாக்களித்தீர்கள். பொன்னான வாக்குகள், உங்கள் வாக்குகளை பெற்று இப்பொழுது கரத்தில் கிடைத்திருக்கின்றது. வளமை போல 2 பாடல்கள் எந்த விதமான இடத்தை, 1வது 2வது என்ற இடத்தை பிடிக்கவில்லை, 3வது இடத்தை கூட பிடிக்கவில்லை போல் தெரிகின்றது. அந்த வகையிலே அந்த பாடல்கள் 2வது நிலையில் நின்று பாடிய வாழ்க்கை ஓடம் செல்ல என்ற அவள் அப்படித்தான் திரைப்படுத்து பாடலும், வாழ்க்கை என்பது பள்ளிக்கூடமா என்று கேட்ட தலைவாசல் திரைப்படுத்து பாடல் 3வது வரிசையில் என்று ஓடிய பாடலும் அதிகமாக வெற்றி புள்ளிகளை காணவில்லை. யாருடைய மனதையும் நன்றாக பிடிக்கவில்லை, குறைந்த புள்ளிகளை பெற்றிருக்கின்றன. அந்த வகையிலே அடுத்த பாடல் 3வது இடத்தை ஒரு பாடலும், 2வது இடத்தை ஒரு பாடலும், 1வது இடத்தையும் பெற்றிருக்கின்றன. அப்படியானால் 3வது இடத்தை முதலில் கூற வேண்டும் அல்லவா? 3வது இடத்தை பெற்ற பாடல் 4வது இலக்கத்திலே 4வது வரிசையில் என்று வாழ்க்கையே வேஷம் என்ற அந்த பாடல் ஒருவருடைய உள்ளத்தை தொட்டு வெற்றியை பெற்றிருக்கின்றது, 3வது வெற்றியை. அந்த வேளை 2வது இடத்தை பெறும் பாடல் 5வது வரிசையிலே வந்த வாழ்க்கையில் 1000 தடைக்கல்லப்பா என்ற படையப்பா திரைப்படுத்த பாடல் மூவருடைய இதயத்தை தொட்டு 2வது இடத்தை பெற்றிருக்கின்றது. அப்படி என்றால் நான் சொல்லாமலே உங்களுக்கு 1வது இடம் இந்த பாடல் என்பது புரிகின்றதா? 1வது வரிசையில் நின்று பாடிய அந்த வாழ்க்கை என்னும் ஓடம் என்ற அற்புதமான அந்த பாடல்தான் இன்றும் 1வது இடத்தை பெற்று பதிவாகின்றது. அந்த பாடலுக்கு ஈடாக இதுவரை எந்த பாடலும் வரவில்லை என்று கூறியிருந்தார்கள் ஒவ்வொருவரும் கருத்து தரும் வரையிலே. அடுத்து வாழ்க்கையை பெற்ற முழுமையான கருத்தை அன்று தொட்டே கூறிக்கொண்டு வரும் பாடல் இன்று வரை பாடிக்கொண்டிருக்கின்றது என்றும், அந்த பாடலை பாடியவரின் குரலுக்கு ஈடாக இன்னும் எந்த குரலும் வரவில்லை என்றும் பல கருத்துக்களை கூறியிருந்தார்கள். ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. உங்களுடைய தெரிவு சிறப்பான தெரிவு, ஆனால் அதற்காக ஏனைய பாடல்கள் பிழையானதோ அல்லது கூடாததோ தரமற்றதோ என்றல்ல, அவர்களும் சுமாரான புள்ளிகளை பெற்று 1வது இடத்தை வாழ்க்கை என்னும் ஓடம் என்ற 1வது வரிசையில் நின்று பாடிய பாடலும், 2வது இடத்தை வாழ்க்கையில் 1000 தடைக்கல்லப்பா என்ற படையப்பா பாடலும், வாழ்க்கை வேஷம் என்ற 6லிருந்து 60 வரை பாடலுக்கு 3வது இடத்தையும் கொடுத்திருக்கின்றீர்கள். அதனால் இன்றைய தேர்விலே இந்த பாடல் வெற்றி பெற்றிருக்கின்றது, வாழ்க்கை என்னும் ஓடம் என்ற பாடல். இந்த பாடலுக்கு மலியம் ரவி, ஷியாமலா, சாந்தி, சரவணன், கிருஷ்ணன் இவர்கள் வாக்களித்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த பாடலுக்கு உழைத்த கலையக உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் ஒன்றியல் தமிழ் வானொலி பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றது. எங்கே இப்பொழுது ரேவதி அவர்கள் வருவார், வந்து ஒரு சில குறிப்புகளை கூறுவார் என்று எண்ணுகிறேன். முடிந்தால் வர வேண்டும் மகளே, வாருங்கள்.
1: வாழ்க்கையன்

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் ரேவதி, வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் அம்மா, பாருங்கள்.
1: அப்பா இன்று வந்து 9 பேர் சொல்லட்டுமாப்பா?
0: கூறுங்கள்.
1: அவர் சகோதரர் மன்மியம் ரவி, ஷியாமலா, சாந்தி, சரவணன், திருபுவனம் தம்பதிகள், ஜாத், மகாலிங்கம், ரேவதியா,
0: அடுத்து அருள்.
1: ஆமா,
0: திருநாட்டிலிருந்து அருள் வந்திருந்தார். மற்றது நீங்கள் கூறிய அனைவரும் வந்தார்கள். மல்லியம், மகாலிங்கம், ஷியாமலா, ஜார்ஜ், சாந்தி, சரவணன், கிருஷ்ணன், அனுஷியா, ரேவதி, 9 உறவினர்கள் வந்தீர்கள்.
1: இன்று 4வது மாதம் 13 தேதி திங்கட்கிழமை பாட்டு சவாரி 9 மணிக்கு அழகாக ஆரம்பித்து, அப்பா உடம்பு முடியலனாலும் வந்து அந்த நேரத்துக்கு அதை கலந்துட்டு அழகாக நடத்தி வைத்தார். இந்த பாடல்களும் அற்புதமான, எந்த பாடலுக்கு வாக்களிக்கிறதுனே தெரியல, அத்தனையும் அற்புதமான பாடல்கள். அப்பா சொல்றது போல 3 பாடல்கள் தான் எங்களுக்கு வந்தவையே, மிச்ச 2 பாடல்கள் அவ்வளவா மனதில் நிற்கலைனாலும் எல்லாம் கருத்துள்ள பாடல்கள். இன்று அதற்கு ஏற்ற போல அத்தனை பேரும் போட்டி போட்டு கொண்டு வந்து 10 பேர் கலந்து கொண்டு இருக்கிறாருமா. நம்மளுடைய அன்னை நாடான அருள் மற்றும் மல்லியம் சகோதரர், சியாமலா சகோதரி, சாந்தி, சரவணன், அப்புறம் திருபுவனம் தம்பதிகள், கிருஷ்ணன், அனுஷியா, ஜார்ஜ். ஜார்ஜ் சொல்லணும், இவ்வளோ இதுலேயும் வந்து அவரோட ஒரே ஒரு இது என்னன்னா, மனசை ஆறுதல் படுத்துறது எம்டிஆர் வானொலியில வந்து இப்படி எந்த சூழ்நிலையிலும் வந்து கலந்துண்டு பாடல் கேட்டு நேர் நேரத்திலயோ இல்லை இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் இரவு நிகழ்ச்சியிலையோ கலந்துண்டு உரையாடிட்டு போனால்தான் அவருக்கு தூக்கமே வரும். அப்புறம் மகாலிங்கம் சகோதரர் மற்றும் நான்
0: ஈழத்திலிருந்து அருள் வந்திருந்தார். 1வது நேர் அவர் தான்,
1: அவர்தான் அற்புதமாக வந்து அனைவரும் வந்து சிறப்பாக இன்றைய நாளை மிகவும் அற்புதமாக பாட்டு சவாரிக்கு அவர்கள் மன விருப்பத்தை கேட்டார். ஆனாலும் இதில் காலத்தில் அறியாத காலம்தான் முதலில் வந்தது. அவ இன்றும் எப்பொழுது கேட்டாலும் இந்த பாடலை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அதனால நம்மளுடைய நேயர்கள் ஒன்றும் தோடை போனவிலே இல்லை, அழகாக அதுலேயும் ஒன்றி அழகாக தேர்ந்தெடுத்து எல்லோரும் அருமையாக இந்த வாக்களித்து சிறப்பித்து நன்றாக அவர் அவர்கள் பாடலை நாளைக்கு அப்பா தருவார். நேர் முன்னாடி அனைவரும் கேட்டு மகிழ்வோம். சிறப்பாக இந்த தலத்துக்கு மீண்டும் நான் வந்து நாளைக்கு பராபவ வருடம் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. இந்த தமிழ் புத்தாண்டுல எல்லாரும் எல்லா நலனும் பெற்று எல்லா வளங்களும் பெற்று மகிழ்ச்சியாக சுபிட்சமாக நோய்களற்ற வாழ்வு வாழ ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அதே போல நம்மளுடைய வானொலி கேட்பவர்களுக்கும் மற்றும் ஒரு அன்பு உறவுகளுக்கும் வானொலியை இந்த அழகாக நடத்தி தரும் அப்பாவுக்கும் இந்த மேடை போட்டு தந்து நம்மளுக்கு எம்டிஆர் வானொலியை அமைத்து கொடுத்த மீரா அம்மா அவர்களுக்கும் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இத மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை வாய்ப்பை எனக்கு அளித்த வானொலிக்கு, எம்டிஆர் வானொலிக்கு மீண்டும் நான் நன்றியை சொல்கிறேன். அப்பாவுக்கும் மீரா அம்மாவுக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ரேவதி, உங்களுடைய முடிவுரைக்கு சிறப்பாக தொகுத்து தந்தீர்கள், வாழ்த்துக்கள். உங்களுக்கு வாழ்க்கையின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும் வகையிலே வந்த பாடல்கள் பல, அதற்குள்ளே 5 பாடல்களை தெரிவு செய்து இன்று நாங்கள் கட்டளையில் கலந்துவிட்டு எந்த பாடல் சிறந்த பாடல் என்று கேட்டவர்களே, உண்மையிலே உங்களுடைய தெரிவு மிகவும் சிறப்பான தெரிவு. அதற்காக இனிய பாடல்கள் சலித்தவையில் அவையும் சிறந்த பாடல் தான். நாங்கள் கேட்கும்போது அவ்வப்போது எங்களுக்கு ஒவ்வொரு பாடத்தை ஒவ்வொரு பாடல்களும் தருகின்றது. அதைத்தான் அந்த கவிஞர்கள் சமூக சிந்தனையோடு தந்திருந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைய பாடலை தெரிவு செய்து தந்தவர்களுக்கு கூடுதலான புள்ளியை பெற்று வெற்றி பெற வைத்தவர்களுக்கு வாழ்த்துக்கள். கூட இருந்து மற்ற பாடல்களையும் தெரிவு செய்தவர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். மேலும் வருகின்ற பாடல்களை நாங்கள் ஆய்வு செய்து எங்களுக்கு வேண்டிய அளவு உள்வாங்கி வாழ்ந்து கொள்வோம், வாழ்க்கையில் வருகின்ற அனுபவங்களை பெற்றுக் கொள்வோம் என்று கூறிக்கொண்டு, பிறக்க இருக்கும் பராபவ வருடம் உங்களுக்கு பிறக்க இருக்கின்றது முன்பு, எங்களுக்கு பின்புதான் பிறக்கும். எங்களுக்கு இன்று இரவு எங்கள் ஆலயங்களிலே இரவு நேரம் தான், உங்களுக்கு பகல் வரும்போது எங்களுக்கு இரவாக இருக்கும். அந்த வழியில் தான் இந்த வருடம் பிறக்கின்றது. அந்த எப்பொழுதும் அப்படித்தான் இரவு ஆலய வழிபாடுகள் இருக்கும். அதைத் தொடர்ந்து நாளைய தினம் இதை கொண்டாடுவார்கள். இல்லத்திலே கொண்டாடினாலும் மகள்வோடு எங்கள் புத்தாண்டு, எங்கள் புது வருடம் என்று, எங்கள் பண்பாடு என்று நாங்கள் எங்களுக்குள்ளே கருதி கொண்டு செய்யும் பொழுதும் ஏனியோரும் அதை பார்த்து புழங்கிக் கொள்வார்கள். நன்றி என் அன்பு உறவுகளே. நீண்ட நேரம் நான் இருப்பது கொஞ்சம் கடினம், அதனால் முடிந்த அளவு என்னால் இதை தந்து உங்களுடைய பாடல்களை தொடர்ந்து நான் தருவதற்கு இன்று சந்தர்ப்பம் எனக்கு ஒத்துழைக்காது போல் தெரிகின்றபடியால் நான் காற்றலை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். இணைந்து சிறப்பித்த அனைவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் பொங்கலோ பொங்கல் என்று வாழ்த்துவது போன்ற, சித்திரை வருடம் புதுவருடமே வருக, சித்திரையே வருக வருக என்று மகிழ்வோடு வரவேற்று, உங்களுக்கு நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வங்கள், சகல சௌவாக்கியங்களும் கிடைக்க வேண்டும். இந்த புது வருடத்தில் தொல்லைகள் நீங்கி நாட்டில் சமாதானம் அமைய வேண்டும் என்று கேட்டு எல்லாம் வல்ல இறைவனுடன் உங்களுக்கு வாழ்த்து கூறுவதோடு அவரதை வேண்டுதலை கொடுக்கின்றேன். இறைவரத்தை இருகரத்தை நீட்டி சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி உங்களுக்கு எங்களுக்கு தொல்லைகள் வேண்டாம், ஏற்படுகின்றவர்களுடைய தொல்லை நீங்க வேண்டும், அமைதி வேண்டும், இறைவா அவனை செய்ய வேண்டும் என்று கேட்டு, மனித நேயம் காக்கப்பட வேண்டும், அறம் கடைபிடிக்கப்பட வேண்டும், மனித நேயம் பேணப்பட வேண்டும், அல்லல்கள் வேண்டாம், தொல்லைகள் வேண்டாம், சமாதானம் தம்மன் முதலில் கூறிய போல வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயிரும் உயரும், குடி உயர கோன் உயர்வான், கோன் கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான் என்று கூறப்பட்ட அபயம்பாக்குப்படி அந்த கோன் அந்த அரசன் தலைவன் மக்களைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். மக்களுக்குத்தான் அரசனே தவிர அரசனுக்கு மக்கள் அல்ல. மக்கள் நலமாக இருந்தால் தான் அரசன். இந்த காலநிலை தன் கடமையை சரியாக செய்கின்றது, மக்கள் வாழ வேண்டும் என்று. ஆனால் நீங்கள் தான் இந்த ஆளும் வர்க்கங்கள் உங்களுடைய மோதைகளை விட்டு உங்களுக்கு நல்ல புத்தியை கொடுக்க வேண்டும் இறைவா என்று கேட்டுக்கொண்டு, அன்னை தந்தை ஆசானுக்கு வணக்கம் தெரிவித்து, அன்பு தமிழுக்கு வணக்கம் கூறி, அவை வேற்றல் அந்தந்த இறைவனுக்கும் வணக்கம் கூறி, இந்த 2026 ஆண்டின் 4வது மாதத்தின் 13வது நாள் பாட்டு சவாரி 146 நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் தமிழோடு. வாழ்த்துக்கள், புதுவருட வாழ்த்துக்கள்.

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். யார் அந்த பெரிய துறவி? கடவுளை நம்பாத நாத்திக மனப்பான்மை படைத்த செல்வந்தர் ஒருவர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சருடன் உரையாடி கொண்டிருந்தார். அப்பொழுது சுவாமி, கடவுளுக்காக தாங்கள் வாழ்க்கையே துறந்து விட்டதாக கேள்விப்பட்டேன், அப்படியா என்று கேட்டார் செல்வந்தர். அவரை பார்த்து புன்னகைத்த ஸ்ரீ ராமகிருஷ்ணர், ஐயா, நீங்கள் கூறுவது உண்மைதான், ஆனால் நான் ஒரு சாதாரண துறவி, என்னை விட நீங்களே பெரிய துறவி என்றார். செல்வந்தருக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன சொல்கிறீர்கள் என்றார் திகைப்புடன். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொன்னார், ஐயா, நானோ கடவுளுக்காக என் வாழ்க்கையை துறந்தேன், நீங்களோ சுகபோக வாழ்க்கைக்காக கடவுளையே துறந்து விட்டீர்கள், ஆகவே என்னை விட நீங்கள் தான் பெரிய துறவி. செல்வந்தர் வெட்கத்துடன் தலை குனிந்தார். வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு காலத்தில் பகவத்கீதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. அதில் வாரன் ஹேஸ்டிங்ஸ் எழுதிய முன்னுரை, இங்கிலாந்து ஒரு காலத்தில் இந்திய தேசத்தை இழக்க நேரிடலாம், ஆனால் இந்தியாவில் உதித்த இந்த பகவத்கீதையின் கோட்பாடுகளை இங்கிலாந்து நடைமுறைப்படுத்துமானால் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் என்றென்றும் மேன்மையுடன் விளங்கும். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

மதுரையில் பாண்டிய மன்னனுக்காக சிவபெருமான் கால்மாறி ஆடியதாக திருவிளையாடல் புராணம் கூறுகிறது. எனவே மதுரை கோயிலில் உள்ள நடராஜன் வலது பாதத்தை தூக்கி ஆடிய கோலத்தில் காட்சியளிப்பது அனைவருக்கும் தெரியும். இதே போல திருவாரூருக்கு அருகில் உள்ள கீழ்வேளூர் கேடிலியப்பர் கோயிலிலும் வலது பாத நடராஜரை காணலாம். அகஸ்திய முனிவருக்காக வலது பாத நடனத்தை நடராஜர் ஆடியதாக கீழ்வேளூர் தல வரலாறு கூறுகிறது. மதுரை, கீழ்வேளூர் ஆகிய இரண்டு இடங்களைத் தவிர வேறு எங்கும் வலது பாத நடராஜரை காண இயலாது. கோவை மாவட்டம் தேவம்பாடிவலசு என்னும் ஊரில் ஒரு சிவன் கோவில் இருக்கிறது. இந்த கோவில் கருவறையில் சிவபெருமான் பத்மாசனத்தில் அமர்ந்து அவர் இரண்டு பக்கமும் இரண்டு தேவியர்கள் காணப்படுகிறார்கள். ஒருவர் சிவனின் தேவி பார்வதி என்றும் மற்றொருவர் சிவன் தன் சிரசில் தரித்திருக்கும் கங்கை என்றும், அதாவது கங்கா தேவி என்றும் கூறுகிறார்கள். இவ்விதம் சிவபெருமான் இரு தேவியருடன் காட்சி தருவது பொதுவாக வேறு எங்கும் இல்லாத அமைப்பாகும். பாடலை கேட்கலாம்.

வர இருப்பது கிறிஸ்தவ பாடல்கள். அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஜார்ஜ் வாஷிங்டனும் பீட்டர் மில்லர் என்பவரும் பள்ளியில் ஒன்றாக படித்தவர்கள். அவர்களது நட்பு ஜார்ஜ் வாஷிங்டன் ஜனாதிபதி ஆன பின்பும் தொடர்ந்தது. மில்லர் ஒரு பெரிய சபையின் போதகர் ஆனார். அவரை மைக்கேல் விக்கோ என்பவன் காரணமில்லாமல் பகைத்ததுடன் அவரை பற்றி பொய்யான வதந்திகளை கிளப்பிவிட்டு அவமானப்படுத்தினான். மில்லருக்கு அவனது செயல்கள் வேதனை அளித்தாலும் பொறுமையோடு சகித்துக் கொண்டார். இதை பயன்படுத்திக் கொண்ட விக்கோ மேலும் மேலும் அவனை சிரமப்படுத்தினான். ஒரு கட்டத்தில் தேச விரோத கும்பல் ஒன்றுக்கு தலைவனான விக்கோ போலீசாரிடம் சிக்கிக் கொண்டான். அவனுக்கு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்தது. இந்த சமயத்தில் ஜார்ஜ் வாஷிங்டனை மில்லர் சந்தித்து அவனுக்கு மன்னிப்பு அளிக்கும்படி கேட்டுக்கொண்டான். ஜார்ஜ் வாஷிங்டன் மில்லரிடம், நீங்கள் விக்கோவிற்கு மன்னிப்பு கேட்பதன் மூலம் தேச துரோக குற்றவாளி ஒருவனுக்கு உதவி செய்கிறீர்கள் என்ற குற்றச்சாட்டு உங்கள் மீது வரக்கூடும், எனவே உங்களுக்கு என்னால் உதவி செய்ய முடியாது என்று மறுத்துவிட்டார். ஆனாலும் விக்கோவிற்காக மில்லர் மன்றாடினார். அதன் பிறகுதான் விக்கோ மில்லருக்கு செய்த கொடுமைகள் பற்றியும் ஒரு கொடுமைக்காரனுக்காக தன்னிடத்தில் வாதாடியது பற்றியும் வாஷிங்டன் தெரிந்து கொண்டார். விக்கோவின் மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்றினார். இதை கேட்ட விக்கோ பீட்டருக்கு நன்றி தெரிவித்தும் மன்னிப்பு கேட்டும் கடிதம் எழுதினான். இதையே இயேசு, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமானதா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார் என்கிறார். ஒரு பாடலை கேட்கலாம்.

இக்கால இளைஞர்களும் பெண்களும் நாகரிகத்தையும் மேலை நாட்டு கலாச்சாரத்தையும் விரும்புகின்றனர். சிகை, உடையலங்காரம், பாலுணர்வு சார்ந்த பழக்கங்கள், உணவு முறைகள் மாறிவிட்டன. அரைகுறையாக உடையணிந்து ஃபேஷன் என்கின்றனர். மேலை நாட்டினரின் தவறான பழக்கங்களை வேகமாக பின்பற்றும் இவர்கள் அவர்களுடைய நல்ல பழக்கங்களை கண்டுகொள்வது இல்லை. ஏன்? அதை பற்றி தெரிந்து கொண்டது கூட இல்லை. அவர்கள் சிறு உதவிக்கும் பெரிய நன்றி சொல்வர். சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்திருப்பர். தேவையில்லாமல் அடுத்தவர் விவகாரத்தில் தலையிட மாட்டார்கள். அதே நேரம் மற்றவர்களுக்கு என்ன நடந்தால் எனக்கென்ன என்று எண்ண மாட்டார்கள். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிப்பார்கள். நேரம் தவறாமைக்கு அவர்கள் உதாரணம். இது போன்ற பல நல்ல செயல்களையும் பண்புகளையும் பழக்க வழக்கங்களையும் பின்பற்றுவது இல்லை நாம். நல்லவற்றை பிறரிடமிருந்து கற்றுக்கொள்ளவே ஆர்வம் செலுத்த வேண்டும். மேலை நாட்டு கலாச்சார சீரழிவுகள் மட்டும் பழகி கொண்டு அவர்களிடம் உள்ள நற்பண்புகளை தெரிந்து கொள்ளாமலேயே விட்டுவிடுவது எந்த வகையிலும் ஏற்புடையது அல்ல. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நல்ல நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்கிறது பைபிள். நமக்கு கடவுளின் உறவும் ஐக்கியமும் இருந்தால் நாம் நல்லதை மட்டுமே தேடுவோமே தவிர தீயவைகளை தேடமாட்டாம். பாடலை கேட்போமா?

மும்மத பாடல்களில் நிறைவாக வருவது இஸ்லாமிய பாடல்கள். அதற்கு முன் அறிவோம் இனிய இஸ்லாம். மக்களில் ஏழை பணக்காரர் என்ற வேறுபாடு பார்க்க கூடாது. பணம் இருக்கிறதே என்பதற்காக ஒருவர் ஏழையாக இருக்கும் பட்சத்தில் அவர்களின் வறுமையை கேலி செய்யக்கூடாது. இப்படி செய்தால் என்ன ஆகும்? முஹ்மின்களின் அதாவது மார்க்க நெறிகளை பின்பற்றுபவர் ஆணோ பெண்ணோ ஏழைகளாக இருக்கின்றார்கள் என்பதற்காக அவர்களை ஏளனமாகவும் கேவலமாகவும் எவர் நினைப்பார்களோ, அல்லது அவர்கள் மீது வீண்பழி சுமத்துவார்களோ, அல்லது அவர்களிடம் இல்லாத குறைகளை அவர்கள் மீது சுமத்துவார்களோ, அத்தகையோரை மறுமை நாளில் அல்லாஹ் நெருப்பு மேடையில் நிறுத்தி தண்டனை கொடுப்பான் என்கிறார் நபிகள் நாயகம். ஏழைகளையும் மனிதர்களாக மதித்து நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். பாடலை கேட்போம்.

நாம் வைத்ததுதான் சட்டம். நாம் சொல்வது மட்டும்தான் நடக்க வேண்டும். நான் நினைத்ததை அடைய என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என ஆணவத்துடன் பேசுவோர் இருக்கிறார்கள். இவர்களது ஒரே தைரியம் என்ன தெரியுமா? நம்மை தட்டி கேட்க யார் இருக்கிறார்கள் என்பதுதான். நபிகள் நாயகம் இவர்களுக்காகவே ஒரு வசனத்தை அல்லாவிடமிருந்து பெற்று அருளியிருக்கிறார். உலகம் வெள்ளி அழகை காட்டி ஓடிக்கொண்டிருக்கிறது, மறுமை நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதாவது மரணத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைதான் மறுமை. இந்த இரண்டிற்கும் வெவ்வேறு மனிதர்கள் உள்ளனர். நீங்கள் மறுமையின் மனிதர்களாக மாறிவிடுங்கள், உலக மனிதர்கள் ஆகிவிடாதீர்கள். இங்கே செயல் மட்டுமே கேள்வி இல்லை, அங்கே கேள்வி மட்டுமே செயல் இல்லை என்பதே அந்த வசனம். ஆம், இங்கே நாம் என்ன வேண்டுமானாலும் பாவ செயல்களை செய்து பலனை அடையலாம். இங்கே கேள்வி கேட்க ஆளில்லை, கேட்டாலும் அவர்களை ஒடுக்கிவிடலாம். ஆனால் அங்கே யாரையும் அடக்க முடியாது. இங்கே செய்யும் செயல்களுக்கு அங்கே பதிலளிக்க வேண்டியிருக்கும். பதிலளிக்க முடியாவிட்டால் நரக நெருப்பில் வீழ்வதை தவிர வேறு வழியே கிடையாது என்கிறார். பாடலை கேட்கலாம்.

எம்டிஆர் நேரத்தின் முதல் பகுதி நமது சிந்தனைக்கு. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ, சொல்கிறார் தேசிய கவி. நடந்தது நடந்ததுதான், தெரிந்தோ தெரியாமலோ நடந்த தவறுகளை நினைத்து கொண்டிருப்பதால் பயன் இல்லை. இனிமேல் அது நடக்காமல் பார்த்து கொண்டால் முன்னேற்றத்திற்கு வழி பிறந்துவிடும். கோவில் திருவிழாக்களால் ஊருக்குள் ஒற்றுமை ஏற்படும். வீட்டுக்குள் சுவாமியை வணங்குவதால் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். கல்லில் மட்டும் கடவுள் இருந்திருக்கிறார் என்று நினைக்க கூடாது. நம்மை சூழ்ந்திருக்கும் உயிர்களிடத்தில் கடவுள் இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். கோவிலுக்கு போனாலும் சரி, போகாவிட்டாலும் சரி, கடவுளை நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, யார் ஒருவன் பிறரை ஏமாற்றாமல் வாழ்கிறானோ அவன் கடவுளின் அருளை பெறுவது உறுதி. உலகில் பிறந்து விட்டோம், கடவுள் விட்டதே வழி என்று வாழுங்கள். ஆற்றில் மிதக்கும் கட்டை போல உலக வெள்ளத்தில் நீந்து செல்லுங்கள். மனிதன் தான் விரும்புவதை அடையும் சக்தியை தியானத்தின் மூலம் பெற முடியும். அமைதி, சாந்தம், பக்தி, உறுதி, அருள் போன்ற உயர்ந்த குணங்களை மனதில் நிரப்புங்கள். எதிர்மறை சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள். பொய்யை குறிப்பிட்ட காலம் வேண்டுமானால் நாம் மறைக்க முடியும், ஆனால் உண்மை ஒரு நாள் வெளிப்பட்டே தீரும். காலம் பண விலை உடையது என்னும் ஆங்கில பழமொழி ஒன்று உண்டு. பொழுதை வீணாக கழித்தால் அதற்குரிய லாபம் கிடைக்காமல் போய்விடும். பேச்சும் செயலும் ஒரே விதமாக இருக்கும் நல்லவர்களிடம் நட்பு கொள்ளுங்கள். அப்படி இல்லாதவர்களின் நட்பை கனவிலும் நினைக்க கூடாது. பயம், சந்தேகம், கோபம், சோம்பல் போன்ற குணங்கள் நமது வெற்றியை தடுத்து நிறுத்துகின்றன. இவையே மனிதனின் பகைவர்கள் ஆவார்கள். நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருக்கும் இடத்தில்தான் வெற்றி இருக்கும். இவை கேட்டதை தரும் காமதேனு போன்றவை. பேச்சால் ஒருவரை திருப்திப்படுத்தி பயனில்லை, வாக்களித்தபடி செயலிலும் அதை நிறைவேற்றி காட்டுவதிலும் தான் பெருமை இருக்கின்றது. குழந்தைகள் மற்ற குழந்தைகளுடன் சேர்ந்து ஓடி விளையாட வேண்டும், அவர்கள் ஓய்ந்திருக்க கூடாது. காலையில் படிப்பு, பிறகு நல்ல பாட்டு, மாலையில் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளும் குழந்தைகள் சிறப்பாக திகழ்வார்கள். தலை மீது வானமே இடிந்து விழுந்தாலும் கூட மனிதன் அச்சப்படுவது கூடாது. இணைந்திருங்கள், இது எம்டிஆர் நேரம்.

இது ஆரோக்கிய நேரம். பழங்கள் பழம் தரும் பழங்கள். பழங்களை நாம் எப்படி சாப்பிட வேண்டும், எப்பொழுது சாப்பிட வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளலாம். பழங்களை கடித்து சாப்பிடுவதே சிறந்தது. முன் பற்களில் மட்டும் கடித்து உடனே விழுங்கிவிடக் கூடாது. அனைத்து பற்களிலும் பழங்கள் படுமாறு நன்றாக வாயில் அரைத்து விழுங்க வேண்டும். ஆப்பிள், பேரிக்காய், கொய்யா போன்றவற்றை நன்றாக மென்று சாப்பிட வேண்டும். மென்று சாப்பிடும் போது உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அனைத்தும் கிடைக்கும். பழங்களை ஜூஸாக அருந்துவதை கூடுமானவரை தவிர்க்க வேண்டும். உடல் நலம் குன்றியவர்கள், பழங்களை சாப்பிட மறுக்கும் குழந்தைகள், மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக்கொள்பவர்கள், முதியோர்கள் ஜூஸாக வேண்டுமானால் சாப்பிடலாம். பழங்களை ஜூஸ் ஆக்கும் பொழுது நார்ச்சத்துக்கள் அகன்றுவிடும். மேலும் நுண் ஊட்டச்சத்துக்களும் கிடைக்காது. பழங்களை நறுக்கி சாப்பிட விரும்புபவர்கள் பெரிதாக நறுக்கி சாப்பிட வேண்டும், சிறியதாக நறுக்கி சாப்பிடக்கூடாது. பழங்களின் விதைகளே நேரடியாக விழுங்கக்கூடாது. எனவே பப்பாளி, ஆப்பிள், திராட்சை போன்ற பழங்களை இருக்கும் கொட்டைகளை துப்பிவிட வேண்டும். எப்பொழுது சாப்பிட வேண்டும் இந்த பழங்களை? பொதுவாக பழங்களை உணவுடன் சேர்த்து சாப்பிடக்கூடாது. உணவுடன் சேர்த்து சாப்பிடும் போது பழங்கள் தான் முதலில் ஜீரணம் ஆகும். உணவு அரை மணி நேரம் கழித்துத்தான் ஜீரணம் ஆகும். இதனால் செரிமான மண்டலம் பாதிக்கப்படும். சாப்பிட்டவுடன் வாழைப்பழம் சாப்பிடுவது தவறான பழக்கம். ஆரம்ப கட்டத்தில் எந்தவித தொந்தரவுகளும் வராது. தினமும் உணவு உண்ட பிறகு வாழைப்பழம் சாப்பிடுவது தொடர்ந்தால் படிப்படியான செரிமான மண்டலம் பாதிப்படையும். உணவு உண்பதற்கு முன்னர் பழங்களை சாப்பிட வேண்டும். பழங்களை சாப்பிட்ட அரை மணி நேரத்திற்கு பிறகு உணவு உட்கொள்வது நல்லது. நன்றாக பசிக்கும் போது பழம் சாப்பிடுவது உடனடி எனர்ஜி தரும். அதன் பின்னர் அரை மணி நேரம் கழித்து உணவை சாப்பிடலாம். ஓர் உணவு வேளைக்கும் இன்னொரு உணவு வேளைக்கும் இடைப்பட்ட நேரத்தில் பழங்களை சாப்பிடுவது மிகவும் நல்லது. இன்றைய பழங்களாக நாம் பப்பாளியை பற்றி அறிந்து கொள்ளலாம். பப்பாளி தற்போது அனைத்து காலங்களிலும் கிடைக்கும் ஒரு பழம். இதன் விலையோ குறைவு, ஆனால் பலன்களோ ஏராளம். இனிப்பான பப்பாளி சத்துக்கள் மிகுந்தது. மஞ்சள், சிவப்பு நிற பழங்களாலும் சில சமயம் பச்சை கலந்த நிறத்திலும் உள்ளது. வருடம் முழுவதும் கிடைக்கக்கூடிய பழம் இது. இதில் விட்டமின் ஏ உயிர் சத்து உள்ளது. பல் தொடர்பான குறைபாட்டிற்கும் சிறுநீர் பையில் உண்டாகும் கல்லை கரைக்கவும் பப்பாளி சாப்பிட்டால் போதும். மேலும் நரம்புகள் பலப்படவும் இரத்த விருத்தி உண்டாகவும் ஞாபக சக்தி அதிகரிக்கவும் பப்பாளி சாப்பிடுங்கள். அடிக்கடி பப்பாளி பழத்தினை உண்டு வருபவர்கள் எவ்வித நோய்க்கும் ஆளாக நேரிடாது. எந்த வகையான தொற்று நோய் பரவினாலும் அது அவர்களை தாக்காது. பப்பாளி பழத்தில் இயற்கையாக விஷக்கிருமிகளை கொல்லும் சங்கதி உள்ளது. இதனுடைய மருத்துவ பலன்கள் என்று நாம் பார்த்தோமானா, பப்பாளி பழத்தை அடிக்கடி குழந்தைகளுக்கு கொடுத்து வர உடல் வளர்ச்சி துரிதமாகும், எலும்பு வளர்ச்சி, பல் உறுதி ஏற்படும். பப்பாளி காயை கூட்டாக செய்து உண்டு வர குண்டான உடல் படிப்படியாக மெலியும். தொடர்ந்து பப்பாளி பழத்தை சாப்பிட்டு வர கல்லீரல் வீக்கம் குறையும். பப்பாளி பழத்தை தேனில் சேர்த்து சாப்பிட்டு வர நரம்பு தளர்ச்சி குறையும். நன்கு பழுத்த பழத்தை கூழாக பிசைந்து தேன் கலந்து முகத்தில் பூசி ஊறிய பின் சுடுநீரால் கழுவி வர முகத்தில் சுருக்கம் மாறி முகப்பொலிவும் ஏற்படும். என்ன நேயர்களே, பப்பாளி பழம்

ஆலய உலா செல்லும் நேரம் நெருங்கிவிட்டது. செல்வோமா? பக்தனுக்கு தேர் ஓடும் கோவில். சுவாமியை தேரில் வைத்து ஊர்வலம் வருவதை பார்த்திருப்பீர்கள். ஆனால் பக்தனுக்கு மரியாதை தரும் விதத்தில் தேரோடும் தலத்தை பார்த்ததுண்டா? நாகப்பட்டினம் மாவட்டம் திருநகரியில் உள்ள வேதராஜ பெருமாள் கோவிலில் திருமாலின் பக்தரான திருமங்கை ஆழ்வாருக்கு திருக்கார்த்திகை அன்று தேரோட்டம் நடத்தப்படுகிறது. இக்கோவிலில் ஆழ்வார் சன்னதியில் தனி கொடிமரமும் உள்ளது. தல வரலாறு. கிருதாயுகத்தில் பிரம்மாவின் மகனான பிரஜாபதி என்பவர் மோட்சம் பெற வேண்டி இந்த தலத்திற்கு வந்து பெருமாளை நினைத்து கடும் தவம் செய்தார். பெருமாள் அவருக்கு தரிசனம் அளிக்காமல் தாமதம் செய்தார். பக்தனுக்கு தரிசனம் தராத பெருமாள் மீது கோபம் கொண்ட லட்சுமி தாயார் அவரை பிரிந்து பூலோகம் வந்துவிட்டாள். லட்சுமியை தேடி இத்தலம் வந்த பெருமாள் இங்குள்ள குளத்தில் தாமரை மலரில் லட்சுமி வீற்றிருப்பதை கண்டார். மகிழ்ச்சியில் தாயாரை தழுவி கொண்டார். இதன் அடிப்படையில் இத்தலத்தில் பெருமாள் லட்சுமியை ஆலிங்கனம் செய்யும் நிலையில், அதாவது தழுவிய கோலத்தில் காட்சியளிப்பதாக ஐதீகம். தாயாரின் வேண்டுகோளின்படி பிரஜாபதிக்கும் காட்சி தந்தார். பிரஜாபதியே கலியுகத்தில் திருமங்கை ஆழ்வாராக பிறந்து திருமாலின் தீவிர பக்தராக இருந்து மோட்சம் அடைந்தார். இத்தலம் அருகிலுள்ள திருவாலிக்கும் இதே தல வரலாறு கூறப்படுவதால் இரு தலங்களையும் இணைத்து திருவாலி திருநகரி என்று இப்பகுதியை அழைக்கிறார்கள். மூலவர் வேதராஜன் மேற்கு நோக்கி வீற்றிருந்த கோலத்தில் இருக்கிறார். உற்சவர் கல்யாண ரங்கநாதன் எனப்படுகிறார். அமிர்தவல்லி தாயார் தனி சன்னதியில் அருள் புரிகிறார். யோக நரசிம்மர், பரமபதநாதர் ஆகியோருக்கு சன்னதி உள்ளது. இங்குள்ள தீர்த்தம் லக்ஷ புஷ்கரணி எனப்படுகிறது. திருமங்கை ஆழ்வார் தனி சன்னதியில் ஞான சம்பந்தர் கொடுத்த வேலுடன் காட்சியளிக்கிறார். இவருக்கு மரியாதை சேர்க்கும் விதத்தில் தனி கொடிமரம் உள்ளது. பெருமாளுக்கு எதிரிலும் ஒரு கொடிமரம் உள்ளது. திருமங்கை ஆழ்வார் மட்டுமல்லாமல் குலசேகர ஆழ்வாரும் வேதராஜ பெருமாளை பாடியுள்ளார். மங்களாசாசனம் பெற்ற திவ்ய தரிசனம் 108 இது 35வதாக உள்ளது. இங்குள்ள விமானம் அஷ்டாட்சர விமானம் என அழைக்கப்படுகிறது. திரேதாயுகத்தில் பிரஜாபதி உபரிஸ்ரவ என்னும் மன்னராக பிறந்தார். அவர் இத்தலத்தின் மேலாக புஷ்பக விமானத்தில் பறந்து வரும்பொழுது அது நின்றுவிட்டது. அதன் பின் இத்தலத்தின் மகிமையை உணர்ந்து தனக்கு மோட்சம் வேண்டி பெருமாளை நோக்கி தவம் மேற்கொண்டார். அப்பொழுதும் மோட்சம் கிடைக்கவில்லை. மீண்டும் துவாபர யுகத்தில் சங்கபாலன் என்ற பெயரில் பிறந்து ஒரு மன்னருக்கு மந்திரியாக இருந்தார். அப்பிறவியிலும் தவம் இருந்து மோட்சம் வேண்ட பெருமாள் கலியுகத்தில் அளிப்பதாக உறுதி அளித்தார். கலியுகத்தில் நீலன் என்ற பெயரில் ஒரு படைத்தலைவனின் மகனாக பிறந்தார். குமுதவல்லி நாச்சியார் என்னும் விஷ்ணு பக்தியை மனம் புரிய விரும்பினார். அவள் ஓராண்டிற்கு தினமும் 1000 திருமால் அடியார்களுக்கு அன்னதானம் செய்தால் மனம் முடிப்பேன் என்று நிபந்தனை விதித்தாள். அன்னதானத்திற்கு பொருள் இல்லாத நீலன் வழிப்பறியில் ஈடுபட்டார். அந்த நேரத்தில் பெருமாளும் லட்சுமியும் திருமண கோலத்தில் திருவாலி அருகிலுள்ள தேவராஜபுரம் என்னும் இடத்திற்கு வரும்பொழுது நீலன் வழிமறித்தார். அப்பொழுது பெருமான் நீலனின் காதில் ஓம் நமோ நாராயணாய என்னும் மந்திரத்தை உபதேசம் செய்து அடியவராக ஆட்கொண்டார். அதன் பின் நீலன் திருமங்கை ஆழ்வார் என பெயர் பெற்றார். பெருமாளை பற்றி பாசுரம் பாட தொடங்கினார். திருமங்கை ஆழ்வாரின் திருநட்சத்திர வைபவம் திருக்கார்த்திகை அன்று கொண்டாடப்படுகிறது. அன்று காலை 7 குமுதவல்லியுடன் ஆழ்வார் தேரில் எழுந்தருளி பவனி வருவார். மதியம் 3 விசேஷ அபிஷேகம் அலங்காரம் நடக்கும். இரவு 10 சாற்று முறையாக திருநெடுந்தாண்டகம் திருக்குறுந்தாண்டகம் பாசுரங்கள் பாடப்படும். இது சீர்காழி பூம்புகார் சாலையில் உள்ளது. இணைந்திருங்கள், ஒரு சிறிய குட்டி கதையையும் நாம் கேட்போம்.

இது தகவல் அறியும் நேரம். யார் யாருக்கெல்லாம் மழை புயல் பூகம் வருவது தெரியும்? எங்களுக்கு தெரியும் என்கிறார்கள் சிலர். இதோ மழை வருவது, புவியியல் ரீதியான மாற்றங்கள் ஏற்படுவது நம்மை சுற்றி இருக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் தெரியும். வானிலை அறிக்கைகள் பொய்த்தாலும் இதை உணர்த்தும் உண்மைகள் பொய்யாகாது. வானிலை ஆராய்ச்சி கணிப்புகள் இல்லாத காலத்தில் சுற்றியிருக்கும் இயற்கையின் மாறுதலை வைத்துத்தான் மழை புயல் வருவதை நம் முன்னோர் யூகித்தனர். ஆனால் இன்றைய நவீன யுகத்தில் நம்மை சுற்றியிருக்கும் இயற்கையை ரசிக்கவோ கவனிக்கவோ பலரும் விரும்புவது இல்லை. பறவைகள் வெகு உயரத்தில் பறந்தால் பருவநிலை இயல்பாக இருக்கிறது என்று அர்த்தம். தாழ்வாக பறந்தாலோ அல்லது பறக்கவே இல்லை என்றாலோ மழையோ அல்லது புயலோ வரப்போகிறது என அர்த்தம். இதில் கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம், பறவைகள் இரை எடுக்கும் நேரத்தை தவிர்த்து வேறு ஒரு பொழுதும் தாழ்வாக பறக்காது. புயல் வருவதை பறவைகள் முன்கூட்டியே யூகித்துவிடும். அப்பொழுது உச்சத்து சத்தம் எழுப்பும். அவற்றின் செயல்களும் வழக்கத்திற்கு மாறாக இருக்கும். சிட்டுக்குருவிகள் மண்ணில் விளையாடினால் மழை வரப்போகிறது என்று உணர்ந்து கொள்ளலாம். அவை தண்ணீரில் குளித்து மகிழ்ந்தால் வெப்பம் அதிகரித்து விட்டது என்று அர்த்தம். சேவல் வழக்கத்திற்கு மாறாக அதிகாலை தவிர்த்து வேறு நேரத்தில் தொடர்ந்து கூவுவது மழை வரப்போவதின் அறிகுறி. மைனா தண்ணீரில் புரண்டு விளையாடினால் மழை நிச்சயம் வந்துவிடும். நீர்ப்பறவைகள் பொதுவாக கரையோரத்தில் இருக்கும் புதர்களில் அல்லது மண்ணில் ஆழமாக குழி தோண்டி முட்டையிடும். வழக்கத்திற்கு மாறாக மரத்தின் மேல் முட்டையிட்டால் நிச்சயம் மழையை எதிர்பார்க்கலாம். இரவில் தான் எப்பொழுதும் ஆந்தைகள் அலரும். பகலில் அலறினால் அந்த பகுதியில் மழை பெய்யக்கூடும். அதே சமயம் அலறல் சத்தம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் சூறாவளி ஏற்பட போகிறது என்று அர்த்தம். இரவில் மட்டுமே பறக்கும் வவ்வால்கள் அதிக உயரத்தில் வெகுநேரம் பறந்து கொண்டிருந்தால் அடுத்த நாள் மழை பெய்ய வாய்ப்பு உண்டு. மழை புயல் வரப்போவதற்கு முன் பாம்புகள் அதனுடைய வலையிலிருந்து வெளியே வந்துவிடும். இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் மழையை பற்றி அறியலாம்.

தவளை உரத்த குரலில் சப்தமிட்டால் மழை வரப்போகிறது என்று அர்த்தம். அத்தோடு சற்று உயரமான இடத்திற்கு சென்று பதுங்கிக் கொள்ளும். மழை வரப்போவதை மற்ற தவளைகளுக்கு தெரியப்படுத்தி பத்திரமாக இருக்க சொல்லும் அறிவிப்பே தவளையின் கூச்சல். ஓடும் நதியில் உலாவும் மீன்கள் திடீரென்று நீரின் மேற்பரப்பிற்கு வந்து மழைக்கான முன் எச்சரிக்கையை தெரியப்படுத்தும். பின் நீரின் மேற்பரப்பில் இருக்கும் உணவை சாப்பிட்டுவிட்டு மழை வந்தவுடன் அமைதியாக கீழ்பரப்பிற்கு சென்றுவிடும். புயல் வருவதற்கு முன் காற்றின் அழுத்தம் குறையும். இதை புரிந்து கொள்ளும் பசுக்கள் தரையில் படுத்துக்கொள்ளும். சில சமயம் பசுவும் ஆடும் ஒன்றாக ஒரே இடத்தில் பக்கத்தில் நின்று கொள்ளும். புயல் வரப்போகிறது, நம்மை யாராவது வேறு இடத்திற்கு பாதுகாப்பாக கொண்டு போக மாட்டார்களா என்ற செய்கை மூலம் தெரியப்படுத்தும். பூனைகள் திடீரென்று வாளை உயர்த்தி வைத்துக் கொள்ளும். சட்டென்று வாளில் மின்சாரம் பாய்ந்ததை போல உதறும். இது மழை வருவதற்கான அறிகுறி. பூனைகள் நாக்கால் கால் பாதங்களை நக்குவதும் மழை வரவை எதிர்பார்த்துத்தான். புயல் மழை வருவதற்கு முன் கிளிகள் மரத்தில் கூடு கட்டும். அதற்கு தேவையான குச்சிகளை பொறுக்கி செல்வதை பார்த்தே மழை வரப்போவதை நாம் அறிந்து கொள்ளலாம். மழை வருவதற்கு சரியாக 45 நாட்களுக்கு முன் சரக்கொன்றை மரங்களின் பூக்கள் கொத்து கொத்தாக பூத்து குலுங்கும். அதுபோல எலுமிச்சை செடிகள் பூத்து குலுங்கினாலும் மழை வரும். சுவற்றில் பல்லிகள் தொற்றி கொண்டிருந்தால் மழைகள் வராது. ஒன்று கூட கண்ணில் படாமல் ஓடி ஒளிந்து கொண்டிருந்தால் மழை வரும் என்பது பொருள். எறும்புகள் சாரே சாரையாக எதையாவது எடுத்து வழிக்குள் சென்றால் மழை வரப்போகிறது. அவை தனித்தனியாக பிரிந்து சென்றால் மழை வராது என்றும் நாம் புரிந்து கொள்ளலாம். எறும்புகள் ஒற்றுமையாக உழைப்பது மழைக்காலத்தில் மட்டும்தான். சில எறும்புகள் மழை வருவதற்கு முன் வேகமாக சென்று மற்ற எறும்புகளை உஷார்படுத்தும். வெப்பமான நாட்கள் எறும்புகளுக்கு பிடிக்காது. அந்த சமயங்களில் சண்டை போட்டுக் கொள்ளுமாம். நிலவு எப்போதும் கொஞ்சம் சிவப்பு கலந்த பழுப்பு நிறத்தில் தான் தென்படும். காற்று மண்டலத்தின் தூசுகள் அதிகம் சேர்ந்திருப்பதால் அதற்கு காரணம். காற்று மண்டலத்தில் அழுத்தம் மாறுபடும் போது அதன் தூசுக்கள் நீங்கி நிலவு பளிச்சென்று இருக்கும். அதுவும் மழை வருவதற்கான அறிகுறி. சில நேரங்களில் நிலவை சுற்றி ஒரு வளையம் போல தோன்றும். அது ஓரிரு நாளில் மழை வரும் என்பதை சுட்டிக்காட்டும். குளிர் பிரதேசங்களில் வசிப்பவர்கள் இரவில் நெருப்பு மூட்டி குளிர் காய்வது வழக்கம். அந்த நெருப்பு நேராக உயர எழுந்தால் பருவம் சீராக இருக்கிறது. அப்படி இல்லாமல் கீழ் நோக்கி சுற்றி சுழன்றால் காற்றழுத்தத்தில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கும் ஈக்கள் காற்றில் ஈரப்பதம் அதிகமானால் சோம்பேறி ஆகிவிடும். அதிகம் பறக்காது. பக்கத்தில் உள்ளவர்கள் மீது மொய்க்கும். பொதுவாக ஈக்கள் கடிக்காது. மழை வரப்போகும் அறிகுறி தெரிந்தால் மட்டுமே கடிக்கும். அதை வைத்து மழையின் வருகையை நாம் கணித்து விடலாம். பூகம்பம் வருவதை பறவைகள் விலங்குகள் முன்கூட்டியே நன்கு அறியும். பறவைகள் தம் இருப்பிடத்தை விட்டு திறந்தவெளி மைதானத்திற்கு போய் ஒன்று கூடிவிடும். ஆசியாவில் சுனாமி வருவதற்கு முன் கடற்பறவைகள் பறந்து போய் உயரமான இடங்களில் தஞ்சம் புகுந்தது. அந்த நேரம் மிருகங்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு சென்று அடைக்கலம் புகுந்தன. பல வீடுகளில் இருந்த வளர்ப்பு பிராணிகளும் வெளியே ஓடி வந்தன. சங்கிலியால் கட்டப்பட்டிருந்த யானைகள் சங்கிலியை அறுத்து கொண்டு ஓடின. விலங்குகளின் இந்த வித்தியாசமான நடவடிக்கைக்கு பிறகுதான் பயங்கரமான சுனாமி வந்தது. பூகம்பம் வருவதற்கு முன் பறவைகளும் விலங்குகளும் மிகவும் அமைதியாகிவிடும். பூச்சிகள் வண்டுகள் கூட சத்தம் போடாது. நாய் மட்டும் வித்தியாசமாக குறைக்கும். இணைந்திருங்கள். இது MTR FM. ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

குட்டி கதை பார்க்கலாமா மாணவர்களே? உங்களுக்காக ஒரு கதை. ஏகலைவன் வேடர்களின் தலைவன். தன் மக்களுக்கு உணவூட்ட குல தர்மப்படி காட்டு விலங்குகளை வேட்டையாடி வந்தான். ஒருமுறை பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் அவர்களின் குருவான துரோணர் காட்டுக்குள் வில் வித்தை அளிப்பதை பார்த்தான். தனக்கும் வித்தை கற்றுத்தரும்படி அவரிடம் வேண்டினான். ஏகலைவா, இவர்கள் நாடாள போகிறவர்கள், இவர்களுக்கு எதிரிகள் அதிகமாக இருப்பர். அப்பொழுது தங்களை மட்டுமின்றி தங்கள் நாட்டு மக்களையும் பாதுகாக்க இவர்களுக்கு வில்வித்தை அவசியம். ஆனால் வயிற்றுக்காக மிருகங்களை வேட்டையாடும் உனக்கு இதை கற்றுக் கொடுத்தால் அவற்றிற்கு மிக அதிகமாக துன்பம் நீ தருவாய். உணவுக்காகவோ அல்லது விலங்குகள் உன்னை துன்புறுத்த வரும்போதோ மட்டும்தான் நீ வில்லெடுக்க வேண்டும். வேடனான உன்னால் அப்படி இருக்க முடியாது என்று சொல்லி மறுத்துவிட்டார். ஆனாலும் அவர் பாண்டவ கௌரவர்களுக்கு வில் பயிற்சி கொடுப்பதை மறைந்திருந்து கவனித்த ஏகலைவன் துரோணரை தன் மானசீக குருவாக ஏற்று தானாகவே வில் வித்தையை கற்றுக்கொண்டான். அதில் ஒன்றுதான் மிருகங்களின் வாயை கட்டும் பயிற்சி. இந்த பயிற்சி தனக்கு மட்டும்தான் தெரியும் என அர்ஜுனன் இருமாந்து இருந்தான். ஆனால் அர்ஜுனன் ஒருமுறை காட்டிற்குள் ஒரு நாயுடன் தெரிந்த போது அதன் சப்தத்தை கேட்டு தூரத்திலிருந்தே வில் எறிந்து அதன் வாயை கட்டிவிட்டான் ஏகலைவன். ஆச்சரியமும் பொறாமையும் கொண்ட அர்ஜுனன் துரோணரிடம் இது பற்றி சொல்ல, துரோணர் ஏகலைவனை தேடி வந்து இந்த கலையை எப்படி கற்றாய் என்று கேட்டார். அவன் மறைந்திருந்து கற்ற விஷயத்தை மறைக்காமல் சொல்லவே, அப்படியானால் குரு தட்சிணையாக உன் கட்டை விரலை கொடு என்றார். அப்பொழுது ஏகலைவன் கண்மூடி கிருஷ்ண பகவானை தியானித்தான். கிருஷ்ணன் அவன் மனதில் தோன்றி விரலை கொடுத்து விடும்படி கூறினார். அவனும் சற்றும் யோசிக்காமல் கொடுத்து விட்டான். தர்மம் காப்பாற்றப்பட பிற்காலத்தில் குருக்ஷேத்திர யுத்தம் வரப்போவது கண்ணனுக்கு தெரியும். அப்பொழுது தர்மத்தை காக்கும் தலைவனாக அர்ஜுனன் இருப்பான். ஏகலைவனுக்கு அர்ஜுனனுக்கு தெரிந்த கலைகள் எல்லாம் தெரிந்திருப்பதால் அவன் தன் குரு துரோணர் பக்கமே இருந்திருப்பான். அது கௌரவர்களுக்கு சாதகமாகிவிடும். ஏனெனில் துரோணர் கௌரவர் பக்கம் இருந்தார். அர்ஜுனனை விட சிறந்த வில்லாளியான ஏகலைவன் அவனை கொன்று விடுவான். உலகத்தில் தர்மம் செத்துவிடும். எனவேதான் கண்ணன் ஏகலைவனை அப்பொழுது தடுத்துவிட்டார். ஆனால் ஆசிரியர் சொல்லையும் ஆண்டவன் சொல்லையும் கேட்ட அவனுடைய புகழ் இப்பொழுதும் நிலைத்து நிற்கிறது. குரு சொல்லுக்கு தலை வணங்கிய கோமான் யார் என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டால் நமது நினைவில் முதலில் வருபவர் ஏகலைவன் தான். அது மட்டுமல்ல, பிற்காலத்தில் தான் செய்த செயலுக்காக கிருஷ்ண பரமாத்மா ஏகலைவனின் மகன் மூலமாகவே மரண தண்டனையும் அனுபவித்து விட்டார். ஆம், ஏகலைவனின் மகன் ஜலன் என்பவன் கிருஷ்ணரின் கால் கட்டை விரல் மீது அம்பெய்து அவரை கொன்றான். கடவுளே மனிதனாக பிறந்தாலும் இறப்பை சந்தித்தாக வேண்டும் என்ற அடிப்படையில் கிருஷ்ணர் இந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டார். சரஸ்வதி பூஜை நன்னாளில் ஆசிரியர்களின் சொல் கேட்டு ஏகலைவன் போல உயர்ந்த ஸ்தானத்தை அடைய மாணவர்கள் உறுதி எடுக்க வேண்டும். இணைந்திருங்கள் ஒரு பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொதிகை தின்றல். பொதிய தின்றல் வெறும் அடுத்த பாடல் என்ன சொல்கிறது பார்க்கலாமா? தென்றலை நாங்கள் சென்று தொடுவதில்லை, தென்றல் எங்கள்

இனிய தென்றல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். காலை நேரத்தில் இதமாக தழுவி செல்லும் தென்றலை என்ன என்று சொல்லலாம்? தழுவ வந்த தென்றலை தள்ளிப்போ என்று சொல்லுவீர்களா? அதுதான் போய்விடுமா?

மனுஷன் புதிய தென்றலில் வரும் அடுத்த பாடலுக்குள் செல்லலாம். இது பழைய பாடலா இருந்தாலும் சுகமாக இருக்கிறோம், ஏன்னா எல்லோரும் கேட்டு ரசித்த ஒரு பாடல் எடுத்து வரலாம்.

திண்டல் வந்து தீண்டும் போது என்ன செய்யும்? திண்டல் வந்து எப்பொழுது தீண்டுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? அது தீண்டும் நேரம் சொல்லிவிட்டா வரும். எந்த நேரமும் தீண்டிக் கொண்டுதான் இருக்கிறது. உங்களுக்கு புரியுமா? அது பார்ப்போம் அடுத்த பாடல்.

புதிய தென்றல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மொன்றியல் தமிழ் வானொலியின் பொதிகை தென்றல் எல்லோருக்கும் சொந்தம். நீங்களாக பிடித்து வைக்க முடியுமா? தழுவி செல்லும் தென்றலின் இதத்தை மட்டுமே உணர முடியும். தென்றல் மூலம் நாங்கள் ஒரு தூது விடுவோமா?

புதிய தென்றல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை நேரத்தில் இதமாக வீசும் பொதிகை தென்றல் மொன்றியல் தமிழ் வானொலியின் பொதிகை தென்றல். தென்றலும் காற்றும் ஒன்றுமா ஒன்றாகுமா? ஒன்றுதானே. புதிய தென்றல் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல்

பொதியை தென்றல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மொன்றியல் தமிழ் வானொலியின் பொதியை தென்றல் காற்றிலேயூடே உங்கள் இல்லம் தேடி வருகிறது. இதமான காற்று உங்கள் இல்லம் தேடி வருகிறது. பொதியை தென்றலில் கலக்கப் போகும் அடுத்த பாடல்

புதிய தென்றல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இனிமையான இந்த காலை நேரத்தில் இனிய பாடல்கள் உங்கள் இல்லம் தேடி வருகிறது. அடுத்து காட்சிலைக்கு வருகிறது காத்திருந்த காதல், காத்திருந்த தென்றல்.

புதிய தென்றலில் நிறைவாக வரும் இந்த பாடலோடு உடைபெற்றுக் கொள்ளப் போகிறேன். இதுவரை நேரமும் ஒன்றிய தமிழ் வானொலியின் புதிய தென்றல் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். இனிமையான காலை நேரத்தில் எல்லா சுகமும் பெற்று காற்றோடு காற்றாக கலந்து வந்தது பாடல்கள். அது உங்கள் இல்லம் தேடி வந்திருக்கிறது. விடைபெறுவது உங்கள் மீரா. நன்றி, வணக்கம். என் அன்பு உறவுகளே, இன்னும் ஒரு புதிய தென்றலில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.

வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எம்டிஆர் அப்பம் வழங்கும் இதய ராகங்கள். இன்றைய தினம் இதய ராகங்கள் நிகழ்ச்சியில் மெல்லிசை மாமணி என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் அழைக்கப்பட்ட மெலடி கிங் என்று ரசிகர்களால் போற்றப்பட்ட சுமார் 70 படங்களுக்கு மேல் மிகவும் பிரபலமான பாடல்களை தந்தவர், நடிகர் நடிகைகளை பாட வைத்தும் அழகு பார்த்தவர். அவர் இயற்பெயர் குமரேசன். ஆனால் இந்த இசைத்துறையில் அவரை நாம் அழைக்கின்ற பெயர் வி குமார். வி குமார் அவர்கள் இசையில் வெளிவந்த பாடல்களில் சில பாடல்களை உங்களுக்காக எடுத்து வரும் நான். குரடாச்சேரி காளிதாஸ், திருவாரூர் கலையகத்திலிருந்து.

பி குமார் அவர்கள் பிரபலமான பாடல்களை வெளியிட்டு மக்களால் போற்றப்படுகின்ற பொழுது, அப்பொழுது வெகுவாக புகழின் உச்சத்தில் இருந்த எம்எஸ்வி அவர்கள் பாடல்கள்தான் என்று மக்கள் நினைக்கின்ற அளவு இருந்தது. ஆகவே அவரது துரதிருஷ்டம், பாடல்கள் அவரை பிரபலப்படுத்தாமல் போய்விட்டது. இதை பல இசையமைப்பாளர்களும் கூறியிருக்கிறார்கள். மறைந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களும் கூறியிருக்கிறார்கள். இவர் முதல் இசையமைத்த படம் நீர்க்குமிழி. கே பாலச்சந்திரன் அவர்களுடைய இயக்குனர் இயக்கத்தில் வெளிவந்த நீர்க்குமிழி என்கின்ற திரைப்படம். நீர்க்குமிழி என்ற திரைப்படத்தில் அவர் 1965 வெளிவந்த அந்த படத்தில் அவர் இசையமைத்த பாடலில் ஆடி அடங்கும் வாழ்க்கையிலா என்ற பாடல்

0: பொல்லாத வண்டி கிட்டு.
1: என்னத்தை செய்வேன்?

எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் இதய ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதய ராக நிகழ்ச்சியில் மெலிசை மாணவி குமார் அவர்கள் இசையமை பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அவர் சென்னை சமை வைத்து ஒரு பல் செய்தார். தமிழ் ஒரு வித்தியமாக இருக்கும், அந்த பாடலை திரு மனோரமா அவர்களை பாட வைத்தார். 1968 திரு மனோரமா அவர்களை பொம்மலாட்டம் என்ற திரைப்படத்தில் வா வா யாரே ஊட்டாண்டே பாடலை வழங்கினார். அந்த பாடலை இப்போது கேட்போமா?

நீ வரம் காட்டினா கூட மாட்டேன் ஜாம்பா ஜக்கு சைதா பெட்டு ஜாம்பா ஜ

காவியாட்டம் பாவனிலே நின்றந்தேன் அமரவதியாட்டம் கை தச்சு நீ ஜகாங்கினே அம்பிகாவதியாட்டம் நான் பார்த்து சோகா பேசிட்டே கொடுத்தே பின்னாலே

வழங்கும் இதுங்களோடு இணைந்திருக்கும் நேயர்களே, தியானம் பற்றியும் பல்வேறு அறிஞர்களும் கருத்துக்களையும் பார்க்கின்றோம். அந்த வகையில் ரமிஷ்ணர் ராஷ்ட்ர பரமஹம்சர் தியானத்தை பற்றி என்ன சொல்கிறார்? மட்டையிலிருந்து சிதறி நாலு பக்கங்களும் ஓடிய கடுகை பொறுக்கிடும் மிக கஷ்டம். கிழிந்தட்டையிலிருந்து சிதறி நாலா பக்கங்களும் ஓடிய கடுகை பொறுக்கி எடுப்பது மிக கஷ்டம். அதுபோல பல திசைகளிலும் ஓடி விஷயங்கள் பலவற்றில் உழலும் மனதுவியை செய்து பல இதழிலும் உலக விஷயங்களில் பலவற்றில் மனதை குவியை செய்து ஊறுத்துவது என்பது எளித காரியம் என்று அது செம்மை படித்தால் அதுவே தானம் கூறிய ராம பரமஹம்சர். அடுத்த ஏராகத்தில் நீங்கள் கேட்கவிருக்கின்ற பாடம் 1971 வெளிவந்த 100க்கு 100 என்ற திரைப்படத்தில் உன்னை வாழ்த்தி பாடுகள் நீ வர வேண்டும் என்ற பிரபலமான

நீங்க இன்னைக்கு காம்பவுண்ட் விட்டு வெளியே போகவே இல்லை. சின்ன சொன்ன அந்த சம்பவமே வேற மாதிரியா இருக்கு.

எம்டிஆர் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்ற நேயர்களே, தியானம் என்பது மனதை அடக்கி ஒருநிலைப்படுத்துவது. மனதை அடக்க முடியுமா? மனதை அடக்க நினைத்தால் அது அடங்காது, ஆனால் மனதை அறிய நினைத்தால் அது அடங்கும், கூறியவர் வேதாத்ரி மகிழ்ச்சி. அடுத்து இடம்பெறுகின்ற பாடல் 1973 வெளிவந்த படம் அரங்கேற்றம். அரங்கேற்றம் என்ற திரைப்படத்தில் பி. சுசீலா அவர்கள் பாடிய ஆண்டவனின் தோட்டத்திலே அழகு சிரிக்குது என்ற பாடல்.

இதயாகங்களில் வி குமார் அவர்கள் இசையமைத்த படங்களிலிருந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அடுத்து வருகின்ற பாடல் யேசுதாஸ் அவர்கள் பாடியது. 1975 தேன் சிந்துதே வானம் என்ற திரைப்படத்திற்காக அனைவரையும் மயக்குகின்ற ஒரு அற்புதமான பாடல், உன்னிடம் மயங்குகிறேன் என்ற நூல் காதலியே என்று தொடங்குகின்ற பாடல்.

தியானம் என்பது ஆன்மாவின் கண்ணாடி, அதன் வழியே மனிதன் இறைவனை தன்னருகில் காண்கிறான் என்று கூறியவர் லாவன்டைன் என்ற அறிஞர். அடுத்து நாம் கேட்கவிருக்கின்ற பாடல் 1975 வெளிவந்த படம் எல்லோரும் நல்லவரே என்ற திரைப்படத்தில் கண்ணதாசன் அவர்களுடைய கவிதைகள், டிஎம்எஸ் அவர்களும் சுசீலா அவர்களும் பாடிய ஒரு இந்த காலத்தில் குத்துப்பாட்டு என்று சொல்லக்கூடிய பாடல். ஆனால் அந்த காலத்தில் இந்த பாடல் மிகுந்த பிரபலமாக இருந்த பாடல். சிவப்பு கல்லு மூக்குத்தி

எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் இதய ராகங்களோடு இணைந்திருக்கின்ற அன்பான உறவுகளே, பாடல்கள் இதயத்தை மீட்டினவா? சிறப்பான பாடல்கள் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காக இதய ராகங்கள் மூலம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கேட்டு மகிழுங்கள். இந்த வாரம் இடம்பெற்ற இதய ராகங்களில் பாடல்கள் அனைத்தும் மெல்லிசை மாமணி வி குமார் அவர்கள் இசையில் வெளிவந்த பாடல்கள். நல்லது அன்பு உறவுகளே, இதுவரை எம்டிஆர் எஃப்எம்மோடு இணைந்து இதய ராகங்கள் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அன்பான உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் வாழ்த்துக்களும் கூறி உங்களிடம் விடைபெறும் நான் தென்னகத்தின் டெல்டா திருவாரூர் கலையகத்திலிருந்து குரடாச்சேரி காளிதாஸ். வணக்கம் நேயர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம் எனது அருமை உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொண்டியல் தமிழ் வானொலி MTR FM வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை. இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்க இருப்பது இசைமலை. ஆமாம் நேயர்களே, இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் AM ராஜா பாடிய சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான் உங்களுடன் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெயபஷாலி. கேட்க கேட்க ஆனந்தம் தெவிட்டாத தேனமுதம் நமது MTR FM இணைந்திருந்து கேட்டு மகிழுங்கள். இணையதள வாழ்நியோடு எனது அருமை உறவுகளே, இசைமலை நிகழ்ச்சியில் முதலாவதாக மிஸ்ஸியம்மா என்ற படத்திலிருந்து பிருந்தாவனமும் நந்த குமாரனும் என்ற இனிய பாடல். இந்த பாடலை பாடியவர்கள் AM ராஜா, P. சுசீலா. கேளுங்கள் எனது அருமை சொந்தங்களே.

இசை மலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நீண்ட சொர்க்கம் என்ற படத்திலிருந்து கலையே என் வாழ்க்கையின் திசை மாற்றினாய் என்ற இனிமையான பாடல். இந்த பாடலை பாடியவர்கள் ஏ.எம். ராஜா, பி.சுசீலா. கேளுங்கள் எனது அருமை சொந்தங்களை.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆடிப்பெருக்கு என்ற படத்திலிருந்து தனிமையிலே இனிமை காண முடியுமா என்ற இனிமையான பாடல். இந்த பாடலை பாடியவர்கள் ஏ.எம். ராஜா, பி. சுசீலா. கேளுங்கள் எனது அருமை உறவுகளே.

0: இசை மலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக தாய்க்கு ஒரு பிள்ளை என்ற படத்திலிருந்து சின்ன கண்ணனே நான் தந்தை என நீ பிள்ளை என என்ற இணைய பாடல். இந்த பாடலை பாடியவர் ஏ எம் ராஜா.
1: சின்ன கண்ணனே நான் தந்தை என நீயும் பிள்ளை என ஒரு பந்தம் வந்தது நெஞ்சில் பாசம் வந்தது. சின்ன கண்ணனே நான் தந்தை என

இசை மலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக விடிவெள்ளி என்ற படத்திலிருந்து கொடுத்து பார் பார் உண்மை அன்பை என்ற இனிமையான பாடல். இந்த பாடலை பாடியவர்கள் ஏ எம் ராஜா, பி சுசீலா, ஜிக்கி, திருச்சி லோகநாதன். கேளுங்கள் எனது அருமை உறவுகளை.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக அமர தீபம் என்ற படத்திலிருந்து தேன் உண்ணும் வண்டு மாமலரை கண்டு என்ற இனிய பாடல். இந்த பாடலை பாடியவர்கள் ஏ.எம். ராஜா, பி. சுசீலா. கேளுங்கள் எனது அருமை சொல்லுங்கள்.

இசை மலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக கல்யாண பரிசு என்ற படத்திலிருந்து வாடிக்கை மறந்தது ஏனோ என்ற இனிய பாடல். இந்த பாடலை பாடியவர்கள் ஏ.எம். ராஜா, பி. சுசீலா. கேளுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTR FM வழங்கும் இசைமலை. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் ஏஎம் ராஜா பாடிய சில இனிய பாடல்கள் வான் அலைகளில் உங்களுக்காக. நிகழ்ச்சியில் அடுத்ததாக புகுந்த வீடு என்ற படத்திலிருந்து செந்தாமரையே செந்தேன் இதழே என்ற இனிய பாடல். இந்த பாடலை பாடியவர்கள் ஏஎம் ராஜா, ஜிக்கி. கேளுங்கள் எனது அருமை உறவுகளை.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக மகாதேவி என்ற படத்திலிருந்து கண்மூடும் வேளையிலும் கலை என்ன கலையே என்ற இனிய பாடல். இந்த பாடலை பாடியவர்கள் ஏம் ராஜா, பி சுசீலா. கேளுங்கள் எனது அருமை சொந்தங்கள்.

இசை மலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பெற்ற மகளை விற்ற அன்னை என்ற படத்திலிருந்து தென்றல் உறங்கிய போதும் தென்றல் உறங்கிய போதும் என்ற இனிமையான பாடல். இந்த பாடலை பாடியவர்கள் ஏ.எம். ராஜா, பி. சுசீலா. கேளுங்கள் எனது அருமை உறவுகளே.

இசை மலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக அலிபாபாவும் 40 திருடர்களும் என்ற படத்திலிருந்து மாஷிலா உண்மை காதலே என்ற இனிய பாடல். இந்த பாடலை பாடியவர்கள் ஏம் ராஜா, பி பானுமதி. கேட்டு மகிழுங்கள் எனது அருமை சொந்தங்களே.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் இசைமலை. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியின் நிறைவாக தலை கொடுத்தான் தம்பி என்ற படத்திலிருந்து துள்ளி துள்ளி அலைகள் எல்லாம் என்ன சொல்லுது என்ற இனிய பாடல். இந்த பாடலை பாடியவர்கள் ஏ.எம். ராஜா, பி. சுசீலா. கேளுங்கள் எனது அருமை உறவுகளே.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டது உங்கள் உள்ளம் கவர்ந்த MTRFM வழங்கிய இசைமலை. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் ஏஎம் ராஜா பாடிய சில இனிமையான பாடல்கள் உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபஷாதிக். மீண்டும் இதுபோல் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியில் எனக்கு வாய்ப்பளித்த MTRFM நிர்வாக இயக்குனர் மீராம அவர்களுக்கும், இணை இயக்குனர் எனது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சிந்திலை செல்வன் ஐயா அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம் கூறி, மீண்டும் இதுபோல் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இணைந்திருந்து கேட்டு மகிழுங்கள். இணையதள வாழ்நிலை.

வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா. கலையகத்திலிருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளிடம் நலம் நாடி நாங்களும் நலம் என்று கூறிக்கொள்கின்றேன். அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே முன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வளமை போல இன்றும் ஒலிக்க இருக்கின்றன சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். மேட்டுக்குடி என்ற திரைப்படத்திலிருந்து இன்றைய நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள் ஆரம்பிக்கின்றன. சர்வதேச நேயர் விருப்பத்தில் எனது பாடல் வர வேண்டும் என்று அந்த திரைப்படத்திலிருந்து அன்புள்ள மன்னவனே என்ற பாடலை அனுப்பி வைத்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார் கனடா அல்பர்டா மாநிலத்தில் இருந்து சாந்தினி.

அவரை தொடர்ந்து உழைக்க இருக்கும் இனிமையான பாடல் தன்னைத்தானே தஞ்சம் என்று ஆரம்பிக்கும் நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படுத்த பாடல். இந்த பாடலை இன்று அனுப்பி வைத்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார் ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டன் மாநகரிலே அன்புடன் டி ராஞ்சி.

அவர் தந்துவரையிலே மீண்டும் ஒரு பாடலை ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியில் இருந்து அன்புடன் தருகின்றார் விஜயராணி. தேவன் வந்தாண்டி என்ற பாடல் உத்தமன் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது அவருக்காக.

தொடரும் பாடல் மெட்டியொலி காத்தோடு என்ற ஒரு பாடல், மெட்டி என்ற திரைப்படத்து பாடல். இந்த பாடலை தருகின்றார் கனடா மொன்றியலிலிருந்து தனுஷ்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலும் ஆங்கிலேய நாடு இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் கேட்க இருக்கும் பாடல் வெயில் மலையே என்று இனிமையான அந்த பாடல் மகந்தி சர்க்கஸ் திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்.

நாங்கள் கேட்டு மகள வேண்டும் என்று ஒலித்துக் கொண்டிருக்கின்றது காற்றலையிலே சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள். இனிமையான இதமான பாடல்களை இங்கிதமாக கேட்டு மகளும் இந்த வேளையிலே தித்திக்கும் தேனான பாடல் வரிசையில் மீண்டும் ஒலிக்கும் பாடல்களாக ஒலிக்க இருக்கின்றன. ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்கள் அனுப்பி வைத்த பாடல்கள். தேவன் தந்த வீணை என்ற அற்புதமான பாடல் உன்னை நான் சந்தித்தேன் திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் தந்திருக்கின்றார்கள். மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவில் இருந்து

அவரை தொடர்ந்து ஒலுக்கி இருக்கும் இன்னமோர் பாடல் என்ன பண்ணுற என்று கேட்கும் காதல் மெய்ப்பட என்ற திரைப்படத்து பாடல். இந்த பாடலையும் ஆஸ்திரேலியா கண்டம் சிட்னி மாநகரத்திலிருந்து நீண்டகால உறவு ரமணி நீங்கள் தந்திருக்கின்றீர்கள், நாங்கள் முனைகின்றோம் உங்களோடு ஒலிக்கின்றது பாடல்.

ஒலித்து வரும் பாடல்களோடு மீண்டும் ஒரு பாடலை. மெல்போர்ன் மாநகரம், ஆஸ்திரேலியாவிலிருந்து நீண்டகால இசைப்பயணம் எங்களுடன் தொடரும் கேரிஸ், தாளாட்ட நான் பிறந்தேன் என்று வரி கொண்ட பாடலை தூரல் நின்று போச்சு திரைப்படத்திலிருந்து கேட்க வைக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்.

தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து தினமும் ஒலிக்கும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல்கள் கனடா வன்கூவர் மாநிலத்து உறவினர்களின் பாடல்கள். முதலில் இளவரசி தருகின்றார் அஸ்கலகாலே என்ற மாமதுர திரைப்படத்து பாடலை.

குவரில் இருந்து இளவரசி தந்தவளை மீண்டும் அங்கிருந்து வசந்தியும் ஒரு பாடலை ஐ லவ் யூ என்று பாடும் மாம்பழத்து வண்டு திரைப்படத்து பாடலை பாட வைக்கின்றார்.

இதோடுதான் காஞ்சனாவும் வங்குவர் கனடாவிலிருந்து வந்து ஒரு பாட்டை தருகின்றார். கவசம் திரைப்படுத்து பாடல் கெட்டவா கெட்டவா என்று வரி எடுத்து இனிமையாக பாடுகின்றது.

திசை எங்கும் இசை பரப்பி வரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களுள் அடுத்து வரும் பாடலை சிங்காரபூமியாம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் தருகின்றார். கலங்கரை விளக்கம் என்ற திரைப்படுத்து பாடல் பல்லவன் பல்லவி பாடட்டுமே என்று வரி எடுத்து பாடுகின்றது. அவரை

தொடர்ந்துதான் அன்பு உறவான நிவேஷன் ஜெனீவா நகர் சுவிட்சர்லாந்திலிருந்து ஒரு பாடலை தருகின்றார். அந்த பாடல் மூன்றாம் உலக போர் என்ற திரைப்படத்திலிருந்து வான் மழை என்ற முதல் பதத்தோடு ஒலிக்கின்றது அந்த பாடல்.

மண் என்றால் என்னவள் ஞாபகம் வருவது வழக்கம். என்னவள் ஐரோப்பிய மாநிலத்தை விட்டு ஈழ மணித்திரு நாட்டில் நீண்ட நாள் ஓய்வெடுத்து அங்குள்ள பணிகளை ஆரோக்கியமாக புரிந்து கொண்டிருக்கும் வேளையிலே எங்களை மறவாமல் என்று ஒரு பாடல் சின்ன கண்ணன் அழைக்கின்றான் என்று பாட வைக்கின்றார் கவிக்குயில் திரைப்படத்திலிருந்து.

போல உறுதிப்பாடலை தந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் அன்புக்கும் பாசனத்துக்கும் உரிய ராபை சேனா அவர்கள். குமரி கோட்டம் திரைப்படத்து பாடல்தான் அவர் தந்த பாடல். எங்கே அவள் என்று பாடுகின்றது இனிமையான அந்த பாடல்.

உறவுகளை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்ததும் ஒன்றியல் தமிழ் வானொலி காற்றலையிலே கலந்துவிட்ட சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். அத்தனை பாடல்களும் தித்திக்கும் தேனான பாடல்கள், இசை பரப்பி உலகெங்கும் வந்த வேளையில் எங்கள் இதயத்தை நிரப்பிச் செல்கின்றன என்ற திருப்தியோடு மீண்டும் சந்திக்கின்றேன் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் நல் வணக்கங்களும் கூறி வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழும் இசையோடும் என்று கூறி நிறைவு பெறுவோம்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

மதுரை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன்.

0: என்றொரு இன உண்டு, தமிழன் என்றொரு இன உண்டு, தனிய அவர் பொரு குணவுண்டு, தனிய அவர் பொரு குணவுண்டு, அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர்.

மலரும் நீர் நிறத்தை அலங்கரிக்க என்றும் முதல் பாடலை ஒலிக்க வைக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார்கோயில் ஞானசேகரன். வழமை போல ஞானசேகரன் கேட்கும் இனிமையான பாடல்களை அவரோடு இணைந்து செவிமடுக்க தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன் பத்மினி சேரலாதன் சண்முகப்பிரியா எடப்பாடி வில்லாண்டி வலசு துறை பாண்டியன் காந்திமதி இவர்களும் இணைவார்கள். நாங்களும் இணைவோம். கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் என்ற அற்புதமான தத்துவ பாடலை நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றாா்.

அறிவை நீ வந்து உள்ளம் தெளிவாகும் அடையாளம் தான்.

இருந்து கைவருக்கு கைகிழந்து கூட்டி

லட்ச பூனைகளாய் வாழறீங்க. சீமான்கள் போர்வையிலே சாமானிய மக்களையே ஏமாற்றி கொண்டாட்டம் போடுறீங்க.

நன்றி மறவாத நல்ல மனம் போதும், என்றும் அதுவே என் மூலதனம் ஆகும். கண்ணை நம்பாதே.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை என்றும் இன்றைய நாள் நல்வாழ்த்துக்களை எங்களுக்கு கூறி ஏழாவது மனிதன் திரைப்படுத்த பாடலை பாட வைக்கின்ற தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்களும் ரவி, மாலதி, உஷா சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா அவர்களோடு ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும் பாடல் காக்கை சிறகு நிலே என்று வரி எடுத்து பாடுகின்றது.

பெருமை சேர்க்கும் இந்த பாடல்களை நாங்கள் கேட்கும் வேளையிலேதான் வண்டிக்காரன் மகன் என்ற திரைப்படத்து பாடல் கேட்க இருக்கின்றோம். இந்த பாடலை எங்கள் நீண்ட கால உறவு அன்பு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகவர் ஷாதிக் அவர்களும் அவரது உறவுகளாக வளமை போல என்றும் முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத் அவர்களோடு முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா பர்வீன் மற்றும் நசீகா, ரிஃபாகா, இம்ரான் ஷாகில் உலக தமிழர்களோடு கேட்கும் வேளையிலே பாடுகின்றது அந்த பாடல், மேடையில் ஆடிடும் மெல்லிய பூங்காற்று என்ற பாடல்.

0: சிரித்து வாழ வேண்டும் என்ற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தில் ஒலித்த ஒரு பாடலை தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா அவர்களும் ஜே வீரபாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா மற்றும் மதுசூரி சிவசங்கரன் இவர்களோடு நட்பவி நர்முகையாள் தமிழினியாள் அனைவரும் கேட்கும் பாடல் பொன்மனச் செம்மலை புண்பட செய்வது யாரோ என்று கேட்கும் இனிமையான பாடல்.
1: பொன்மனச் செம்மலை புண்பட செய்தது யாரோ, அது யாரோ,

இதில் மொட்டு விரிந்திட என்ற ஒரு பாடல் பந்த பாசம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலை நெய்வேலி அரசடி குப்பம் யாமிருக்க பையமின் சரவணன் தருகின்றார். ஒலிக்கின்ற அந்த பாடலை தங்கம் சரவணன், பெரியசாமி ஜனனி ஆகியோரும் இணைந்து கேட்க நாங்களும் இணைவோம், கேட்டு மகிழ்வோம்.

0: உறவுகளோடு உறவுகளாக நாங்கள் கேட்டு மகிழும் பாடலை நாங்களும் கேட்கின்றோம் என்று ஓடி வந்து இணைகின்றார்கள். தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் திருமதி கே அனுஷ்யா கிருஷ்ணன் அவர்களும், அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் மற்றும் உறவினர்களும் நண்பர்களும் இணைந்து கேட்க வேண்டும் என்ற அந்த பாடல் நீலவேணி அம்மா நீலவேணி என்று கூறி பாடும் மலேசிய வாசுதேவன் மறைந்த இசை மாமணி அவரோடு சின்னக்குயில் சித்ரா அம்மாவும் பாடி இருக்கின்றார்கள். சாமி போட்ட முடிச்சு திரைப்படத்திலிருந்து.
1: நீலவேணி நீலவேணி அம்மா நீலவேணி நீலவேணி.

பிரபுகளும் நாங்களும் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே நேயர் நேரத்துக்கான பாடல்கள். அவர் கேட்டு முடிந்தவுடன் ஓடி வந்து விடுவார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள். கிருஷ்ணன் அவர்கள் வந்து கேட்கும் இனிமையான அந்த பாடல் நெஞ்சில் ஒரு ராகம் என்ற திரைப்படுத்து பாடல். குருடான கவிஞனுக்கு ஊதாப்பு என்ன என்ற வரிதான் அவர் தந்த தத்துவ பாடல். கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் கேட்கும் இந்த பாடலை அவரது உறவுகளும் உலகத் தமிழர்களோடு கேட்டு மகள வேண்டும் என்று எழுதியிருக்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

கேட்க கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் போல் என்றும் மலரும் நேயர் நேரத்துக்கான தித்திக்கும் தேனான பாடல்கள்.

திசை எங்கும் இசை பரப்பி வரும் இனிமையான பாடல்களை தங்கள் மனவிருப்பத்துக்கு ஏற்பவாறு தெரிவித்தது அனுப்பிய உறவினர்கள் ஏனையோரும் கேட்டு மகிழ வேண்டும் என்ற நல்லுள்ளத்தோடு பதிவு செய்து அனுப்பிய வேளையிலே தொடர்ந்து ஒலிக்கின்றன. தொடர்ந்து ஒலிக்கு இருக்கும் பாடல்கள் அடுத்து வரும் பாடல் தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகேத் சிலுவை சந்தன்ராஜ் அவர்களுடைய காதோரம் செல்லும் பாடல் ஒன்ஸ் மோர் என்ற திரைப்படத்திலிருந்து பூவே பூவே என் பூஜை என்ற வரிதான் முதல் வரி ஒலிக்கின்றது பாடல். இணைவோம் அவரோடு நாங்களும் கேட்டு மகிழ்வோம்.

அடுத்த ஒலிக்கு இருக்கும் இனிமையான ஒரு பாடல் ஓம் என்று 2018 ஆண்டு திரைக்கு வந்த பாடலை கேட்க விரும்புகிறார் பாலக்காடு கேரள மாநிலம் ரதீஷ். கோடி கோடியாய் என்ற முதல் வரியை கொண்டு முழுவதையும் பாடுகின்றது.

பழமைப்போடு இன்றும் இறுதியாக ஒரு பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர செய்ய இருக்கின்றார் வளைகுடாமன், குவைத் நாட்டிலிருந்து, நீண்ட கால உறவு, அன்பு ஜோஜ். லிப்ஸ்டிக் என்ற திரைப்படத்திலிருந்து லிப்ஸ்டிக் போட்டு என்ற முதல் வரியை கொண்டு முழுவதையும் இனிமையாக பாடுகின்றது மறுபுறமே கேட்டு.

0: என்றொரு இன உள்ளு, தமிழன் என்றொரு இன உள்ளு, தனிய அவர் பொரு குணவுண்டு, தனிய அவர் பொரு குணவுண்டு, அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேர. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஓர் நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR

வணக்கம். மொபைல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. மொபைல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். மேயர் விருப்பம் உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை கூறிக்கொண்டு நீங்கள் இதுவரை நேரமும் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் சொல்லோடு பாடல் நேயர் விருப்பம் பாடல்கள் ஒலிக்க இருக்கின்றன. வாரம் முழு நாளும் தினமும் ஒலிக்கும் கதம்பம் தருவது பல்வேறு நிகழ்வுகள். அந்த நிகழ்வுகளிலே இன்றைய நாள் நிகழ்ந்த சொல்லோடு பாடல் நிகழ்வு மிகவும் அற்புதமாக, சிறப்பாக, கோலாகலமாக எல்லோரும் விரும்பக்கூடிய வகையில் ஒலித்துச் சென்றதற்கு பல சான்றுகள் இங்கே வரவேற்புகளும் வாழ்த்துக்களும் உற்சாகமான கருத்துக்களும் பகிரப்பட்டிருப்பதை இந்த நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நான் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். சொல்லோடு பாடல் நிகழ்வுக்காக தெரிவு செய்து கொண்டு வரப்பட்ட பதம் மனம், மௌனம், வறுமை, பொறுமை, கடன், கோவில், கொண்டாட்டம், சந்தேகம், விதி, விருப்பம் என்ற 10 பதங்கள் கொண்டு வரப்பட்ட வேளையிலே ஒவ்வொருவராக வந்து தங்களுக்கு விரும்பிய பதங்களை தெரிவு செய்து அதற்குரிய கருத்துக்களை தங்களுக்கு தெரிந்த வகையில் எங்களோடு பகிர்ந்து எங்களுக்கு தெரிந்ததை அவர்களோடும் பகிர்ந்து ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டு பல விடயங்களை பெற்றுக் கொண்டோம். பங்கு பற்றிய நேயர்களுக்கு பக்குவமாக அவர்கள் தங்கள் கருத்துக்களை சுதந்திரமாக தெரிவிக்கக்கூடிய வகையில் நேரங்கள் ஒதுக்கி கொடுக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொருவரும் வந்து தங்கள் உள்ள கருத்துக்களை அழகாக வெளிப்படுத்தி திருப்தி அடைந்த வேளையிலே அவர்கள் மகளும் வண்ணம் அவர்கள் மனதுக்கு பிடித்த பாடல்களை பதிவு செய்யுங்கள், நேயர் நேரமாக ஒலிக்கப்படும் என்ற வேளை தங்கள் மன விருப்பத்தில் தோன்றிய பாடல்களை உடனடியாக தெரிவு செய்து தந்து சென்றது பெருமதிப்புக்குரியதாம் போற்றக்கூடியதாகும். அந்த வகையில் முதலில் வரும் பாடலை வந்து இணைந்து கொண்டார் நீண்ட நாட்களுக்கு பின்பு எங்கள் அன்பு ஜெகபரஷாதிக் அவர்கள் நாகப்பட்டினம் நாகூரில் இருந்து. அவர் மனம் என்ற பதத்தை தாங்கி வந்து பல விடயங்களை பரிமாறிக்கொண்டு தனக்கு விருப்பமான பாடலாக வல்லவனுக்கு வல்லவன் என்ற திரைப்படத்திலிருந்து மனம் என்னும் மேடை மேலே என்ற பாடலை கேட்டவளை ஒலிக்கின்றது அந்த பாடல் இப்பொழுது.

பாடலாக கோவில் என்ற பதம் தாங்கி அற்புதமாக ஆன்மீக துறையிலே தன் கருத்தை வெளியிட்டு எங்கள் எல்லோரும் பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சியை தேடிக்கொண்ட அன்பு மகள் கஸ்தூரி ஜெயந்தன் அவர் இங்கிலாந்திலிருந்து இணைந்து தனக்கு கொடுத்த நேரத்தை அழகாக பயன்படுத்தி பேசிய வேளையிலே ஒரு ஆலயம் என்பது வீடாகும் என்ற பாடல் தனக்கு தோன்றுகின்றது. அந்த பாடலை கொடுங்கள் என்ற வேளையில் இப்பொழுது முன்றியல் தமிழ் வானொலி அவருக்காக சுமதி என் சுந்தரி திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து அந்த பாடலை ஒலிக்க வைக்கின்றது. நாங்களும்

0: அடுத்து வரும் பாடல் தஞ்சாவூர் நாச்சியார் கோவில் ஆர் தேவா நீங்கள் கடன் என்ற பதம் தெரிவு செய்து அதற்குரிய கருத்துக்களை எல்லாம் அழகாக நகைச்சுவையோடு பரிமாறிவிட்டு வரவு எட்டனா செலவு பத்தனா என்ற ஒரு தத்துவமான பாடலை அழகாக கேட்டு மகளை வைக்கின்றீர்கள். பாமா விஜயம் திரைப்படத்தில் இருந்து.
1: வரவு எட்டனா செலவு பத்தனா அதிகம் ரெண்டனா கடைசியில் துந்தனா.

பிள்ளைகள் புதுசா பெருசா வாழ்வது பொருத்தாது, அப்பா வாழ்வது பொருத்தாது. வயசு பிள்ளைகள் புதுசா பெருசா வாழ்வது பொருத்தாது, அப்பா வாழ்வது பொருத்தாது. வாடகை சோபா.

கருத்து ஒலிக்க இருக்கும் அற்புதமான ஒரு பாடல். எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ச்சி கண்டிருக்கின்றார் மொன்றியல் தமிழ் வானொலியில் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் அன்பு மகள் கே அனுஷியா கிருஷ்ணன், திருமதி கே அனுஷியா கிருஷ்ணன் அவர்கள். அவர் விதி என்ற பதத்தை தெரிவு செய்து இவ்வளவு அற்புதமாக தத்துவ கருத்துக்களை எல்லாம் தமிழிலே கூறுவதற்கு பாண்டித்யம் பெற்றிருக்கின்றார் என்றுதான் கூற வேண்டும். அனுஷியா, அழகாக நீங்கள் சொல்லி முடித்து பாடல் என்ன வேண்டும் என்று கேட்டவுடன் சொல்லாதே யாரும் கேட்டால் என்ற சொர்க்கம் திரைப்படுத்த பாடலை தந்தீர்கள் அல்லவா, இதோ அந்த பாடல் உங்களோடு நாங்கள் முனைந்து கேட்போம். அந்த பாடலை சொல்லோடு பாடல் நேயர் விருப்பத்திலே.

நசுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை. வேறு ஒன்றும் நாம் செய்ய தேவையில்லை. கேட்போம் உரிமை, கேட்போம் உரிமை, உரிமை, உரிமை, உரிமை.

விதியாகப்பட்டது வலியது, அதை யாரும் வெல்ல முடியாது. பாண்டவான பாக்கலையோ, ஜானகியை விட்டு ஸ்ரீராமனையே பிரிக்கலையோ, பெரியவா சொன்ன வேதங்கள் பொய்யில்லை. ஆகவே விதி

0: எப்பொழுதும் நேயர்களாக இணைந்து வரும் வேளையிலே நான் மட்டும் சளைத்தவனா என்ன என்று கேட்கும் வண்ணம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களும் சந்தேகம் என்ற பதத்தை தெரிவு செய்து என்ன அழகாக கலந்துரவாடி சமுதாயத்தில் இருக்கின்ற சந்தேகம் எங்கெங்கு இருக்கின்றது, எப்படி எப்படி நாங்கள் கையாள வேண்டும் என்பதற்கு அழகான கருத்துக்களை கூறி சிறப்பித்து சென்றவர் தமிழிலே இப்படி எவரும் உரையாடுகின்றார் என்பதை எண்ணும் பொழுது பெருமைப்பட்டுக் கொள்கின்றோம். அவர் தந்த அந்த பாடல் சந்தேக கோடு பெரும் சந்தேக கேடு என்ற சொர்க்கம் நரகம் என்ற திரைப்படுத்த பாடலை தெரிவு செய்து தந்திருக்கின்றார். அந்த பாடல் இப்பொழுது காற்றலையிலே இணைவோம் அவரோடு நாங்களும்.
1: தண்ணீரை நெருப்பு என்று சந்தேகம் கொண்டவர்கள் கண்ணீரை காணாமல் ஓய்ந்ததும் இல்லை. அவர்கள்

சந்தேக கோடு அது சந்தோஷம் கேடு, இதை மறந்தவர் வீடு துன்பம் வளர்ந்திடும் காடு, துன்பம் வளர்ந்திடும்.

வாயாலே கெடுத்து கொண்டாள் தன்னையே. சந்தேக கோடு அது சந்தோ.

உங்கள் உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தித்திக்கும் தேனான பாடல்கள் தாங்கள் தாங்கள் சொந்த எண்ணத்திலே தெரிவு செய்து இங்கே பதிவு செய்த பாடல் எங்கள் எல்லோருக்கும் பொருத்தமாக இருக்கும் வகையிலே மீண்டும் ஒரு பாடல் கேட்க இருக்கின்றோம். அந்த பாடலை அன்புடனே வந்தார் தமிழ்நாடு இஞ்சிக்குடி ஷியமலா பிரபா அவர்கள். ஷியமலா பிரபா எவ்வளவு அளவாக கொண்டாட்டம் என்ற பதத்தை தெரிவு செய்து எத்தனையோ விதமான கொண்டாட்டம் மக்களுக்குள்ளே உண்டு. நாங்கள் எப்படியெல்லாம் கொண்டாடுகிறோம், அந்த கொண்டாட்டத்துக்கு மனநிலை காரணம், மகிழ்ச்சி காரணம் என்ற கருத்தை எல்லாம் அள்ளி தெளித்துவிட்டு அவர் எல்லோரும் கொண்டாடுவது கொண்டாட்டம், எல்லாம் கொண்டாட்டம் என்ற வகையிலே எல்லாரும் கொண்டாடுவோம் என்ற ஒரு அற்புதமான பாடல் பாவ மன்னிப்பு திரைப்படத்திலிருந்து கேட்டு சென்றிருந்தார். ஷியமலா, உங்கள் பாடலோடு நாங்கள் இணைகின்றோம். இருக்கின்றது எல்லோரும் கொண்டாடுவோம்.

பாடல் நெய்வேலி அரசடிக்குப்பம் சரவணன் நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் ஒலிக்க இருக்கின்றது. எப்பொழுதும் வந்தால் பல உதாரணங்களை எல்லாம் படித்ததிலும் கேட்டதிலும் அனுபவத்திலும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் வேளையிலே கதையாகவும் சிலவற்றை கூறுவீர்கள் என்று நீங்கள் தெரிவு செய்த பாடல் பொறுமை. அற்புதமான ஒரு திரை ஒரு பதம் பொறுமை என்ற பதத்துக்கு பல உதாரணங்களையும் கூறி சிறுகதைகளையும் கூறிவிட்டு எனக்கு ஞாபகத்துக்கு வருகின்றது ஆகட்டும்டா தம்பி ராஜா என்ற பாடல். நல்ல நேரம் திரைப்படத்தில் கேட்க வேண்டும் என்று கேட்ட வேளையிலே உங்களோடு நாங்களும் இணைந்து கேட்க இருக்கின்றோம். ஒலிக்கின்றது சரவணன் ஆகட்டும்டா தம்பி ராஜா என்ற பாடல்.

நடராஜா மெதுவா கண்ணையா பதமா செல்லையா ஆகட்டும்தான் தம்பி ராஜா நடராஜா மெதுவா கண்ணையா பதமா செல்லையா.

பொண்ணருக்கு பார்த்துக்கோ, கண்ணுரெண்டும் பொண்ணு மேல போட்டுக்கோ, தேவை போல போக வேணும் கேட்டுக்கோ, தேவை என்ன கேட்டு நீயும் வாங்கிக்கோ, காருக்குள்ள பொண்ணு

கள்ளமேடு பார்த்து போகணும், பத்திரமா பொண்ணை கொண்டு கேட்கணும், கண்ணு தரும் பரிசை வாங்கணும், அப்புறம் தான் வே

இந்த சொல்லோடு பாடல் நிகழ்விலே நாங்கள் கொண்டு வந்த வடிவம் சிறப்பாக அமைகின்றது. நேயர்களுக்கு போதிய அளவு நேரம் கொடுத்து அவர்களுடைய உள்ள கிடக்குகளை வெளியே தாங்கிக் கொள்ளும் ஒரு பதமாக, தாங்கிக் கொள்ளும் ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கின்றது. உறவுகள் வந்து தங்கள் உள்ளத்தில் பட்ட கருத்துக்களை அழகாக வெளிப்படுத்துவதற்கு நல்ல நேரம் கொடுத்து அவர்களுடைய உள்ளத்தில் உள்ள சுமைகளை இறக்குவது போன்ற கருத்துக்களை கூட நாங்கள் பரிமாறிக்கொள்ளக்கூடியதாகவும், அவர்களுக்கு ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய வகையில் நாங்கள் செவிமடுத்துக் கொள்ளக்கூடும், அவர்கள் அதை கேட்டு மனம் ஆறுதல் அடையக்கூடியதும், ஒரு சுமையை இறங்கி வைத்து விட்டேன் என்ற ஒரு உணர்வை பெறும் வகையிலும் இந்த நிகழ்ச்சி அமைந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் அவர்கள் வந்து எவ்வளவோ உள்ள கிடக்குகளை வெளியிட முடியாமல் தவித்துக் கொண்டிருந்திருக்கின்றார். அதை எங்கே எப்படி இறக்கி வைப்பது என்று தெரியாத வகையிலே அவர் வறுமை என்ற பதத்தை எடுத்து என்ன அற்புதமாக அனுபவத்தை அப்படியே பகிர்ந்து விட்டார் எங்களோடு. அது மட்டுமல்ல, இறுதியிலே எங்கே இறக்கி வைப்பது இந்த சுமையை என்று எண்ணியிருந்தேன் என்று எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்துவிட்டது மொன்றியல் தமிழ் வானிலே என்று திருப்தியாக மனநிறைவோடு கூறியது எங்கள் எல்லோருக்கும் கேட்டு மனநிறைவு அடையக்கூடியதா இருக்கின்றது. அந்த வகையில் அவர் ஒரு பாடல் தந்திருந்தார். ஏனென்றால் இசைதான் இந்த வறுமையை நீக்குவதற்கு ஒரு நல்லதோர் ஆயுதம் என்பது போன்று, பாட்டு கண்ணு பாடுதம்பி என்ற வறுமையின் நிறம் சிவப்பு திரைப்படுத்த பாடலையும் அப்படியே கேட்டிருந்தார். இதோ அந்த பாடல் ஞானசேகரன். என்றும் நீங்கள் வறுமையிலும் செம்மையாக வாழ வேண்டும் என்ற கருத்தை அற்புதமாக வாழ்ந்து காட்டி எங்களுக்கு எடுத்துக் கூறியிருக்கின்றீர்கள். நன்றிகள்.

மௌனம் என்ற பதத்தை தெரிவு செய்து மௌனம் அமைதி என்பதும் வித்தியாசங்களை எல்லாம் அழகுபுற எடுத்துக்காட்டி மௌனத்தினால் வந்த நன்மைகள் அமைதியினால் வந்த நன்மைகள் என்று பலவிடமாக எங்களோடு சிறு வயதாக இருந்தாலும் அழகாக எடுத்து எம்பி இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்தார் தர்மபுரி வழக்கறிஞர் ராஜராஜன் அவர்கள். ராஜராஜன் அவர்கள் மௌனம் என்ற அந்த பதத்துக்குரிய கருத்துக்களை பரிமாறிவிட்டு தனக்கு விருப்பமாக ஒரு பாடலை VIP என்ற திரைப்படத்திலிருந்து மின்னல் ஒரு கோடி என்ற பாடலை கேட்டவளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

நீண்ட நேர அழைப்பில் இருந்து களைப்படையாமல் தொடர்ந்தும் அழைத்து இறுதி நேரத்தில் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் வேளையாவது ஓடி வந்து விடுவோம் என்று வந்துவிட்டார் அன்பு மகள் ரேவதி, கே கே நகர் சென்னையில் இருந்து. எஞ்சியிருந்த பதம் விருப்பம் என்ற பதம். அந்த விருப்பம் என்ற பதத்தை விருப்பத்தோடு எடுத்து தன்னுடைய விருப்பத்துக்குரிய கருத்துக்களை அழகாக தெரிவு செய்து தெளிவாக வெளிப்படுத்திய வேளை நாங்களும் அவரோடு கலந்துருவாடி விருப்பம் என்றால் என்ன என்ன என்ன என்றும், விருப்பம் எண்ணத்துக்குரியது, அதை செயல்படுத்துவது உள்ளம்தான், உள்ளத்தின் முடிவினால்தான், உள்ளத்தின் முடிவோடுதான் என்ற கருத்துக்களை எல்லாம் கலந்துவிட்டு, வீடு சிறப்பாக இருக்க வேண்டும், அதுதான் விருப்பம் தனக்கு என்றும், எல்லாவற்றையும் நான் சிறப்பாக செய்து கொண்டு வருகின்றேன் என்னை பொறுத்த மட்டும் என்றும் கூறிவிட்டு, அவர் கேட்ட பாடல் அவன் அவள் அது என்ற திரைப்படத்திலிருந்து இல்லம் சங்கீதம் என்ற அற்புதமான வரியோடு பாட வைத்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர செய்தார்.

இருந்தது அந்த பாடல். அன்பு உறவுகளே, நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தது சொல்லோடு பாடல் நிகழ்வை அலங்கரித்து இணைந்து சிறப்பித்த நேயர்கள் ஆக வந்து உறவுகளில் ஒரு மகள வைத்து கருத்துக்களை தாராளமாக பகிர்ந்து கொண்டு தங்கள் மனவிருப்பத்து கேட்ட பாடலையும் கேட்டவேளை ஒளிபரப்பி இருக்கின்றேன். அந்த பாடல்களை தொகுத்து வழங்கியிருக்கின்றேன். என்ற திருப்தியோடும் நான் இந்த சொல்லோடு பாடல் நிகழ்வை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணி உங்கள் அனுமதியோடு நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். மீண்டும் சந்திக்கலாம் தானே என்ற அந்த நம்பிக்கையோடு கட்டளையை நிறைவுக்கு கொண்டு வந்துவிட்டேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக என்றும் அன்புடன் தமிழோடும் இசையோடும்.

0: தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவர் பொரு குணவுண்டு, தனியே அவர் பொரு குணவுண்டு. அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றாலையில் வலம் வருகின்றது நேயர்.

வளமைப்போல தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன். தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன், பத்மினி சேரலாதன், சண்முகப்பிரியா, எடப்பாடி வெள்ளாண்டி வலசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களும் இணைந்து அந்த பாடலை கேட்கின்றார்கள்.

நெய்யர் நிறத்தை என்றும் அலங்கரிக்கின்றது நூற்றுக்கு நூறு என்ற திரைப்படத்து பாடல். நான் உன்னை வாழ்த்தி பாடுகின்றேன் என்று முதல் பாடலாக ஒலிக்க வைக்கின்றார்

பழமை போட என்றும் இன்று நல்வாழ்த்துக்களை தந்து தமிழ்நாடு மயிலாப்பூரிலிருந்து மயிலை பட்டாபி அவர்கள் சேவல் கொடி பறக்குதடா என்ற பாடலை பாட வைக்கின்றார். பில்லா என்ற திரைப்படத்தில் இருந்து அவர் கேட்கும் அந்த பாடலை வளமை போல இன்றும் செவிமடுக்கின்றார்கள் ரவி, மாலதி, உஷா சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், இவர்களோடு பாலகுமார், ஜனனி ஆகியோரும்

இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது நேயர் நேரம் பாடல்கள். நேயர் நேரத்தை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் வளமை போல என்றும் நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்களும் அவரது உறவுகளான முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாகில். உலகத் தமிழர்களோடு கேட்கும் அந்த பாடல் அன்றொரு நாள் இதே நிலவில் அவளிருந்தாள் என் அருகே என்ற பாடல் நாடோடி என்ற திரைப்படத்திலிருந்து தெளிவாகி ஒளிபரப்பாகின்றது.

மீண்டும் ஒரு பாடல். அந்த பாடலை தருகின்றார் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா. அவரோடு இணைந்து ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா மற்றும் மதுசூரி சிவசங்கரன் நெட்டவி இவர்களோடு நரமொழியாள் தமிழினியாள் இணைந்து கேட்கும் அந்த பாடல் கண்கள் இரண்டும் என்று வரியெடுத்து மன்னாதி மன்னன் திரைப்படுத்தந்து பாடுகின்றது.

0: இருக்கின்றன தொடர்ந்தும் நேர்நேர பாடல்கள். அடுத்து வரும் பாடல் ஆனந்த யாழை மீட்டுகிறாய் என்ற அற்புதமான பாடல், தங்க மீன்கள் திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை இன்று தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகேட் சிலுவை சந்தனராஜ் அவர்கள் உறவுகளோடு கேட்டு மகள ஒலிக்கின்றது பாடல்.
1: மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல் சூரசம்ஹாரம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. அந்த பாடலை பிரபல பின்னணி பாடகர் அருள்மொழி, சின்ன குயில் கே எஸ் சித்ரா இவர்களும் நீலக்குயிலே சோளக்குயிலே என்று வரியெடுத்து பாடுகிறார்கள். இந்த பாடலை கேட்டு மகிழ்வதற்கு தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து கே அனுஷ்யா கிருஷ்ணன் மற்றும் அப்பா அனந்தராமன் அம்மா விஜயமும் உறவினர்களும் விரும்புகிறார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

மேலும் ஒரு பாடல் ஒலிக்க வருகின்றது. ஒரு தலை ராகம் திரைப்படத்திலிருந்து இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் அவர்களின் குரலில் நான் ஒரு ராசி இல்லா ராஜா என்று பாடுகின்றது அந்த பாடல். இந்த பாடலை இன்று கேட்டு மகள விரும்புபவர் உலகத் தமிழர்களோடு கேட்க இருக்கின்றோம் என்று தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய உறவுகளோடு கேட்கின்றார்.

மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே ஒலிக்கும் அடுத்த நேயர் விருப்பத்திற்கான பாடல் களத்தூர் கண்ணம்மா திரைப்படுத்து பாடல். மிகவும் பழைய காலத்து பாடல். விரும்பி கேட்கின்றார் என் அன்பு பேத்தி அம்மையப்பன் தமிழ்நாட்டில் இருந்து சிவரஞ்சினி. சிவரஞ்சினியோடு இணைந்து சித்ரா, சுஸ்மிதா, ஃபாரூக், ஷேக் அப்துல்லா இவர்களும் கேட்கும் அந்த பாடல் ஆடாத மனமும் ஆடுதே என்று வரியெடுத்து பாடுகின்றது.

நாங்கள் கேட்க இருக்கும் அடுத்த பாடல் நேயர் நேரத்திலே தென்பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே என்ற பாடல். இந்த பாடல் பாச பறவைகள் திரைப்படத்தில் ஒலித்ததல்லவா? இன்று ஒலிக்க வைக்கின்றார்கள் நீண்ட கால உறவு நாகூர் முகமது ராஃபிக் அவர்கள். அவர்கள் ஒலிக்க வைக்கும் இந்த பாடலை அவர்களோடு இணைந்து ரிஸ்வான் நாயர், நஜீமா தௌபிக் இவர்களும் கேட்கின்றார்கள்.

அடுத்து என்ன பாடல் என்று எண்ணும் வேளையிலே வருகின்றது அடுத்த பாடல். கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து அன்பு ரதீஷ் நீங்கள் தந்த பாடல் மண்டாடி என்ற திரைப்படத்து பாடல். உசிரே நீதாம் புள்ள என்று கூறி பாடுகின்றது வரியடுத்து அந்த பாடல்.

இறுதியாக ஒரு பாடல் வந்து நீர்நிலத்தை அலங்கரிக்கிறது என்றும் விருப்பமான அந்த பாடலை, இந்த பாடல் வந்தால் இவரின் ஞாபகம் வரும் எங்களுக்கு. அவர் வேறு யாருமில்ல, வளைகுடாமன், குவைத் நாடு, ஜோஜ். குஷி என்ற திரைப்படத்திலிருந்து மேகம் கற்குது என்ற பாடல் தான் இந்த பாடல்.

0: தமிழன் என்கொரு இன உள்ளு தமிழன் என்கொரு இன உள்ளு தனிய அவர் பொரு குணவுண்டு தனிய அவர் பொரு குணவுண்டு அமிழ்தும் அவனது மொழியாகும் அன்பே அவனது வழியாகும் அன்பே அவனது வழியாகும்.
1: நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேர.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம்.

0: மீண்டும் ஓர் நீர் நிலையத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மோன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளை நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று கூறிக்கொள்கின்றேன். வணக்கம் கூறி நலம் கேட்டு நலம் கூறிய வேளையிலே மூன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வர இருக்கின்றது வளமை போல என்றும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் வேறு எதுவும் தேவையில்லைன்ற வரி கொண்டு பாடும் கடாரம் கொண்டான் திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை ஆங்கிலேய நாடு இங்கிலாந்திலிருந்து அருள் மோகன் கேட்க இருக்கின்றார்.

அவரை தொடர்ந்து ஒலிக்கும் இனிமையான பாடல் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டனிலிருந்து டிராஞ்சி நீங்கள் தந்த பாடல் என் வாழ்க்கை மன்னவனே என்ற பாடல். கோபுர தீபம் திரைப்படத்திலிருந்து தெளிவாகி ஒலிபரப்பாகின்றது.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் பொன் என்பதோ பூ என்பதோ என்ற அன்னப்பறவை திரைப்படுத்து பாடல் ஒலிக்க வைக்கின்றார் இளமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி.

மீண்டும் ஒரு பாடல், எல்இடி கண்ணாலே என்ற பென்சில் என்ற திரைப்படத்து பாடல் கேட்போம். இந்த பாடலை கனடா மொன்றியாலிருந்து தனுஷன் தந்திருக்கின்றார். அவரோடு இணைவோம் நாங்களும்.

பிரபுகள் கேட்டு மகளும் சர்வதேச நேயர் விருப்பத்தை அலங்கரிக்க பெறும் அடுத்த பாடல் சாந்தினி சிறகுகள் வீசியே என்ற 36 வயது நிலை பாடலை தந்து கேட்க விரும்புகிறீர்கள். கனடா ஆல்பர்டா மாநிலத்தில் இருந்து

மீண்டும் ஒழிக்க இருக்கும் பாடல்களுள் அடுத்து வரும் பாடல் இனிமையான ஒரு பாடல். கலகலப்பா நா என்று ஆரம்பிக்கும் பாடல் தலைவர் தம்பி தலைமையில் என்று திரைப்படுத்த பாடல். இந்த பாடலை கனடா வன்கூவர் மாநிலத்திலிருந்து இளவரசியை அனுப்பி வைத்திருக்கின்றீர்கள். நாங்களும் இணைகின்றோம் உங்களோடு ஒழிக்கின்றது பாடல்.

போலீஸ்காரனை என்ற வரி கொண்ட பாடலை ஜாலியோ ஜிம்கானா திரைப்படுத்த பாடலாக கேட்க இருக்கின்றோம். கனடா வன்கூவரிலிருந்து வசந்தி, நீங்கள் அனுப்பிய பாடலாக.

0: மீண்டும் வான்கூவர் மாநிலம் கனடா. காஞ்சனா, நீங்களும் ஒரு பாடல் தந்திருக்கின்றீர்கள். அந்த பாடல் என் ராசாவின் மனசில் திரைப்படத்திலிருந்து போடா போடா புண்ணாக்கு என்று பாடுகின்றது.
1: இல்ல சின்ராச,
2: என்னடா
1: நம்ம காவகார மாயண்டன் பார்த்து இந்த ஊரே பயப்படுத. அந்த மாயண்டன் என்ன பாட்டு படிச்சா எப்படி இருக்க?
2: மாயண்டனுக்கு சிரிக்கவே தெரியாது, அவரு போய் பாட்டு படிக்கிறதா? சிரிக்க தெரியாத ஆளு பாட்டு படிச்சா எப்படி இருக்கான்?

0: என்னடா செய்வீங்க? ஏன்டா இப்ப அழுகுறீங்க?
1: எப்படி நீ அடிக்க போற? முதல்ல எழுதிட்டு அடிக்க மாட்டல்ல?
0: ஏய், தப்பு பண்ண உடனே அடிப்பேன். உங்களெல்லாம் அடிக்க மாட்டேன்டா. என்னடா பாட்டு படிச்சுட்டு இருந்தீங்க?
2: இவன் தானே நீ படிக்கிற மாதிரி பாட்டு படிச்சான்.
0: என்ன மாதிரி பாட்டு படிச்சானா? படிக்கிறதெல்லாம் பாட்டாயிருமாடா. பாவலர் வரதாசன் பாட்டு கேட்டா காட்டுப்பாரு கூட புத்தி வந்துடுறேன். இப்ப என்ன பாரு, வரதாசன் பாட்டு கேட்டு கேட்டு எவ்வளவு ஓரமா இருக்கேன். அப்படி படிக்கணும். உனக்கு எங்க எல்லாம் தெரிய போ. சரி பாட்டு பாப்போம்.
3: என்ன செய்ய?

முன்னிலை தமிழ் வானொலியை அலங்கரிக்கும் பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே தொடரும் பாடல்கள் ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்கள் தந்த பாடல்கள். முதலில் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தில் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து பாஸ்கரன் மாலா உங்கள் பாடலை கேட்போம். உண்மையில் ஆசை வச்சேன் திரைப்படுத்து பாடல் நான் காற்று என்று முதல்வரி எடுத்து பாடுகின்றது.

நண்பர்களுக்காக ஒலித்த பாடலை தொடர்ந்து மீண்டும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து நீண்ட கால உறவு கேதீஸ் தைய தைய தைய தைய தைய என்ற அந்த பாடல் உயிரே என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றீர்கள். நாங்கள் இணைக்கின்றோம்.

முன்னொரு தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வரும் சர்வதேச நேய விருப்பத்தை அலங்கரிக்கும் அடுத்த பாடலை மீண்டும் ஆஸ்திரேலியாவிலிருந்து சிட்னி மாநகரத்து ரமணி நீங்கள் கேட்கின்றீர்கள். பாஷா என்ற திரைப்படுத்து பாடலாக நான் ஆட்டோக்காரன் என்று வரியெடுத்து பாடுகின்றது.

தொடர்ந்து வரும் இனிய பாடல் ஒன்று இன்னும் என்ன தோழா என்ற வினா தொடுக்கும் பாடலாக ஏழாம் அறிவு திரைப்படத்திலிருந்து சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர் நிரேஷன் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர் ஐரோப்பிய மண் என்றால் எங்களுக்கு என்னவள் ஞாபகம் வரும். என்னவள் என்று ஈழமணி திருவாட்டிலிருந்து உயிருள்ள வரை என்ற திரைப்படுத்த பாடலை ஒலிக்க வைக்கின்றார். நெஞ்சே நெஞ்சே என்று வரி எடுத்து பாடும் அந்த பாடலை

கடைசியாக ஒரு பாடலை வளமை போல தந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறார் கனடா கா வைசேனா ஆசானவர்கள். இதயம் இடம் மாறி துடிக்கிறது என்ற பாடல் உனக்காக பிறந்தேன் என்ற திரைப்படத்து பாடலாக இருக்கின்றது. வலிக்கும் இந்த

வாழ்வை கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கு இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி என்று தெரிந்து கொண்டு நிகழ்ச்சியை அனுப்பி வைத்த உங்களுக்கும் கேட்டுக்கொண்டு இருந்த எல்லோருக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கின்றேன் என்று விடைபெற்று செல்லும் நான் இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து காற்றலையில் இருந்து என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வும் வளமாக, அன்புடன் தமிழும் இசையும் கொண்டு.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

அம்மையும் தந்தையும் அறிவூட்டிய குருவும் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா, உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி, என் தாய் தமிழே உன்னை வணங்கிய அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலையில் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையம். உறவுகளை, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு 2022 ஆண்டு 2 மாதம் 11 நாள் இப்பொழுது நேரம் சரியாக 11:41 கனடா கலையகத்திலே தமிழ்நாட்டிலும் ஈழத்திரு நாட்டிலும் முற்பகல் 10:11 காட்டிக் கொண்டிருக்கின்றது. அன்பு உறவுகளே, இன்று வியாழக்கிழமை, நல்ல கிழமை, குருபர்வ காலம் உள்ளது. இங்கே குளிர் நிலையில் இருந்தாலும் உங்களோடு வந்து இணைந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைந்து வந்து ஆரம்பிக்கின்றேன். இப்பொழுது முதல்

0: நேயர் நேரம் நேயர் விருப்பத்திற்காக ஓடி வந்து காத்திருக்கும் என்னிடம் பாய்ந்து வந்து தருகின்றீர்கள் பாடல்களை. அந்த வகையில் முதலில் வருகின்றார் எங்கள் அன்பின் நெஞ்சம் ஜெகபர் சாதிக் அவர்கள் நாகப்பட்டினத்திலிருந்து. வணக்கம் வணக்கம் ஜெகபர் சாதிக் அவர்களே.
1: ஐயா வணக்கம் ஐயா. நாகூர் கௌரவசாலி நலமாறுங்களா?
0: நலமாக வளமாக மகிழ்வோடு இருக்கிறேன். வெற்றி திருநாள் போன்று நீங்கள் முதலாவது நேராக இணைந்துவிட்டீர்கள். நலமாக இருக்கின்றீர்களா?
1: ரொம்ப சந்தோஷம் ஐயா. நல்ல நலமா இருக்கு. மழை நைட்லேருந்து சரியான மழை ஐயா. இதுவரையும் மழை பெஞ்சிருக்காங்க. இருக்கும்
0: குளிர் குளிர்மை குளிர்மை நல்லதுதானே ஐயா. வெப்பத்தை அந்த மழை பொழியின் நேரத்திலே உங்களுக்கு கிளி என்ன செய்யும்? அதற்கு குதூகலமாக இருக்குமா?
1: என்ன
0: பாடலோடு வந்தீர்கள் ஐயா என்று?
1: எனக்கு பூவும் பொட்டும் அப்படின்றது முதல் என்பது தொடக்கம், முடிவு என்பது அடக்கம் அப்படிங்கிற பாடலாம்.
0: அற்புதமான கருத்து ஐயா. முதல் என்பது தொடக்கம், முடிவு என்பது அடக்கம். குரல் நல்ல தெளிவாக இருக்கின்றது. உங்களோட பேசுவது மகிழ்வாக இருக்கின்றது. எல்லாம் இல்ல இறைவன் அவர்கள் என்றும் கிடைக்கட்டும். நன்றி. உங்கள் பாடல் முதலாவது பாடலாக கிடைக்கும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. தலைவர் பிந்து விட்டார் என்று. வணக்கம் ஜெயக்குமார் ராஜ்குமார் அவர்களே. வணக்கம் ராஜ்குமார். வணக்கம். நீங்கள் உங்களை இணைத்து விட்டேன். உங்களுடைய குரல் வரவில்லை எனக்கு. வணக்கம் ராஜ்குமார். வணக்கம் ராஜ்குமார். வணக்கம் ராஜ்குமார். ராஜ்குமார் அவர்கள் இணைந்தார்கள். அவரை இணைத்து அவருடைய ஒளி என்னுடைய எனக்கு கிடைக்கவில்லை என்று முதலாவதாக வர வேண்டிய அந்த உறவு பார்த்துக் கொண்டிருந்து அழைத்த போது ஜெகபர் சாதிக் அவர்கள் நுழைந்து விட்டார். முதலில் இவர் பிந்தி விட்டார். வணக்கம் வணக்கம் ராஜ்குமார்.
2: நண்பரே வாழ்த்துக்கள். அவருக்கு
0: விட்டுக் கொடுக்கும் பெருந்தன்மை உள்ள தலைவர் அல்ல, பெருந்தலைவர். நலமாக இருக்கின்றீர்களா ஐயா?
2: நலம் நலம். குளிர்னு சொன்னீங்க, எங்க பகுதியிலும் குளிராதான் இருக்குது. அவசரமா இருங்க.
0: நாகப்பட்டினத்திலும் குளிராக வீட்டின் உள்ளேதானே, கலையகத்துக்குள்ளேதானே, வீட்டின்
2: உள்ளேதானே. ஆமாங்க. ஆமா ஆமா ஆமா.
0: அப்ப என்ன பாடல என்று ராஜ்குமார் எங்களோட கலந்து விட போகின்றார்?
2: வண்ண வண்ண பூக்கள் படத்துலீங்கயா, வண்ண வண்ண பூக்கள்.
0: ஆமா. அதுல
2: கண்ணம்மா கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லடி இளையராஜாவின் இசைதேவன் இளையராஜாவின் குரல்ல
0: கேக்கணும்னு. கண்ணம்மாவும் காதத்தை சொல்ல, காதல் என்ற கவிதை சொல்ல தெரியுமா?
2: சொல்லுவாங்க, கட்டாயம் சொல்லுவாங்க.
0: எப்படி சொல்லுவாங்க? உங்களுக்கு யாராவது சொல்லியிருக்காங்க? நல்லது ராஜ்குமார்.
2: நன்றி நன்றி
0: நன்றி. வணக்கம் வணக்கம் குருபாஸ்கர் அவர்களே. விரைவாக ஓடி வந்து விட்டார். வணக்கம் குருபாஸ்கர். நலமா இருக்கின்றீர்களா?
3: நலமா இருக்கிறா? நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நலமாக உள்ளோம். உங்களோடு பேசிக்கொண்டு மகிழ்வாகவும் உள்ளோம். நீங்கள்
3: சரி ஐயா.
0: என்ன பாடலோடு வந்தீர்கள்?
3: ஏஜியா பாட்டை மாத்தி சொல்லிட்டேன். நீ கரெக்டா சொல்றேன்.
0: அது காரியம் பாடலை கூறுகிறீர்கள் சரியாக. திரைப்படம் சில சமயம் மாறுவது உண்டு தானே குருபாஸ்கர்?
3: ஆமா ஆமா ஆமா. திரையில் அதே சிறையில் புத்த சின்னமலர்ல இருந்து எத்தனை பேர் முன்னே நம்பி ராசாங்கன்னு வரும் ஐயா?
0: அது கடந்தது கடந்ததாக இருக்கட்டும் என்று என்ன பாடல் வேண்டும்?
3: இன்றுதான் அந்த பாட்டு தான் எனக்கு வேணும்.
0: இன்று உங்களுக்கு சிறையில் பூத்த சின்னமலர் வேணுமா? பாடல மாறிக்கூடி விட்டீங்களா?
3: இல்ல பாடல் வார்த்தை மாறிக்கூட்டி விட்டா இப்ப கரெக்டா சொல்றது பாடல் இருக்கும் பாருங்க. எத்தனை பேர் உன்னை நம்பி ராசா?
0: எத்தனை உன்னை நம்பி ராஜா?
3: எத்தனை எத்தனை பேர் உன்னை நம்பி?
0: சரி பார்ப்போம். பார்க்கின்றேன். நன்றி குருபாஸ்கர். நந்தமைக்கு நன்றி
3: நன்றி நன்றி நன்றி.
0: எத்தனை பேர் உன்னை நம்பி ராசாவா? சரி நன்றி. வணக்கம் வணக்கம் முகமது அலி அவர்களே. முகமது அலி குருபா என்னுடைய ராகவேந்தர் வந்து விட்டார். முகமது அலி அவர்கள் வாருங்கள்.
1: ஐயா இனிய காலையில் இரவு வணக்கத்தை தெரிவிப்பது நாகை மாவட்டம் நாகூர் முகமது அலி. ஐயா நீங்கள் நலமாக வளமாக சிறப்பாக இருக்கீங்களா ஐயா?
0: உள்ளேன் ஐயா உள்ளேன் ஐயா உள்ளேன் உள்ளேன். இரவு வணக்கத்தை தந்த எனக்கு நான் உங்களுக்கு உங்கள் பகல் வணக்கத்தை மகளோடு தருகின்றேன்.
1: மிக்க நன்றி நன்றி ஐயா.
0: சரி அப்ப என்ன பாடல் என்று கேட்போம்.
1: அதான் படம் வந்து திருவில் பூத்த சின்னமலர்.
0: ஆஹா.
1: அதுல வந்து வாச கரு வேப்பிலைகை அந்த பாடல் ஐயா.
0: வாச கருவேப்பிலையே என்று பாடலா
1: ஐயா?
0: அட கருவேப்பிலையே எல்லாரும் தூக்கி வீசி விடுவதுதான். சரி பாடல் பாடலா கிடைக்கும். வாழ்த்துக்கள் ராகவேந்தர். அந்த முதல்வரையே பாடுங்கள். சரி நன்றி நன்றி நன்றி.
1: பாடுறாயா? பாடி காட்டுறா,
0: பாடி காட்டுங்க, பாடி காட்டு. ராகவேந்திர இல்லவா, எங்கே பாடி காட்டுங்க.
1: வாச கருவேப்பிலையே, அவ்வளவுதான்
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி நன்றி நன்றி.
0: அன்பு மகள் சியாமலா, வணக்கம். சியாமலா வணக்கம். மகளே, நலமாக இருக்கின்றீர்களாம்மா?
4: நல்லா இருக்கப்பா.
0: நல்லா இருக்க வேண்டும். என்ன பாடலை மகள் கேட்க போகின்றாள் என்று?
4: பட்டிக்கார பட்டலமா படம் பா. அம்பிகையே ஈஸ்வரியே என்னை ஆள வந்த கோயில் கொண்டு
0: போகணும். அம்பிகையே ஈஸ்வரியே என்ன பாடல் உங்களுக்கு தேவை? அம்பிகையே ஈஸ்வரியே, நல்லது, நல்ல பாடலம்மா.
4: ஊர்ல நல்ல மழைப்பா,
0: நல்ல செய்தி மகளே. குளிர்மையாக இருக்கும் இது. நாங்கெல்லாம் எங்களுக்கு குளிர்ந்து பார்த்தா உங்களுக்கும் குளிரட்டும்.
4: அப்பா இது நல்ல செய்தி இல்லப்பா. முன்னாடி எல்லாம் இப்ப அறுப்பு அறுத்துட்டு இருக்காங்கப்பா. இப்ப மழை பெஞ்சதுன்னா அறுப்பு இருக்கிற நெல் எல்லாம் முளைச்சு, ஈரத்துல முளைச்சுன்னு வீணா போயிடும்.
0: விவசாயத்துக்கு ஒத்து வரவில்லை. என்ன நடந்தது? ஏதோ காரணம்.
4: இந்த நேரத்துல மழை பெய்யறது வந்து ரொம்ப தவறானது.
0: தவறு தவறு தவறு. அதுக்காக நாங்கள் என்னம்மா செய்ய முடியுமா? அடைக்க முடியுமா?
4: இல்லப்பா இல்லப்பா, ரொம்ப கொடுமை. ஏன்னா முன்னாடி நிலவு எல்லாம் நட்டிருக்கும் போது நிறைய மழை பெஞ்சு அழுகிட்டு இருந்தது எல்லாம். இப்ப அதே மீறி வளர்ந்த விஷயத்தை இப்ப காய்க்க முடியுமா?
0: இயற்கை அம்மாவை நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இயற்கையின் சீத்தத்தை தாங்க வேணும், அதனுடைய தாக்கத்தை தாங்கத்தான் வேண்டும். சரியா? பொறுமையாடு, பொறுமையாடு. எங்கள் என்ன செய்வது அம்மா, வந்துவிட்டது, தாங்கத்தான் வேண்டும். மீண்டும் சந்திப்போம். அம்பிகை வணங்குவோம். நன்றி நன்றி. எங்கே அன்பு தமிழ் வாணன், இரண்டு மூணு முறை அழைத்திருந்தீர்கள், மீண்டும் ஒரு தடவை அழைக்கலாம் தானே வாருங்கள் உங்கள் பாடலை தருவதற்கு. இது முதல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் சபை. நேர் அலையில் ஒலித்துக் கொண்டிருக்கும் நேர் விருப்ப பாடல்களை தந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையிலே அடுத்த பாடலை தருகின்றார். எங்கள் முதலாவது பாடலை தர விரும்பினார். பூவும் பொட்டும் திரைப்படத்திலிருந்து எங்கள் அன்பு நீ நெஞ்சம் நாகூர் ஜெகபர் சாதிக் அவர்கள் முதல் பாடலாக அவர் பாடல் ஒலிக்கின்றது இப்பொழுது. எங்கே அந்த பாடல் ஓடி வந்துவிட்டது, வந்துவிட்டது பாடல், வருகின்றது பாடல் காற்றலைக்கு. முதல் என்பது தொடக்கம்.
5: இதுவும் அறந்து போச்சா?
6: முதல் என்பது தொடக்கம்,

0: இனிமையான ஒரு பாடலை முதல் பாடலாக கேட்டு மறந்தோம் அன்பு உறவுகளை. இப்பொழுது காட்டலையில் அன்பு உறவு ஒருவர் காத்துக் கொண்டிருக்கின்றார். பிரபு வணக்கம், பாலக்காட்டிலிருந்து வந்திருக்கின்றீர்கள், நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாக இருக்கிறோம் ஐயா. நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்படியான ஒரு நிகழ்ச்சியில் பங்கு பெறுகிறேன். நானும்
0: அப்படியா மகிழ்வாக இருக்கின்றது. குரல்களை கேட்கும் பொழுது இருவரும் பரிமாறிக்கொள்ளும் பொழுது எல்லோரும் நலமாக இருக்கின்றார்களா? நல்லது நல்லது.
1: அனைவரும் உங்கள் ஆசீர்வாதம் மற்றும் இறைவனின் கருணையினால் நலமாக இருக்கிறோம்.
0: அதுதான் முக்கியம். இறைவனின் கருணை தான் எல்லோருக்கும் முக்கியம். அவன் நன்றி அனுபவம் அசையாது. எதுவும் அவனை கேட்டுத்தான் நடைபெறும் இல்லையா?
1: கண்டிப்பாக ஐயா, கண்டிப்பாக.
0: இப்பொழுது நீங்கள் என்ன பாடலோடு வந்திருக்கின்றீர்கள் என்று நீ நேரத்திலே கேட்பதற்கு?
1: ஐயா, புது வசந்தம் திரைப்படத்திலிருந்து பாடத்துனா பால் நிலவ கேட்டு அந்த பாடல்
0: பாடுங்கள் பாடுங்கள். நன்றாக இருக்கின்றது உங்கள் குரலில் கேட்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நாளைய தினம் சிறுவர் பூங்கா இருக்கின்றது, முடிந்தால் அன்பு பேர்த்தி கலந்து கொள்ளலாம்.
1: கண்டிப்பாக ஆயத்தம் செய்து அனுப்புகிறேன்.
0: நல்லது நல்லது மானே. வளமாக நலமாக இருங்கள், பாதுகாப்பாக இருங்கள். உங்கள் பாடல் ஆறாவது பதிவில் இருக்கின்றது. இப்ப ஒரு பாடல் சென்று விட்டது. விரைவில் உங்கள் பாடல் வரும் இன்றைய ஒலிபரப்பிலே. நன்றி மகனே.
1: நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி. மிக்க
0: நன்றி. அடுத்த உலமாக யார் வர இருக்கின்றார்கள்? அவர்தான் தமிழ் வாணன். தமிழ் வாணன் வணக்கம். தமிழ் வாணன்
2: சார் வணக்கம். சார் வணக்கம் சார். நான் சிதம்பரத்திலும் தமிழ் வாணன்
0: சிதம்பரம் தமிழ் வாணன் பேசுகிறேன். நலமா இருக்கின்றீர்களா?
2: நல்லா இருக்கு ஐயா. நீ நல்லா இருக்க ஐயா.
0: வளமாக வளமாக மகிழ்வாக இருக்கின்றேன் உங்களோடு பேசும் பொழுதும்.
2: மகிழ்ச்சியா?
0: மகிழ்ச்சியா? மகிழ்ச்சி இந்த உலகமே இயங்குவதும் மகிழ்ச்சிக்காகத்தான். எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்தால் நலமாக இருக்கும்.
2: ஆமா ஐயா, ஆமா.
0: அப்ப என்ன பாடல்? சிதம்பரத்திலும் மழை பெய்கிறதா?
2: மழை பெய்கிறது.
0: அப்ப தமிழ்நாடு மழை மழை பெய்ய வேண்டும் ஐயா. மழை என்று நீர் என்று வாழ முடியாது. ஆனால் காலம் சில இடத்திலே காலம் அவ்வாத காலம் என்று அன்பு மகள் சியாமலா கூறியிருந்தார்.
2: உளுந்து பேருக்கு தேவையா இருக்கும். மழை கொஞ்சம் தேவை உளுந்து பேருக்கு.
0: நல்லது நல்லது. சிலருக்கு மழை தேவை இல்லை, சில பேருக்கு மழை. என்ன பாடலை காமர்களை எண்ணுகிறீர்கள் என்று?
2: பாஷா படத்துல இருந்து எட்டு எட்டா மனிதன் வாழ்வுக்கு திருத்து அந்த பாடல்.
0: அந்த பாட்டு வேணுமா? எட்டு எட்டா மனிதன் வாழ்வு பாஷாவில் அந்த பாடல் உங்களுக்கு ஏழாவது பாடலா கிடைக்கும். சரியா?
2: நன்றியா.
0: நன்றி. தமிழ் வாணன் இணைந்து சிறப்பித்தமைக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். மீண்டும் சந்திப்போம். மகிழ்ச்சி. இது முன்னர் தமிழ் வானொலி 24 மணி தமிழ் சேவை. அன்பு உறவு சந்தனராஜ் அவர்கள் அழைத்திருக்கின்றார்கள். வணக்கம் சந்தனராஜ் அவர்களே.
3: இனிய காலைநேர வணக்கம் ஐயா. உங்களுக்கு நல்ல வணக்கத்தோடு சிதம்பரம் வணிகச் சேவை சந்தனராஜ். தற்போது சென்னையில் இருந்து.
0: சென்னையில் இருந்து ஊரை விட்டு ஊர் சென்றாலும் முன்னேற்ற வானியால் விடுத்து வருவதில்லை என்று கேட்டீர்கள். அங்கு சென்னையில மழை பெய்கின்றதா?
3: இங்க மழை பெய்யலைங்க. ஆனா சிதம்பரத்துல மழை.
0: உங்களை சிதம்பரத்தின் நீங்கள் சிதம்பரத்தை விட்டு வெளிக்கிட்டவுடன் மழை, சென்னையில் கால் வைத்தவுடன் நோ மழை. பாத்தீங்களா?
3: இங்க மழை இல்ல.
0: நோ மழை. அங்க நோ மழை. மழை பொழிய வேண்டும், மக்கள் நாடு செழிக்க வேண்டும். வாழ்த்துக்கள். இங்க
3: விவசாயத்துக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் தடங்களா தான் இருக்கு. இருந்தாலும்
0: என்ன செய்வது? ஆனா சிலருக்கு தேவை. இப்ப தமிழ் வாணன் அவர்கள் பேசும்பொழுது மழை தேவை என்று, சியாமலா குருவன அறுவை நடக்கின்றது பலதடைய போகின்றது என்று. ஆனால் என்ன செய்ய? இயற்கைக்கு ஒரே விதமாக இருக்கு. அந்த இயற்கைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மாற வேண்டியதுதான். சென்னையிலே இன்னொரு நிலமா இருக்கின்றார்களா? வாழ்த்துக்கள். மங்களமான
3: அவள் வருவாளா திருப்பில வந்து ஒரு ஹரிகரனுடைய அருமையான குரல் ஒரு பாடல் இருக்கும்.
0: என்ன பாடலா இருக்கும்?
3: ஓ வந்தது பெண்ணாவானவில் தானா அப்படிங்கிற இனிமையான பாடல்.
0: அந்த இந்த நேரத்தில் இந்த பாட்டு முக்கியம் தான். ஓ வந்தது பெண்ணா வானவில் தானாண்டு வளகாப்புதான் வந்தது பெண்ணா. இனிமையாக வந்திருக்கீங்க. உங்க பாடல் எட்டாவது பாடலா கிடைக்கும் சந்தன்ராஜ். மீண்டும் சந்திப்போம்.
3: நன்றி ஐயா. நன்றி வணக்கம். அடுத்த நம்பருக்கு வாய்ப்பு கொடுக்கும். நன்றி வணக்கம்.
0: நன்றி. முத்துக்கள் சிரிப்பென்னவோ பாத்துருக்கா எப்படி திருப்பி வருது அந்த முத்து போட்ட முத்து சிரிப்பா இருக்கு.
2: வணக்கம்.
0: வணக்கம் மகனே ரவி. நலமா இருக்கின்றீங்களா? நீண்ட நாட்கள் பேசவில்லை. உங்கள்டையும் பேசி ரொம்ப நல்லா நல்லா இருக்கீங்களா?
4: நல்லாக வளமாக மகிழ்வாக இருக்கின்றேன், உற்சாகமாக இருக்கின்றேன்.
0: நன்றிப்பா,
4: நன்றி,
0: சந்தோஷப்பா, நன்றி. நல்ல மகிழ்ச்சியோடு நலமாக இருக்கின்றேன். எல்லாரும் உங்களை ஆசீர்வாதத்தோடு நலமாக வளமாக இருக்கின்றோம்.
4: வாழ்த்துக்கள், சிறப்புகள், உங்கள் அன்போடும் ஆதரவோடும் வேண்டுதலோடும் நாங்களும் நலமாக இருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் என்ன பாடலை காத்தலில் கலந்து விடுவோம்?
0: வாழும் வரை போராடு வழி என்று உண்டே பாடு. பாடு வானம் பாடி படத்துல அந்த பாடலை கொடுங்க.
4: அதுதானே ஐயா வாழ்க்கை. வாழும் வரை போராடு போராடு வெற்றியை பெறுவோம். வாழ்த்துக்கள், நன்றி, நன்றி. காத்தலையில் தருகின்றேன் வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: மீண்டும் சந்திப்போம், மீண்டும்
4: சந்திப்போம். அடுத்த அன்பு உறவாக ஒருவர் வந்திருக்கார். வணக்கம், வணக்கம், வணக்கம்.
5: வணக்கம் தாத்தா.
4: வணக்கம், நலமாக இருக்கின்றீர்களா பரதர்ஷனா குட்டி?
5: நான் நலமாக இருக்கின்றேன் தாத்தா, நீங்கள்
4: நலமாக இருக்கணும். இப்பொழுதுதான் அப்பா பேசி சென்றார். நீங்கள் நலமாக இருப்பதை கேட்டு எனக்கு சரியா மகிழ்வாக இருக்கின்றது பேத்தி. நாளைய தினம் நீங்கள் திருவிழா பூங்காவில் நாங்கள் பேசலாம். இப்பொழுது என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள்? அப்படித்தானே? அது மை டியர் பூதம் திரைப்படத்து பாடல். உங்களுக்கு இந்த படம் பார்த்து விட்டீர்களா? வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அந்த பாடல் உங்களுக்கு 10வது பாடலா தருகின்றேன். நன்றி பேத்தி, மீண்டும் சந்திப்போம். நன்றி என் அன்பு செல்வமே. நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் ஞானசேகரன் அவர்களே.
6: வணக்கம் அப்பா, தங்களுக்கு இனிய இரவு வணக்கம் அப்பா. நலமாக இருக்கிறீர்களா?
4: இனிய இரவு தந்த அன்பு மகனுக்கு உங்கள் பகல் வணக்கத்தை தருகின்றேன். நான் நலமாக இருக்கிறேன் ஐயா, நீங்களும் நலமாக வளமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன்.
6: நன்றி அப்பா, நன்றி அப்பா. நலமாக உள்ளேன்.
4: நன்றி. என்ன பாடலை தரப்போகின்றீர்கள்?
6: தங்க கலசம் படத்திலிருந்து கன்னி அவள் நாணுகிறாள் காதலன் கைப்படவே அப்படிங்கிற பாடல்ப்பா.
4: கன்னி அவள் நாணுகிறாள்,
6: நாணுகிறாள். ஆமாம்,
4: வெட்கப்படுகிறாள் இல்லையா கன்னியெல்லாம். என்ன திரைப்படம்? தங்க கலசம் இல்லையா?
6: தங்க கலசம்.
4: நல்லது, அந்த பாடல் உங்களுக்கு தருகின்றேன், கேட்டு மகிழ்ந்துருவோம். நன்றி, இணைந்து சிறப்பு. மீண்டும் சந்திப்போம்.
6: நன்றி அப்பா. மகிழ்ச்சி,
4: மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. அடுத்த பாடலை மகாலிங்கம் தருகின்றார். வணக்கம், வணக்கம் மகாலிங்கம். ஊரில் இருக்கின்றீர்களா, சென்னையில் இருக்கின்றீர்களா?
7: வணக்கம், வணக்கம் ஐயா, வணக்கம். நலமா இருக்கீங்களா?
4: நலமாக இருக்கின்றேன். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? எங்கே
7: நலமா இருக்கா? அம்மா நலமா,
4: நலமா இருக்கின்றார்கள். நீங்கள் சென்னையில் தானே ஊருக்கு வந்து விட்டீர்களா?
7: சென்னையில் தான் இருக்கா, நாளைக்கு வரேன்.
4: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இங்கே எல்லாம் மழை பெய்கிறது, அங்கே மழை இல்லையா? அங்கே இருங்கள். நன்றி.
7: ஆமா, இங்க மழை இல்லையா? நல்ல நல்ல வெயில் அடிக்குதியா?
4: வாழ்த்துக்கள். நீங்கள் அங்கே கலகலப்பா இருக்க வேண்டும் என்றுதான் வெயில் அடிக்கின்றது. என்ன பாடலை இன்று தரப்போகின்றீர்கள்?
8: எனக்கு வந்து சிரிப்பில் உண்டாகும் ராகத்திலே சிரிப்பின் சங்கீதமே.
4: நல்லது, பாடல் மழை தருகின்றேன், கேட்டு மகிழ்ந்துருவோம்.
7: பொண்ணு பொண்ணு பேசுதுயா காயத்ரின்னு, என் பொண்ணோட ஓப்படியா அது பேசுது.
4: வணக்கம் காயத்ரி.
9: வணக்கம் ஐயா.
4: நலமாக இருக்கின்றீர்களா?
9: நல்லா இருக்கேன் ஐயா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
4: நலமாக இருக்கின்றோம் மகளே. என்னோடு முன்பு பேசி இருக்கின்றீர்களா?
9: இல்ல, இப்பதான்.
4: வருக வருக வருக என்று அன்பு மகளை வரவேற்றுக் கொண்டிருக்கிறேன் நேர் நேரத்திற்கு முந்தைய தமிழ் வானொலியில். என்ன பாடலை கேட்டு மகளை விரும்புகிறீர்கள் என்று?
9: மறுமலர்ச்சி படத்தை நன்றி சொல்ல உனக்கு அந்த பாடல்.
4: நன்றி சொல்ல உனக்கு இந்த பாடல் உங்களுக்கு இருப்பாங்க, அதுக்கு என் காரணம் உண்டா?
9: காரணம்
4: அதான் அங்கே காரணம் சொல்லிவிட்டாரு. முதல் முதல் கேட்கின்றபடியால் நன்றி குறிப்பிட்ட வாழ்த்துக்கலாம். நன்றி, நன்றி மகளே. பாடல்
9: நன்றி
4: அம்மா, நன்றி. நலமாக இருங்கள். நன்றி நண்பர் மகாலிங்கத்தை கவனமாக கவனித்துக் கொள்ளுங்கள். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த உறவாக யார் வரை இருக்கின்றார்கள்? அன்பு உறவுகளை இப்பொழுது ஒரு பாடல் வைக்க இருக்கின்றது. அந்த பாடலை தந்தவர் வேறு யாரும் இல்லை, எங்கள் தலைவர் ராஜ்குமார் அவர்கள். அந்த பாடல், அந்த பாடலை அவருக்கு கொடுக்க வேண்டும். அந்த பாடலை தருவதற்கு முன்பு மோனிஷா வந்து விட்டார். வணக்கம் மோனிஷா. பால் அருள் சுவாமி மோனிஷா. வணக்கம்.
0: வணக்கம் மகளே, வணக்கம் மகளே மோனிஷா. எப்படி மகிழ்வாக இருக்கின்றீங்களா? தங்கையின் பிறந்த நாள் அல்லவா? அன்பு தங்கையின் பிறந்த நாள், அதற்கு அப்பாவின் வாழ்த்துக்களும் இறங்கணும். இங்கே எப்பொழுதும் வாழ்த்திக் கொண்டிருக்கின்றேன். நான் இன்னும் பதிவிடவில்லை, பதிவிடுவேன். நன்றி மகளே. எப்படி இருக்கின்றார்? நலமா இருக்கின்றாரா? மகிழ்வா இருக்கின்றாரா? கேக் வெட்டியாச்சா? ஈவினிங் மட்டும் மாலை நேரத்திலும் மட்டலாம். அம்மா நன்றா இருக்கும். என்ன பாடல் மகளே வேண்டும்? தங்கை பிறந்த நாள் மூலமா என்ன பாடல் வேண்டும்?
10: பார்த்தால் பத்தி
0: இருந்தேன்.
10: கொடி அசைந்ததும் காத்து வந்ததா? அந்த மாதிரி
0: நீங்க என்ன நினைக்கிறீர்கள்?
10: காத்து வந்ததுனால கொடி
0: அசைஞ்சது. காத்து வந்ததா? சரி, நல்ல பாடல் மகளே. மகிழ்வாக சிறப்பாக இருக்க வேண்டும். வாழ்த்துக்கள் அம்மா. அடுத்தவருடன் செல்கின்றேன். சந்திப்போம். நன்றி, நன்றி. எங்கே சிறப்படுத்த மாண்பு மகன் ஃபாரூக், சவுதி அரேபிய மன்னர்.
11: வணக்கம் அப்பா. வணக்கம். நலம் நலம் தெரியாத இன்றைய பிறந்த நாள் காணும் முயற்சி பால் அரசாங்கம்
0: உங்கள் வாழ்த்துக்கள் அங்கே சேரும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். நன்றி வாழ்த்து கூறியமைக்கு. உங்களுக்கு நலமாக இருப்பதை கேட்டு மகிழ்கின்றோம். நாங்களும் நலமாக இருக்கின்றோம். என்ன பாடலை தர வேண்டும் என்று?
11: கல்யாணம் ஆகுமே கையை தொடர் ஆகுமா?
0: நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நவீன காலத்து மக்கள் தானே அப்பா. இந்த காலத்திலே கண்ணர் பாக்குறதே கடினமா இருக்கும் ஐயா. கையாங்க தொடர்றது கையை தொடர்ந்து
11: கைராசி. கைராசி
0: அதுதானே, கைராசி என்பதையா தொட்டு
11: பாடலாம். நன்றி.
0: அன்பு ராஜ்குமார், உங்கள் பாடல் காற்றலையில் ஆயத்தமாக இருக்கும்போது வண்ண வண்ண பூக்கள் திரைப்படுத்தி கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லடி.

0: இனிமையான அந்த பாடல், வண்ண வண்ண பூக்கள் திரைப்படுத்த பாடல், அன்பு ராஜ்குமார் நீங்கள் கேட்ட பாடலாக அமைந்த வேளையில் மீண்டும் மகாலிங்கம் அவர்கள் அணைக்கின்றார். யாரோ பாடல் கேட்க, வணக்கம் வணக்கம் மகாலிங்கம் அவர்களே.
1: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் வணக்கம்.
2: ஹலோ
0: வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் மகளே, யார்
2: பேசுகிறீர்கள்?
0: நீங்களும் போயிட்டீங்களா? நலமா இருக்கு. நீங்களும் நலமாக? சென்னை எப்படி இருக்கின்றது?
2: நல்லா இருக்கு.
0: நல்லா இருக்கு. நன்றாக அனுபவித்து மகளோடு வர வேண்டும். பலமோடு வளமோடு பாதுகாப்போடு நீங்கள் ஒரு வர வேண்டும். இப்பொழுது மகளுக்கு ஏதாவது பாடல் வேண்டுமா? மகளுக்கு ஒரு பாடல் வேண்டுமா?
2: படிக்காத மேடையில நீ நான் பார்த்த பின்னே நீ பார்க்கவில்லை ஒரு பாட்டு இருக்குல்ல, அதே
0: படிக்காத மேடையில அந்த பாடல நல்ல பாடல் கண்டேன் பூ வந்த பாடல். சரி,
2: பூ வந்த
0: கண்டேன் இல்லை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அந்த பாடல் கிடைக்கும் மகளே, மீண்டும் சந்திப்போம். காற்றாலையில் பேசியதற்கு நன்றி. மகளும் மகிழ்வாக சுகமாக பலமாக வீடு வந்து பாதுகாப்பாக மீண்டும் நாங்கள் தொடர்வோம். நன்றி மகளே. நன்றி நன்றி நன்றி
2: நன்றி
0: நன்றி அம்மா.
2: அவர்கிட்ட கொடுக்க
0: அவருக்கு வணக்கம். நன்றி மாலிங்கம். நீங்கள் நண்பட்டு இன்பம் பெறுகிற வையகமன்ற எல்லோரையும் அழைத்துக் கொண்டு வருகின்றீர்கள் காற்றலைக்கு. வாழ்த்துக்கள் சிறப்பு.
1: இல்ல உங்க நான் உங்களை பத்தி சொன்னேன்.
0: அப்படியா?
1: பேசணும் அப்படின்னு அந்த பொண்ணு அந்த பொண்ணு. அடுத்து வந்து கலாவும் நான் ரொம்ப நாள் ஆச்சு ஐயா வந்து உடம்பு விசாரிக்கல பேசணும் அப்படின்னு இந்த பயன்படுத்திக்கலாம்.
0: நீங்கள் தினமும் விசாரிப்பது போல நீங்கள் எங்கள் உள்ளத்திலே இருப்பவர்கள் தானே, உறவுகள் ஆகிவிட்டோம். நன்றி மகாலிங்கம். நலமாக பலமாக வளமாக வாருங்கள். சந்திப்போம். நன்றி. இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை. இந்த வேளையில் எங்கள் குரு பாஸ்கர் ஒரு பாடலை தந்திருந்தார். நேற்றைய தினம் பாடலை மாறி தந்துவிட்டேன் ஐயா என்று தாருங்கள். சிறையில் பூத்த சீனமலர் என்ற திரைப்படத்திலிருந்து வருகின்றது. எத்தனை பேர் உன்னை நம்பி என்ற ராசா என்ற பாடல், அச்சரியான பாடல் கிடைத்திருக்கின்றது.

இனிப்பு பேசு நம்மளர் திரைப்படுத்த பாடல் அடிதடி சண்டையோடு கேட்ட பாடலாக இருக்கின்றது. இனிமையான ஒரு பாடலை, சரியான பாடலை தந்திருந்த குரு பாஸ்கர், நீங்கள் மட்டும்தான் சிறையில் பூத்த சின்னமலர் பாடலை கேட்கப் போகின்றீர்களா? இன்னும் ஒரு அன்பிலோ இருக்கின்றார், அவரும் கேட்கின்றார் சிறையில் பூத்த சின்னமலர் வாசகர் வேப்பிலேயே என்று எங்கள் அன்பு ராகவேந்தர் முகமது அலி அவர்கள் கேட்டிருக்கிறார். அந்த பாடலும் உடனே வருகின்றது, அந்த பாடலையும் கேட்போமா?

0: இனிமையான அந்த பாடல். இரண்டு பாடல்களை ஒரு திரைப்படத்திலிருந்து கேட்கும் வாய்ப்பினை பெற்றிருந்தோம். உங்கள் இருவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு காற்றலையில் காத்திருக்கும் ஒரு அன்பு உறவை அழைப்போம். அன்பு மகன் கண்ணன், என்னுடைய சிங்கம் நம்பர் ஒன் வந்திருக்கு. வணக்கம் கண்ணன்.
1: அப்பா வணக்கம். அப்பா எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கின்றேன் மகனே. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லா இருக்கேன்ப்பா.
0: மத்த சிங்கத்துக்கு பூட்டு போட்டுட்டாங்க இல்லையா? பணி முடிஞ்சதா மகனே? பணியில இருக்கின்றீர்களா?
1: இல்ல பணியிலதான் இருக்கிற. பணியிலதான் இருக்கிற.
0: ஓ, பணியில. அங்கே மழை பெய்கிறதா? கரூர்லயே மழை பெய்கின்றதா?
1: இங்க கரூர்ல மழையிலையும் தான் மேகம் மூடமா இருக்கு.
0: வருவது போல் இருக்கின்றது. அநேகமான இடங்களில் மழை பொழிவதாக அன்பு உறவுகள் வந்து கூறிக்கொண்டிருந்தார்கள். மழை வரவும் வேண்டும், வராமல் இருக்கவும் வேண்டும். என்ன செய்வது? இயற்கை தான் நினைத்த நேரத்தில் வரும் போகும். ஏற்றுக்கொள்ள வேண்டியது எங்கள் கடமை.
1: ஆமாங்கப்பா.
0: நன்றி. என்ன பாடல் கேட்போம் மகனே?
1: இப்ப எனக்கு ரிக்ஷாக்காரன் படத்தில் வந்துங்கப்பா. பம்பை உடுக்கை கட்டி பரிபக்தம் மேலே கட்டி சிங்கக்குட்டி போல வந்து சித்தாரக்கல்வி
0: அப்படின்னு.
1: என்ன
0: திரைப்படம் கிடைக்கும்? காற்றலைக்கு இப்பொழுது பாடல் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. கேட்டுக்கொண்டிருங்கள். பலமோடு வந்து இணைந்து. நன்றி மகனே. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. இது அன்பு கண்ணன் வந்து பேசிவிட்டு சேர்ந்த போலே அடுத்த பாடலை தர இருக்கின்றது. அந்த பாடலை அன்பு மகள் ஷியாமலா அவர்கள் தந்துவிட்டு சலிப்போடுகின்றார். இது அறுத்துக்கொட்டுற நேரத்திலே இந்த மழை வந்திருக்கின்றதே என்று அம்பிகையை வேண்டி கேட்கின்றார். பட்டிக்காடா பட்டணமா திரைப்படுத்த பாடல். அம்பிகையே ஈஸ்வரியே என்னை ஆள வந்த என்று ஆரம்பிக்கும் பாடல்.
2: ஈஸ்வரியே என்னை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி.

குமாரி அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து

0: இனிமையான அந்த பாடல் பக்தியோடு வந்தது. அன்பு மகளே ஷியாமலா மாரி அம்மன், உங்களுக்கு கருணை புரிய வேண்டும், விவசாயத்துக்கு களங்கம் இல்லாமல் பங்கம் இல்லாமல் வர வேண்டும் என்ற வேண்டிக்கை நிறைவேற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்த பாடலை தர விரும்புகிறேன். அந்த பாடல் பாரத நாட்டின் கேரள மாநிலத்திலிருந்து எங்களுடைய பாலக்காடு பிரபு நீங்கள் கேட்ட பாடல். அந்த பாடல் வருகின்றது புது வசந்தம் தேடி. பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா பிரபு, கேட்டு பார்ப்போமா?
1: பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா பால் நிலவ கேட்டு?

கையெழுத்து தட்ட வண்ணம் போல் இருக்கின்ற அற்புதமான ஒரு பாடல் பிரபு எங்களுடைய கேரளா நாட்டிலிருந்து கேரளா மாநிலத்திலிருந்து கேட்ட பாடல் கூட இனிமையாக தந்திருக்கின்றது. எல்லோரும் கேட்டு மகிழ்ந்தோம். அந்த பாடலை உங்கள் பாடலாக கேட்டதெல்லாம் எல்லோருக்கும் பொதுவான பாடலாக இருந்தது. இந்த வகையில் தான் எங்கள் சிதம்பரம் தமிழ்வாணன் அவர்கள் வந்து ஒரு பாடல் தந்திருந்தார். பாஷா திரைப்படத்திலிருந்து எங்கள் வாழ்க்கையின் வயதினை 8-8 பிரித்து பார்க்க வேண்டும் என்று கூறியிருந்தார். எங்கே எப்படி பிரிக்கின்றார்கள் பாடலை கேட்போமா? பாஷா திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது எங்களுடைய சிதம்பரம் தமிழ்வாணன் அவர்களுக்காக.

0: ஒரு தடவை பாடலை நிறுத்தி அன்பு உறவை அழைப்போம். வணக்கம் மஞ்சுளா. வணக்கம்.
1: வணக்கம். நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கின்றோம் மகளே. நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமா இருக்கேன். நலமா இருக்கேங்களா?
0: எல்லோரும் நலமாக இருக்கின்றார்கள். என்ன பாடலை கேட்க இருக்கின்றீர்கள்?
1: அன்பை தேடி படம்.
0: ஆஹா,
1: சித்திர மண்டபத்தில் அந்த பாடல்.
0: வாழ்த்துக்கள். உங்கள் பாடல் காத்துறை கிடைக்கும். மீண்டும் சந்திப்போம். சித்திரை மண்டபத்தில் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்.

எட்டுக்குள்ளே வாழ்க்கை உண்டு என்று புட்டு புட்டு சொன்ன அந்த பாடலை ரா ரா ராமையா என்று கேட்டு மகிழ்ந்தும் தமிழ்நாடன் உங்களுடைய பாடல் எங்களை மகிழ வைத்த வேளையிலே அடுத்த பெறும் பாடலை தருகின்றார் அன்பு உறவு எங்களுடைய வணிக சிறுவை சந்தன் ராஜ் அவர்கள். ஊரு விட்டு ஊரு சென்று சென்னையில் இருந்தாலும் அந்த இந்த பாடலை ஓடி வந்து கேட்டிருக்கின்றார். அவள் வருவாளா திரைப்படத்தில் இருந்து ஓ வந்தது பெண்ணா வானவில் தானா கேட்போமா நாங்களும்

0: இனிமையான அந்த பாடல் காற்றலையில் ஒழிந்தது. ஊர் விட்டு ஊர் விட்டு ஊர் சென்று சென்னையில் இருந்தாலும் எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் தொடர்பினை விடாமல் தனக்கு விருப்பமான பாடல் என்று கேட்டு எங்களை மங்கள வைத்த சந்தன்ராஜ், உங்கள் பாடல் காற்றலையில் வந்தபோது நாங்கள் மகிழ்ந்தோம். இப்பொழுது காற்றலையில் அன்பு உறவு ஒருவர் காத்துக் கொண்டிருக்கின்றார். வணக்கம் வணக்கம் வணக்கம் குவைத் மன்னர்.
1: வணக்கம் ஐயா. குவைத்தில் வந்து ஜார்ஜ்
0: பேசுறேன். அன்பு மகனே, நலமா இருக்கிறீர்களா ஐயா?
1: நலமா இருக்கிறேன் ஐயா, நலமாவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என் வயசாட்டில் நீங்க எப்படி ஐயா இருக்கிறீங்க?
0: நாங்களும் நலமாக மகிழ்ச்சியாக பலமாக பலமாக இருக்கின்றோம். குளிரிலே இருக்கின்றோம், உள்ளே இருக்கின்றோம். நலமா இருங்கள், வாழ்த்துக்கள். பணியிலே இருக்கின்றீர்கள் என்று தெரிகின்றது. பணியும் பணியாக இதுவும் ஒரு பணி என்று ஓடி வந்து பாடல் கேட்க வந்திருக்கின்றீர்கள். என்ன பாடலை கொண்டு வந்திருக்கின்றீர்கள்? இன்று நேற்று கேட்ட பாடல் மாதிரி இன்று மணிராமணி வனமோகன்யா அல்லது வேறு பாடலா?
1: இல்ல ஐயா, மொழி படத்தில் இருந்து காட்டில் வேறும் அந்த பாடலையா?
0: சுற்றி சட்டலைட்டுகள் வேலை செய்வதும் பல கவனமா இருக்கணும் இல்லையா? நல்லதுனாலே உங்கள் பாடல் காற்றில் கிடைக்கும். கேட்டு மகிழ்ந்துருவோம். இணைந்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தர இருக்கின்றேன் அன்பு உறவுகளை. அடுத்த பாடலை அன்போடு தருகின்றார் மல்லியத்திலிருந்து மகிழ்ச்சியோடு ரவி அவர்கள் வந்து கேட்ட பாடல் பெறுகின்றது. அந்த பாடல் வாழும் வரை போராடு என்ற ஒரு பாடல். அந்த பாடலை கேட்க இருக்கும் அவருக்கு நாங்கள் அந்த பாடலை அன்போடு வழங்கத்தானே வேண்டும். வழங்கிவிடுவோம். அந்த பாடலை கேட்டு பார்ப்போம். எங்கே வருகின்றது பாடல்?

இனிமையான அந்த பாடல் வாழ்க்கை நிலையை குறித்து தொடர்ந்தது. வேலையிலிருந்து பணக்காரன் வரைக்கும் போராட்டம் இல்லாமல் எந்த வாழ்வில் எந்த நிகழ்வும் நிகழாது என்பதை கூறும் பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். அடுத்து வரும் பாடல் கேரள மாநிலத்திலிருந்து பாலக்காடு அன்பு சிறுவர் பூங்கா செல்வி தர்ஷனா அவர்கள் ஒரு பாடல் தந்திருந்தார்கள். தனக்கு விருப்பமான பாடல் மை டியர் பூதம் என்ற திரைப்படத்திலிருந்து மாஸ்டர் ஓ மை மாஸ்டர் என்ற பாடல்.

தொழிலிசையோடு கலந்த அந்த பாடலை இளைய தலைமுறை கேட்ட பாடலை தந்த தர்ஷனா, உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஊ மை டியர் பூதம் திரைப்படத்து பாடலை கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கு இன்னொரு பாடல் வருகிறது. தங்க கலசம் திரைப்படத்திலிருந்து தெளிவெடுத்து தருகின்றார் நாச்சியார் கோயில் எங்களுடைய அன்பு மகன் ஞானசேகரன் அவர்கள். அவர் பாடல் கன்னி அவள் நாணுகிறாள். எங்கே எப்படி நாணுகிறாள் ஞானசேகரம்? உங்களோடு

நீண்ட நாள் காற்றலைக்கு பெறாத சிறப்பான பாடல் ஒன்றை தந்தீர்கள் ஞானசேகரன் அவர்களே, உங்களுக்கு நன்றியை கூறும் இந்த முனிவர் தமிழ் வானொலியின் நேய நேரம் இப்பொழுது நேரம் சரியாக 12:58 ஒரு மணியை எட்டிப்பிடிக்க இருக்கின்றோம் நாங்கள். நீங்கள் 11:30 எட்டிப்பிடிக்க இன்னும் 2 நிமிடங்கள் காத்துக் கொண்டிருங்கள். விரைவில் நிகழ்ச்சியை கொண்டு செலுத்த வேண்டி இருக்கின்றேன். அடுத்த பாடலை தருகின்றார் எங்கள் அன்பு உறவு மகலிங்கம் அவர்கள். ஊர் விட்டு ஊர் சென்றாலும் ஓடி வந்து பாடலை கேட்டு முனிவர் தமிழ் வானொலியின் தொடர்பை இல்லாமல் இருக்க முடியாதவரால் இந்த முனிவர் தமிழ் வானொலியின் மூச்சன விளங்குவோர் இந்த அவருடைய பாடல் காற்றலைக்கு வர இருக்கின்றது. எங்கிருந்தோ வந்தால் திரைப்படத்திலிருந்து சிரிப்பில் உண்டாகும் ராகத்திலே

இனிமையான அந்த பாடல் ஒலித்த நேரத்தில் இன்னமோர் பாடல் ஒலிக்க இருக்கின்றது என்று முதலில் இணைந்திருந்தார் சென்னையில் இருந்து கஸ்தூரி அவர்கள். கஸ்தூரி, உங்களை வருக வருகவென்று வரவேற்று இந்தியல் தமிழ் வானொலியில் இணைத்து உங்கள் பாடல், நீங்கள் கேட்ட மறுமலர்ச்சி திரைப்படத்து பாடலை நாங்களும் கேட்க விரும்புகின்றோம், உங்களோடு இணைந்து வருகின்றது பாடல் நன்றி சொல்ல உனக்கு என்று ஆரம்பிக்கும் இனிமையான பாடல் வருகின்றது.

0: இனிமையான அந்த பாடல் காற்றலைக்கு வந்த வேளையில் இன்னும் ஒரு பாடலை தர இருக்கின்றோம். இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் தொடர்ந்து காற்றலையில் மலர்ந்து கொண்டிருக்கும் நேயர் விருப்ப பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அந்த போலையில் அடுத்து ஒரு பாடல், அந்த பாடலை தர விரும்புகின்றார் எங்கள் அன்பு மகள் மோனிஷா. கூத்தனூரிலிருந்து பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்திலிருந்து கொடி அசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடி அசைந்ததாக என்ற ஒரு கேள்வி, அந்த கேள்வியை பாடலாக்கி தருகின்றார்கள். இப்பொழுது அந்த பாடல் காற்றலையில் வருகின்றது, நாங்களும் கேட்டு மகிழ்ந்திருவோம் அன்பு உறவுகளே.
1: காற்று வந்ததும் கொடிய செய்ததா,
2: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா, மலர் மலர்ந்ததா நிலவு.

0: கேள்விக்கான பதிலை இப்பொழுது தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன். நான் உறவுகளை இந்த வேளையில் அடுத்து வரும் பாடல் சவுதி அரேபியாவிலிருந்து எங்கள் ஃபாரூக் அவர்கள் கேட்ட பாடல், கல்யாணம் ஆகும் முன்னே கையை தொடல் ஆகுமா என்ற பாடல். அந்த பாடல் காட்டலைக்கு வருவது கேட்போம்.
1: கல்யாணம் ஆகும் முன்னே

அந்த பழைய பாடல் இன்றும் கேட்க இனிக்கும் வேளையிலே என்றும் கேட்க வேண்டும் போல் இருக்கும் அந்த பாடலை பாடும் நீங்கள் தந்த பாடல் உங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டும் அடுத்த பாடல் சென்னைக்கு சென்றாலும் உங்களை மறவாமல் திருமதி மகாலிங்கம் கலா சகோதரி அன்பு மகள் நீங்கள் கேட்ட பாடல் படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்தில் ஒலிக்கிறதம்மா அந்த பாடல் உங்களுக்காக வருகின்றது.

நான் அந்த பாடல் படித்தால் மட்டும் போது மாத்திரை படத்திலிருந்து கதா உங்களுக்காக ஒழித்தது சத்தம் சிறகு குறைவாக இருந்தோ தெரியவில்லை கேட்டு மகிழ்ந்தோம் அன்பு உறவுகள் நாங்கள் அத்தனை பேரும். அடுத்த பாடல் ரிக்ஷாக்காரன் திரைப்படத்து பாடல் பம்பை உடுக்கை கட்டி அன்பு கண்ணன் தந்திருக்கின்றீர்கள் நீங்கள் அந்த பாடல் காற்றலையில்

அந்த பாடல் காற்றலையில் கலந்த போல இன்னும் ஒரு பாடல் வர இருக்கின்றது. விரைவில் நாங்கள் இறுதிக்கு வந்துவிட்டோம். அன்பு உறவுகளே, அந்த பாடல் அன்பை தேடி திரைப்படத்திலிருந்து மஞ்சுளா நீங்கள் கேட்ட பாடல்.

இனிமையான அந்த பாடல் அண்டை தேடி திரைப்படுத்த பாடல் மஞ்சுளா உங்களுக்காக ஒழித்த வேலை நேரம் நெருங்கி விட்டது. உங்களுக்கு 20 நேரத்துக்கு அடுத்த பாடலை சவுதி எங்களுடைய குவைத் நாட்டின் ஜோஜ் நீங்கள் தந்தீர்கள். இறுதியாக ஒரு பாடல் மொழி திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது, உங்களுக்காக கேட்போமா?

பழைய உறவுகள் அத்தனை பேரும் இணைந்து காற்றலை சிறப்பித்துச் சென்ற உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறிக்கொள்கின்றேன். அது மட்டுமில்லாமல் எனது புலனத்திலும் செய்தியிலும் தங்கள் பாடல்களை தந்தவுடன் கேட்டு நன்றியும் அன்பும் வணக்கமும் தெரிவித்த அன்பினை நெஞ்சங்களை உங்கள் அனைவருக்கும் ஒரே முகத்தில் நன்றியை கூறிக்கொள்கின்றேன். இந்த நிகழ்வு ஒரு அற்புதமான நிகழ்வாக இணைந்துள்ளது. எல்லோரும் விரும்புகின்ற நிகழ்வாக மிகவும் மிகவும் பொருத்தமாக இருக்கின்றது. மக்கள் தொகை கூடிக்கொண்டிருக்கின்றதுதான், அன்பு உறவுகளின் தொகை கூடிக்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் வருபவர்கள் முன்கூட்டியே வந்து பாடல்களை பதிவு செய்ய வேண்டும். இரண்டு உறவுகள் இன்று அவர்களுக்கு வழி கிடைக்காமல் சென்று விட்டார்கள். நேரம் சென்று விட்டது. இப்பொழுது நேரம் சரியாக 1:33 கர்ணாவில் நள்ளிரவு நேரமாக இருக்கும் வேளையில் உங்களுக்கு 12 மணியை தாண்டி 3 நிமிடங்கள் சென்று விட்டது. அடுத்த நிகழ்வில் 3 நிமிடங்களை எடுத்துவிட்டோம். இத்தோடு நிகழ்வை நிறைவு கொண்டு வருகின்றேன். அன்பு உறவுகளே, இந்த வேளையில் எங்களுக்கு கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றியை கூறுவதோடு அல்லாமல் இதில் இணைந்து சிறப்பித்த உங்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு எல்லாம் வல்ல இறைவா இருகரம் கூட்டி சிரம் தாழ்த்தி வேண்டுகின்றோம். உலகெல்லாம் வாழும் உயிர்கள் அத்தனையும் நோயற்ற வாழ்வு என்ற குறைவற்ற செல்வத்தை கொடு என்று கேட்டுக்கொண்டு காற்றில் இருந்து விடைபெற்று சென்று நாளை மீண்டும் சந்திக்கின்றேன். அன்பு செல்வங்களின் சிறுவர் பூங்கா நாளை பகல் மாலை நேரம் 7 மணிக்கு உங்களுக்கு ஆரம்பிக்கும் என்று எண்ணுகின்றேன். ஆம், உங்கள் நேரத்துக்கு சரியான நேரத்துக்கு வருவார்கள் பெற்றோர்கள் தயாரித்து அனுப்புங்கள் என்று கூறிக்கொண்டு காற்றலையை நிறைவு செய்து விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் நல்ல உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

0: என்றொரு இன உள்ளு தமிழன் என்றொரு இன உள்ளு தனியே அவர் பொரு குணவுண்டு தனியே அவர் பொரு குணவுண்டு அமிழ்தம் அவனது மொழியாகும் அன்பே அவனது வழியாகும் அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றாலையில் வலம் வருகின்றது நேயர்.

விளக்கேற்றி வைக்கிறேன் விடிய விடிய எரியட்டும். இனிமையான இந்த பாடல் சூதாட்டம் என்ற திரைப்படத்து பாடல். இந்த பாடல் இன்று முதல் பாடலாக தந்து நேர் நேரத்தை ஆரம்பிக்கின்றார். தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் இவர் கேட்கும் பாடலை வளமை போல என்றும் தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன் பத்மினி சேரலாதன் சண்முகப்பிரியா அவர்களோடு எடப்பாடி வெள்ளாண்டி வரசு துறை பாண்டியன் காந்திமதி இவர்களும் இணைந்து கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

0: இரண்டாவது பாடலாக ஒலிக்க இருக்கும் ஒரு அற்புதமான பாடல் பத்திரகாளி திரைப்படுத்த பாடல். கேட்டேளே அங்கே என்ற முதல் வரியை கொண்டு ஆரம்பிக்கும் அந்த பாடலை பழமையாக போல இன்றும் இந்த நாள் வாழ்த்துக்களை தந்து கேட்கின்றார் தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். அவர்களோடு இணைந்து கண்ணன் சங்கரை, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா மற்றும் ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா இவர்களோடு ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும் இணைந்து கேட்கின்றார்கள்.
1: பால் வேறையா? பால் கொண்டாந்து வாயில் ஊத்து, நேரா சொர்க்கத்துக்கு போயிடுறேன்.
2: உங்க அம்மா ஊருக்கு போயிருக்காங்கிற தைரியத்துல ஐச்சாட்டியம் பண்றலா? மட்டும் சொல்றேன்.
1: சொல்லி தலை எடுத்துருவாளோ, எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல.
2: சரி சரி, வைட்டமின் மாத்திரம் வச்சிருக்கேன், மறந்துடாம போட்டுக்கோங்க.
1: அது ஒண்ணும் குறைச்சல இல்ல. இந்த கட்ட கட்ட கட்டுக்கு வைட்டமின் மாத்திரம் வேறையா?
2: ஏனா அந்த கட்டைக்கு என்ன ஆச்சு?
1: வைட்டமின் மாத்திரம் சாப்பிட்டா மஸ்த் அதிகமாயிடும், மஸ்த் அதிகமாயிட்டா வீண தொந்தரவு. அதனால ஐம்பழங்களையும் அடக்கி ஆள போறேன்.
2: ஐயோ பாவா,
1: இனிமே நான் இல்லற துறவி.
2: மூஞ்சி உங்களை எனக்கு தெரியாதா?
1: தெரிஞ்ச எப்படி பிரயோஜனம்? வெளியில ஒரு டான்ஸ் பாக்க விடுறது இல்ல, வீட்டுக்குள்ள கிழமைக்குள் வேறதும். என்ன லைஃப், என்ன லைஃப்! லைஃப்ல ஒரு என்டர்டைன்மெண்டே கிடையாது.
2: துர்வாச முனிவருக்கு இன்னும் கோபம் தீரலையா?
1: தீராதடி, தீரவே தீராது. இன்னைக்கு பூரா கோபம், நாளைக்கு பூரா கோபம், லைஃப் பூரா கோபம், கோபமும் கோபம், கோபமும் கோபம்.
2: இந்த ரெக்கார்ட் டான்ஸுக்கு தகுந்தாப்புல நல்லா தாளம் போடுன்னு சொன்னாலே, அந்த ஞாபகமா இதையாவது போட்டுருங்க.
1: கொண்டாடி போடுறேன், நல்லா போடுறேன்.

அடுத்து வரும் பாடல் தருவது வளமை போல தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா. ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லட்சசாரா, மதுசுரை சிவசங்கரன் மற்றும் நட்பவி நரமுகையாள் தமிழ் இனியாள் இவர்கள் இணைந்து கேட்கும் இந்த இனிமையான பாடல் உன்னை அன்று யாரிடம் என் கதையை சொல்வேன் என்ற பாடல் அல்லி என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

பொறியியல் தமிழ் வானொலியின் காட்டலையிலே ஒலித்து வரும் பாடல்கள். அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் பிரம்மா திரைப்படத்து பாடல். நடப்பது நடக்கட்டும், கிடைப்பது கிடைக்கட்டும் என்ற அற்புதமான கருத்தை கொண்ட பாடலை வளமை போல இன்றும் நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராபிக் அவர்கள் ரிஸ்வான் நாஜார் நஜீமா ஜமான் தௌபிக் இவர்களை முனைத்து கேட்கும் வேலை ஒலிக்கிறது அந்த பாடல்.

நண்பர்களே, நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நேயர் நேரம் திரைப்பட பாடல்கள். அன்பு உறவுகள் தந்த பாடலாக

வண்ணக்கிளி சொன்ன மொழி என்ன மொழியோ என்று இந்த பாடலை கேட்கின்றார் அரசடிக்குப்பம் சரவணன். யாம் இருக்க பயமே நீங்கள் தான், நீங்கள் மட்டுமல்லாமல் உங்களோடு இணைந்து தங்கம் சரவணன் பெரியசாமி ஜனனி நீங்கள் இணைந்து கேட்கும் இந்த பாடல் தெய்வ தாய் திரைப்படத்து பாடல். நாங்களும் கேட்கின்றோம்.

மனிதன் மனிதன் எவன்தான் மனிதன் என்ற ஒரு பாடல், மனிதன் என்ற திரைப்படத்து பாடல். இந்த பாடலை இன்று கேட்க விரும்புகின்றார் அம்மையப்பனிலிருந்து அன்பு பேத்தி சிவரஞ்சினி. நீங்கள் கேட்கும் இந்த பாடலை எங்களோடு செவி மடுக்கின்றார்கள் சித்ரா, சுஸ்மிதா, ஃபாரூக், ஷேக் அப்துல்லா.

அடுத்த ஒலிக்கு இருக்கும் இனிமையான ஒரு பாடல், உன்னை காதலி என்று சொல்லவா என்ற கோட்டை திரைப்படுத்த பாடல். இந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது தமிழ்நாடு சிதம்பரம் மண்டிகேட் சிறுவை சந்தன்ராஜ் உங்களுக்காக.

அடுத்து வரும் இனிமையான பாடல் மழை பெய்யும் நேரம் என்ற ரவிகுண்டா திரைப்படத்து பாடல். இந்த பாடலை கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ராஜேஷ் கற்க அனுப்புகிறோம். ஒலிக்கின்றது பாடல்.

இறுதியாக ஒரு பாடல் அந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வண்ணம் வளைகுடாமன் குவைத் நாடு ஜோர்ஜ் நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள் அதாகப்பட்டது மகாஜனங்களே என்ற திரைப்படத்திலிருந்து இதுக்குத்தானே ஆசைப்பட்டாய் என்ற பாடலை கேட்டு மகள விரும்புகிறீர்கள் ஒலிக்கின்றது பாடல்.

0: என்றொரு இன உள்ளு, தமிழன் என்றொரு இன உள்ளு, தனிய அவர் பொரு குணவுண்டு, தனிய அவர் பொரு குணவுண்டு, அமிழ்தும் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம்.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா.

0: மீண்டும் ஓர் நீர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

இன்றைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காத்தலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நீங்கள் நலம் தானா என்று எல்லோரிடமும் கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியையும் தருகின்றேன். அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வளமை போல் இன்றும் மலர்கின்றது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். முதலில் நாம் என்ற திரைப்படத்து பாடல் அடிப்பெண்ணே என்ற வரி எடுத்து பாடுகின்றது. இந்த பாடல் இங்கிலாந்து நாட்டின் அருள்மோகன் விரும்பும் பாடல்.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டனிலிருந்து டிரான்சி நீங்கள் தந்த பாடல். மழைக்கால மேகம் ஒன்று என்ற வாழ்வே மாயம் திரைப்படுத்த பாடல் இன்று நீங்கள் விரும்புகிறீர்கள், ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அடுத்து விரும்புகின்றார் மீண்டும் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி. மச்சான பாத்திகளா திரைப்படத்திலிருந்து மாம்பூவே சிறு மைனாவே என்று வரியெடுத்து பாட வைக்கின்றார்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் தனுஷன். மொன்றியல் மாநகரம் கனடாவிலிருந்து லெனின் பாண்டியன் என்ற புதிய திரைப்பட பாடல் சர்க்காரை சொல்லிட்டாரு என்ற வரி கொண்டு பாட இருக்கின்றது.

சூரியனில் கொஞ்சம் என்ற இமேஜ் திரைப்படத்து பாடலை கனடாவிலிருந்து அல்பர்டா மாநிலம் சாந்தினி நீங்கள் கேட்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்.

ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடல் கேட்போம். முதலில் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து தேடும் கண் பார்வை என்று வரிதொண்ட பாடலை மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து கேட்க விரும்பும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

0: தொடர்ந்து ஆஸ்திரேலிய கண்டம் சிட்னி மாநகரத்திலிருந்து ரமணி வந்து ஒரு பாடல் தந்திருக்கின்றார். அடி மத்தாளம் போடும் என்ற இளைய ராகம் என்ற திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றார்.
1: Ha ha ha.

இந்த வேளையிலேதான் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து வளமை போல இன்றும் நீண்டகால உறவாக பயணம் தொடரும் கேதீஸ், நீங்கள் தருகின்றீர்கள். உன் பழக்கத்தில் மேல் என்ன அந்த பாடல் இரு வல்லவர்கள் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது.

இவர்கள் தந்த வேளையிலேதான் வன்கூவர் மாநிலத்திலிருந்து இளவரசியும் ஒரு பாடலை கனடாவிலிருந்து தருகின்றார். நெஞ்சோரமா ஒரு காதல் என்ற பாடல் தனி ஒருவன் திரைப்படுத்து பாடலாக

கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையிலேதான் காஞ்சனாவும் வந்து வான்கூவர் கனடாவிலிருந்து தருகின்றார். முதல் முதல் உன்னை என்ற வரியை கொண்ட பாடல் அதே நேரம் அதே இடம் என்ற திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றார்.

தொடரும் பாடல்களுள் அடுத்து வரும் பாடல் சிங்காரபூமி சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் தந்த சிறப்பான ஒரு பாடல். மூன்றாம் பிறை திரைப்படத்திலிருந்து கண்ணே கலைமானே என்று வரியெடுத்து பாடுகின்றது.

என்று ஜெனீவா நகர் நிவேஷன் சுவிட்சர்லாந்திலிருந்து கேட்கின்றார். அந்நியன் என்ற திரைப்படுத்து பாடலை ரெண்டக்க ரெண்டக்க என்று பாடுகின்றது அந்த பாடல்.

தாங்கள் கேட்டு மகளும் முந்தியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடல்கள் அடுத்து வரும் ஒரு பாடல். மணித்தரு நாட்டிலிருந்து ஐரோப்பிய கண்டத்து என்னவள் அவர்களும் இன்று ஒரு பாடல் நூதனா நூதனா என்று நூதனமாக பாட வைக்கின்றார் கற்க கசடர திரைப்படத்தில் இருந்து.

பாடல்களை தொடர்ந்து இன்னும் ஒரு பாடலை இறுதியாக ஒலிக்க வைத்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு வளமை போல கொண்டு வருகின்றார் கா வை சேனா ஆசான் அவர்கள் கனடாவில் இருந்து. வெள்ளி கொலுசு விளையாட என்ற பாடல்தான் அவர் தந்த பாடல். பரிசம் போட்டாச்சு திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம் ஒன்றிய தமிழ் வானொலியின் காற்றலையில் ஒழித்து வந்த சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே சந்திக்கலாம். இன்றைய பாடல்கள் திட்டிக்கும் தீனான பாடல்களாக இருந்தது என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வும் வளமாக, அன்புடன் தமிழோடு.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

இனிமையான காலை நேர வணக்கம். இங்கே கனடிய நேரம் சரியாக 11:03, இந்திய இலங்கை நேரம் சரியாக 9:33. நலம் தானே என் அன்பு உறவுகளே, முதல்கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றிலையில் உங்களோடு மீரா. இன்று கதம்ப நிகழ்ச்சியில் நாங்கள் ஒரு நேயர் வந்து பேசினால்தான் கதம்ப நிகழ்ச்சியில் என்னத்தை பற்றி எடுத்து வரப்போகிறோம் என்று நான் சிந்திப்பது உண்டு. சரி, இப்பொழுது நான் ஒரு கண்ணன் பாடல் ஒன்றை கேட்கலாம். அந்த கண்ணன் பாடலை கேட்ட வண்ணம் நீங்கள் காற்றலைக்கு வர வேண்டும். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 514-51. பாத்தீங்களா, எனக்கே தடுமாறுறதல்ல. அப்ப நான் இன்றைக்கு வர்றவர்களிடம் என்னுடைய இரண்டு இலக்கத்தையும் கேட்க போறேன். கிரிட்டிக்காரன்டா நீங்க எழுதி வச்சல்ல மனப்பாடமா வச்சிருந்தாலும் வந்து சொல்லணும், சரியா? இந்த இரண்டு இலக்கம் இணைகிற இரண்டு இலக்கங்களையும் நீங்கள் வருகிற நேர்கள் சொல்லணும். இப்ப பாருங்க எத்தனை பேர் வராம கூட போறீங்க. சரி, இன்னொரு தடவை நான் சொல்லுகிறேன். 514-519-2379 என்ற தொலைபேசி இலக்கமும், 647-8-7-4-6-4-1-5 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் வர வேண்டும். ஞாபக சக்தி என்பது என்ன என்று இன்றைக்கு நாங்க பார்க்க போறோம். உங்களுக்கு எவ்வளவு ஞாபக சக்தி இருக்கு? ஞாபக சக்தியில எது உங்களுக்கு எந்த நேரமும் ஞாபகமாக இருக்கிற ஒரு விடயம் எதை நீங்கள், அதாவது பிறந்ததிலிருந்து இத்தனை காலமும் நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்கள், எது உங்களோட மனசுல ஞாபகமாகவே இருக்கிறது, எது அந்த விடயம் எது என்பதையும் நாங்கள் இன்றைக்கு பேசிக் கொள்ளலாம். என்றால் நாங்கள் மனசுல பலவற்றை வைத்து உண்மையிலேயே சரியாக துன்பப்படுகிறோம் என்றுதான் சொல்லுகிறோம். அதனால இன்றைக்கு ஞாபக சக்தியை பற்றி பேசலாம். பாடல்களும் நாங்கள் ஞாபகம் என்று தொடங்குற பாடல் என்றல்ல, இடையில வரலாம் பார்க்கலாம். முயற்சி செய்து அப்படி பாடல்களை நீங்கள் எடுத்து வாருங்கள். என்ன இன்றைக்கு இவ்வளவு கடினமாக கொடுத்துட்டான்னு யோசிக்கிறீங்களா? இது கடினம் இல்ல, நாங்க ஒரு முயற்சி தான், சரியா? அதுக்காக வராம இருந்துடாதீங்க. அப்படி ஞாபகம் வரலேண்டா வேற பாடல் கேட்கலாம். ஞாபகம், ஞாபகம் என்கிற சொல்லுள்ள பாடல் அது முதல்ல வரலாம், இடையில வரலாம், கடைசியில வரலாம், எங்காவது ஞாபகம் வந்தா சரி. உங்களுக்கு இன்றைக்கு உங்களுக்கு ஞாபகம் வருதான்னு நான் பார்க்க போறேன். மற்ற இந்த மாதிரி விடயம் எங்களுடைய நிகழ்ச்சி நேற்று விமலா ராஜவேல் மிக குறைவாக கேட்கிறதுன்னு சொல்லியிருந்தார். அதை தயவு செய்து ஒருக்க நீங்கள் எனக்கு அறியத்தர வேண்டும். எப்படி கேட்கிற வேண்டும், தெளிவா இருக்கிறதா அல்லது குறைஞ்சிருக்கிறதா?

நீங்க எனக்கு தெளிவாக எடுத்து வர வேண்டும். சரியா, பாடலை கேட்போம். முதலில் கண்ணன் பாடல். கண்ணன் பாடல் ஒன்று கேட்கலாம்.

0: மேகம் கார்மேகம் என்று சொல்லுகிறார்கள். அதாவது மேகத்தின் நிறத்தை உடையான் என்று சொல்லுகிறார்கள். கருப்பு தான் இருந்தாலும் அவள் ஒரு கவர்ச்சி, கார்மேகம் நிறம் கொண்ட கண்ணனே என்று சொல்லுகிறார்கள். என்ன இன்றைக்கு கார்மேக கண்ணா என்ற உடனே பொன்சேகர் இணைகிறார். வணக்கம் பொன்சேகர், முதல்ல வந்தாத்தான் அன்பான வணக்கம். முதல்ல வந்தா இருக்கிற ஞாபகத்தை சொல்லிட்டு போய் நான் ஒரு ஞாபகமா
1: ஓடி ஓடி வந்துட்டேம்மா.
0: எனக்கு புரிஞ்சு போச்சு, எந்த பிள்ளையில எனக்கு புரியாம இருக்குமா பாருங்க. நான் நினைச்சேன்
1: அம்மாவுக்கு இல்ல, அம்மாவுக்கு எவ்வளவு ஞாபகம் இருக்குன்னு பாருங்க. அப்ப
0: புத்தி கூர்மை அவர்களுடைய அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். இப்ப ஆண்டாள் அம்மா, இப்ப நான் நினைச்ச முதல் ஆண்டாள் அம்மா தான் ஓடி வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. சரி, இன்றைக்கு பொன்சேகர் இணைந்திருக்கிறீங்க. இந்தியா நிகழ்ச்சி எல்லாம் பொன் போல இருக்கணும் என்று சொல்லிக்கொண்டு பொன்சேகர் முதல்ல ஞாபகம்
1: எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொண்டு
0: எங்க பொன்
1: இந்த கருப்பணசாமி நினைத்துக் கொண்டு
0: நீங்க இன்றைக்கும் தொடக்கீங்க.
1: நல்லபடியா சொல்லட்டும், எல்லாரும் வந்து இணைஞ்சு எல்லாருமே தங்கள் பாடல்களை கேட்டு விரும்பட்டு
0: நேற்று போன துரசெந்தூர் போய் சேர்ந்து நான் அப்பவும் நினைச்சேன், சேர்ந்து பார்த்தேன் பாவம் அங்க சிறு நெட் வேற செய்யாம இருக்கலாம்ல அவருக்கு. சரி பொன்சேகர், உங்கள முதல் நீங்க ஞாபகம், முதல்ல நீங்க நலம் தானே, நலமா இருக்கிறீங்க தானே? எனக்கு என்ன கூற, எனக்கு என்ன கூற செல்லி,
1: எந்த குறை இருக்க கூடாதுன்னு நினைச்சுதாம கேக்குறோம்.
0: என்ன குறை இருந்தாலும் இங்க வந்து உங்களோட எல்லோரோடும் பேச ஆரம்பிச்சுட்டா இந்த ஸ்கூலுக்கு போவாங்க தெரியுமா பொன்சேகர், குழந்தை பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போவோம். அப்படித்தான் இந்த நிலைமை. காலையில எழும்பினோட மெல்ல மெல்ல மெல்ல என்னுடைய அந்த கடமைகளை எல்லாம் செய்வேன். சரி, வந்து நீங்க
1: நேற்று ஒரு விஷயம் பேசுனீங்க, ஒருத்தருக்கு ஏதோ ஒரு சிறிய விபத்துக்களான கூட தண்ணி கொடுக்கணும், பழக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க.
0: தேவைக்கு அவன் மீண்டும் எனக்கு தேவை என்று தெரியும். இப்ப இந்த காலத்துல இது அதுதான் நடக்கிறது பொன்சேகர். என்னடா
1: நடக்கிறது உண்மைதான்மா, ஆனா இதே அம்மா ஒரு மாசம் ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு நடந்துச்சுமா.
0: உங்களுக்கு நடந்துச்சு, ஒரு நிமிஷம் நில்லுங்க. பாவம் ஒரு நாட்டு இளவரசருங்க காக்க வைக்க கூடாது, ஒரு வணக்கம் சொல்லிருங்க.
1: அன்பு உறவுக்கு வணக்கம்.
0: உறவே
2: வணக்கம். வணக்கம்.
0: ஏன் உறவே சுகமா வாரீங்க? உறவே உறவே
1: அனுமந்தபுரம் இப்படி வரலாமா?
0: எங்க கருப்பு வயனும் இப்படி இருக்கும்,
1: கலகல கலகலன்னு இருக்கணும்.
0: கருப்பு
1: வயிற்று கல கலக்கணும், கலக்க வைக்கணும்.
0: கருப்புதான்
1: வந்து அனுமந்தபுரத்துடைய
0: கருப்பு வைரம். இப்படி நீங்க செய்யலாமா?
2: சொல்றது அது கூட நினைவுகள், அதையும் கொஞ்சம் நினைச்சுக்கலாம். நினைவுகள்
0: அந்த சொல்லையும் சொல்ல எனக்கு சொல்றீங்களா? அந்த நினைவுகளையும் எடுத்துக்கொண்டு வாங்க, உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த நினைவுகள்.
2: ஞாபகம் என்ற சொல்லில் வந்து அதிகப்படியான பாடல்கள் இல்லை, அதனால நினைவுகள் என்பதையும் சேர்த்துக் கொள்ளலாம் என்னுடைய
0: முதல்ல பார்க்கலாம். முடியல என்ற ஒரு இப்ப கால கொஞ்சம் பாருங்க, உங்களுக்கு நீங்க இப்ப பகல் தண்ணி தான் குடிப்பேன், நீங்க அடம் பிடிக்கிறீங்க, அதுதான் குடிச்சு வளர்றேன் எனக்கு, அது இருந்தா தான் குடிப்பேன். கட்டசி கட்ட சரியான தண்ணி தாகம் உங்களுக்கு வருது,

0: முடியல. ஒரு குட்டையில தண்ணி இருக்கு, நீங்க குடிப்பீங்களா குடிக்க மாட்டீங்களா? இல்ல வாய்க்கால ஓடுற தண்ணீர் வந்து நீங்க அந்த நல்ல கிணற்றில் இருந்து அவர்கள் பட்டை போட்டுருவா தெரியுமா, அந்த பட்டையால் அள்ளி ஊத்துறது, அதால் அள்ளி ஊத்தப்பட்டு கொண்டிருக்கோம்.
1: அது தெரிஞ்சுக்குமா, அந்த காலத்துல இருந்துச்சுமா, அதுக்கப்புறம் இலவச மின்சாரம் வந்த பின்னாடி எல்லாம் மின்சாரத்துல
0: மின்சாரம் அந்த இதுல என்ன பம்ப் செட்ல என்ன?
1: ஆமா பம்ப் செட்ல ஓட்டினாங்க.
0: அந்த தண்ணீர் மிக தெளிவான
1: வரும்போது தெளிவான தண்ணியா தான்
0: இருக்கும். அப்ப அது மற்ற
1: இன்னும் அந்த வாய்க்கால்
0: சொல்லுங்க,
1: அந்த மண் வாசனம் கலந்து வரும்போது குடிக்கணும் பத்தி, அது மாதிரி ஒரு தீர்த்தம் வேற எங்கேயும் கிடைக்காதுமா.
0: இளவரசு
2: சொல்லுங்கம்மா.
0: ஆண்டாள் அம்மாவை நினைச்சிருங்க, அவருக்கா பாக்கலாம்.
2: சரிங்கம்மா, நினைக்கலாம்.
0: இதுக்கு இணைக்க முடியும் என்ன உங்களுக்கு?
2: இருக்கும் இருக்குமா, இருக்கு.
0: என்னோட முடியாம இளவரசு, இந்த குரூப் இருக்கல்ல, இந்த குரூப் இருக்கல்ல, இந்த குரூப்ல நீங்க அதுலேயே போய் அந்த இணைக்கக்கூடிய அந்த சக்தி இருக்கா, எல்லாரையும் செலக்ட் பண்ணிட்டு குரூப்பா? நினைக்கிறேன்
2: இருக்கீங்களா?
0: உங்களோட இடத்தை பிடிச்சவர் பொன்சேகர், அவருக்கு ஒரு வணக்கம்.
3: நலமா இருக்க, நீங்க
1: எப்படி
2: இருக்கீங்க?
0: பொன்சேகர் என் விருப்பம் எடுத்து வந்தாரல்ல அம்மா, என்ன
2: அவருடைய
0: அந்த உங்களுக்கு தெரியுமா அந்த என்ன நாளை நமது படத்துல அதுல ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டுல இருந்தா எல்லாரும் உங்களுக்கு தருவாங்க, அத மாதிரி அண்ணாக்கு அந்த அந்த பாட்டு மாதிரி தான் அண்ணாக்கு, அண்ணாக்கு வண்டிக்காரன் மதுரை கேட்டு பாருங்க. சொல்லுங்க பொன்சேகர், நீங்க அது என்ன அவருடைய ஊர் மதுரை இல்ல, அந்த பாட்டு அவருக்கு
2: மதுரையா? கர்நாடக மாநிலம் குடகு மாவட்டம்.
0: குடகு மாவட்டம்
1: திண்டுக்கல் திண்டுக்கல் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டங்கத்திரம்.
2: உங்களுக்கு பகுதிக்கு உங்களுடைய பெயருக்கு முன்னால் ஒரு பெயரை இணைப்பதா, எந்த பெயரை இணைக்கலாம்னா? கர்நாடக மாநிலம்
1: நம்ம பல ஊர்ல இருக்கிறனால எந்த ஊரும் கேட்டீங்க, அதனால பேரை இருக்க ஊரை மட்டும் அதை எங்க எந்த ஊர்ல இருக்குமோ அந்தந்த ஊரை சொல்லிடுவோம்.
2: அப்படிங்களா? இல்ல இல்ல, நிரந்தரமா இந்த நேரத்தில் எம்ஜிஆர் வானொலியில் நிகழ்ச்சிகளை வரைந்து கொண்டிருப்பது பொன்சேகர் அண்ணா அப்படின்னு வரும்போது
1: நீ சொல்றது உண்மைதானா? நான் இருந்தாலும் நான் சிந்தனை பண்ணி பார்த்தேன், சரியான பேர் எதுவும் அமையல, அதனால அக்ரி விட்டேன்.
0: சரி, இப்ப நீங்க கவலைப்படாதீங்க, என்னண்டா பொன்சேகர் இன்னும் பொன்சேகர் இன்னொரு பேர் வர இல்ல, வந்தா நாங்க கண்டுபிடிக்கணும். முன்னுக்கு ஏதாவது ஒன்று போட்டு சொல்றதுக்கு மற்றது. இப்ப நான் மூன்று பேர்கிட்டையும் ஒரு டெஸ்ட் ஒன்று வைக்க போறேன். இந்த குடகு மலை இருக்குல்ல, குடகு அந்த சொல்லி வரக்கூடிய ஒரு பாட்டு சொல்லுங்க பாக்கலாம் மூணு பேரும். அம்மா சொல்ற, அம்மா சொல்லுங்க, அம்மா சொல்லுங்க.
3: அதேதான்
0: அப்ப குடங்கண்டு வேற பாட்டு இல்லையா? குடங்கண்டு வேற பாட்டு இல்லையா? குடங்கு
3: வேற தெரியினால்தான் கிடைக்கும், கிடையாம கிடைக்காது.
0: அது எங்களுக்கு தெரியும்
1: இல்லம்மா. இருந்தாலும் வந்து அனைவரும் இந்த பாடலை வந்து கேட்டிருக்காங்க. இந்த குடமலைங்கிற அந்த பாடலை வந்து அனைவரும் செவியிலுமே பதிஞ்சிருச்சு, மனசுல பதிஞ்ச பாடல். இது
0: பதிஞ்ச மட்டுமில்ல, ரூட்டு விட்டுருக்காங்க அந்த பாட்டால.
1: ஆமாம்மா, அதை விட வந்து தாய்ப்பாவேரியில வந்து ஒரு பாடல் பாடினாங்கம்மா.
0: என்ன ரூட் என்னன்னா, ரூட்டு விட்டவரு காட்டியா பூஜை எப்படி அம்மா இல்ல. இந்த பாட்டு, இந்த பாட்டு எத்தனை பேர்
2: பாடிருக்கீங்க? எனக்கு சொல்றத பார்த்தா அண்ணா சென்சகரானவே சொல்லணும். ஆனா அப்படி ஒரு அனுபவம் உண்டா?
0: ரூட்டு விட்ட அனுபவம் இல்ல உண்டா அண்ணா? அண்ணா
1: இருக்கலாம்
0: பாத்தீங்களா? தம்பி தம்பி
1: தம்பி நாவும் வரல இல்லமா. இப்படி கேட்ட நாவகமான பாடலையும் அந்த நாவகமா இருக்கிற ஒரு பாடல தாங்கன்னு கேட்டீங்க. ஆனா குடகுமலை பாட சொல்லுங்க. இப்ப பாருங்க நாவகம் எங்க வந்து நாவகப்படுத்துறாரு பாத்தீங்களா? எங்க சகோதரர் வந்து
0: நீங்க ரோட்டு விட்ட காலத்துல பாடி
2: இருக்கிறீங்களா?
1: அப்ப நாவகத்துல
2: நாவகம் என்பதும் நினைவு என்பதும் ஒன்றுதானே?
0: நீங்க அப்படி இல்லாட்டி இப்ப நீங்க ஞாபகத்தை சொன்னாலும், ஞாபகத்துல பாடல் இல்லாவிட்டாலும் நினைவுண்டு தொடங்கும் போது இளவரசுக்கு நினைவு பாட்டு தான் கொடுக்கப்படும். சரியா? இப்ப நீங்க ஞாபகம்
2: ஒரு பாடல் தான் என்னுடைய இருக்கு. அந்த பாட்டுல கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலை இருக்குமா?
0: அப்படியாப்பா. அம்மா நீங்க என்ன ஞாபகத்தோட வந்தீங்க? ஆண்டாளம்மா
3: ஒண்ணு பாட்டு தானே கேக்குறீங்க?
0: பாட்டு தான்,
3: பாட்டு தானே கேக்குறீங்க?
0: பாட்டு தானே கேக்குறேன்.
3: பாட்டு ஒரு பாட்டு இருக்கு, அந்த படம் பேர் வந்து ஞாபகம்.
0: படம் ஞாபகமா?
3: ஞாபகம் மறுதீட்டு வை
0: ஞாபகம்
3: ஏஜியன் பிரை. இப்போ இன்னொரு பாட்டு இருக்கு,
0: ஞாபகம் வரவே தோழி. அம்மாவே எத்தனை ஞாபகம்
3: அனுப்புறோம் அந்த பாட்டு நீங்க.
0: சரி, நீங்க ஒரு பாட்டு அனுப்பி வைங்க. இப்ப உங்களுக்கு ஞாபகம், ஞாபகம் வருதே தோழியா, அதை அனுப்பி வைங்க. அந்தாலம்மா
3: நான் இப்ப அனுப்புறேன்.
0: மற்றது உங்களுக்கு ஏதோ என்ன ஞாபகம் அம்மா, உங்களோட வாழ்க்கையில என்ன ஞாபகம் அம்மா? அம்மா நீங்க நடுவே சாப்பிட்டீங்களா?
3: எல்லாம் சொல்ல முடியாது,
0: எவ்வளவோ ஞாபகம் இருக்கா சொல்ல முடியாது பாத்தீங்களா? அம்மா இவ்வளவு கவலையோட சொல்றேன் அம்மா, ஞாபகம் வந்தாலும் கவலைப்படக்கூடாது அம்மா. ஏங்க ஞாபகத்து சொன்னோட எல்லாரும் கவலையாவே நினைக்கிறீங்க?
2: ஞாபகம் இடையில வரலாம்ல,
0: இடையில வரலாம், கடைசியில வரலாம், உங்களுக்கு பின்னுக்கு வரலாம்,
3: இல்ல
0: முன்னுக்கு நீங்க பார்க்கும் போது.
2: அப்பனா அப்பனா எனக்கு ஒரு பாட்டு உடனே வந்துச்சு,
0: சொல்லுங்க.
2: புதிய பறவை திரைப்படத்தில் இருந்து பார்த்த ஞாபகம் இல்லையோ?
0: சரி, அப்ப பார்த்த ஞாபகம் இல்லையோ?
3: என்ன
0: பாட்டு சொன்னீங்க?
1: அம்மா சொல்லிட்டாங்க அம்மா.
0: எது? எங்க அம்மா சொல்லையே அம்மா ஞாபகம் வருதே தோழி.
1: நம்ம நம்ம இவர் சொல்லிட்டார்.
0: பார்த்த ஞாபகம்
1: சொல்லிட்டார்.
0: முதல் ஆட்டோகிராஃப் பாட்டு இருந்தேன் நீங்க சொன்னீங்க.
1: முண்டிக்கிட்டு முண்டி முண்டி ஓடி வந்தேன்.
0: எதுக்கு, எந்த பாட்டுக்கு?
1: டாடா கிராப் பாட்டு சொல்ல.
0: அது அவர் சொல்லல, அவர் சொன்னது வேற. நீங்க சொல்லுங்க.
1: அவரு அவர் சொன்னது
2: பாடல் இருக்குன்னு
1: நினைவுகளும் அந்த பாடலோட சேர்த்து வந்தா நல்லா இருக்கும். ஏன் போய்கிட்டு அதே ஒரு நினைவுகளும் சேர்த்து கொண்டு வந்துடலாங்களே இல்லைங்களா?
0: என்ன சொல்ல கொண்டிருந்தாமா உங்களை, நீங்க என்ன நினைவு ஞாபகம் வருதுன்றத சொல்லிட்டு போங்க. ஜெகபர் சாதி கண்ணாடி சொல்லி பாருங்க, ஞாபகம்
1: நினைக்கிறேன்.
0: சரி, அவங்க இரண்டு பேரும் விடுபட்டு
1: நினைக்கிறேன்.
0: மீண்டும் அவங்களுக்கு இணைப்புக்கு வரட்டும். சரி, உங்களுக்கு ஞாபகம் கிடைச்சிட்டு தானே இப்ப பாட்டு உங்களுக்கு
1: கிடைச்சிருக்கேம்மா?
0: சரி, அப்ப தப்புனே பிழைச்சேன்னு. அப்ப நீங்க உங்களோட ஞாபகத்தை மீண்டும் வழங்கி கொள்ளனா, இந்த ஞாபகங்கள் வரும்போது ஓடி வந்து சொல்லணும் என்ன ஞாபகம் உண்டு.
1: என்னமா சிறு வயதுல கஷ்டப்பட்ட ஞாபகங்கள் வந்துச்சு,
0: அதையோடு வரும் எல்லாருக்கும் என்ன என்ன நடந்ததோ.
1: ஆனா இதுவரைக்கும் அந்த ஞாபகம் வரல, இப்ப நீங்க கேட்ட முன்னாடி ஞாபகங்கள் வருது.
0: ஞாபகங்கள் வருது, நல்ல நல்ல சந்தோஷம்.
1: அந்த ஒரு காலத்துலம்மா ₹1 கொடுத்து அந்த ஒரு மணி நேரம் சைக்கிள் வாடகைக்கு வாங்கி ஓட்டுவோம்.
0: ஓ, ஒரு மணி
1: சைக்கிள்கள் ₹1 கொடுத்தோம்னா ஒரு மணி நேரம் கொடுப்பாங்க.
0: ஒரு மணி நேரம் சைக்கிள் ஓட்ட ₹1 தான், அப்படித்தானே?
1: ஞாபகங்கள் அதுல இருந்த மகிழ்ச்சிகள். இப்ப சொந்தமா போட்டு புல்லட் வாங்கி ஓட்டினாலும் சரி, கார் வாங்கி ஓட்டினாலும் தெரியுமா, அந்த மகிழ்ச்சிகள் அந்த ஞாபகங்கள் இல்ல,
0: இல்ல
1: ஒரு சந்தோஷங்கள் இல்ல,
0: சந்தோஷம் இல்ல. அது உண்மை.
1: ஏன்னா வந்து இப்ப பைக் எடுத்துட்டு போலாம் அப்படின்னா ஐயோ பைக்ல எங்க போறது, போய்க்கலாம் வெறும் நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னா, சைக்கிள் வளர்த்து போயிட்டு அம்மா ₹1 கொடுத்து இந்த சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டு நீங்க அங்க போயிட்டு வா அப்படின்னா போதும்மா.
0: ₹1 வாங்காம ஓடிடுவீங்க,
1: வாங்கி ₹1 எடுத்துரு, எங்க போகணும் சொல்லுங்க, எத்தனை கிலோமீட்டர் போகணும் சொல்லுங்கம்மா, போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி ஓடி போய் அம்மா தாத்தா ₹1 வாங்கிட்டு மனசுல அவ்வளவு சந்தோஷமா ஓடி வருவோம். இப்ப ஒரு வைக்கு ரெண்டு வைக்கு இருந்தாலும் அங்க போயிட்டு வரணும், நாளைக்கு போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்கிறோம். அந்த நாவல்கள் தான் என் மனசுல வந்து நல்லா
0: போயிருந்துச்சு இல்லையா? உண்மையான மனசளிப்பு வாழ்க்கையில அப்ப இருந்த அந்த ஆசையும் அந்த அந்த சைக்கிள் ஓடணும் என்ற அந்த நினைப்பு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது.
1: இந்த ஞாபகம் எனக்கு அந்த ஞாபகம் நல்லா முதல்ல நல்லா ஞாபகம். அம்மா அந்த ₹1 வாங்கிட்டு போய் போய் சைக்கிள் கலக்கான சொல்லி அவன் பேரு பேரு எழுதுறதுக்கு வேகம் கரெக்டா வரணும், இல்லைன்னா மறுபடியும் ₹1 கொடுக்கணும் அப்படிம்பாங்க. இங்க ₹1 கேட்டதை மறுபடியும் அடி அடி வாங்குவாங்க, எங்க அம்மா அடிச்சு போடுவாங்களே.
0: அதுதானே, அப்ப நீங்க அளவா ஓடணும்.
1: இளவரசு
0: நீங்க சொல்லுங்க, உங்கட ஞாபகம் உண்டு சொல்லுங்க, ஓடி வந்துட்டீங்க. இளவரசு கேக்குதா?
2: நிறைய நினைவுகள் இருக்குமா?
0: சரி, சொல்லக்கூடிய
2: நடந்து சொல்லும் போது ஒரு படகுல வந்து ஒரு அழகான பாடல் நம்ம கேட்டிருக்கோம். அந்த பாடல் வேறு எங்காவது ஒழித்தால் நாம் இந்த கடையில கேட்ட லாபகம் உடனே வருமா மனதுக்குள்? இந்த பாட்டு ஒழிக்கும் போது
0: இது என்னத்தையும் மனசுல ஒழிச்சு வச்சுக்கொண்டு கடையை காட்டுற மாதிரி
2: ஆமா இல்லம்மா, ஒரு பாட்டு
0: இல்ல இல்ல
2: ஒரு பாடல் முதலாக கேட்ட இடம் ஒரு இடமாக இருக்கும். ஆனா அந்த பாடல் ஒரு இடத்தில் ஒழித்தால் நம்முடைய நினைவுகள் எல்லாம் அந்த முதலில் நாம் கேட்ட இடத்தையே போய் சேரும்.
0: இப்ப இன்னொரு அண்ணா வந்திருக்கார், அவரை சந்திச்சுனா இவர் அண்ணா பத்தி ஒரு ஒரு சின்ன விடயம் நான் பின்பு சொல்லுகிறேன். வணக்கம் பட்டாபி அண்ணா.
4: வணக்கம்
0: வணக்கம் அண்ணா, வணக்கம் அன்பு அண்ணாக்கு வணக்கம் வணக்கம் அண்ணா. நலமா இருக்கிறீங்களா? நலமா இருக்கிறீங்களா?
4: நலமா இருக்கிறேன். நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கிறேன் பட்டாபி அண்ணா.
2: என் பேரம் தமிழ் வானொலியின் சிறம்பம் நேரலை நிகழ்ச்சி.
0: இளையராஜா எப்படி மாத்தி சொல்லிட்டாரு மறைமுகமா?
4: இளவரசன் கொஞ்சம் அப்படியே அவங்க நேரடியா சொல்லாம கொஞ்சம் அப்படி சுத்தி ஒரு கவிதை நியாயமா சொன்னா நல்லா இருக்கும்.
0: இளையராஜா சொல்லியிருக்க பட்டாபி
4: அண்ணா சொல்லுங்க.
0: நேத்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒருவரிடம் நான் உங்களுடைய ஒருவருடைய குரலையும் எடுத்து போட்டு கேட்டேன். நான் நான் போடுற இந்த குரல் யாருடையது என்று சொல்ல சொல்லி தனியா மற்றவர்களோட குரலை எல்லாம் போடும் போது கொஞ்சம் சிந்திச்சு சிந்திச்சு நிறைய நேரத்துக்கு பிறகு சொன்னார்கள். உங்களுடைய குரலை பதிவு செய்த குரலை எடுத்து போடும் போது இப்படி கேட்டுக்கொண்டு இருந்துட்டு கலகலன்னு சிரித்தார். அப்ப என்ன ஏன் சிரிக்கிறீங்க சொல்லுங்க சொன்னோன்ன உடனே சொன்ன குழந்தை கூட பிறந்த குழந்தை கூட சொல்லிருமா இது யாரு உங்களுடைய குரல்
4: சொல்லுங்க சொல்லுங்க பாப்போம்.
0: உங்களுடைய குரலை பிறந்த குழந்தை கூட சொல்லிருமன்னு சொல்லுங்கிறார். நான் ஒரு போட்டி வச்சேன் அண்ணாவுக்கு புரியல இன்னும் அண்ணா. நான் ஒரு ஒருவருக்கு போட்டி வச்சேன்
4: யாருக்கு வச்சீங்க?
0: என்னுடைய குடும்பத்துல இருக்கிற ஒருவருக்கு நான் போட்டி வச்சேன். இப்ப வானொலியை அதிகமா நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களே, சரி நான் ஒவ்வொரு குரலாக பதிவு செய்த குரலை போடுகிறேன். இந்த குரல் முரசுல வருது இல்ல, அப்ப ஒவ்வொன்றையும் போடும் போது இப்படி கேட்டு பாத்துட்டு அந்த குரலை மட்டும் கேட்டு பாத்துட்டு கொஞ்சம் சமைச்சு சமைச்சு மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு சொல்லிட்டாங்க. உங்களோட குரலை போட்டேன், போடும் போது கலகலன்னு சிரிச்சாங்க. சிரிச்சு போட்டு சொன்னாங்க என்னத்துக்கு சிரிக்கிறீங்கன்னு கேட்டோம். பிறந்த குழந்தை கூட இவர் யாருன்னு சொல்லிடுவாங்க.
4: புத்துணர்ச்சி அருமை அருமை.
0: அதாவது பட்டாபி அண்ணா பிறந்த குழந்தை கூட உடனே சொல்லுமா இது பட்டாபி அண்ணா? அப்ப பாருங்க எவ்வளவு தூரம் நீங்க பேசுற பேச்சு உங்களையும் உருவாங்கி வச்சிருக்கிறாங்க. இல்ல
4: அதுக்கு அதுக்கு காரணம் நான் மட்டும் இல்ல, என்னுடைய வானொலி நேயர்களும் என்னுடைய வானொலி ஆசான்களும் தான் நான் குறிப்பா சொல்வேன். எனக்கு நல்வழி படுத்தும் போது நானே எழுந்து உட்கார்ந்து நடக்க முடியாது, என்ன தூக்கி விடுறவங்க ஆள் வரணும்.
0: ஏன்
4: என்ன தூக்கி விட்டு நடக்கிறதுக்கு பயிற்சி கொடுக்கறாங்க பாருங்க. அப்போ உங்களை போன்ற அறிவிப்பாளர்கள் ஆர்ஜேக்கள் இது போல ஊக்கம் கொடுத்து என்ன தூக்கி விட்டு நடக்க விட்டு பின்னாடி நேர்கள் ஒரு அரவணை போல வளர்ந்து வர பாருங்க. அதுதான் ஆமா
0: வெற்றி நிச்சயம். ஒரு பாட்டு
4: சொல்லுங்கண்ணா.
0: அது சொல்லிட்டாங்களே
4: அப்படிங்களா?
0: உங்களுக்கு மறக்க முடியாத ஞாபகம் என்ன இருக்கு? உண்டு சொல்லுங்க.
4: எனக்கு மறக்க முடியாத ஞாபகம்னா
0: அண்ணா
4: என்னுடைய பெருமைக்கும் சொல்லல. நான் வந்து வானொலியில எம்ஜிஆர் எஃப்எம்ல வந்து எல்லா நேயர்களோட குரலும் கேட்கும் போது நீங்க வழி நடத்தி போது அதனுடைய இந்த அம்மாவை நான் எப்ப பாப்பேன் அப்படின்ற மாதிரி எனக்கு டெய்லி எனக்கு அந்த வானொலி குரல் கேட்கும் போது நான் இவங்களை பாக்கணும் அப்படின்ற போது உங்களை சினிமத்துல வந்து பார்த்தேன் பாத்தீங்கன்னா அந்த நாள் தான் ஞாபகம்.
0: அந்த ஞாபகம் தான் ஞாபகம்.
4: ஆமா ஞாபகம் வரும். ஏன் இல்ல இல்ல இது வந்து எனக்கு கிடைத்த அதிர்ஷ்டம் நான் சொல்றேன். ஏன்னா எவ்வளவு கடல் தாண்டி இருக்காங்க அவங்களோட ஒரு சந்தர்ப்பக வாய்ப்பு வந்து பாருங்க அந்த வாய்ப்பை நான் அந்த நேரத்துல நான் பயன்படுத்திருக்கேன். அதுதான் ஆமா.
0: இன்னும்
4: சொல்லல
0: இன்னமொரு விடயத்தை சொல்ல வேண்டும். அதாவது ஒவ்வொரு இடமாக நான் சென்று சென்று அந்தந்த ஊருக்கு போய் பார்த்திருந்தேன் கூடுதலாக வந்து. ஆனால் என்னை வந்து அவ்வளவு தூரம் தாண்டி வந்து பார்த்ததுல முதலாவது பட்டாபி அண்ணா, இரண்டாவது ராஜசேகர், மூன்றாவது சௌந்தர், இவர்கள் எல்லாம் அவ்வளவு தூரம் அல்லது எங்களுடைய இன்னும் ஒரு ஊர்ல இருந்து வந்திருந்தார் சாய்ராம் கணவன் மனைவியாக மற்றது எங்களுடைய இன்னும் ஒரு அண்ணா ஒரு நாள் வந்திருந்தார் பூ பூ பூக்கள் விற்பனை செய்யறான்னா அவரும் வந்திருந்தார்.
4: எப்பவுமே இல்ல இல்ல நான் எப்பவுமே ஒரு இது சொல்லுவேன் எங்க அப்போ ஆமா ஆமா ஆமா எல்லாருக்கும் எனக்கு அந்த மறக்க முடியாத நாள் தான் எனக்கு ஞாபகம்.
0: நன்றி நன்றி உண்மையிலேயே நன்றி.
4: நான் நாடல் எடுத்துட்டு வந்து
0: நன்றி அண்ணா. நன்றி நன்றி
4: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. எங்கே என் அன்பு உறவுகள் நீங்கள் இணைப்புக்கு வாங்கும் அது என்ன அந்த இணைப்புல ஏதாவது உங்களுக்கு தவறு இருக்கிறதா இளவரசு? நீங்க விடுபட்டு போறீங்க அதுல ஏதாவது இருக்கிறீங்களா? அதுல வாங்கிட்டு இருக்கிறீங்க. நான் நீங்க எங்க போயிட்டீங்களாக்கணும்னு நினைச்சேன். சரி உங்களுடைய உங்களுடைய ஞாபகத்தை கொஞ்சம் சொல்லுங்க. உங்களுடைய ஞாபகத்தை கொஞ்சம் சொல்லுங்க. உங்களுடைய ஞாபகத்தை
2: முதல் முறையை கேட்ட இடம் அந்த பாடலை கேட்கும் போதுதான் நினைவுக்கு வரும்.
0: நினைவுக்கு வரும். மாமா நீங்க இன்னும் பலர் அந்த ஞாபகம் இல்லையோ அந்த பாட்ட கட கட கடன்னு போட்டிருக்காங்க உள்ளுக்குல. நீங்களும் போட்டு
2: ஞாபகம் இல்லையோ ஞாபகம் இல்லையோ தேவி அது ஒரு பாட்டு வேற இருக்கு. ஞாபகம் இல்லையோ தேவி
0: ஞாபகம் இல்லையோ தோழி என்று இருக்கு அப்படித்தான்.
2: அப்படி கூட ஒரு பாடல் இருக்குமா? நிறைய பாடல் இருக்குமா? எழுதி பார்த்தா கிடைக்காது ஒண்ணும் இல்ல.
0: சரி எங்களுடைய முத்துக்குமார் முத்துவேல் எங்களுடைய அழகான முத்து வந்துட்டு அப்புறம் முத்துக்குமார் ஞாபகம் வருது, முத்துவேல ஞாபகம் வருது. எத்தனை முத்துகள் வந்து போகுது இல்லையா அங்க விடுச்சு?
2: கண்டிப்பா கண்டிப்பா வந்து
0: எல்லா முத்தும் வந்து வந்து போகுதுங்க. அதனால எங்கேயா நீங்க போயிருங்களோன்றதான்
5: இந்த முத்து வெள்ளை உள்ளம் கொண்ட முத்து
0: முத்து
5: நல்ல முத்து
0: போகாது
5: எங்கேயும் போகாது
0: எங்கேயும் போகாது. சூப்பர். சரி நீங்க என்ன ஞாபகத்தோட வந்திருக்கீங்க? என்ன ஞாபக பாடல சொல்லுங்க முத்து. முதல்ல
5: ஞாபக பாடல் நிறைய இருக்கு. நான் எத்தனை பாடல் சொல்ல?
0: அடே அப்பா அதுவும் முத்து
2: கணக்கா
0: சொல்லுங்க. சொல்லுங்க.
5: எங்கேயோ பார்த்த ஞாபகம் ஓவியம்,
0: எங்கேயோ பார்த்த ஞாபகம்,
2: எங்கேயோ பார்த்த ஞாபகம்,
0: ஞாபகம் இல்லையோ, அது கேட்டுட்டாங்க, பார்த்த ஞாபகம் இல்லையோ
5: கேட்டுட்டாங்களா?
0: அடுத்தது
5: அப்ப ஞாபகம் தான் வேணா
0: ஞாபகம், சும்மா எத்தனையோ இருக்குன்னு சொல்லிட்டீங்க, நானும் பயந்துட்டேன், ஒரு பத்த சொல்ல
5: போயிருந்தேன். இல்ல
0: முத்துவேல், நீங்க இப்படி செய்யலாமா? என்னைய நான் பாருங்க, அப்படி கதை கிளங்கி போனேன், பத்த சொல்ல போனேன்.
5: இல்ல இல்ல இல்ல, இந்த ஞாபகத்தோட இந்த நினைவுகளை என்னமோ சொன்னீங்க போல இருக்குல்ல, நினைவுகளை
0: நினைவை நாங்க மறந்துட்டோம், அது இருக்கிற நினைவு
5: எங்கேயோ
0: பார்த்த ஞாபகம் போடுறேன் அந்த பாட்டு.
2: ஆமா, அந்த பாடலாம்
0: இல்ல அப்படி வர
5: இதே கண்ணி, இதே கண்ணி போடும்
0: பார்த்த ஞாபகம்,
2: பார்த்த ஞாபகம்
0: அது சரி.
2: உங்களுடைய
5: சொல்லுங்க,
0: உங்கள்ட்ட எல்லார்ட்டையும் கேக்குறேன், இது நாங்க பதிவு செய்து போடுறோம் இல்ல, இந்த பாடல் அதை கேக்குறீங்களா இல்லையா?
5: அது எனக்கு டையா எப்பயாச்சும் கிடைக்கும் போது கேட்பேன் நானு, நான் எங்கேயாவது வெளியில போயிட்டு வந்துட்டு இருந்தேன்னா அதை கேட்க முடியாது, எப்பயாச்சும் இடையில இடையில வந்து டக்குன்னு ஆன் பண்ணி வைப்பேன், ஏதாவது இருந்தா கேட்பா, அடுத்த நிமிஷம் அப்படியே அந்த மாதிரி தான் கேட்டுட்டு இருக்கேன்.
0: அந்த மாதிரி தான் கேட்டுருக்கீங்க, சரி சரி. அப்ப நீங்க உங்களுடைய பழைய ஞாபகம் ஒன்று சொல்லுங்க, ஏதாவது மறக்க முடியாத ஞாபகம்.
5: பழைய ஞாபகம் எனக்கு நிறைய இருக்கு, நான் எந்த ஞாபகத்தை சொல்றது?
0: ஒன்று சொல்லுங்க, ஒன்று நாங்க ஒன்று தானேங்க கேக்குறேன், ஒன்று சொல்லுங்க.
5: அதாவது
0: எல்லாத்தையும் ஒரு கேள்வி, இப்ப நான் கேட்கும் போது நான் இப்ப ஒரு தர நான் பார்த்து கொண்டு வரேன், எப்படி கேட்டு என்னண்டா, நான் இந்த வார்த்தையை கேட்டு போது எல்லாரும் சந்தோஷமா பூரிப்பா சொல்லிடுறேன், எத்தனை ஞாபகம் எனக்கு இருக்கு, அப்படி இல்ல எத்தனை ஞாபகம் இருக்குது, எத்தனையோ இருக்குது, ரெண்டு எதுக்கு சோகமா சொல்றீங்க, அதுதான் இப்ப என்னுடைய கேள்வி. செல்வகுமார், செல்வகுமாரை நினைச்சிருங்க இளவரசு.
2: சரிங்க சரிங்க,
0: எங்க
5: இல்ல எனக்கு சோகம் கிடையாது.
0: அப்ப நீங்க சோகமா சொன்னமா, சரி ஒரு ஞாபகத்தை சொல்லுங்க. நீங்க
5: எனக்கு ஒரு ஞாபகம் வந்து, இப்ப சடன ஒரு விஷயத்த சொல்றேன், நான் சின்ன பிள்ளையில இருக்கும் போது எங்க அம்மாவோட எங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு
0: போயிருந்தேன்.
5: அங்க போயிருந்தோம்னா கொள்ளையில பெரிய மாமரம் அல்ல மாங்காய் எல்லாம் காய்ச்சிட்டு இருந்தது, எங்க அம்மா வந்து சரி மாங்காய் ரெண்டு அடிடா
0: அப்படின்னாங்க,
5: நான் அந்த அழைச்சி எடுத்து டச் பண்ணி பார்த்தேன், அது எட்டல கொஞ்சம் உயரத்துல இருந்தது. அப்புறம் அந்த அம்மா சொன்னாங்க மேல ஏற பறிச்சிடா தம்பி அப்படின்னாங்க, நான் மரத்து மேல
0: ஏறிட்டேன்,
5: மரத்து மேல ஏறிட்டேன், மாங்காயும் அடிச்சிட்டேன், அங்க இருந்து கீழே பார்த்தா எனக்கு பயம், பயம்னா அவ்வளவு உயரத்துல மாதிரி ஒரு எண்ணம் வருது, கீழே இறங்கறதுக்கு முடியல என்னால, என்னமோ சடகம் மேல ஏறிட்டன தவிர திருப்பி எனக்கு இறங்க தெரியல,
0: இறங்க தெரியல, ஏறிட்டீங்க?
5: ஆமா, சடகம் மேல ஏறிட்டேன், இறங்க தெரியல. அப்புறம் வந்து இல்லம்மா இறங்க முடியாதுன்னு மரத்தை கட்டியா புடிச்சிட்டு அங்கேயே உட்கார்ந்து
0: இருக்கிறேன்.
5: அப்புறம் என்ன, அப்புறம் ஓடுனாங்க, அப்புறம் ஓடி போய் எங்கயோ ஒரு பெரிய ஏணியை ஒண்ணு எடுத்துட்டு வந்தாங்க, அப்புறம் சாட்சி விட்டாங்க, அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மெல்ல பிடிச்சிட்டு ஒரு மாதிரி அந்த இறங்கிட்டு கீழே இருந்து
0: பாக்கினா
5: அது ஒண்ணு அவ்வளவு பெரிய உயரமா தெரியல, ஆனா மேல இருந்து பாக்கும்போது அவ்வளவு உயரமா தெரியுது,
0: மனப்பயம் உங்களுக்கு.
5: ஒரு மணி நேரம் உட்காந்துருந்தா
0: மறக்கலீங்க, பறிச்சிட்டீங்களா?
5: மாங்காய் பறிச்சு கீழே போட்டாச்சு,
0: அதுல கட்டிக்காரன் நீங்க,
5: அது மாங்காய் கீழே போட்டுட்டு இறங்கறதுக்கு பயம், அது மேல இருந்து பாக்கும் போது அவ்வளவு பயமா இருக்கு, அதனால அது இறங்கலாம் மரத்திலேயே உட்காந்துருந்தா, அப்புறம் எங்க ஓடி போய் ஒரு ஏணியை கொண்டாந்து வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சமா இறங்கினா அது ஒரு மணி நேரம் ஒரு ஞாபகம் வந்து என்ன இருக்குது. அதே மாதிரி நிறைய ஞாபகம் இருக்கு. எங்க ஊர்ல இருந்து நான் திருவாரூருக்கு இந்த பசங்களோட சினிமானா சைக்கிள் எடுத்துட்டு கிளம்பிடுவோம். அங்க இருந்து இங்க சைக்கிள்ல திருவாரூருக்கும் எங்க ஊருக்கும் ஒரு 17 கிலோமீட்டர் இருக்கு. அந்த 17 கிலோமீட்டரும் எப்படி மிதிக்கிறோம் தெரியாது. சினிமா ஆர்வத்துல ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளார இங்க வந்து தியேட்டருக்கு வந்துருவோம். படம் பார்த்து திருப்பி வீட்டுக்கு
0: போகும்போதுதான்
5: எவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம், எவ்வளவு தூரம் வந்திருக்கன்னு கூட இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அது ஒரு ஆர்வத்துல வந்து இந்த மாதிரி சின்ன பிள்ளைல சைக்கிள் மிதிச்சிட்டு சுத்தி
0: கிடந்தேன்.
2: நீங்க மாமரா சொல்லுங்களா
0: சொல்லுங்க.
2: மாமரம் சொன்னாங்கல்ல, அந்த மாமரத்தை விட அந்த தென்னை மரத்துல ஏறி அவதிப்பட்டவர நிறைய பேர்
0: தென்னை
2: மரத்துல தேங்காய் பறிக்கிறதுக்காக முதல் முறையா மரத்துல ஏறிடுவாங்க.
0: கண்டுபிடிச்சோன்னு
2: வேலை ஏறி தேங்காய் எல்லாத்தையும் பறிச்சு போட்டுருவாங்க. ஆனா இறங்குறது முடியாது.
5: சின்ன ஒரு ஆர்வத்துல ஒரு சில விஷயங்களை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கடந்த அவஸ்தப்படுற மாதிரியான சூழ்நிலையில
0: இதைத்தான் சொல்றேன். அந்த ஆப்பிள் தப்புறாங்க இல்ல தெரியுமா உங்களுக்கு அந்த கதை என்ன ஆப்பிள் தக்குறாங்க தெரியும் இல்ல தெரியும். இதைத்தான் சொல்றது அத கடந்து செய்திடுறது அப்புறம் தான் தெரியும். ஐயோ நான் ஏறிட்டேன் இறங்க முடியலையே என்ன.
5: ஆமா
0: கிளம்பி
5: சினிமா பாத்துட்டு அப்படியே சுத்திட்டு வந்துடுறது. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து ஞாபகம் வந்து எனக்கு மறக்காது. எங்க மாமா வீட்டுக்கு போயிருந்தேன். போயிட்டு போது அவங்க எல்லாம் கடத்தருக்கு போனாங்க, பர்ச்சேஸ் போனாங்க. எங்க மாமா வீட்டுக்கும் திருவாரூருக்கும் ஒரு 5 கிலோமீட்டர். 5 கிலோமீட்டர் வந்து நான் ஏதோ ஒரு ஆர்வத்துல அவங்க பின்னாடியே வந்துட்டேன் அவங்களுக்கு தெரியாமலே. அந்த கடத்துல இருந்தா பாத்தேன்னா எனக்கு இந்த சினிமா முகத்துல என்ன பண்ணிட்டேன், அந்த சிவாஜி படம் ஒண்ணு அந்த படத்தை செகண்ட் ஷோ பாத்துட்டேன். செகண்ட் ஷோ பார்த்த வரைக்கும் எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஆமா படத்துல பாத்துட்ட ஒண்ணு அது படம் முடிந்து வெளில அடிச்சு வெளியில தள்ளும் போதுதான் ஞாபகம் வருது எனக்கு. ஆஹா எப்படி வீட்டுக்கு போகுது. அது ஒரு போற
2: வயசு
0: என்ன
5: சொன்னாங்க ஒண்ணு தெரியல. சினிமா விட்டு வெளியில வரும்போதுதான் வீட்டுக்கு போகணுமேங்கிற ஒரு எண்ணம் வந்தது. பாத்தீங்கன்னா அப்பதான் ஒரு பயம்
0: வந்துட்டு
5: ஐயோ எப்படி இவ்வளவு தூரம் 5 கிலோமீட்டர் போறது அப்படின்னு நடந்துதான் வரணும். அப்ப நடந்து வரும்போது நான் மட்டும்தான் நடக்கிறேன். கொஞ்ச தூரம் வரைக்கும் ஜனங்க வந்தாங்க, அதுக்கப்புறம் ஜனங்க இல்ல. பாத்தீங்கன்னா என் பின்னாடி ஒரு 10 நாய் சேர்ந்துருச்சு. 10 நாய் என்ன அந்த என்னன்னா நவறு விடல, சுத்தி ரவுண்டு கட்டிட்டு. ஆனா காலத்துக்கு ஓடுனா என்ன எல்லாம் கடிச்சு குதிரி இருக்கும் இல்லாம அப்படியே நின்னோன்னா அப்புறம் அதுவா பாத்துட்டு சேர்த்து இந்த ஆள கடிக்க கூடாதுன்னு நினைச்சு ஒதுங்கணிச்சேன்னு தெரியல. அப்படியே போயிட்டேன். கொஞ்ச தூரம் போனா வயல்காடு எல்லாம் தாண்டி போனோம். வயல்காடு போகும்போது அந்த தென்னை மட்டை எல்லாம் அசையுது, மரம் எல்லாம் அசைவது போது எனக்கு அந்த பேய் ஞாபகம் வந்துச்சு.
0: ஐயோ திரும்ப பேய்க்கு வந்துட்டாரு.
5: ஆமா அப்படியே ரெண்டு பக்கம் கைய தூக்கி எத்திலயும் வச்சுக்கிட்டு குதிரைக்கு லகான் கட்டிருப்பாங்க பாத்தீங்களா, அது கண்ணு அண்டாண்ட பாக்க கூடாதுன்னு குதிரை வண்டியை பூட்டும் போது குதிரைக்கு ரெண்டு பக்கமும் தலையில கட்டிடுவாங்க.
0: அது கடிவாளம், அது சொல்றது கடிவாளம்.
5: அத மாதிரி ரெண்டு பக்கமும் ரெண்டு கைய வச்சுட்டு அப்படியே நடந்து நடந்து நடந்து நடந்து அப்படியே போனா வீட்டுக்கு போனா உடம்புலாம் விட்ட விட
0: அவர் சொல்றாருன்னா அடிக்கடி பேய கொண்டு வராருங்க. இப்ப தென்னமரம் பேய் மாதிரி ஏங்க
6: பேய் வச்சிருக்கமே
0: என்ன முத்துவேல் பேயன்றோன்னு ஓடிட்டீங்க. நீங்க முத்துவேல் இணைப்புல இருந்து போயிட்டீங்க, எதுக்கு போனீங்க? சரி எங்க செல்வகுமார் நீங்க உங்களுக்கு ஞாபக பாட்டு சொல்லுங்க.
6: என்ன ஞாபக பாட்டு பார்த்த ஞாபகம் இல்லையோ?
0: அது சொல்லிட்டாங்க
6: பழைய
0: பாடலாமே சொல்றேன். எங்க சந்திரன் மாமா இது எந்த பாட்டு யாரும் டச் பண்ண கூடாது ஒரு பாட்டு போட்டுட்ட. ஞாபகம் இல்லையோ உன்னை கண்டதும் காதல் கொண்டதும் மட்டும்தான் நினைக்கிறேன். ஒரு பாட்டு அனுப்பிட்டு இது என்னுடைய பாடல் யார் சொன்னாலும் கொடுக்காதீங்க. கேட்டிக்காரன் இதத்தான் சொன்ன, இந்த பாடல யாரும் சொல்ல உன நேரம் இல்லையா?
6: என்ன
0: படத்துல இல்ல சொல்ல இல்ல சொல்ல இல்ல என்ன படத்துல
6: உயர்ந்த மனிதன் படத்துல இவர் சிவாஜியும் சுந்தர்ராஜும் பாடுற பாட்டு. சுந்தர் மேஜர் சுந்தர்ராஜன்,
0: மேஜர் சுந்தர்ராஜன் நடிச்ச படம் அந்த நாள் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே
6: எங்க அந்த நாள் அன்று இல்லையே.
0: அது ராஜோட படிங்க நீங்க சொல்லுங்க.
2: வேற ஒரு பாடல் சொல்லுங்க. இந்த பாடல் தர்மபுரி பாரதி அண்ணா வாட்ஸ்அப்போட பதிவு செய்திருக்கிறார்.
0: அண்ணா
2: கண்டுபிடிச்சுக்காங்க நிறைய பாடல் இருக்கு. ஏன்னா காட்டலில் இணைந்து கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு இருந்து அந்த
6: வேற பாடல் ரெடி பண்ணி கொடுத்துறேன். எனக்கு இந்த பாடல் போட்டுருவோம்
0: அவருக்கு ரெடி பண்ணலாம். இவர் கொஞ்சம் மூத்தவருங்க, எங்களுடைய கமலன் பாரதி சின்ன பையன், அவர் துள்ளி அவர் குடுக்கூடாது அவர் கண்டுபிடிப்பாருங்க. நீங்க ஒரு
2: பக்கத்தான
0: நீங்க பாருங்க, ஒரு கொஞ்ச நேரம் தான் இன்னொரு பாட்டு அவர் சொல்றாரா இல்லையான்னு பாருங்க. அப்படியே தேடி எடுத்து
6: இளவரசு பக்கத்துல இருக்கும்போது நமக்கு
0: என்னமா
6: பயம்? அதே துணை பண்றாரு அவருக்கு நம்ம நம்ம என்னது பயப்படணும்?
0: இப்படித்தாங்க சொல்லிட்டு ஆண்டாள் ஒரு பாட்டோட வாரண்டு போனாங்க. போனவங்க போக்குதான், வரவே இல்லை. நீங்க ஒரு
6: பக்கத்தான் பாட்டு ரெடி பண்ணிடுவாப்ல இளவரசு.
0: அப்ப என்ன, அப்ப உங்க உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருந்தா சொல்லுங்க செல்வகுமார். நீங்க
6: சொல்றாங்கம்மா இப்போதைக்கு ஞாபகம் இல்ல, இடையில வந்தா ஞாபகம் பண்ணி சொல்லுறேன்.
0: சரி ஞாபகமா வாங்க.
6: நன்றி.
0: எங்கே அன்பு உறவுகள், நீங்கள் அழைப்புக்கு வர வேண்டும். இணைந்து உங்களுக்கு ஞாபகம் பாருங்க எல்லாரும். சரி, இந்த மாமா என்ன பாட்டு கேட்டாரன்ற ஒரு ப்ளே பண்ணி பார்க்கலாம். நான் சொன்ன பாட்டு தானா அல்லது ஏதாவது வேற ஒரு பாட்டாண்டு பார்க்கலாம். என்ன பாட்டுன்னு பார்க்கலாம். முதல்ல
7: Unwind better.
0: என்ன மாமா?
7: Everything gets better when you get active.
0: மாமா, நேரம் சரியாக 11:55. இதான் ஆண்டாள் அம்மா சொன்னாவோ? சரி, எங்கே ஆண்டாள் அம்மா? வணக்கம் ஆண்டாள் அம்மா. ஆண்டாள் அம்மா வணக்கம். வணக்கம் ஆண்டாள் அம்மா. அம்மா மீண்டும் நீங்கள் இணைப்புக்கு வர வேண்டும். எங்கே? வணக்கம். வணக்கம் ரதீஷ்.
8: வணக்கம். வணக்கம்.
0: அப்பாட, எப்படி இருக்கீங்க?
8: நல்லா சுகமா இருக்கு. எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. இப்போ
0: எல்லாம் ஞாபகத்துக்கு வருது பாருங்க. அது சரி, முதல்ல பாட்டு சொல்லிடுங்க. என்ன கடை கடந்து எல்லாரும் பாட்டு பிடிக்கிறேன். உங்களுக்கு தெரியும் அந்த இடம் பிடிக்கிறது. ஓடி போய்
8: நான் உங்களுக்கு 4-5 பாட்டு அனுப்பிடுங்க. ஞாபகம்
0: நீங்க சொன்ன பாட்டா சொல்லாத பாட்டா?
8: இதுல பாருங்க, சொல்லாத பாட்டு. இந்த மெயில் பாருங்க, யூடியூப்ல இருந்து லிங்க்
0: அனுப்பிடுங்களா? நல்ல பிள்ளை.
8: பாட்டு
0: என் காதில் கேக்கும், கேக்கும் போது இந்த ஞாபகம் கட்டி காரன். சரி, அதுதான் உங்களோட பாட்டு இல்லையா?
8: அதுதான் பாட்டு. ஆனா வேற யாரும் பாட்டு இருக்கு, சொல்லி கொடுக்குறேன்.
0: சரி, இது உங்களுக்கு சரியா? ஏதோ ஒரு பாட்டு. ஒன்ன புடிச்சிருங்க, விட்டா மற்றவங்க எடுத்தா குடுக்க முடியாது. சரியா? சரி, எங்க சொல்லுங்க பாக்கலாம். எழுதி பாப்போம்.
8: என்னது?
0: என்ன என்ன பாட்டு நீங்க அனுப்பிடுக்கிறீங்களா எனக்கு?
8: மெயிலுக்கு அனுப்பி.
0: சரி, அதை ஒளிபரப்பி அப்ப அவங்களுக்கு அவங்களுக்கு கொடுத்துடலாம். இல்லாதவங்களுக்கு பட்டாவி அண்ணாவுக்கு இல்ல. சரி, உங்களை ஒரு ஞாபகம் சொல்லுங்க பாக்கலாம். மறக்க முடியாத ஞாபகம். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. சொல்லுங்கிறது மறக்க முடியாது. அடிக்கடி உங்களுக்கு ஞாபகம் வந்து கொண்டிருக்கிற ஒரு ஒரு விடயம். நிறைய இருக்கு. பைக்
8: தான்
0: தான் உங்களுக்கு ஞாபகம் வரும் அடிக்கடி. அது முன்பு நீங்க சொல்லி இருக்கீங்க, நாய் குறுக்க போனதால.
8: அது எனக்கு டெய்லி வரும் அந்த ஞாபகம்.
0: எதுக்கு? நீங்க பைக் எடுத்து ஓட ஆரம்பிக்கும் போது வரும் இல்லையா? அப்ப நல்லது ரதி, இன்னைக்கு ஏதோ தூங்காம இருந்து வந்துட்டீங்க.
8: காட்டிலேயே பேசுறது?
0: காட்டிலேருந்து பேசுறேன். சொல்ல முடியாது. ஐடியா போட்டு வச்சிருப்பீங்க. இப்ப எல்லாரும் இந்த கொரோனா வைரஸ் வந்ததுல, அதனால சில பேர் என்னட்ட இப்ப தொலைபேசியில பேசும்போது எங்கதான் நாங்க போறது, இனி காட்டுக்கு தான் போன, காட்டுலயும் ஏதாவது மிருகம் இருக்கு.
8: கொரோனா வந்ததுனால எனக்கும் ஒரு சந்தேகம். அப்படி
0: கேட்டு எங்க இருந்து பேசுறீங்க?
8: ஒரே ஞாபகம் என்று ஒரு பாட்டு இருக்கு.
0: ஒரே ஞாபகம். ஒரே ஞாபகம் என்ன படம் அது?
8: அது பாட்டுக்கு இடையில வருது நினைக்கிறேன். மின்னலை திரைப்படம்.
0: ஒரே ஞாபகம் இருக்குது. இருக்கிறது மின்னலை படத்திலயா?
8: ஓ, அப்படி இருக்கு நினைக்கிறேன். அதெல்லாம் மின்னர் படம் கேட்டு. மின்னர் வேற படம்.
0: மின்னலை
8: படத்துக்கு படம் கேட்டுக்கா?
0: மின்னலே இல்லையா?
8: ஆமா, மாதவன். மாதவன்
0: மாதவன் நடிச்ச மின்னலே படத்துல தானே வசீகரா உன் நெஞ்சு நிக்க அந்த பாட்டு?
8: வசீகரா ஞாபகம் இல்ல.
0: இல்ல அதுல இல்ல. மின்னலை படத்துல என்ன பாட்டுல இருக்குன்றீங்க ஞாபகம்?
8: படத்துல ஒரு பாட்டுல இருக்குது, அது மாதிரி நிமிர் படத்துல இருக்குது. எப்போதும் உண்மையில் ஞாபகம்.
0: என்ன படத்துல? நிமிர்.
8: ஆமா, நிமிர்.
0: நிழல். என்ன படம் மறுபடியும் சொல்லுங்க?
8: நிமிர். என்னை
0: நிமிர். நிமிர் நிமிர் நிமிர் படத்துல தான் நேற்று ஒரு பாடல் நான் எடுத்து வந்தது. நிமிர்.
8: எப்போதும் உண்மையில் ஞாபகம்.
0: எப்பொழுதும் உண்மையில் ஞாபகம். நிமிர்.

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ, கனடா. கலையகத்திலிருந்து காற்றோடு காற்றாக கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறிய நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

காற்றோடு காற்றாக கலந்து வந்து காற்றலையிலே உங்களோடு பேசும் முன், அன்னை, தந்தை, ஆசான் இவர்களையெல்லாம் நான் அறிந்த அன்பு தமிழ் இவற்றிற்கெல்லாம் மேலாக எங்களுக்கு ஆட்கொள்ளும் எல்லாம் வல்ல இறைவன் கருணைக்கு நன்றியும் வணக்கமும் கூறி என் இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் அனைவருடைய கால் வணங்கி பாதம் வணங்கி நன்றி கூறி வணக்கத்தோடு இணைகின்றேன். காற்றலையிலே என் முகம் தெரியாத உறவுகளே உங்களோடு. அது மட்டுமல்லாமல் நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்றும் அன்போடு கேட்டு நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியை கூறிக்கொண்டு இந்த குளிர்கால வேளையிலே 16 பாகையிலே இருந்து அது 18 பாகையை தொடர்ந்து மீண்டும் 10 பாகைக்கு இறங்கி வரும் என்று நம்பிக்கை இல்லாத நாங்கள் நிர்ணயிக்க முடியாத ஒரு கால நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த கனடாவிலிருந்து உங்களோடு இணைந்து கொள்கிறேன். எங்களுக்கு நேரம் 2026 ஆண்டின் 10 மாதம் 7 நாள் 11:33 முற்பகல் என்றும் ஈழமணி திருநாடு தென்னகம் தமிழகத்திலே இந்தியாவிலே 9:03 என்றும் காட்டிக்கொண்டிருக்கும் இந்த நல்ல வேளையிலே அன்பு உறவுகளே, நீங்கள் வருக வருகவென்று அழைக்கின்றேன். இன்றைய நாள் நிகழ்வுக்கு கதம்பத்திலே

0: அவர் சாதிக் அவர்கள் நாகப்பட்டினம் நாகூரில் இருந்து சிறப்பான ஒரு படம் வரைந்து அங்கே பொக்கிஷம் என்று கூறி அனைவரும் இணைந்திடுவோம் என்றும் தான் இணைந்திருக்கின்றேன் வாருங்கள் அனைவரும் என்று அறைகவும் அந்த பதிலை கண்டவுடன் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நன்றி ஜெகவர் சாதிக் அவர்களே. அதைத் தொடர்ந்து மகிழ்ச்சியாக எங்களுடைய மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்களும் என் அன்பு மகள் ஷியாமலா இவர்கள் அனைவரும் வணக்கம் கூறி வருக வருக என்று இங்கே துள்ளி கொண்டு ஓடுவது போன்ற படம் வரைந்து ஷியாமலாவும் அனுப்பி இருக்கும் வேளையில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறி உங்களையும் வரவேற்று கொண்டு காற்றலையில் வந்து இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பிக்க ஆயத்தமாக இருக்கும் எல்லா உறவுகளை இணைக்கும் இந்த வேளையிலே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏற்பட்ட நன்மைகளோடும் தீமைகளோடும் நாங்களும் இணைந்து கொள்வோம் என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள் நுழைவோம். ஆம், கருத்திலே புகுந்து கருத்துக்களை தெரிந்து அற்புதமான பதங்களை காணும் கண்டுபிடி கண்டுபிடி என்ற பொக்கிஷம் பொக்கிஷம் பொக்கிஷம் பொக்கிஷம் நிகழ்வுக்கு வருவதென்றால் எல்லோருக்கும் அநாதி ஆனந்தம். அதைவிட ஆனந்தம் பொக்கிஷ நிகழ்வை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்போர் ஒவ்வொருடைய பதில் தரும் வேளையிலும் அவர்களுக்கு சிரிப்பும் ஆச்சரியமும் ஏற்படும். அடே உடனே கண்டுபிடித்து விட்டார்களே என்றும் அடே இந்த சின்ன விஷயத்தை தெரியாமல் என்று அலைகிறார்களே என்றெல்லாம் நகைச்சுவையாக எழுதுவார்கள். அந்த நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டு என்னோட வழி நடந்து நீங்களும் வருவது போன்று இந்த புலனத்திலே பதில்களையும் தந்து கொண்டு மகிழ்ச்சியாக நல்ல நல்ல நகைச்சுவைகளோடு நாங்கள் இணைந்து இந்த நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கும் இருப்பது அன்னை தமிழுக்கு நாம் செய்யும் சிறு தொண்டாக எண்ணிக்கொண்டு இணைவோம் வாருங்கள். 6478746415 என்ற எண்களோடு வளமை போல என்றும் 25 பொக்கிஷத்திலிருந்து நாங்கள் கண்டுபிடிக்கும் பதங்களை பொக்கிஷமாக இருக்க வேண்டும் என்று அங்கே பத்திரமாக வைத்த இடத்தில் அவர்களிடமிருந்து பெற்று கொண்டு வந்து இங்கே வைத்திருக்கின்றேன். 25 பெட்டிகளும் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றன. 25 பெட்டிகளுக்குள்ளும் 50 புள்ளிகள் இருக்கின்றன. இவற்றை முழுவதையும் பெறப்போகின்றீர்களா, பாதியை பெறப்போகின்றீர்களா, மீதியை பெறப்போகின்றீர்களா, இல்லை பகிர்ந்து பெறப்போகின்றீர்களா, அது உங்கள் கரத்தில் இருக்கின்றது, உங்கள் சிந்தையில் இருக்கின்றது. எவ்வளவு தூரம் நாங்கள் வீட்டிலே நாங்கள் உபயோகிக்கும் மொழிகள், அயலவர்களோடு உபயோகிக்கும் மொழிகள், அடுத்து எங்கள் ஊரிலே நாங்கள் பேசிக்கொள்ளும் விதத்திலே வருகின்ற பதங்கள், அதைவிட ஊரிலே, அதைவிட மாநிலத்திலே, நாட்டிலே, தேசங்களிலே என்றெல்லாம் தமிழ் இனம் எங்கெங்கு பரவி இருக்கின்றதோ அங்கெல்லாம் நாங்கள் உள்ளத்தில் இருக்கும் எண்ணங்களை வெளியே உதிர்ப்பதற்காக பதங்களை வைத்து வாக்கியங்களை அமைத்து பேசுகிறோம். பேச வேண்டும் என்றால் சொற்கள் வேண்டும் தானே, சொற்கள் இல்லாவிட்டால் அது ஒரு ஊமை பாஷையாக முடிந்துவிடும் அல்லவா. அதனால் தேனினும் இனிய தீன் தமிழ் எங்கள் உள்ளத்திலே இருந்து உதட்டுக்கு வந்து வெளியே உதிர்க்கும் வேளையிலே அந்த பதங்கள் தமிழ் பதமாக இருக்க வேண்டும் என்று எண்ணும் வேளையிலே இப்பொழுது அன்பு மகாலிங்கம் வந்துவிட்டார். அவரை இணைத்து விடுவோமே. வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். நலமா இருக்கின்றீங்களா மகாலிங்கம்? மகிழ்ச்சிக்குரியவரே.
1: நன்றியா நன்றியா.
0: பாதி கேட்டு பாதி கேட்காமல் இருக்கும் பொழுது நன்றி கூறிவிட்டீர்கள், வாழ்த்துக்கள். உங்களுக்கு நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாக வளமாக மகிழ்வாக இருக்கிறேன்.
0: வாழ்த்துக்கள். நலமாக மகிழ்வாக இருக்கும் நீங்கள் நல்லவனாக இருக்கின்றீர்களா?
1: வல்லவனாகவும் இருக்கிறேன்.
0: வல்லவனாக இருக்கின்றீர்களா? வாழ்த்துக்கள். வல்லவனுக்கு வல்லவன் இந்த ஊரில் நாட்டில் உண்டு என்று கூறுகின்றார்களே, அவர்களை பார்த்திருக்கின்றீர்களா?
1: இதுக்கப்புறம் பார்க்கணும்.
0: வல்லவன் என்று நாங்கள் எங்களை தெரிந்து கொள்வதற்கு எங்களை விட வல்லவர்கள் இருக்கின்றார்களா என்ற அறிவில் தினமும் நாங்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கின்றோம். சந்திக்கும் பொழுது நாங்கள் எங்கள் கருத்தை, அவர்கள் தங்கள் கருத்தை தரும் பொழுது யார் வல்லவர்கள் யார் வெல்லுகிறார்கள் என்று தெரியாது இல்லையா. வல்லவனாக இருக்க தண்டிக்க வேண்டும். வல்லவனுக்கு வல்லவனாக இருப்பதும் அது பிழையில்லை, வாழ்க்கை பயணத்தை சீராக செய்வதற்கு தேவைதான். சரி, அதற்கு இறையருள் வேண்டும், எங்களுக்கு ஆரோக்கியம் வேண்டும், எல்லாம் வேண்டும். சரி, இன்றைய நாள் உங்களுடைய காலநிலை அங்கே எப்படி இருக்கின்றது?
1: மிகவும் வெப்பமாக தான் இருந்தது. மாலை அப்படி கொஞ்சம் லேசாக மேகமூட்டமாக இருந்தது. ஆனால் மழை வரலையா? மழை வரும்னு எங்கள் வானொலி அறிக்கை சொல்லுது, சொல்லியும் பிரயோஜனம் இல்லை.
0: சரி, இந்த காலகட்டம் இந்த இன்றைய மாதத்திலே இன்றைய நாள் கடந்த

0: இடம் மழை பெய்ததா இல்லையா,
1: மழை பெய்ததுயா,
0: அதெல்லாம் இந்த கால மாற்றம் ஏற்பட்டு விட்டது என்பதை நாங்கள் இப்பொழுது உணரக்கூடியதாக இருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் அப்படித்தான் கூறுகிறோம். ஒன்றும் நிரந்தரமான ஒரு காலநிலை இல்லை, நேற்று இருந்தது இன்று இல்லை, கடந்த வருடம் இருப்பதை வைத்து இந்த முறை நாங்கள் கணக்குப்பட்டு பார்த்தால் அது மாற்றமாகத்தான் இருக்கின்றது. இங்கும் அப்படித்தான்.
1: ஆமாம்,
0: இங்கும் அப்படித்தான்.
1: ஆமாம்,
0: சரி. ஆனாலும் இந்த வாழ்க்கை என்பது சாதாரணமானதல்ல. இந்த உணவு, உடை, உறையுள் இந்த மூன்றுக்காக தான் இந்த உலகம் அலைகின்றது. மக்கள் நாங்கள் அலைகின்றோம், மற்ற ஏனைய பிராணிகள் அதற்கு அலையவில்லை. நாங்கள் தான் உணவு, உடை, உறையுள், அதாவது வீடு, இந்த மூன்றுக்காக அலைகின்றோம். இந்த மூன்றையும் எதற்காக நாங்கள் பார்க்கணும், அதற்கு காலநிலை தான் காரணம். வெயில் காலம், குளிர்காலம், மழைக்காலம், பனிகாலம், காற்று வீசும் காலம் என்று இருக்கின்ற காலத்திலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்வதற்கு ஆரோக்கியமான உடலையும் பாதுகாப்பான உடைகளையும் பாதுகாப்பான இல்லறங்களை இல்லங்களையும் நாங்கள் அமைத்துக் கொள்ளுகிறோம் இல்லையா?
1: ஆமையா.
0: ஆதலால் இந்த காலம் வரும் வேளையிலே அந்த காலத்தின் கோலத்துக்கேற்ப நாங்கள் எங்கள் கோலத்தையும் மாற்றிக்கொள்ள வேண்டியதுதான். இன்று நான் கலையகத்துக்குள்ளே வந்திருக்கும்போது பாத உரை போட்டிருக்கின்றேன், மேலே குளிர் அங்கி போட்டிருக்கேன், இரவு வேளையிலே கம்பளிக்குள் புகுந்து விடுகிறேன். ஆரம்பித்து விட்டதை குளிர், பின்பு பார்த்தால் பகல் வேளையில் பார்த்தால் வெப்பமாக இருக்கும் சிறிது நேரம், பின்பு குளிராக இருக்கும், மாறி மாறி இப்படி வந்துட்டு.
1: எங்களுக்கும் இந்த புரட்டாசி மாசம் மழையில கொஞ்சம் குளிர் அதிகமா தான் இருக்கும், ஆனா மோர் எதிரியா இருக்கு.
0: குளிரும் வெப்பமும் மாறி மாறி வரும் பொழுது எங்கள் உடல் வந்து தாங்காது. அதனால் தான் இந்த உடைகள் பாதுகாப்புகளை தேடுகிறோம். ஆனா என்ன செய்வது, மனித பிறவி உணர்ச்சியோடு, அதாவது ஆறாவது அறிவோடு வந்துவிட்டோம். இவற்றை உணரக்கூடிய இதோடு, உணரக்கூடிய பக்குவத்தோடு இதைகளை உணர்ந்து அதற்கேற்றவரை வழி நடப்போம். நன்றி. இந்த விளையா அன்னை தமிழுக்கு என்று தொண்டு செய்யும் வகையிலே சின்ன தொண்டு தான், பெரிய தொண்டல்ல, சின்ன தொண்டு பொக்கிஷத்தில் கண்டுபிடிப்போம் சில பதங்களை இல்லையா?
1: ஆமாயா.
0: சரி, அதற்கு நான் 25 பெட்டிகள் 1 to 25 எண் வரைக்கும் அப்படியே இருக்கின்றது. யாரும் தொடர்பில்லை. நீங்கள் தான் முதல் முதலில் என்னுடைய வியாபாரத்தை ஆரம்பிக்கப் போகின்றீர்கள். முதல் முதலில் வரும் கைவிசுவாசக்காரன் நீங்கள் தான், போலி பண்ண போகின்றீர்கள், அப்படித்தானே?
1: ஆமாம்.
0: சரி, உங்களுக்கு விரும்பிய எந்த எண் பெட்டி வேண்டும்?
1: 7.
0: வாழ்த்துக்கள்
1: நண்பர்.
0: 7வது எண்ணை கொண்டு வந்து இங்கே வைக்கின்றேன். உங்களுக்கு அதிர்ஷ்டமான இலக்கம் எண்ணா?
1: ஆமாயா.
0: வா பார்ப்போம் உங்கள் அதிர்ஷ்டத்தை. இங்கே எத்தனை எழுத்துக்கள் பதம் இருக்கலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
1: 5 எழுத்துகள்.
0: கெட்டிக்காரன் என்றுதான் சொல்ல நினைத்தேன். 4 எழுத்துகள் இருக்கின்றன. இதனால் தான் சரவணன் கூறுவர், ஆழ்மனது சொல்வதை நாங்கள் கேட்க வேண்டும் என்று. சரி, 4 எழுத்தை கொண்ட அந்த பதம் கூறுவது மகாலிங்கம் ஒரு மகிழ்ச்சியான விடயம்தான். நாங்கள் வாழ்க்கையில மகிழ்ச்சி அடைகின்றோம், எப்படி எப்படியெல்லாம் அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுகிறோம். ஆனால் இந்த சிறு குழந்தைகள் இருக்கின்றார்கள் அல்லவா, அவர்கள் அளவிறந்த மகிழ்ச்சி வரும்பொழுது இந்த செயலை செய்வார்கள். கிடைத்தவுடன், எதிர்பார்ப்பாத கிடைத்தவுடன் இந்த விடயத்தை செய்வார். நாங்களெல்லாம் அப்படி செய்ய முடியாது, உடல் பெருத்து விட்டு. அதுக்கு சின்னவர்கள் அப்படி செய்வார்கள். ஆனால்
1: சிரிப்பு
0: நான் கூறி முடிக்கவில்லை ஐயா. அதுக்கிடையில் நீங்கள் விடய ஒரு சந்தர்ப்பத்தை இழந்து விட்டீர்கள், ஒரு மறுமொழி கூறி விட்டீர்கள், அது பொருந்தவில்லை. சிரிப்பு தான், சிரிப்பு வரும்போது ஒரு செயல் செய்வார்கள். அளவுக்கு மிகுந்த ஆனந்தம் ரேகஞ்சுவார்கள். ஆனால் அடம் பிடிக்கும் பொழுதும் அதை செய்வார்கள். ஒருத்தர் பாடலும் உண்டுதில்லை. இப்படி இந்த இந்த இந்த செயலுக்கு ஏற்ற ஒரு பாடலும் இருக்கின்றது. ஒரு பாடலில் பல பாடல்கள் இருக்கலாம். இது எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கண்ணார காணக்கூடியது. அநேகமாக சிறு குழந்தைகள் இதை செய்வார்கள். அதிக சந்தோஷமாக மகிழ்ச்சி கிடைக்கும் பொழுதும், எதிர்பார்ப்பு கிடைக்கவில்லை, ஏமாற்றம் வந்த வேளையிலும், அடம் பிடிக்கும் வேளையும் இப்படி செய்வார்கள். 4 எழுத்தை கொண்டது. என்னமா
1: அழுகை?
0: அழுகையா? அழுகை 3 எழுத்து தானே?
1: அழுகை
0: 3 எழுத்து அல்ல.
1: குறும்பு.
0: குறும்பு குறும்பு செய்த நாங்கள் தானே கோபம் அடைவோம் அல்லது சிரிப்போம். அவசரப்பட்டு விட்டீர்கள். அவசரம் இந்த மாதிரி சந்தர்ப்பம் தருகிறேன். சிந்தித்து எப்படி அழுவார்கள், எப்படி சிரிப்பார்கள்?
1: குலுங்கு
0: இன்னும் பிடிக்கவில்லை. இந்த சிப்புக்கள் முத்து திரைப்படத்திலே ஒரு பாடல் இருக்கின்றது, இந்த வரி இந்த இதை முதல் வைத்து வாழ்த்துக்கள் பார்த்துருக்கலாம். படத்தை சென்னவுடன் டப்பன் பிடிக்கின்றார் அவர்கள். கிடைக்காது கிடைத்தால் அளவுக்குரிய சந்தோஷமான துள்ளி துள்ளி குதித்து குதித்து சிரிப்பார்கள். துள்ளி துள்ளி, அப்ப துள்ளி துள்ளி என்ற துள்ளல் என்றதுதான் இந்த பதம். என்ன பதம்? துள்ளல்,
1: துள்ளல்,
0: துள்ளல், அதுதான் அந்த துள்ளல் என்ற சரியான பதத்தை ஒரு மாதிரி முதல் தரம் வந்த முதல் முதல் வந்தவரை விட்டுவிடக்கூடாது, வியாபாரத்தை செய்தே ஆக வேண்டும் இல்லவா? நானும் வந்தவுடன் அப்படி சொல்லி இப்படி சொல்லி எப்படியாவது உங்கள் மடியிலே தந்து விடவேன், உங்கள் பையில இரண்டு புள்ளிகள் சேர்த்து விட்டேன், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. துள்ளல் நீங்கள் அந்த இடத்துல நின்றீர்கள். அதை அந்த இந்த பதம் நாங்கள் அதிகமாக துள்ளி குதிப்பதை பற்றி நினைக்கவில்லை. துள்ளல் நாங்கள் எல்லாம் துள்ளி துள்ளி சிரிப்போமா? இல்லை இல்லை, சின்ன பிள்ளைகள்லாம் வாழ்த்துக்கள் ஐயா, சிறப்பு. சரி, இப்பொழுது நீங்கள் இரண்டாவது பெட்டிக்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. எந்த பெண் எந்த எண் வேண்டும்?
1: ஒன்பது.
0: ஒன்பது, நீங்கள் ஒன்பது உங்களுக்கு விருப்பமான நம்பரா? சரி, வாழ்த்துக்கள். அந்த பெட்டியை கொண்டு வந்து வைத்து விட்டேன். ஆனால் முதல் பெட்டி மந்திரம் சொல்லாமலே திறந்து விட்டோம். அது
1: என்னிடம்
0: திறவுகோல் இருந்தால் நான் கொண்டு வந்து வைத்து விட்டு முதல் என்னோட கையில இந்த திறவுகோலை பார்த்து என்னை அறியாமல் திறந்து விட்டேன். சரி, அப்படி இருந்தும் இப்பொழுது நீங்கள் மந்திரத்தை குறித்தான் ஆக வேண்டும்.
1: அண்டகாகசம் அபோகாகசம் திறந்தடு சீசே.
0: ஆமாம், திறந்து விட்டது அழகாக. சரி, இப்பொழுது கூறுங்கள், எத்தனை எண்கள், எத்தனை எழுத்துக்கள் கொண்ட பதம் இருக்கலாம்?
1: அதே ஐந்து தான்.
0: அதே ஐந்து. இப்பொழுதும் நான் கட்டிக்காரன் என்று சொல்ல நினைத்தேன், கிட்டத்தட்ட கட்டிக்காரன், என்னால் ஆறு எழுத்திலே இருக்கின்றது. ஆறு எழுத்திலே இருக்கின்றது, நல்ல சிரிப்பு ஐயா, தெய்வீக சிரிப்பு. சரி, இந்த நாலு எழுத்திலே, நாலு எழுத்திலே காணப்படும் பதம் உலகத்தில் எல்லோரும் மன்னிக்க வேண்டும், எனக்கு இந்த இடமாறது குளிருக்கு
1: தவறதா?
0: குளிர் கூட தான், இந்த குளிர் ஆரம்பித்து விட்டது தானே ஐயா. நாங்கள் இன்னும் குளிர் போக்கி, அதாவது ஹீட்டர், நாங்கள் இன்னும் அதை முடுக்கி விடவில்லை. இல்லை இல்லை, வேறு பணிபுரிப்பு நாங்கள் அந்தளவுக்கு போக தேவையில்லைன்னு விட்டேன். நான் கலையாயத்துக்குள்ளே வந்து எல்லாம் பூட்டி இருக்குந்தானே, அப்படி என்ன உள்ளுக்கு கொஞ்சம் அது குளிராகத்தான் இருக்கும். வெப்பமான காலத்தில் வெப்பமாக, குளிரான காலத்தில் வெப்பமாக, குளிராகம் இருக்கும். அதை சமாளித்து கொள்ளலாம், சமாளித்து கொள்ளலாம். சரி, இப்பொழுது ஆறு எழுத்துக்களை கொண்ட அந்த பதம் என்ன கூறுகின்றால், இந்த உலக அமைதியாக கேளுங்கள், கேட்டு விரும்பி கூறுங்கள். அந்த உலகத்தில் எல்லோரும் விரும்புகிற ஒன்று, இந்த வீடு, வீட்டிலே உள்ள கணவன், இல்லை மனைவி, இல்லை பிள்ளைகள், இல்லை மிருகங்கள், எல்லாம் இந்த இதை விரும்புகின்றன. அதே மாதிரி நாடு விரும்புகின்றது, இந்த தேசங்கள் விரும்புகின்றது, இந்த உலகம் விரும்புகின்றது. இயற்கை தானாக அப்படியே இயங்குகின்றது. நாங்களும் எங்களுக்கு இந்த இது இருந்தால்தான் இதையும் செய்ய முடியும் என்று எண்ணுகிறோம். இதை எல்லோரும் விரும்புகிறார்கள். ஆறு எழுத்துக்களை கொண்டது. ஆண்டுக்கு ஒரு தடவை ஒவ்வொரு நாடும் இந்த தினமாக, அந்த இந்த இது கிடைத்த தினமாக எண்ணி கொண்டாடுகிறார்கள். இப்பொழுது பிடிச்சிருப்பீர்கள். ஆண்டுக்கு ஒரு தடவை எல்லா நாடுகளும் குறிப்பிட்ட நாட்களிலே தங்களுக்கு தங்களுக்கு இது கிடைத்திருக்கின்றது, நாங்கள் விரும்பியது கிடைத்தது என்று கொண்டாடுவார்கள்.
1: புத்தாண்டு.
0: அது பொருந்தவில்லை. புத்தாண்டு ஐந்து எழுத்து, அது மட்டுமல்ல, புத்தாண்டு அது நாட்டுக்கு நாடு கொண்டாடவில்லை, அது இனத்துக்கு இன மொழி. அது அவர்கள் புத்தாண்டு வந்து எல்லா நாடுமா கொண்டாடுகிறார்கள் தான், இது அப்படி இல்லை. இது வந்து எல்லோரும் விரும்புகிற ஒன்றாயிருக்கின்றது. தடை எதுவுமின்றி, அடுத்தவர்களை கட்டுப்பாடின்றி நாங்கள் வாழ வேண்டும் என்று எண்ணுவது.
1: சுதந்திரமாக,
0: சுதந்திரம், வாழ்த்துக்கள். இப்பொழுதுதான் சுத்தமாக இரண்டு உங்களுக்கு கிடைக்கின்றது ஐயா. சுதந்திரம் இதுதானே உலகத்தில் எல்லோரும் விரும்புகிறார்கள். எல்லா உயிரினங்களும் கூட சுதந்திரத்தை தான் விரும்புகின்றது இல்லையா? வீட்டிலே, நாட்டிலே, ஊரிலே, அயலிலே, தேசங்களிலே எல்லாம் இது. அதனால் தான் சுதந்திர தினத்தை ஆண்டுக்கு ஒரு தடவை தங்களுக்கு கிடைத்தது என்று இன்னமும் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். சுதந்திரம் என்பது சரியான பதத்தை மகாலிங்கம் கண்டுபிடித்தபடியால் உங்களுக்காக இந்த பொக்கிஷ நிகழ்வில் வந்து நீங்கள் இணைந்து சிறப்பிக்கிறதுக்காக ஒரு பாடல் வழங்கப்படும். என்ன பாடலா இருக்கும்
1: உங்கள் விருப்பம் பாடல்யா? வந்து அதுல வர்ற பாடல், மஞ்சள் பூசி மஞ்சம் கொண்ட சீதா சீதா, மந்திரத்தை சொல்லி வீடு சீதா சீதா. ஆமா,
0: உங்கள் விருப்பம் திரைப்படம், உங்கள் விருப்பம் திரைப்படத்தில் மஞ்சள் பூசி மஞ்சம் கொண்ட ராமா ராமாவா என்ன மாதிரி, எப்படி எப்படி வரும் இந்த
1: பாடம்?
0: ஏன் ஐயா மஞ்சள் பூசி கொண்டு வந்து மன்றத்துக்கு வருகின்ற மண்ட இதுக்கு
1: பெண்களுக்கு வந்து மஞ்சள் பூசினா அது ஒரு மிக கலையா இருக்கும் யா, அதனால மஞ்சள் பூசி
0: மஞ்சள் வீட்டுல இருக்க மஞ்சள் குள்ள போகும் பொழுதே மஞ்சள் பூசுறா
1: என்னையா மஞ்சம்
0: மஞ்சம் பூண்டு மஞ்சம் சேர வர மஞ்சள் பூசி மஞ்சம் கொண்டு அப்படியா என்னென்ன பாடல்
1: கொண்டு அப்படியா என்னென்ன பாடல் சொல்லுங்கய்யா.
0: நீங்கள் அங்கே அங்கே வானொலியை போட்டு விட்டீர்கள், வானொலி என்னுடைய குரலை மீண்டும் தருகின்றது. இந்த பாடலின் முதல்வரியை கூறுங்கள், பாடலின் முதல்வரியை கூறுங்கள்.
1: மஞ்சள் பூசி மஞ்சம் கொண்ட,
0: சரி சரி, மஞ்சள் பூசி மஞ்சம் கொண்ட, மஞ்சள் பூசி மஞ்சம் கொண்ட, மஞ்சம் கொள்ள வரும் பொழுது மஞ்சள் பூசி கொண்டா வர வேண்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, மீண்டும் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் மீண்டும் பெறலாம். இப்பொழுது அடுத்து வர உடம்பு சேர்க்கிறேன். வாழ்த்துக்கள் மாலிங்கம், நான்கு புள்ளிகளோடு உங்கள் பாடலும் வந்து விட்டேன் வெற்றி உங்களுக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த உறவாக வந்துவிட்டார் தருமபுரியிலிருந்து எங்களுடைய வழக்கறிஞர் போல் தெரிகின்றது. நாங்கள் அவரை சரியான நேரத்துக்கு அவர் அழைக்கும் போது அழைத்து விட வேண்டும், இல்லை என்றால் எங்கள் மீது வழக்கு பாய்ந்துவிடும். இப்பொழுது மகள் ஷியாமலாவும் அங்கே இழைக்கின்றால், அவரை இணைப்பதா இவரை இணைப்பதா தெரியவில்லை. இல்லை இல்லை, அவர் வழக்கறிஞர் தான் நினைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வழக்கறிஞர் ராஜராஜ அவர்களே.
2: வணக்கம் வணக்கம் ஐயா.
0: வணக்கம். நான் சரியா பயந்து விட்டேன், நீங்கள் அழைத்த பொழுது இன்னொருவர் அழைத்தார். யாரை அழைப்பது? உங்களை அழைக்காவிட்டால் என் மீது வழக்கு பாய்ந்து விடுமோன்றும்.
2: ஐயா மீது அன்பு மட்டும்தான் பாயும், பாசம் மட்டும்தான் பாயும்.
0: அதுதான் அந்த அன்பினாலே வருகின்ற வழக்கு. நலமாக இருக்கின்ற மகனே?
2: நலம் நலம் அறிய ஆவலையே, நலமாக உள்ளோம் அனைவரும்.
0: உங்கள் ஆவலுக்கு ஏற்ப நாங்களும் நலமாக இருக்கின்றோம். உங்கள் நலம் தெரிந்து கொண்டோம். நன்றி, வாழ்த்துக்கள். உங்கள் காலநிலை இன்று எப்படி இருக்கின்றது
2: ஐயா? இன்று ஒசூர் பக்கம் சென்று விட்டு வந்தேன் ஐயா, தேன்கனி கோட்டை.
0: ஓ,
2: அங்க வந்து மிதமான வெப்பம் தான் இருக்கும்.
0: ஓ,
2: மலை மலை சொந்த பகுதி.
0: அப்ப இப்பொழுது நீங்கள் ஒசூர்ல இருந்து பேசுகின்றீர்களா?
2: இல்லையா, ஒசூர்ல இருந்து வந்து ஒரு அரை மணி நேரம் ஆகுதுங்க ஐயா.
0: வந்து அரை மணி நேரம். சரி, ஒசூருக்கும் தர்மபுரிக்கும் உள்ள காலநிலை என்ன வித்தியாசம், வேறுபாடு கண்டீர்கள்
2: ஐயா? குளிர் குளிர் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஐயா. இங்க தர்மபுரி வந்து வெப்ப மண்டலம், அது வந்து குளிர் பிரதேசம் மாதிரி இருக்கு.
0: சரி, அப்ப இப்பொழுது நீங்கள் இங்கே வந்தவுடன் நினைத்திருப்பீர்களே, சச்சே அங்கே நின்றிருக்கலாம் போல இருக்கின்றது, அப்படி நினைத்தீர்களா?
2: குடும்பம் எல்லாம் இங்க இருக்கு,
0: என்ன செய்வது, இதுதான் வாழ்க்கை.
2: நாளை காலை அங்கே செல்ல வேண்டும், திருப்பி நைட்டு.
0: ஆமா, இதுதான் வாழ்க்கை. இதுதான் முதலில் ஒரு பதம் கண்டுபிடித்தோம், சுதந்திரம் என்று. இதற்கெல்லாம் சுதந்திரம் வேண்டும் ஐயா. சென்ற இடத்தில் தங்குவதற்கும், நின்றுவிட்டு இரண்டு நாள் தாமதித்து வருவதற்கும் சுதந்திரம் இல்லையே, கட்டுப்பாடுகள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கட்டு போட்டு விட்டார்களே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, இப்பொழுது நாங்கள் இணைஞ்சிருக்கோம், நாங்களும் நிலமாக இங்கே 16 பாகையிலே இருக்கின்றோம். இது அப்படியே படிப்படியாக குறைந்து 10 பாகை வரை செல்லும். குளிர் ஆரம்பித்து விட்டது. குறைந்த பகல் வேளை 11 மணித்தியாலம் 22 நிமிடங்கள் தான் எங்களுக்கு இன்று பகல் வேளையாக இருக்கும். சூரியன் ஒளி பூமியின் மேற்பரப்பில் படுவது இவ்வளவு நேரம்தான். இது படிப்படியாக குறைந்து இன்னும் ஒரு 4 வாரத்திலே 8 மணித்தியால பகலுக்கு வந்து விடுவோம். பகல் குறைந்து கொண்டு செல்கின்றது. என்ன, பூமியின் சுழற்சியிலே சூரியனுடைய கதிர் வந்து படுகிற பூமி தரை, எங்கள் கனடாவின் பூமி தரையில் 8:30 நேர அளவு தான் இருக்கும். அப்படி மாறுபாடு உள்ள
2: 8 மணி நேரம் மட்டும்தான் சூரிய ஒளி பாயும்.
0: இதுக்கு முன்பு 15 மணி நேரம் இருந்தது கோடை காலத்தில். 2 மாதத்துக்கு முன்பு, ஒரு 2-3 மாதத்துக்கு முன்பு 15:40 நிமிடம் பகல் இருந்தது. இரவு குறைய குறைவு. இப்பொழுது பகல் கூடி குறைந்து கொண்டு இரவு கூடி கொண்டு போகின்றது. அந்த பூமியின் சுழற்சியினால் பூமி தன்னைத்தான் சுழன்று கொண்டு இருக்கும் பொழுது சூரியனோட பார்வை படும் மேற்பரப்பு, கனடாவின் மேற்பரப்பு அப்படி அமைந்திருக்கும். அதனால்தான் இந்த நேர வித்தியாசங்கள் எல்லாம் ஏற்படுவதற்கு. இன்னும் நான் நினைக்கிறேன் நவம்பர் 11 முதலாம் தேதி எங்களுக்கு 1 மணி நேரம் முந்தி பிந்தி வைப்பார்கள் முந்தி. ஏனென்றால் காலையிலே வந்து விடிய வரும் பொழுது எங்களுக்கு இப்போ இன்றெல்லாம் 6 மணி இல்லை 6 மணிக்கு 7 மணி அப்படித்தான் புலர்ந்தது.
2: 6 மணி
0: அப்போ இனிமேல் 8 மணிக்கு தான் புலரை இருக்கும். அதற்காக 1 மணி நேரத்தை பிந்தி வைப்பார்கள். அப்போ நாங்கள் எழும்பும்போது ஒடிந்தது போல இருக்கும். எங்களை அறியாமல் அது நடந்துவிடும், அது நடந்துவிடும். 6 மாதம் ஒரு 2 தடவைகள் நேரத்தை மாற்றிக்கொள்வார்கள். 1 மணி நேரத்தால்
2: மாற்றி.
0: ஆமாம், இப்பொழுது நாங்கள் உங்களுக்கும் எங்களுக்கும் 9.5 மணி நேரம் வித்தியாசத்திலே இருக்கின்றோம். எங்களை எங்களுக்கு முன் 9.5 மணி நேரம் முந்தி சென்று விட்டீர்கள். இப்போ உங்களுக்கு இரவு நேரம். நாங்கள் 9.5 மணி நேரம் உங்களை விட பிந்தி பகலில் இருக்கின்றோம். அடுத்து
2: நண்பகல்
0: இனிமேல் தான் எங்களுக்கு நண்பகல் வர. இப்பொழுது முற்பகல் சிறப்பு. இப்பொழுது நாங்கள் வந்தபடியும் வேறு, நாங்கள் வியாபாரத்தோடு இருக்கின்றேன். நான் பெட்டிகளை கொண்டு வந்து அடுக்கி வைத்திருக்கேன். வியாபாரம் நடைபெற வேண்டும் என்று முதலில் வந்து மகாலிங்கம் போலி பண்ணி 2 பெட்டி திறந்து 4 புள்ளிகளை பெற்றுக்கொண்டு சென்று விட்டார்.
2: 2 பெட்டி
0: பழமையாக 1 பெட்டி முடிகிற நேரம் நீங்களும் மனைவி மூடி வருவீர்கள். இப்பொழுது சாராளமான நேரம், இருவரும் பெட்டிகளை திறக்கலாம். உங்களுக்கு இப்பொழுது 7வது எண் 9வது எண் பெட்டிகள் திறக்கப்பட்டு விட்டன. ஏனென 1 to 25 இருக்கின்றன. எந்த பெட்டி எந்த எண் வேண்டும்?
2: 13.
0: எங்கள் மயில நாடுகளிலே 13வது எண் என்றால் கொஞ்சம் பின்னிப்பார்கள், 13 விரும்ப மாட்டார்கள்.
2: அதனாலதான் எடுப்பேன், என்னதான் நடக்கும் என்று பார்த்து விடுவோம்.
0: இல்லை இல்லை, அது எண்கள் எல்லாம் எண்கள் தானே. இது அவரவர்களுடைய நம்பிக்கை, பழக்க வழக்கங்கள், அதையெல்லாம் வச்சு கொண்டிருப்பார்கள். சந்தர்ப்பங்கள் சூழ்நிலை, காகமும் இருக்க பனம்பழமும் விழுந்தது என்ற பழமொழி ஒன்றுதான். சரியா? இப்பொழுது இந்த மந்திரம் ஒன்று கூறினால்தான் இந்த பெட்டி சிறக்கப்படும். நான் பெட்டியை உங்கள் பெயரில் பதிந்து கொண்டு வந்து வைத்து விட்டேன் ராஜராஜன். அதுக்கு ஒரு மந்திரம்
1: திறந்துடு சீசே.
0: அற்புதம், வழக்கறிஞற்ற மொழி அல்லவோ, அழகாக திறந்து விட்டது ஐயா. அது அப்படியே சிறப்பான பதம் ஒன்று அதன் உள்ளே இருக்கின்றது. ஒரு இன்னும் ஒரு பரீட்சை, இந்த பெட்டிக்குள்ளே நீங்கள் மந்திரத்தை திறந்தவுடன் காணப்படும் அந்த பதம் கிட்டத்தட்ட எத்தனை எழுத்துக்களால் அமைக்கப்பட்டிருக்கும் என்று நீங்கள் ஊகிக்கின்றீர்கள்?
2: 1 + 3 = 4 ஐயா.
0: 4 என்றால் உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா?
2: கண்டிப்பாங்க ஐயா, ஏன்னா 1 + 3 = 4 ஐயா.
0: அப்படியாக நீங்கள் கணித உரையில வருகிறீர்கள். ஆனால் இங்கே தான் 13 பெட்டிக்குள்ளே நீங்கள் சொன்னபடி அமையவில்லை. இருப்பினும் வந்தவன்றீர்கள், உங்களை எப்படி நான் விட்டுவிட வேண்டும்? இதை 7 எழுத்திலே இருக்கின்றது. தருவோமா?
2: 4 + 3 சேர்ந்து விட்டதுங்க ஐயா. 1
0: என்னடா உங்களோட விருப்பம், உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் அப்படி வந்து ஊரலோடு வந்துருப்பீங்க, கொஞ்சம் விலையை கூட்டி கொடுக்கலாம் என்று. 7 எழுத்துக்கள்ல இருக்கின்றது.
2: சரி,
0: இந்த 7 எழுத்துக்கள் கொண்ட பதம் நான் தரவுகளை தரும் பொழுது வடிவாக கேட்டுக்கொள்ளுங்கள். இது அநேகமாக உயிரினங்களிலே, மனித இனங்களுக்குள்ளே, மனிதர்களுக்குள்ளே அநேகமாக இப்படிப்பட்டவர்கள் ஒரு ஒரு தனிப்பட்டவர்கள் இவரை காணலாம். ஒவ்வொரு துறையிலும் தனிப்பட்டவர்கள் இருப்பார்கள். ஆனால் இவர்கள் உடல் அமைப்புகளிலே ஊர் உள்ளவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு பெயர் உண்டு, அது என்ன பெயர்? நான் சொல்வது புரிகின்றதா? எங்கள் மத்தியிலே வாழ்பவர்களுக்கு இன்னும் உங்களுக்கு தெளிவாக உடல் ஊனமுற்றோர்களை அழைக்கும் ஒரு பதம், மரியாதையாக. வாழ்த்துக்கள், சிறப்பு. மாற்று திறனாளியர். நாங்கள் அதேமாக வேறு வேறு பதங்களை பாவிப்போம். அது மன நோ அவர்களுக்கு மனம் நோக இதா இருக்கும், எங்களுக்கும் அது கூச்சம்
2: அவர்களுக்கு வேறு விதமான ஒரு திறன் இருக்கும்.
0: என்னன்னா
2: நம்ம எடுத்து வருவதற்காகவே இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துறது.
0: மாற்று
2: திறனாளிகள் அந்த வார்த்தையை வந்து நம்ம மாத்திட்டு மாற்று திறன் ஆளிகள், திறன் உள்ள ஆட்கள்,
0: ஆட்கள். சிறப்பான கருத்து, அற்புதம். வடிவாக பெட்டியை திறந்து பதத்தை கண்டுபிடித்து பிரித்து அழகாகவும் கூறிவிட்டீர்கள். தமிழர் இன்னைக்கு மகிழ்வாக இருக்கும் இதை கேட்டவுடன். மாற்று திறனாளி என்று கூறிய வடிவால் கிட்டிக்காரன் என்று ராஜராஜனை கூறி இரண்டு புள்ளிகளையும் உங்கள் பையிலே சேர்த்து விட்டேன். நான் நாணயமாகத்தான் நடப்பேன். அடுத்து இன்னும் ஒரு பெட்டியை திறக்கும் வாக்கியம் பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கின்றது. இரண்டாவது பெட்டிக்கும் செல்லலாம்.
2: செல்வம்
0: எந்த பெட்டி வேண்டும்?
2: 25க்கு
0: போகின்றோம். கொண்டு வாருங்கள். 25 எங்களுடைய ராஜராஜனுடைய பெயரிலே கொண்டு வந்து வைத்து விட்டேன். உங்கள் மந்திரத்தை உச்சரியுங்கள்.
2: அண்டா காகசம் அபு காகசம் திறந்துடு சீசே.
0: திறந்து விட்டது, சரியான மந்திரம். சிறப்பு சிறப்பு சிறப்பு. சரி, இப்பொழுது எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று நினைக்கின்றீர்கள்?
2: 2 + 5 = 7 ஐயா.
0: 7 உடன் இன்னும் ஒரு 2 கூட்டுங்களேன்.
2: 9.
0: 9 எழுத்துக்களே வந்திருக்கின்றது.
2: இப்பொழுது 2 வந்து 5க்கு பக்கத்தில் வந்து விட்டது ஐயா. 2 + 5 = 9.
0: இப்படி நீண்ட சொற்கள் வந்தால் எங்கள் நாகப்பன் அவர்களுக்கு பல சந்தோஷம், உடனே கூறிவிடுவார். அதுதான் நல்லது என்று கூறுவார். இது கூறுவது ஒரு நல்லபடியும் உங்களுக்கு தெரிந்திருக்கும், உங்களுக்கு தெரிய வேண்டும். இது வந்து 9 எழுத்துக்களை கொண்ட பதம் கூறுவது ஒரு இடம் இந்தியாவிலே இருக்கின்றது, மானா என்ற நகரத்திலே இருக்கின்றது. இந்த இடத்திலே மானா, மானா என்ற கிராமம், அங்கே ஆமா ஒரு கிராமம் ஐயா. இந்த இடம் மிகவும் பிரசித்தி பெற்ற இடம். இந்த கிராமம் வந்து முதன் முதல் தோன்றிய கிராமம் இந்தியாவிலே. அப்படி என்றால் பாண்டவர் காலத்திலே தோன்றிய கிராமம், பஞ்சபாண்டவர் காலத்திலே.
2: சரிங்க ஐயா.
0: இவர்கள் எல்லாம் சொர்க்க வாசலுக்கு செல்வதற்கு அங்கே ஒரு நுழைவாயில் இருந்திருக்கின்றது. அந்த இடம் தான், அந்த இடத்தை எப்படி கூறுவது?
2: மானா கிராமம், மானா கிராமத்தில் உள்ளதாங்க.
0: மானா கிராமத்தில் உள்ள முதல் முதல் தோன்றிய நகரம் இந்தியாவிலே. பஞ்ச பாண்டவர்கள் அந்த நுழைவாயில் வழியாக நுழைந்துதான் அங்கே சொர்க்கலோகத்துக்கு சென்றார்களாம். அது இன்னும் இருக்கின்றது அந்த இடம். அதுதான் பொக்கிசம்.
2: மானா கிராமம்
0: இந்தியாவின் முதல் நகரம், அதை சொல்றது சொர்க்கத்துக்கு போகின்ற பாதை என்று சொல்லி.
2: ஐயா சொர்க்கரோகிணி.
0: வாழ்த்துக்கள். சொர்க்க ரோஹிணி பாதை, சரியா? 9 எழுத்துக்கள் கண்டுபிடித்து விட்டார். இதை முன்பு கேட்டிக்காரன் சொர்க்க ரோஹிணி பாதை அதனுடைய பெயர். அந்த பாதை வழியாகத்தான் அவர்கள் சென்றார்கள். இன்றும் இருக்கின்றது அந்த இடம். அது வந்து
2: தருமர் கூட வந்து இந்த நாய் ஒன்று போகும்,
0: நாயுடன் கூடிய நாயும் அங்கே சேர்ந்து போனது. அந்த இடத்துல அந்த கிராமத்துக்கு பேர் மானா. அதுதான் இந்தியாவிலே முதல் முதல் தோன்றிய கிராமமுமா என்று இதை எல்லோரும் அறிந்து கொள்ளக்கூடியதாக மீண்டும் கூறுகிறேன். சொர்க்க ரோஹிணி பாதை என்று கூறப்படுது. சொர்க்க உலகத்துக்கு செல்லக்கூடிய பாதை அங்கே அமைந்திருக்கு. அது நுழைவாயிலா எல்லாம் இப்பொழுது சுற்றுலா பயணி எல்லாம் போய் பார்க்கக்கூடிய வகையிலே அமைத்திருக்கின்றார்கள். சிறப்பான இந்த பதிலை கூறிய உங்களுக்கு கூட்டித்தான் தர வேண்டும். என்ன செய்கிறது, எல்லோருக்கும் போல் உங்களுக்கு 2 புள்ளி தான் கிடைக்க இருக்கின்றது. வாழ்த்துக்களை
2: கூறுகின்றேன்.
0: அடுத்து 2 பெட்டி தான் ஒரு தடவை திறக்க முடியும். உங்களுக்கு 4 வழி. இப்போ உங்களுக்கு விருப்பம் பாடலை கூறிவிட்டு போங்கள். என்ன பாடல் உங்களுக்கு ஒலிபரப்ப வேண்டும் ராஜராஜன்?
2: ஐயா என் வீட்டில் இரவு, அங்கே இரவா இல்லை பகலா, எனக்கு ஒரு கலக்கம் ஒரு பாட்டு வரும் ஐயா.
0: அது இங்கே பகல் ஐயா, உங்க இரவு ஐயா, அதான் அந்த பாட்டல்.
2: அதே பாட்டல் தாங்க ஐயா.
0: என் வீட்டு
2: என் வீட்டில் இரவு, அங்கே பகலா
0: இங்கே பகல்,
2: அந்த பாடல்
0: அங்கே பகலா. இனிமையான பாடல் அந்த பாலை உங்களுக்கு தருகிறேன். நீர் விருப்பத்தில் இரண்டு பெட்டிகளை திறந்து அழகாக சொல்ல முடியாத பதிலை சொல்லி வெற்றி பெற்ற உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது வந்து இணையலாம். நன்றி, நன்றி ஐயா. அடுத்து யார்
2: வரப்போகிறீர்கள்?
0: நன்றி, நன்றி சார் ராஜராஜன். முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒளிபரப்பாகும் கண்டுபிடி கண்டுபிடி பாடலோடு நாங்கள் அந்த இசையோடு மகிழ்ந்து கொள்ளும் பொக்கிசம் பொக்கிசம் பொக்கிசம் வந்துவிட்டார் எங்களுடைய நெய்வேலி அரசடி குப்பம் யாமிருக்க பயமேன் சரவணன் அவர்கள். வணக்கம் சரவணன். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்
3: அரசடி குப்பம் சரவணன்.
0: அப்படித்தான் இங்கே ஆதார அட்டையை பார்த்தவுடன் இங்கே பதவியிலே தெரிகின்றது. நன்றி, வாழ்த்துக்கள். நலமாக இருக்கின்றீர்களா?
3: நலமாகவும் மகிழ்வாகவும் சுகமாகவும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டும்
0: கேட்டுக்கொண்டும் இருக்கின்றீர்கள். நலமாகவும் மகிழ்வாகவும் சுகமாகவும் இருக்கும் இந்த வேளையில மழை பொழிந்ததா உங்கள் நாட்டிலே? இல்லவே இல்லை.
3: இன்னைக்கு மாலையில கூட தண்ணி எடுத்துட்டு போய் ஊத்திட்டு வந்தோம்.
0: ஐயோ, மாலை பொழுதின் மயக்கத்திலே, மாலை பொழுதின் மயக்கத்திலே பயிரினங்கள் இருக்கும் பொழுது மயக்கத்தை தெளிய நீங்கள் நீர் தெளித்து விட்டு வந்திருக்கின்றீர்கள்.
3: குழந்தைகள் எல்லாம் ரொம்ப பசியில ரொம்ப வாடி போயிருப்பாங்கல்ல, அப்படி ஒரு கன்றுகள்.
0: அவை நாட்டி எத்தனை நாட்கள் என்று அந்த அந்த கன்றுகளை நீங்கள் நாட்டி? ரெண்டு வாரமாக தரா?
3: இப்பதான் ஒரு இரண்டு வாரங்கள் ஆகும்.
0: இரண்டு வாரம் நீங்கள் சொல்லி நான் நியாயபத்தில் வைத்திருந்த இரண்டு வாரம் என்றால் அவர்கள் இன்னும் புது உயர் விட்டு துளிக்க முடியாது, தானாக உணவு உண்ண முடியாது. தவிக்கிற வாய்க்கு தனியாவது கொடுக்க வேண்டும் கூறுவார்கள். அதுகளிடந்து தகனத்திலே அவர்கள் விதம்பும் வேளை நீங்கள் தண்ணீர் அதுக்கு மாலை நேரத்தில் கொடுத்தால் அதுக்கு கூட மகிழ்ச்சி குளிர்ச்சியாக இருப்பேன். இரவிரவாக குளிர்ந்து பகல் வேறு தாங்கிக் கொள்வார்கள். விரைவில் அந்த பயிர்களுக்காகவாவது உண்மையிலே மழை பொழியத்தான் வேண்டும். நாங்கள் எல்லோரும் இணைந்து இறைவனை பிரார்த்திக்கின்றோம். நெய்வேலி அறுதடி குப்பத்தில் அடிச்சு ஊத்த வேண்டும் மழை கொட்டோ கொட்டோ கொட்ட வேண்டும். சரியா? சரி, நலமாக இருக்கும் இந்த நல்ல வேளையில காலநிலையை பற்றி கூறி எங்களை கவலை அடைய வைத்து உங்களுக்காக கருணை காட்ட செய்தீர்கள். நாங்களும் கருணையோடு இறைவனை வேண்டும். இறைவன் கருணை கூறும் பொழுது இயற்கை வருண பகவான் உங்களுக்கு வழி சமைப்பார் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது வந்த விடயத்தை இரு தடவை கவனிப்போமா? சரி, உங்களுக்கு உங்களுடைய யாரும் தொடவில்லை, உங்களுக்காக இருக்கின்றது கூறுங்கள்.
3: கேட்டுக்கிட்டு தான் கேட்டுக்கிட்டு.
0: அப்ப பகடை 16 செல்வோமா?
3: செல்வோம்.
0: 16 உங்களுக்கான பட்டி இங்கே காத்துக்கொண்டிருக்கின்றது. நீங்கள் மந்திரத்தை கூற வேண்டும் சரவணா.
3: அண்டகாக்கசம் அபுக்காக்கும் திறந்திரு சீசி.
0: நீங்க சாவி போடுற மந்திரத்தை போடும்பொழுது ஒரு சடுமாற்றம் வந்து விட்டது, மீண்டும் கூற வேண்டும், சரியாக கூற வேண்டும். அடுத்த பரீட்சை உடனே வைக்கின்றேன். எத்தனை எழுத்துக்கள் அதுக்குள்ளே தோன்றும்?
3: 7.
0: அவ்வளவு தூரம் கட்டி காரணம் வந்துடும். ஒரு 3 குறைத்து உங்களுக்கு 4 தான் தருவேன். நான் 4 எழுத்துல தான் இருக்கின்றேன். 4 எழுத்துல இருக்கின்றது ஐயா. அந்த 4 எழுத்தை கூறுவது ஒரு ஆணின் பெயர், ஒரு அரசனின், ஒரு அரசனின் பெயர். இந்த அரசன் மிதிலை நாட்டை ஆண்டவன் யாராக இருக்கும்?
3: எந்த நாடு?
0: மிதிலை.
3: மிதிலையா?
0: அயோத்தியிலே தானே மிதிலை இருக்கின்றது?
3: ஆமா,
0: அங்கேதான். அந்த அந்த அரசன் தான்
3: தசரதர்.
0: அரைய
3: மிதிலையா? அயோத்தமா
0: இல்லையா? இது தசரதர் என்று கூறிவிட்டு, அதே இல்லை, இது மிதிலையை ஆண்டவர். நான் கேட்டேன் அயோத்தியிலேயா இருக்கிறேன், நான் ஆண்டு விட்டேன். இது மிதிலையை ஆண்டவர். இவருடைய மகள் புராண இதிகாசங்கள், புராண இதிகாசங்களிலே மிக மிக பிரபல
3: சீதையுடைய தந்தையார் பெயர் தான்
0: தகப்பனாயும் இருக்கலாம்.
3: ஜனகர்.
0: ஆமா, ஜ என்று அவர்களுடைய மொழியிலே கூறுவார். நாங்கள் சனகன் என்று
3: கூறுகிறோம்.
0: வாழ்த்துக்கள், கண்டுபிடித்து விட்டீர்கள். பாருங்க, பொம்பளை பிள்ளை என்ற பேரை சொன்னா அப்பா என்ற பேரை சொல்றீங்களப்பா, என்ன பழக்கம்? ஜனகன், சனகன் என்ற சரியான பதிலை கொடுத்து இரண்டு புள்ளிகளை உங்கள் பையிலே என்னை சேர்க்க வைத்து விட்டீர்கள். கை விசேஷமாக வந்தவர் நன்றா நல்லவர் என்று மகாலிங்கம் தானே மகிழ்ச்சிக்குரியவர். உங்களுக்கு அது கிடைத்து படியால் நீங்கள் இன்னும் ஒரு படியை திறக்கலாம். கடிகாரன் கடிகாரன் கடிகாரன் எந்த எண் வேண்டும்?
3: நீ எட்டு திறக்காமல் தானே இருக்கு.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா சரியாக மெதுவாக அழகாக பாதுகாப்பாக திறந்து விட்டது பட்டி. சரி அடுத்தது தானே ஒரு துல்லியமான விடயம். எத்தனை எழுத்துக்கள் காணப்படும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
3: ஐந்து எழுத்து.
0: கிட்டத்தட்ட கட்டிக்காரன். ஏனென்றால் ஆறு ஆறளத்தில்
3: இருக்கின்றது. குறைந்தது ஒன்று ஒரு எழுத்து அதிகமாக
0: சொன்னதா முதல்ல?
3: நீங்கள்
0: எட்டி பிடித்தால் தான் நீங்கள் கட்டிக்காரனாரா? அதனால் கிட்டத்தட்ட கட்டிக்காரன். ஆனால் கிட்டத்தட்ட சரியன்று ஏனென்றால் அந்த நீங்கள் ஒரு இதில் வந்து நீங்கள் சில பேர் உச்சரிக்கும் பொழுது ஐந்து எழுத்திலேயும் உச்சரிப்பார்கள். ஆனால் ஆரளத்திலே உச்சரிப்பதுதான் சரியாக இருக்கும். இது வந்து எங்கள் எல்லா நாடுகளிலும் ஒவ்வொரு அமைச்சுக்கள் இருக்கும் தெரியும் தானே. போக்குவரத்து அமைச்சு, உணவுத்துறை அமைச்சு, பாதுகாப்புத்துறை அமைச்சு, அதே போன்று உத்தியோகத்தர்களை எல்லாம் நியமிப்பார்கள். அவர்கள் வந்து அந்த கடமைகளை செய்யும் வேளையில் எங்கள் இந்தியாவிலே வந்து அப்படி இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் துறையினாலே அமர்த்தப்பட்டு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற ஒரு துறை இருக்கின்றது. அது எந்த துறை?
3: காவல்துறை.
0: வாழ்த்துக்கள். அந்த காவல்துறை என்றால் ஐந்திலே வரும், காவல்துறை என்று இத்தனை அவசியத்தை ஆரம்பத்தில் வரும். கட்டிக்காரன் சரியாக செல்வாங்க. உங்களை உங்கள் அயலே காவல்துறை எப்படி இருக்கின்றது? பாதுகாப்பு இந்த கடை சரியாக செய்கின்றார்களா?
3: சுயம்பரியா
0: இருக்க முடியாது. அப்படித்தான் எங்கள் நாட்டிலும் இப்பொழுது துறை காவல்துறை சீராக இருக்கின்றது என்று அறிய கிடக்கின்றது. சிறப்பான பதிலை இரண்டாவது பதிலை தந்து இரண்டு புள்ளிகளை மேலும் சேர்த்து கொண்டு நான்கு புள்ளிகளை பெற்றிருக்கின்றீர்கள் ஒருவரும். இப்பொழுது உங்களுக்கு ஒரு பாடல் தெரிவிக்கலாம். நீங்கள் என்ன பாடல் உங்களுக்கு ஒலிபரப்ப வேண்டும்?
3: பூஞ்சோலை குருவிகளேன்னு சொல்லிட்டு ஒரு பாடல்.
0: அப்படி ஒரு பாடல் இருக்கா? பூஞ்சோலை குருவிகள்
3: பூஞ்சோலை குருவிகளேன்னு சொல்லிட்டு அந்த அது படம்
0: காரியமில்லை, தேடி பிடிக்கலாம்.
3: அதிகாலை சுப வேலைங்கிற படத்துல பூஞ்சோலை குருவிகளே கங்கை அமரன் பாடிய பாடல் அது.
0: ஓ, அப்படி ஒரு படம் இருக்குதா? அதிகாலை சுப வேலை. அடே, என்ன
3: சுப வேலை? ஆமா,
0: அதிகாலை சுப வேலை. பார்ப்போம் அந்த பாடலே திரைப்படத்தில் எப்படி பாடுகிறது. இது சரவணனுக்கு விருப்பமான பாடல், மிகவும் சிறப்பாக இருக்கும். நல்லது சரவணன். இப்பொழுது என்னவென்றால் நீங்கள் கட்டிக்காரன், நீங்கள் வந்தவர்கள் எல்லோரும் கட்டிக்காரர்கள், முழுமையாக விளையாடுகிறீர்கள். தொடர்ந்து உங்களை வைத்திருக்க சட்டம் அனுமதிக்கவில்லை. உங்களுக்கு ஒரு கட்டாய ஓய்வு கொடுத்து ஓய்வு தருகின்றேன். சென்று ஒரு
3: தேநீர்
0: வழிவிடுறதில்லை. நீங்களும் ஒரு ஓய்வு எடுத்துக்கொண்டு என்ன மூளைக்கு கொஞ்சம் ஆறுதல் வேண்டும். தான் கடுமையாக உழைத்து விட்டீர்கள். நீங்கள் சேர்த்து விட்டீர்கள். தூக்கிக்கொண்டு போகையில் அது பொருளையும் மீண்டும் பாருங்கள் இல்லையா. நன்றி சரவணன், நன்றி, வாழ்த்துக்கள். நேரம் சரியாக 12:12 நண்பகலாக காட்டுகின்றது எங்களுக்கு. உங்களுக்கு இரவு வேளை 9:42 என்று இளமணி திரு நாட்டிலும் இந்தியாவிலும் தென்னகத்திலும் தெரிவிக்கின்றன. ஆங்காங்கே காலநிலை பூமியின் சுழற்சிக்கேற்ப பூமி தரையின் மீது சூரியனின் ஒளி படுவதை வைத்து கணிக்கும் பொழுது அவர்கள் அதை திருக்கணிதம் என்று கூறுவார்கள், பஞ்சாங்கம் என்று கூறுவார்கள். வந்துவிட்டால் அடுத்த உறவாக என்னுடைய அன்பு மகள் சியாமலா வந்துவிட்டார். துள்ளி துள்ளி படங்கள் எல்லாம் போடும். வணக்கம் மகளே. வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்ப்பா.
0: எப்படி அம்மா இருக்கின்றீர்கள்?
4: நல்லா இருக்கேன்ப்பா.
0: நல்லா இருக்க வேண்டும். மழை பெய்துதாடா?
4: இல்லப்பா.
0: ஆனால் மழை வந்ததோ வரவில்லை.
4: காலையில இருந்து ஏத்திட்டு இருந்துச்சுப்பா, வெயிலும் அடிக்கலப்பா, ஆனா மழையும் இல்லப்பா.
0: அது அது பெரிய விளையாட்டு காட்டி கொண்டிருக்குது. எல்லோருக்கும் பெறுறது நடப்பு காட்டி கொண்டிருக்குது. என்னம்மா வேண்டாம் வேண்டாம்
4: வேண்டாம்
0: விரும்பி விரும்பி ஓடி வருவார் மற்ற நாளில். இப்போ ஒரு பொல்லாத குளம் காட்டி கொண்டிருக்கிறார். பயிர்கள் பறவைகள் பட்சி எல்லாம் கவலைப்படுகின்றனமா என்று சரவணன் கூறுகிறார். சரி, அங்கே மழை பொழியவில்லை, ஆனால் நீங்கள் சென்ற இடங்களிலே மழை பெய்தது தானே மகளே? மழையை பார்த்துட்டே மழைக்கு ஏனென்றால் மழை வந்தால் நீங்கள் அகம் மகிழ்ந்து துள்ளி குதித்து நீங்கள் நோய் ஏற்படுத்தி போவீங்க. அதுக்காக தான் மழை வரவில்லை. மீண்டும் பார்ப்போம் விரைவில் வேறு மாலை என்று கூறிக்கொண்டு இப்பொழுது வந்த விடயத்தை கவனிப்போமா? அங்கே உங்களுக்கு விருப்பமான பெட்டி எந்த எண் பெட்டி? எழுத்துக்கள் இருக்கு மகளே, அதுக்குள்ளே கிட்டத்தட்ட கடிகாரி ஐந்து எழுத்துல இருக்கின்றது. சரியா? இது ஒரு ஆபரணம், முழுமையாக கூறும்போது கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். இது இந்த ஆபரணங்களுக்குள்ளே ஒன்று. அதிகமாக பெண்கள் இதை உபயோகிப்பார்கள், இப்பொழுது ஆண்களும் சிலர் உபயோகிக்கின்றார்கள். சரியா? இப்படி பாடல்கள் எல்லாம் இருக்கின்றது, இந்த பதத்தில் பாடல்கள் கூட இருக்கின்றது. சரியா? கேள்விகள் நீங்கள் கேட்கலாம், என்னிடம் கேட்கலாம், அதை அறிந்து கொள்வதற்காக சில தரவுகளை தருவேன். அப்போ ஆபரணங்கள் என்றும் பொழுது நகைகள் தான், அது பெண்கள் தான் அதிகமாக அணிந்தார்கள், இப்பொழுது ஆண்களும் அணிகின்றார்கள். இந்த இது பார்ப்பீர்களா நீங்கள், இது இந்த விஜய் டிவியா அந்த பாட்டுக்கு குழந்தை பிள்ளைகளை பாட வைக்கின்றார்கள், சன் டிவியா என்னது என்ன அந்த பிள்ளைகள் பாடகிற குரல் தொடர்கள், அதிலே ஒருவர் வந்து பாடினவருக்கு இந்த இந்த அணிகள் என்ற பெயரோடு அவருடைய பெயர் இருந்தது. உங்களிடம் இருக்குமென்று வாழ்த்துக்கள். மூக்குத்தி முருகன் வந்து பாடினார் அல்லவா, மூக்குத்தி முத்தாளகி பாடல் இருக்குதானே, சிவப்பு கல்லு மூக்குத்தி அப்படி பாடலாம் இருக்கின்றது. அதனால் நீங்கள் கேட்ட பாடல் இப்பொழுது கேட்டிருக்கீங்களா ஒரு
4: பாடல்? ரொம்ப பிடிச்ச பாட்டு.
0: உங்கள அப்பாவுக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். மூக்குத்தி, மூக்குத்தி என்பது சரியான பதம். அதை இப்ப ஆண்களும் அணிய தொடங்கி விட்டார்கள். முக்காலத்தில் அணிந்ததாக பதில் கடுக்கன் அணிந்திருந்தார்கள் ஆண்கள், இந்த மூக்குத்தி பெண்களுக்குரிய. ஆனா இது வந்து
4: எங்க ஊர்ல எல்லாம் சில சமயம் குழந்தைகளுக்கு வேண்டி ஏதோ வேண்டுதலுக்காக போட்டுருக்காங்க, கல்யாணம் வரைக்கும் போட்டுருக்காங்க,
0: வேண்டுதலுக்காக செய்வார்கள். அது மட்டுமல்ல, சில அந்த மூக்குத்தி அந்த நரம்பு ஓட சம்பந்தப்பட்ட சில நோய்கள் வராமல் இருப்பதற்குத்தான் பெண்களுக்கு அணியப்படுகின்றது. அது அழகுக்கும் உபயோகம். ஒன்றுக்கு ரெண்டு மூக்குத்தி, ரெண்டு பேரையும் போடுவார். என்னுடைய தாயார் ரெண்டு பக்கம் போட்டிருந்தார், ரெண்டு பக்கம் போட்டுருவா, இப்பொழுது கலட்டி எறிவார். எங்க மகள் போட்டிருந்த அலைவல் வைரத்தில் அதெங்கே கலட்டி எறிஞ்சு விட்டால் இப்பொழுது. சரி, மூக்குத்தி என்பது சரியான பதத்தை நீங்கள் சொன்னபடியால் உங்களுக்காக இரண்டு புள்ளிகள் உங்கள் பையிலே சேர்க்கப்பட்டு இரண்டாவது பெட்டி திறக்கும் வாய்ப்பையும்
4: கொடுக்கின்றேன்.
0: எங்கே சென்று பார்த்தோம்? 11 அங்கே அடுக்குகள் இருக்கின்ற. ஆமாம், இருக்கின்றது இருக்கின்றது அம்மா. சரி, எங்கே மந்திரம்?
4: ஒரே மனது ஒன்னே ஒன்னு அதில் நான்கு எழுத்தை
0: தந்து விட்டீர்கள். பாவம், நல்ல பிள்ளை, நீங்கள் ஒரு இரண்டு எழுத்தை சேர்த்து ஆறு ஆறு எழுத்திலே தருகின்றோம். சரியா? ஆறு எழுத்துக்கள் இருக்கிற மகளே, அது கூறுவது என்னவென்றால் இந்த அவதானங்களை பற்றி கூறுகின்றது. அவதானங்கள் என்று கூறும் பொழுது ஒவ்வொரு தரும் கவனிப்புகள் இருக்கும். ஒரு சிலர் ஒரே நேரத்தில் பல விடயங்களை கவனித்துக் கொள்வார்கள். 8-10 விடயங்களை கவனித்துக் கொண்டிருப்பவர்கள் இருக்கின்றார்கள். 10 வித விடயத்தை கவனித்துக் கொண்டு ஒரே நேரத்தில் இப்போ ஒருவர் பிரசங்கம் செய்து கொண்டிருப்பார். அங்கே சபையில் இருப்பவர்கள் ஒருவர், சபையில் உள்ள சபையோர்கள் ஒருவர் அவர் பேசிக்கொண்டிருக்கும் போது கடலையாலே எறிந்து விடுவார், இன்னொருவர் பயர் எடுத்து எழுந்து விடுவார், இன்னொருவர் உளுந்தலை எறிவார், இன்னொருத்தர் இன்னொன்றால் அப்படியே ஒவ்வொரு விடயத்தையும் செய்யும்பொழுது அந்த 10 விடயத்தையும் அவதானித்து கொண்டு பேச்சு முடிந்தவுடன் இன்னார் எனக்கு கடலையால் எறிந்தார், இன்னார் பயர்னால் எறிந்தார், இன்னொருத்தர் உளுந்தினால் எறிந்தார் என்று அப்படியே கூறுவாராம். அவ்வளவு தூரம் அவதானங்கள் உள்ளவர்கள். அதே போன்று 8 அவதானங்களை உள்ளவர்களை கூறும் ஒரு பதம். இதை நான் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்விலே வந்து பங்கு பெற்றும் எங்களுடைய
4: அஷ்டாவதானிப்பா
0: நான் சொல்லுவேன், சொல்லிவிட்டீர்கள். அட்ட அவதானி அஷ்டம் வந்து அது எங்கட பதம் இல்லை, இஷ்டம் வந்தது அட்ட அவதானி சொல்ல அட்ட அவதானி. வாழ்த்துக்கள். அட்டாவதானி என்று கூறுவதை கண்டுபிடித்த கட்டிக்காரி
4: பானுமதி அம்மாவையும் அடிக்கடி சொல்லுவீங்களா நீங்க இந்த வார்த்தை சொல்லுவீங்க?
0: ஆமாம், அவன் கூறிக்கொண்டு. அதனால் உங்களுக்கு நான் மேலும் இரண்டு புள்ளிகளை உங்கள் பையிலே சேர்த்துக்கொண்டு உங்களுக்கு அந்த பாடல் என்ன பாடல் நன்றிக்கு முதல் பாடலை
4: நல்ல
0: பாடலாம் இருக்குமே, எங்க கொண்டு வாருங்கள்.
4: அன்பே உயிரே அந்த பாட்டு
0: அற்புதமான ராகம் அம்மா, அதுல என்ன அன்பே நாரம்பு அவளுடைய அன்பும் அப்படியே கனிந்து வரும் அந்த அந்த குரல்லே ராகத்தில். அன்பே என் ஆரமுதே வாரம்
4: என் ஆருயிரே
0: அன்பே என் ஆறு.
4: நன்றிப்பா.
0: நன்றி மகளே, மண்டம் மாறுங்கள். நன்றி,
4: இன்னும்
0: பட்டிகள் இங்கே நிறைவாக இருக்கின்றன. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த உறவு மீண்டும் இரண்டாவது சுற்றுக்கு வருகின்றார் மகாலிங்கம் அவர்கள். இரண்டாவது சுற்றுக்கு எங்களுடைய ராஜராஜன் அழைத்திருந்தார், மீண்டும் அழைக்கலாம். இப்பொழுது மகாலிங்கம் வந்தவர். மகாலிங்கம் வணக்கம். மகாலிங்கம்
5: வணக்கம். வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். சரி, வந்து விட்டீர்கள் விஷயத்தில் வரும். எந்த எண் பெட்டி வேண்டும் உங்களுக்கு?
5: ஐந்து.
0: ஐந்து. வழக்கமாக எங்களுடைய கிருஷ்ணனுடைய பெட்டி உங்களுக்கு கிடைக்கின்றது. மந்திரத்தை கூறுங்கள்.
5: அண்டகாகசம் அபூகாகசம் திறந்துடு சீசே.
0: சரியான உச்சாரணம் ஐயா, அந்த மந்திரம் சரியாக சொல்லியிருக்கீர்கள். அது அப்படியே பயத்தில் திறந்து விட்டது பெட்டி. ஏன்னா அந்த மந்திரத்தின் வலிமை சிறப்பு. அப்படி என்றால் எத்தனை எழுத்துக்களே அமைந்த பெட்டி? அதற்குள்ள இருக்க பெட்டிக்குள்ள இருக்கும் எத்தனை எழுத்துக்கள் கொண்ட பதம்?
5: ஐந்து தாயா.
0: சரியான கட்டிக்கா. நீங்க பார்த்து விட்டீர்கள் ஐயா என்னுடைய பத்திரத்தை? ஓ, என்னுடைய பட்டியலை பார்த்து விட்டீர்கள். ஒழித்து ஒழித்து. சரியான கட்டிக்காரன். ஐந்து எழுத்திலே தான் இங்கே அமைந்திருக்கின்றது. மகிழ்ச்சியா?
5: சொல்லுங்க.
0: மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்க மகிழ்ச்சி. இப்பொழுது நான் கூறும் தகவலை கவனமாக கேளுங்கள். இவர்கள் இந்த எழுத்திலே காணப்படுகிறது ஒரு ஆணின் பெயரை குறிக்கின்றது. ஒரு ஆணின் பெயரை குறித்து இந்த பெயரில் பல ஆண்களுக்கு இந்த பெயர் உண்டு. இந்த பெயர் வந்து எங்களுக்கு எல்லாம் இந்த உலகத்தை உய்து மறைத்து ஒளிய தரக்கூடிய சூரிய பகவானுக்குரிய பெயர்களிலே ஒன்று. ஐந்து எழுத்திலே வருகின்றது. அது என்ன பெயராக இருக்கும் கூறுங்கள்.
5: பகலவன்.
0: பகலவன். அடே சரியா, ஐந்து எழுத்து தான். நான் அது எல்லாம் என்னிடம் இருப்பது. இன்னும் ஒரு முறை.
5: இளம்பருதிய.
0: பாடல்கள் எல்லாம் இருக்கின்றது. எத்தனை? இந்த சூரிய பகவான் பல பெயர் இருக்கின்றது. எப்படி இருக்க மாட்டேங்க. ஒரு ஒரு சந்தர்ப்பம் தருகிறேன் கூறுங்கள். பார்ப்போம், யாராவது வந்து கூறுவாங்க.
5: சொல்லுங்க ஐயா.
0: இல்லை, உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம். இரண்டு தடவை வந்து விட்டது சொல்லிவிட்டீர்கள். இன்னொரு தடவை உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தருகின்றேன். தரவு அவ்வளவுதான். சூரியனின் பெயர்களிலே ஒன்று. ஐந்து
5: சூரியன் ஆதவன் அதெல்லாம் வந்துச்சு. ஆதவன்
0: கேட்கின்றது அடுத்தவர்களுக்கு.
5: என்னையா?
0: அடுத்தவர்களுக்கும் கேட்கும். நீங்கள் அப்படி பேசுவது உச்சரிப்பது அவர்கள் பழத்தை உரித்து கொடுப்பது போன்று வந்துவிடும். உடனே கூறி விடுவார்கள்.

0: சரி, சிந்தித்து மீண்டும் பாருங்கள். நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி. அடுத்து வருகின்றார் எங்களுடைய வழக்கறிஞர். வணக்கம் வணக்கம் ராஜராஜன், வணக்கம்.
1: ஐயா வணக்கம். ஐயா,
0: ஓ திருமதி சரண்யா ராஜராஜன் அவர்கள், வணக்கம் மகளே, நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாக இருக்கிறேன், அங்கே எல்லாரும் நலமாக இருக்கு,
0: நாங்கள் எல்லோரும் நலமாக இருக்கின்றோம் மகளே. முதல் அவர் வரும்பொழுது இணைந்து வந்திருந்தால் இப்ப ரெண்டாவது சுற்றுக்கும் வந்திருக்கலாம், ரெண்டு புள்ளி எடுத்திருக்கலாம், நான்கு புள்ளி. வாழ்த்துக்கள். காரியம் பார்த்தீர்களா, அவர் உடனே நூத்து விட்டு ஓடி விட்டார் உங்களுக்கு தராமல். என்னம்மா, நான் கேட்டேன். சார், இப்பொழுது நலமாக இருக்கு நீங்கள், மகிழ்வாக இருக்கின்றோம் நாங்கள், நீங்களும் மகிழ்வாக இருப்பீர்கள். இப்பொழுது நாங்கள் வியாபாரத்தில் ஈடுபடுவோம், உங்களுக்கு எந்த எண் பட்டி வேண்டும்? நான்கு எண். வாழ்த்துக்கள். நான்கு எண் அதை கொண்டு வந்து உங்கள் பெயரில் பதிவு செய்து கொண்டு வந்து வைக்கிறேன் சரண்யா. இப்பொழுது நீங்கள் மந்திரம் கூற வேண்டும். திறந்து விட்டது. பெண் குரல் அழகாக திறக்கணும்மா, ஒரு சத்தம் போடாம பண்ணி. நன்றி மகளே. சரி, அடுத்த பரீட்சை. இந்த பெட்டிக்குள்ளே இருக்கும் பதம் எத்தனை எழுத்துக்களை கொண்டிருக்கும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
1: ஐந்து எழுத்துக்கள்.
0: கெட்டிக்காரி என்று சொல்ல பார்த்தேன், முடியவில்லை மகளே. இரண்டு எழுத்துக்களை குறைத்து பெண் குழந்தை என்றபடியால் உங்களுக்கு மூன்று எழுத்திலே தருகின்றோம். மூன்று எழுத்திலே தருகின்றோம். சரி, மூன்று எழுத்து கொண்ட அந்த பெட்டிக்குள்ளே காணப்படும் பதம் நான் கூறுகின்றேன். இது வந்து இந்த பதம் நேற்றைய தினம் எங்களுடைய சொலோடு பாடல்களில் அநேகமான நேரம் உச்சரிக்கப்பட்ட ஒரு பதம். அது ஒரு புறம் இருக்க, வாழ்க்கையிலே நாங்கள் சரியாக எதையும் செய்ய வேண்டும், சிறப்பாக செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொள்வோம். நாங்கள் செய்யும் தொழில் அத்தனையும் சரியாக செய்ய வேண்டும் என்பதை குறிக்கும் ஒரு பதம். நாங்கள் எந்த நிலை வந்தாலும் வாழ்க்கையிலே சரியாக வாழ வேண்டும், சிறப்பாக வாழ வேண்டும், அதாவது எங்களுடைய இந்த பண்பாடு குறையாமல் வாழ வேண்டும், முறையாக வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு பழம் ஒரு ஒரு பதம் இருக்கின்றது. என்னோட தமிழ் மொழிக்கும் இந்த பதம் சூட்டியிருக்கின்றார்கள். அன்பு தமிழ், அழகு தமிழ் என்பது போன்று சூடியிருக்கின்றார்கள். மூன்று எழுத்து கொண்ட அந்த பதம். இப்போ நாங்கள் இல்லாத காலத்திலே, ஒன்றும் வசதி இல்லாத காலத்திலே எந்த பிழைகளும் விடாமல் சரியாக வாழ வேண்டும், சிறப்பாக வாழ வேண்டும், முறையாக வாழ வேண்டும், அதை குறிக்கின்ற ஒரு பதம் மகளே.
1: மலர்
0: இல்லை அம்மா, இல்லை இல்லை, அழகுபடுத்துவது இல்லை மகளே. நாங்கள் வாழ்க்கை முறை, நாங்கள் வாழும் விவசாயி, விவசாயிகள் ஒரு நிலத்தை வந்து என்ன செய்வார்கள், அதை பண்படுத்தி பயிரினங்களை நாட்டி விவசாயத்தை பிறகு அந்த அந்த பண்படுத்துதலுக்கு இன்னொரு பதம் இருக்கின்றது. சரிப்படுத்துதல், சீர்படுத்துதல் போன்று இந்த மூன்று எழுத்திலே ஒரு பதம் இருக்கிறது தமிழிலே, உங்களுக்கு தெரியும். அதை இப்பொழுது பேச்சு தமிழ்ல சென்னையிலே இளைஞர்கள், இளைய வட்டங்கள் அந்த நடு எழுத்தை விட்டு கூறுவார்கள். சிறப்பாக இருக்கின்றது, இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை என்பதை கூறுவதற்கும் அவர்கள் ஒரு ஒரு வார்த்தையை வைத்திருக்கார். அந்த இடை நடு எழுத்தை விட்டு விட்டு கூறுகிறார்கள். அது என்ன அவர்கள் கெத்து? மூன்று எழுத்து. இரண்டு எழுத்துல சொல்வார்கள், செம்ம என்று கூறுவார்கள். கூறுவார்கள் அந்த பிள்ளைகளை, செம செம பாட்டு, செம குத்து என்று கூறுவார்கள் இல்லையா. செம செம்மை என்பதை அவர்களுக்கு அந்த இம் வரவில்லை, செம்மை என்பது செம்ம என்று கூறுகிறார்கள். செம்மை வறுமையில் செம்மை என்று இருக்கின்றது இப்போ மொழிகள். வறுமை நேரத்தில் கூட செம்மையாக வாழ வேண்டும், நாங்கள் தளம்பாமல் தளம்பாமல் சரியாக வாழ வேண்டும் என்றது. நேர்மையாக வாழ வேண்டும், நிதானமாகணும். அப்போ வயலிலே கரடு முரடான நிலங்களை செம்மைப்படுத்தி அதிலே பயிர் செய்வார்கள் என்று கூறுவார்கள். சீர்குலைந்து கிடப்பதை எல்லாம் செம்மைப்படுத்துவது என்று கூறு. செம்மை என்றது சரியான பதம். வாழ்த்துக்கள். உங்களுக்கு ரெண்டு புள்ளிகள் சேர்கின்றது மகளே, சிறப்பு. அத்தோடு நீங்கள் இன்னும் ஒரு பெட்டி திறப்பதற்கும் வாய்ப்பு கிடைக்கின்றது. எந்த இலக்கம் வேண்டும் சரண்யாவுக்கு?
1: அண்டகாகசம் அபுகாகசம் திறந்து
0: பட்டி
1: என்னங்க சார்?
0: பட்டி திறக்கவில்லை. எந்த இலக்கப்பட்டி வேணும்? இப்பொழுது திறந்த பட்டி கூறிவிட்டீர்கள். இரண்டு
1: எந்த
0: புள்ளி
1: இலக்கப்பட்டி?
0: எந்த இலக்கம் வேணும் அம்மா?
1: எட்டு.
0: எட்டாவது இலக்கம். மன்னிக்க வேண்டும், அது சென்று விட்டது அந்த பெட்டி. ஒன்று
1: பதினெட்டு.
0: ஒன்று 18 வேண்டுமா? இருக்கின்றது, இருக்கின்றது. ஓ, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வந்து விட்டீர்கள். 18வது பெட்டியை கொண்டு வந்து வைக்கிறேன் சரண்யாவின் பேரில். சரி, எங்கே மந்திரம்?
1: அண்டகாகசம் அபுகாகசம் திறந்திரு சீசே.
0: ஆமாம், திறந்து விட்டது, சரியாக திறந்து விட்டது. கட்டிக்காரே, கட்டிக்காரே, சரியான உச்சரிப்பு. எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று எண்ணுகிறீர்கள்?
1: ஐந்து எழுத்துக்கள்.
0: என்னடா இந்த ராஜராஜன் குடும்பத்துக்கு வந்த சோதனை! உங்களுக்கும் ஒன்பது எழுத்திலே, ஒன்பது எழுத்திலே தான் இருக்கின்றோம்.
1: மூன்று எழுத்து.
0: ஒன்பது,
1: ஒன்பது
0: ஒன்பது
1: எழுத்தா?
0: எழுத்து தான் இருக்கின்றது. அவர் அடித்து கொளுத்தி விட்டார் ஒன்பது எழுத்திலே வந்ததை, சொற்காரோ இனிவாது என்று. இப்பொழுது உங்களுக்கு கிடைத்தது என்ப ஒரு ஆலயம். உலகத்திலே முதல் முதல், இந்தியாவிலே முதல் முதல் தோன்றிய சிவாலயம் அன்னையின் பெயரால் அழைக்கப்படுகின்றது. அது பிராசக்தியின் பெயரால். கட்டிக்காரி டப்பன்னு சொல்லிவிட்டான். அவரை விட நீங்கள் என்னதான் சார்? சரியான உத்தரகோச மங்கை என்றாலும் உங்கள் ஊரில் இருக்கின்றது. நீங்கள் சென்று அங்கே வணங்கும் போது உங்கள் மூலம் எங்களுக்கும் அந்த பரிபாலனம் கிடைக்கட்டும் இல்லையா? சிறப்பு, வாழ்த்துக்கள். மீண்டும் இரு புள்ளிகள் உங்கள் பெட்டியிலே
1: கதிரவன்.
0: வாழ்த்துக்கள், சரியான பதில். இப்போ மகாலிங்கத்தின் விலங்கு உடைந்து விட்டது, மகாலிங்கம் மீண்டும் வந்து இணைந்து கொள்ளலாம். ஐந்து எழுத்துக்களை கொண்ட சூரியன் பேர் அவர் பகலவனை கூறினார், கதிரவனை மறந்தவர், இளம்பருதி எல்லாம் கூறிக்கொண்டார். கதிரவன் என்று பேர் இருக்கின்றது தானே ஆண்களுக்கு? கதிரவன், கதிரவன் காதல் என்ற திரைப்படமே வந்தது அல்லவா? கதிரவன். சரியான பதிலத்திலிருந்து மீண்டும் ஒரு புள்ளியை பெற்று கட்டிக்காரி என்ற பட்டத்தை மீண்டும் பெற்றுக் கொள்ளுகின்றீர். வாழ்த்துக்கள் சரண்யா ராஜராஜன் அவர்களே. உங்களுக்கு விருப்பமான பாடல் எதுவாக இருக்கும்? நல்ல பாட்டு. என்னால் எல்லா பாடலும் போட முடியாது. நீங்கள் தான், அவர் சொன்னார் அந்த பாடு இங்கே இரட்டு உங்களுக்கு பகலோன்னு கேட்டார். நீங்கள்
1: இனிய உடன் பிறப்பே அந்த சாங்.
0: எப்படியம்மா, எப்படியம்மா?
1: ரத்தத்தின் ரத்தமே இனிய உடன் பிறப்பே.
0: ஓ, ரத்தத்தின் ரத்தம்.
1: வேலாயுதம்.
0: ஆமா ஆமா ஆமா,
1: வேலாயுதம்.
0: அற்புதமான பாடல். ரத்தத்தின் ரத்தம், ரத்தமே என்னுடைய இனிய உடன் பிறப்பே. வேலாயுதம் திரைப்படத்தில் கேட்டிருக்கின்றீர்கள். வேலவன் ஆயுதத்துடன் மந்தங்களுக்கு நல்லருள் புரியட்டும். இப்பொழுது உங்களுக்கு ஒரு ஓய்வு.
1: ராஜராஜன் அவர்களிடம் கொடுக்கவாயா? ராஜராஜன்
0: அவர் சொந்தம் இருக்கின்றாரா? இரண்டாவது சுற்றுக்கு வரப்போகின்றாரா? சரி, கொடுங்கள், கேட்போம்.
2: ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. மீண்டும் ஒரு முறை
0: வணக்கம் கூறுவது நீங்கள் நன்றியே. சரண்யா வந்து அவங்க பார்த்து எவ்வளவு தாராளம் அனுப்பார். நீங்கள் எல்லாம் வந்து மூடி விட்டு ஓடி விட்டீர்கள். நீங்கள் புள்ளிகளை பேட்டி விடும் என் மகள். அந்த பிள்ளைதானே உங்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கணும்.
2: சாப்பிட்டு இருந்தார்கள் ஐயா, அதனால்தான் கூறவில்லை, கூப்பிடவில்லை.
0: காரணத்தை காரணத்தை கூறுவதற்கு அதில் வைத்து பேசுவதா? நன்றி, நன்றி. அவளுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இப்பொழுது உங்களுக்காக பெட்டிக்கு ஆயத்தமாகவும் எந்த பெட்டியை திறக்கப் போகிறீர்கள்
2: ஐயா? 20 திறந்து விட்டார்கள் ஐயா?
0: இல்லை, காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்காக. கொண்டு வந்து, கொண்டு வந்து வைத்து விட்டேன் ராஜராஜன் பேரில். இப்பொழுது நீங்கள் மந்திரத்தை கூறுங்கள் பார்ப்போம்.
2: அண்டா காகசம் அபு காகசம் திறந்துட்டு சீசே.
0: கட்டிக்காரன் பெட்டி திறந்து விட்டது. எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
2: ஐயா, 7.
0: நான் ஆள் மனது சொல்வதை கேட்க வேண்டும். 4 தான் இருக்கின்றது. ஏன் 7 கோடி பேர் எப்பொழுதும் நின்ற பதம்பெருமா? இல்லை, இப்பொழுது 4 எழுத்து கிடைத்திருக்கின்றது. இந்த 4 எழுத்து பதம் கூறும் விடயம் இலக்கணத்திலே இருக்கின்றது. அந்த அந்த அதை நான் இலக்கணத்துக்கு வருவது. சாதாரணமாக நாங்கள் பார்த்து கொள்வது, இனங்களுக்குள்ளே வேறுபாடுகளை காண்பது, மதங்களுக்குள்ளே வேறுபாடுகளை காண்பது, அதைக்கு தள்ளி வைப்பது. அவர் இவர் சரியில்லை, இவர் நல்லவர், இவர் தீயவர், இவர் அழகானவர் என்றெல்லாம் வேதங்கள் பார்ப்பதை ஒரு பதத்தால் கூறலாம், அப்படி கூறலாம். இது இலக்கணத்திலே இலக்கண சொற்கள்களே இப்படி இருக்கின்றது, உறுப்புகள் வருகிறது. இது நாங்கள் பார்த்து கொள்வதை கூறுவது, நாங்கள் பார்க்கின்றோம் இனத்துக்கு இனம்.
2: இலக்கணம்
0: என்னையா
2: இலக்கண உறுப்புகளாயா?
0: இலக்கணத்திலேயும் உறுப்புகள் வரும்பொழுது நாங்கள் இந்த இந்த இதர் அடை இதர் மொழி அது அது வேண்டாம் உங்களுக்கு. நாங்கள் எங்களுக்குள்ளே வேறுபாடுகளை காண்பது கண்டு நடந்து கொள்ளுகிறோம், வேறுபாடுகளை காண்பது, வேறுபாடுகள் பார்ப்பது ஆலயத்தினுள்ளே சபைகள் வழியே வெளியே போகும்போது.
2: பாகுபாடு,
0: பாகுபாடு நான்கு எழுத்துத்தான். ஆனால் பாகுபாட்டுக்கு இன்னும் ஒரு பதம் இருக்குன்னு, ஒரு வெறுப்போட பார்ப்பது,
2: வெறுப்போடு
0: அது பார்க்கும்போது வெறுப்பு அடைவார்கள், வெறுத்து விடுவார், வெறுக்கிறது, எங்களை போல் இவர் இல்லை என்று பார்க்கிறது. பாகுபாடோட சேர்ந்தது பாகுபாடும் சரி, அதுக்கு இன்னொரு பதம் இருக்கின்றது,
2: வேறுபாடு.
0: வாழ்த்துக்கள் வேறுபாடு அதை இல்லை, இன்னும் வேறுபாடு இன்னும் ஒரு விதமாக சொல்லலாம். வேறுபாடு தான் பாகுபாடு தான், அது இன்னும் ஒரு பதம் இருக்கின்றது. நீங்கள் சொன்ன அந்த முதல் முதல் இந்த இரண்டாவது வேறுபாடு சொன்னது முதல் எழுத்துலேருந்து வரும்,
2: வே
0: அப்படி ஆரம்பிக்கும், நெடுலே ஆரம்பிக்கும் அந்த பதம். கடைசியில் வந்து இந்த ஊற்றுப்பே நாவலுக்கு முந்தி போடுவோம், கண்களுக்கு பெண்கள் தீட்டுவார்கள், அதே வரும்.

0: எங்களுக்குள்ளே நாங்கள் கடைப்பிடித்துக் கொள்கிறோம் இந்த வேற்றுமையை. வேற்றுமை வருவதனாலே தான் இந்த ஒற்றுமை என்றது இழந்து பெரிய பிணக்குகள் எல்லாம் ஏற்படுகின்றது. வாழ்த்துக்கள். உங்களுக்கான இரண்டு புள்ளிகள் உங்கள் பையிலே சேருகின்றன. இப்பொழுது நீங்கள் ராஜராஜன், நீங்கள் அடுத்த பட்டிக்கு போகலாம்.
1: ஐயா பத்து திறந்துட்டீங்களா?
0: அப்படியே இருக்கின்றது பத்து. உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். மந்திரத்தை கூறுங்கள் ராஜராஜன்.
2: அண்டா காகசம் அபு காகசம் திறந்துடு சீசே.
0: ஆமாம், அழகாக திறந்து விட்டது. எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம்
1: ஐயா? மூன்று.
0: சரியாக சொல்லு. நீங்கள் பார்த்து விட்டீர்களோ என்னுடைய பட்டியலை? கெட்டிக்காரன். சரியாக சொல்லி விட்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, இப்ப அதற்குள்ளே உள்ள பதம் மூன்று எழுத்துக்கள் என்று கூறினீர்கள். மூன்று எழுத்திலே தான் என்று கூறுகின்றது. இந்த பூமியை, இந்த பூமியை கூறும் ஒரு பதம்.
2: பூமியை கூறும் ஒரு பதம்.
0: ஆம்.
2: உலகங்கையா?
0: மூன்று எழுத்து. உலகு. உலகு என்று அது ஒரு முடி. உலகு என்று இன்னும் அது எஞ்சி நிற்கின்றது என்று பொருந்தவில்லை. இன்னும் ஒரு மரம் இருக்கின்றது.
2: ஐயா தரணி
0: பொருந்தவில்லை. இன்னும் ஒரு பதம், ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கின்றேன்
2: ஐயா. ஏதாவது வேற ஏதாவது?
0: சரி, அது இம் என்னாவிலே முடியும். இம் என்ற குரலிலே முடியும்.
2: இம் என்ற இதிலே முடியுமாங்க?
0: இம் இம் இம் அம்மாவுக்கு வர இம்.
2: ஆமாங்க,
0: இம்மிலே முடியும். மூன்றாவது எழுத்து
2: நிலம்.
0: அது தனிய நிலத்து தான். தனிய நிலத்தை தான். ஞாலம் கடிகாலம். இது சரண்யா உச்சரித்தது போல் தெரிகின்றது இல்லையா?
1: நான்தான்.
0: ஞாலம், ஞாலம் என்பது எல்லாவற்றையும் குறிக்கும். நிலம் தனிய மண்ணை தானே குறிக்கின்றது. ஞாலம் சிறப்பான பதம். ஞாலம் தமிழில் எப்படி எல்லாம் அற்புதமான பதங்கள் உண்டு என்பதை நாங்கள் அறிய கிடக்கின்றது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த வேளையிலே உங்களுக்கு இரண்டு புள்ளிகள் கிடைக்கின்றது. அப்போ மொத்தம் நான்கு பெட்டிகளுக்கு பதில் கூறிவிட்டீர்கள். கட்டிக்காரன் ராஜராஜன். அதனால் ஆதலால் உங்கள் இருவருக்கும் ஒரு ஓய்வு கொடுக்கிறேன். மீண்டும் பாருங்கள்.
1: நன்றி.
0: நன்றி. நன்றி மகனே. வாழ்த்துக்கள். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே பொக்கிசம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் வேளையிலே அன்பு மகாலிங்கம், உங்களுடைய விலங்கு உடைக்கப்பட்டு விட்டது. நீங்கள் மீண்டும் வந்தால் இரண்டு பெட்டிகள் திறந்து கொள்ளலாம். உங்கள் கஸ்தூரி நீங்கள் அழைத்தீர்கள் அல்லவா? மீண்டும் அழைக்க வேண்டும். களைப்படைய வேண்டாம். பெட்டிகள் நியாயமாக இருக்கின்றது, உங்களுக்கு கிடைக்கும். இரண்டாவது சுற்றுக்காக வருகின்றால் மகள் ஷியாமலா. வணக்கம். வணக்கம் ஷியாமலா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீர்கள்? நலமா இருக்கின்றீர்கள் இல்லையா? அப்படி போகின்றது
3: நிகழ்ச்சி.
0: எல்லோரும் நல்லா வந்து
3: கூறுகிறாங்க. வாழ்த்துக்கள். சரி,
0: செம்மையா போகுது. வாத்தியா செம்மையாக்குற செம்ம செம. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். இப்பொழுது உங்களுக்கு 1, 3, 6, 12, 14, 15, 17, 19, 21, 22.
3: ஒன்று.
0: நீங்க ரெண்டு கூறுனீர்கள். ஒன்றுக்கு வரு. ஒன்று ஒன்று பெட்டி எண் ஒன்று கொண்டு வந்து வைத்து விட்டேன். சியாமலா வக்கக்கடையில கூறிவிட்டு படார் என்று திறந்து விட்டது. பெண்கள் குரல் என்றா பெட்டி டப் என்று திறக்கிறது. அம்மா
3: கிட்டத்தட்ட கட்டிக்காரி என்று சொல்ல பார்த்தேன்.
0: அதுவும் முடியவில்லை. ஐந்து எழுத்துல இருக்கின்றது. ஒன்று அப்படி இப்படின்னா ஒரு மாதிரி செய்யறது. ஐந்து எழுத்துல இருக்கிறது மகளே. அற்புதமான அற்புதமான ஒரு பதம் இது. வந்து எங்கள் தமிழை குறிக்கின்ற எங்கள் தமிழை கூறுவோம். எங்கள் தமிழ் வகுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனையாக வகுக்கப்பட்டதோ அத்தனையும் சேர்த்து ஒரு மொழியிலே ஒரு ஒரு சொல்லிலே கூறலாம். அது எது? எங்கள் மொழி வகுக்கப்பட்டிருக்கின்றது தானே. எப்படி எப்படி என்று இதை சேர்த்து ஒரு ஒற்றை வார்த்தையிலே கூறுவது. ஐந்து எழுத்தமா? இப்போ இந்த சேர சோழ பாண்டியர் என்ற மூன்று மன்னர்களையும் சேர்த்து ஒரு ஒரு சொல்லாலே குறிப்போம் இல்லவா? அதே போன்றதான் இந்த தமிழையும் குறிப்போம். இப்பொழுது புரிந்திருப்பீர்கள்.

0: மேல்நாட்டு மருமகளே அவ பாடுகிற அவருடைய ஒரு பாடல்
1: அதான்ப்பா சொன்ன முத்தமிழ்
0: கேட்டுக்கார். எனக்கு மெல்லமாக தான் கேட்டது, உரத்துக்கு பேச
1: மாட்டேன்
0: கேட்டுக்கார். அது சரியாக புரியவில்லை எனக்கு, நினைக்க வயசாகி விட்டு
1: முத்தமிழ்
0: செவி கொஞ்சம்
1: அந்த வீட்டில் இருந்தா சுத்தமாக பேசுவேன், பேச முடியாது.
0: ஆ, செவி கொஞ்சம் கூர்மையாக குறைஞ்சி விட்டது போல் இருக்கு. முத்தமிழ் என்று கூறுவது, முத்தமிழ் என்ற அற்புதமான பதிலை குறிப்பிட்டீர்கள். கேட்டிக்கார் என்று பெயரை பெற்று உங்களுக்கு ரெண்டு புள்ளிகளும் சேருகின்றது. இப்பொழுது இரண்டாவது பட்டிக்கு நீங்கள் செல்லலாம்.
1: விட்டதம்மா.
0: உடல்நலம் சரியில்லை போல் இருக்கு மகளுக்கு. ஒரு ஒரு சோர்ந்த குரலிலே
1: பேசுகின்றீங்க,
0: கவனமாக இருக்க வேண்டும் மகளே. சரி, இப்பொழுது அந்த பெட்டிக்குள்ளே எத்தனை எழுத்திருக்க மாட்டே, நீங்கள் எண்ணுகிறீர்கள்? இப்பொழுதும் அப்படித்தான், ரெண்டு கூடித்தான் இருக்கின்றது. ஆறு எழுத்துலேயே இருக்கின்றது, மூன்றுக்கு ரெண்டு கூடி ஐந்து, இப்பொழுது நாலுக்கு ரெண்டு எழுத்து கூடி ஆறு, ஆறு எழுத்திலே இருக்கின்றது. இந்த ஆறு எழுத்தை கொண்டது மிகவும் ஒரு சிறந்த தானங்களுக்குள்ளே சிறந்த தானம் என்று கூறப்படுகின்றது. ஆறு எழுத்தை கொண்டது. தரப்பு போதுமா, மீண்டும் வேணுமா? வாழ்த்துக்கள், சரியான கெட்டிக்காரை. மீண்டும் இரண்டு புள்ளிகளை தன்னுடன் சேர்த்து கொண்டு இப்பொழுது ஓய்வு பெறப்போன்றால் அன்னதானம் என்பது சரியானதும், இந்த தானங்களுக்குள்ளே சிறந்தது அன்னதானம் என்று கூறுவார்கள். வாழ்த்துக்கள் மகளே. அடுத்து வரும் உறவு யாராக இருக்கலாம்? நேரம் ஓடிக்கொண்டிருக்கின்றது, ஓடி வாருங்கள், இணையுங்கள். அடுத்த உறவாக வருவது யார்? இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் பணி கனடா கலையகம். என்னுடைய மகாலிங்கம் அவர்களே, உங்களுடைய விலங்கு ஒடிக்கப்பட்டு விடுது, நீங்கள் வரல, அவங்களை பெட்டி திறக்கப்படா, வந்து விட்டார், வந்து விட்டார். வணக்கம் மகாலிங்கம், வணக்கம். கதிரவனை பார்த்து பூக்கள் விடும் தூது, கதிரவன் விட்டு விட்டீர்கள் அதை, பகலவனை கூறினீர்கள், கதிரவனை மறந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள்,
2: வாழ்த்துக்கள்.
0: சரி, எத்தனை பேர் என்னென்று கண்டுபிடிக்கிறது கரைச்சல் தான். சரி, இப்பொழுது எந்த எண் வேண்டும்? ஆறு இருக்கிறது, பத்து இருக்கின்றது, பன்னெண்டு இருக்கின்றது, பதினாலு இருக்கின்றது, பதினஞ்சு, பதினேழு, பத்தொன்பது, இருபத்தொண்டு, இருபத்தி ரெண்டு, இருபத்தி மூணு, எது எது பதினேழு, ஐயா பதினேழு,
2: பதினேழு,
0: பதினேழு, ஒன்று மேலும் சேர்ந்தது பெட்டியை கொண்டு வந்து வைத்து விட்டேன். நீங்கள் மந்திரத்தை கூறுங்கள்.
2: அண்டகாகசம் அபூகாகசம் திறந்துடு சீசே.
0: சபாஷ், சரியான மந்திரம். திறந்துக்கப்பட்டு விட்டது பெட்டி. இப்பொழுது நீங்கள் எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று உங்களுடைய ஆழ்மன் அது கூறுகின்றது. ஒண்ணுமே இல்லையா, அறிவு காணாது. மூன்று எழுத்திலே இருக்கின்றது மாலிங்கம். தரவை கேளுங்க. இந்த மூன்று எழுத்து எங்கள் வாழ்க்கையில இல்லாமல் இல்லை, எல்லோரும் கடைபிடிப்பதில் எல்லோருக்கும் ஏற்படுகிற ஒரு நிலையிலே இதை செய்வார்கள். இதனால் தொல்லைப்படுவார்கள். அரசாங்கம் கூட வில்லங்கமாக எங்களுக்கு உதவி செய்ய வரும். ஆனால் இதை விட பெரிய கடமைப்பாடெல்லாம் எங்களுக்கு இருக்கின்றது தாய் தந்தையருக்கு. அது ஒரு ஒன்று, அது எதுவாக இருக்கும்?
2: கடன்.
0: கடன், சரியான பதிலை தந்தீர்கள். கடன். என்ன என்ன விலங்கோட பார்க்கிறார்கள், என்ன ஐயா கடன்? யார நினைச்சீங்க? மகாலிங்கம்னா கக்கண்ணன். கடன் என்ற இரண்டு பதிலை தந்து, இரண்டு புள்ளிகள் பெறுகிறீர்கள் பதிலை, சரியான பதிலை தந்து. இப்பொழுது இரண்டாவது பெட்டிக்கும் செல்கின்றீர்கள். விலங்கு உடைத்தபடியால் அந்த பெட்டியை உடைத்த நன்றி கூற வேண்டும் சரணியாவுக்குத்தான். இங்கே கூறுங்கள், எந்த வேண்டும்?
2: 21.
0: கட்டிக்காரன் 21. கொண்டு வாருங்கள். 28 அதிகாரபூர்வமா மகாலிங்கத்தின் பெயரிலே தந்து விட்டார்கள், வைத்து விட்டேன். மந்திரத்தை கூறுங்கள்.
2: அண்டகாகசம் அபூகாகசம் திறந்துடு சீசே.
0: அங்க பாடுறா, படாருன்னு திறந்து விட்டது பெட்டி. சரியான மந்திரம், உச்சாரணம் அப்படி இருக்குன்னு. வாழ்த்துக்கள். எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் ஐயா?
2: அதே ஐந்து ஐயா.
0: அதே கூடாது, அந்த ஒன்றையே சொல்லக்கூடாது. இப்போ வந்து நாலுல வந்திருக்க ஐயா. நாலு
2: என்னய்யா?
0: இப்பொழுது நாலு, நீங்கள் அதே சொல்லிவிட்டு நாலுலே வந்திருக்கு. திறவா விடவா,
2: சொல்லுங்க.
0: மறக்க முடியாது, நீங்கள் தொட்டு விட்டீர்கள். தொட்டால் கைவிடப்படாது இல்லையா ஐயா? சரி, தொட்டால் கைவிடப்படாது, அதையே எடுத்துக்கொள்ள வேணும், மாற்றப்படாது. சரி, நான்கு எழுத்திலே வருவது எங்களுக்கு இது வந்து ஒரு இடம். ஒரு இடம் என்றால் நாங்கள் பயிர் செய்கின்றோம், பல வகைகளை செய்கின்றோம், வீடுகளில் வைத்திருக்கின்றோம், வெளியே பெரிய பெரிய விவசாயிகள் எல்லாம் செய்கின்றார்கள். அதை அதை எப்படி கூறுவது, அந்த செய்கையை செய்வதை, அந்த இடத்தை எப்படி கூறுவோம்? பயிர் தோட்டம், வெட்டிக்காரன் வெட்டிக்காரன் ஓய்வு கொடுத்தது நல்லா போய் தோட்டம் என்பது சரியாக வந்துவிட்டது. கட்டிக்காரன் என்ற பெயரை மீண்டும் பெற்றுக்கொண்டு இப்பொழுது கட்டாய ஓய்வில்லை சென்று வர வேண்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: நன்றியா, நன்றியா, வாய்ப்பு
0: வாய்ப்பு, நன்றி நன்றி நன்றி. அடுத்தது இப்பொழுது அடுத்த உறவு கஸ்தூரி, நீங்கள் அழைத்தீர்கள், ரேவதி நீங்கள் அழைத்தீர்கள், மீண்டும் வர வேண்டும், ஓடி வாருங்கள், போனால் கிடைக்காது, வேந்து போனால் கடையை மூடிவிட்டால் வியாபாரம் எல்லாம் முடிந்துவிடும், இப்பொழுது பெட்டிகள் நிறைவாக இருக்கின்றது, ஓடி வாருங்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கண்டுபிடி கண்டுபிடி பொக்கிசம் பொக்கிசம் பொக்கிசம். ஆவலோடு ஓடி வந்து விட்டார் அன்பு கிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம்.
3: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நாங்கள் நலம். அங்கே நீங்கள் சரியா பிஸியா இருக்கிறீர்கள், ஈடுபாட்டோடு இருக்கின்றீர்களோ?
3: பயணம் பேருந்து பயணத்துல இருக்கும்.
0: வாழ்த்து தொடங்கி விட்டார் பேருந்துக்கு என்று. அங்கே கிருஷ்ணகிரியை நோக்கிய
3: சதுரகிரி
0: அப்படி ஒன்று இருக்கா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பயணம் சிறப்பாக, பயணம் சிறப்பாக பாதுகாப்பாக அமையட்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, இப்பொழுது விடயத்துக்கு வருவோம். நீங்கள் அங்கே இருந்தோண்டு அதிகம் பேச முடியாது. இலக்கம் எந்த எண் பெட்டி உங்களுக்கு வேண்டும் திறப்பது? இங்கே இருக்கின்றது 6, உங்களுடைய 5 போய்விட்டது, 6 இருக்கின்றது, 10 இருக்கின்றது, 12 இருக்கு, 14, 15, 19 அப்படி இருக்கின்றது. கொடுங்கள்.
3: 6 தருங்கள் ஐயா.
0: 6 கொடுக்கவா? சரி, 6 தந்து விட்டேன். தனியே செல்கின்றீர்களா? உங்கள் மந்திரத்துக்காக காத்து கொண்டிருந்த பெட்டிகள் பார்த்தீர்களா? படார் என்று திறந்து விட்டேன். சரி, இப்பொழுது அதற்குள் எத்தனை எழுத்துக்கள் இருக்கும்?
3: ஒரு 3 எழுத்து.
0: ஒரு 3 இல்லையா ஐயா? 5 எழுத்து இருக்கு. 4 சொல்லலாம், 5 சொல்லலாம். இதனுடைய விரைவாக தரவுகளை தருகின்றன. நீங்கள் வாகனத்தில் இருப்பதால் இது வந்து இந்த இந்த கிரகங்கள் படைப்புகள் அழிப்புகள் ஆக்கல்களை செய்கின்றதிலே ஒரு ஒரு அவதாரம். அதுதான் இந்த படைப்பு தொழிலை செய்பவர், அவருடைய பெயர்
3: பிரம்மன்.
0: வாழ்த்துக்கள். அதுக்கு பாடல் இருக்குது அல்லவா, படைத்தானே பிரம்மதேவன் என்று. வாழ்த்துக்கள். 2 புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கின்றன. பிரம்மன் என்பது சரியான பதில். உங்களோடு விரைவாக நாங்கள் உரையாட வேண்டும். நீங்கள் செய்யும் பேருந்து உங்களை எங்கெங்கெல்லாம் கொண்டு செல்லும் சில வழி தொடரும் அறந்துவிடும். வாழ்த்துக்களை கிருஷ்ணன் தந்து கொண்டு அடுத்து எந்த பெட்டி வேண்டும்?
3: 10, எண் 10.
0: எண் 10 சென்று விட்டது. ராஜராஜன் கூறிய ஞாலம் என்ற பெட்டி சென்று விட்டது. இப்பொழுது 12 இருக்கின்றது.
3: அடுத்து 12
0: 12 தருவதா? சரி, 12 கொண்டு வந்து கிருஷ்ணா உங்களுக்கு தருகின்ற இலகுவான பெட்டியாக இருக்கின்றது. பாரத்தை பாரந்து இல்லாத பெட்டியாக இருக்கின்றது. சரி, மந்திரத்தை கூறுங்கள். அங்கே எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? என்னையா?
3: 6.
0: 6 மனமே 6 இல்லையா ஐயா? 8 இருக்கின்றது. தரட்டுமா? திறந்து விட்டீர்கள். இருக்கு, திறந்து விட்டீர்கள். கூறத்தானே வேண்டும். இது வந்து எங்களுடைய இதிகாசங்களிலே ஒன்று. 8 எழுத்துக்களால் கூறப்படுகின்ற இதிகாசம் அது எது?
3: இதிகாசம் என்று சொன்னால்
0: புராணங்கள், புராணங்கள் கதைகள் எல்லாம் கூறப்படும். அந்த அந்த காலத்தில் நடைபெற்ற சம்பவங்களை தந்து அது எங்களுக்கு ஒரு பாடமாக அமைங்கிற அதை பின்பற்றுகிறார்கள். நூல் இதிகாசம். சரி, இன்னும் ஒன்று, இன்னும் கொஞ்சம் உரித்து விடுவோம் அந்த வாழைப்பழத்தை. ராமர் சீதை, ராமர் சீதையினுடைய கதையை கூறுவது.
3: கம்பராமாயணம்.
0: அடேங்கப்பா, அது அது ஆண் பெண்களோட பேர் வச்சுன்னா உடனே விடுத்து விடுவீர்கள். கம்பராமாயணம் சரியானவர். இது எங்களுடைய இதிகாசங்கள், மகாபாரதம் கம்பராமாயணம் ரெண்டும் எங்களுடைய இதிகாசங்கள். அதில் ஒன்று கெட்டிக்காரன். உங்களுக்கு இன்னும் ரெண்டு மொழியில் நான் சேர்த்து விடுகிறேன் உங்களுடைய பயிர். உங்களுக்கான பாடல், என்ன பாடல் வேண்டும்?
3: படம் வந்து பதி விடுகிறேன் ஐயா.
0: பதிவிடுங்க. இன்று திரும்பி வந்து விடுவீர்களா அல்லது எப்பொழுது வருவீர்கள்?
3: நாளை நாளை தான் ஐயா.
0: அப்ப மதிய நேரம் நீங்கள் கேட்க முடியும், கேட்கலாம், பாடல் கேட்கலாம். நீங்கள் எழுதி விடுங்க. நன்றி. கவனமாக, பாதுகாப்பாக, ஆரோக்கியமாக சென்று வாருங்கள். நன்றி கிருஷ்ணா இணைந்தமைக்கு.
3: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. கவனமாக சென்று வாருங்கள். வாழ்த்துக்கள். இப்பொழுது மகள் கஸ்தூரி அவர்கள் அடைகின்றார். கஸ்தூரியை இணைத்து விடுவோம். வணக்கம் கஸ்தூரி, உங்களை இணைத்து விட்டேன். இரண்டாவது சுற்றுக்கு மற்றவர்கள் அழைக்கின்றார்கள், அதற்கிடையே நீங்கள் வந்து விட்டீர்கள். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. மூவர் ஒரே நேரத்தில் அழைப்பதால் எனக்கு உடனே எடுப்பது கடினமாக. யாருடைய இணைப்பு எனக்கு கிடைக்கப்போகுது என்று பார்ப்போம். நான்காவது நேரம் அழைக்கின்றார், பார்ப்போம்.

0: ஐவருடைய அழைப்பு ஒரே நேரத்தில் அழைத்து கொண்டிருக்கின்றது. எந்த அழைப்பு எனக்கு முதல் கிடைக்கப் போகின்றது தெரியவில்லை. பார்ப்போம். யார் ஒருவர் விடாப்பிடியாக அழைக்கின்றார், அவருடைய எதுவும் வருவதில்லை. அடுத்தது மாறி மாறி அழைத்து கொண்டிருக்கின்றார்கள். எங்கே பார்ப்போம். விடாகண்டன் தொடாகண்டன். இப்பொழுது சாந்தி வருகின்றார். சாந்தி ஆறாவது நேயராக வந்து முந்திவிட்டார். வணக்கம் சாந்தி. வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் தர்மபுரி தகடூர் சாந்தி மகளே, நலமாக இருக்கின்றீர்களா? அங்கே தர்மபுரியில மழை இல்லை என்று அறிந்தேன். முன்பே இருவர் வந்திருந்தார்கள் உங்கள் உங்கள் ஊரை சேர்ந்தவர்கள். மழை இல்லை என்றுதான் கூறுவார். நீங்களும் என்ன கூறுவீர்கள்? இல்லை
1: தானே,
0: உங்களிடம் கேட்டு
1: வெயில் அதிகம்.
0: சரி, இப்பொழுது நாங்கள் நேரத்தை கவனித்து பெட்டிக்குள் போவோம். எந்த என்னிடம் இருக்கின்ற பெட்டிகள் மகளே, இப்பொழுது இப்பொழுது வியாபாரத்துக்குரியதா? 14, 15, 19, 22, 23, 24. பதினான்கு தருகின்ற வாழ்த்துக்கள் மந்திரத்தை கூறுங்கள். பெண் குரலில் வரும் மந்திரம் கேட்போம். மீண்டும் சாந்தி.
1: அந்த காக்கசம் அபூகாக்கும் திறந்திடு சீசே.
0: மகிழ்வாக திறக்கின்றது. பாருங்களேன், மகளிர் என்றவுடன் மகிழ்வாக திறக்கின்றது. சரி, இப்பொழுது உங்களுடைய ஊகத்தை பார்ப்போம். எத்தனை எழுத்துக்கள் காணப்படும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
1: 6.
0: எங்கே பார்ப்போம். கிட்டத்தட்ட கட்டிக்கார் என்றால் 7 எழுத்திலே இருக்கின்றது.
1: சரிங்கய்யா.
0: சரி, இப்பொழுது அதற்குள்ளே உள்ள பதிலை பார்ப்போம். ஒரு ஆண்பால் பெயராக இருக்கின்றது. ஒருவர் சாதுரியமாக ஒரு விடயத்தை செய்து விட்டார். இப்பொழுது நீங்கள் கேள்வி கேட்டவுடன், இந்த பெட்டியை திறந்தவுடன், நான் தரவு தந்தவுடன், பதிலை கூறிவிட்ட உடனே நானும் அப்படி கூறுவேன் சிறு சமயம். அது இது ஒருவர் கடிகாரன் குறுவன் அப்படி என்ன மறைக்க முடியாது, நான் அழிக்க முடியாது, குறைக்க முடியாது, 2 புள்ளிகளையும் தந்து விட்டேன் உங்களுக்கு. அது உங்களுக்கு அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் இப்படிதான் தவளையும் தண்டவாயால் கிடும்
1: என்று
0: அதிர்ஷ்டமாக கிடைச்சு விட. கட்டிக்காரி கட்டிக்காரி நான் முதல் கட்டிக்காரின்னு கூறினேன் உங்களே, அதை நான் மாற்றி வேண்டு சொல்லுவேன். கட்டிக்காரி கட்டிக்காரன் திருத்து முடிந்ததா? அடுத்தபடி போவோமா?
1: எத்தனை
0: எழுத்துக்கள் காணப்படும் மகளே?
1: 4.
0: கிட்டத்தட்ட கடிகார் 5 எழுத்துல இருக்கின்ற. சரி, இனிமேல் நான் வாயை கவனமாக வைத்திருப்பேன். தெரியா? இது வந்து 5 எழுத்துக்களை கொண்டது மகளே. இந்த அநேகமாக இப்பொழுது வாக்குறுதி கொடுப்பார்கள். இப்ப பணத்தை கொடுத்து வாங்குவதற்கு பணம் இல்லாமல் வாங்கக்கூடியதாக சில வாக்குறுதிகள் கிடைக்கும். கடைகளிலே நீங்கள் ஒரு கடையிலே சென்று ஒரு 4 பொருளை வாங்கிவிட்டால் உங்களுக்கு இன்னொரு பொருளை விலை இல்லாமல் கொடுப்பார்கள். சில
1: இலவசம்
0: இல்ல அங்க சொல்ல கிடையாது. கட்டிக்காரு இப்படி கிடைச்சிருக்கா உங்களுக்கு இலவசம்? இலவசம் என்பது சரியான பதில். கட்டிக்காரி என்று பெயரை பெற்றுக்கொண்டு இவ்வளவு சுலபமாக கிடைச்சு விட்டது. லக்கு தான். என்ன பாடல் விருப்பம் மகளுக்கு?
1: பாடுங்கள் பாட்டு பாடுங்கள், ஆடுங்கள் ஆட்டம் போடுங்கள், அந்த பாடுங்க.
0: பாடுங்கள் பாட்டு பாடுங்கள்
1: பா வாழ்த்துக்கள்
0: வாழ்த்துக்கள்.
1: நிக்காத நீ உக்காரு நீ அப்படின்லாம் வரும்.
0: எப்படி நீங்க பாடி நீங்க
1: அந்த
0: அப்படி சொன்னாலும் கூட
1: அந்த ஜதியெல்லாம் சொல்லிட்டு சரிகமா அந்த ஜதியெல்லாம் சொல்லிட்டு உக்காரு நீ அப்படின்னு வரும் அந்த படம்.
0: திரைப்படம் எது ஒன்று தெரியாது, பாடுங்கள் பாட்டு பாடுங்கள், நான் தேடி எடுக்கிறேன். நன்றி மகளே, இணைந்தமைக்கு இப்பொழுது உங்களுக்கு ஒரு ஓய்வு கிடைக்கின்றது, மீண்டும் வரலாம். இரண்டாவது சுற்றுக்கு ஒரு நபர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள், அங்கே இங்கிலாந்திலிருந்து அவம் அடித்துக் கொண்டிருக்கின்றார், அவர் கிடைக்கவில்லை இன்னும். இப்பொழுது இரண்டாவது சுற்றுக்காக ராஜராஜனும் கிடைக்கின்றது. நன்றி மகளே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மூன்றாவது சுற்றுக்கு வருகின்றார். வணக்கம் ராஜராஜன், உங்களை இணைத்து விட்டேன். ஓ ராஜராஜன் அவர்களே வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் ஐயா, வணக்கம். மீண்டும் ஒரு முறை அன்பான வணக்கங்கள் ஐயா.
0: அன்பான வணக்கங்கள். 19, 22, 23, 24 இருக்கின்றன, இடையில இருக்கின்றன. உங்களுக்கு எது வேண்டும்?
2: 23 போய் விடலாம் ஐயா.
0: 23 போக போறீர்கள், சரி. எல்லாம் உங்களுக்கு சிறப்பாகத்தான் அமையும். எங்க மந்திரத்தை தாருங்கள்.
2: அண்டகாகசம் அபுகாகசம் திறந்துடு சீசே.
0: அட்டேங்கப்பா, திறந்து விட்டதப்பா, உடனே திறந்து விட்டது. எத்தனை எழுத்துக்கள் காணப்படும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
2: ஐயா, 4.
0: சரியாக சொல்லிவிட்டீர்கள். நீங்கள் பார்த்து விட்டீர்கள் என்னுடைய
2: பட்டியலை.
0: நீங்கள் நேர்மையான பார்க்கவில்லை. சரி, இப்பொழுது 23வது பெட்டிக்குள்ளே 4 எழுத்துக்களை கொண்ட பதம் ஒரு பெண்ணின் பெயரோடு காணப்படுகின்றது. இந்த பெண் ராமாயணத்திலே வருகின்றார்.
2: சரிங்க ஐயா.
0: இவரால் ராமனுக்கு புகழ் கிடைத்தது முதல் முறையாக. அதில் இருந்து கம்பரோட பாடலே பாடிவிட்டார், கால் வண்ணம் அங்கு கண்டேன், கை வண்ணம் இங்கு கண்டேன் என்ற ஒரு பாடலும் இருக்கின்றது. இது ஒரு பெண்ணின் பெயர். இவனால் ராமருக்கு புகழ் சேர்த்து அவளுக்கும் விமோசனம் தெளிந்தது.
2: அகலிகை
0: சுற்றி வளைத்து கொண்டு குறிப்பாத்தாலும் பிடித்து விட்டார். வழக்கறிஞர் அல்லவா, கட்டிக்காரன், கட்டிக்காரன். அகலிகை அவருடைய சாபத்தை நீக்கியவர். அகலிகை என்ற சரியான பதம் உங்களுக்கான.
2: நீங்க உங்க பதத்தை வச்சுதாங்க கண்டுபிடிச்சேன். கால் வண்ணம் கண்ணில் கண்டு
0: அந்த பாடல சொன்னா பிடிப்பீர்கள். அது ஒரு தரவு, ஒரு ஒரு தரவு சரியா தர வேண்டும் என்று பிடிப்பதற்கு இல்ல. முதல்ல முதல் முதல் முதல் பெருமை பெற்றவர் அந்த அவர் விஸ்வாமித்திரோட கூடிக்கொண்டு போகும்பொழுது அந்த கால்பட்டவுடன் பெண்ணாயினோட அந்த முதல் தடவையாக அவருக்கு கிடைத்த ஒரு அற்புதம் பெருமை. அதனால தான் அங்கே முதல் என்று கூறினேன். அப்படி இருந்தாலும் சில வேளை நீங்கள் சுற்றி வளைத்து கொண்டு போக என்று தொட்டு பார்ப்பீர்கள். உங்களிடம் நாங்கள் சுற்றி எப்படி மூடி மறைத்தாலும் நீங்கள் புடிஞ்சு எடுத்து போடுவீர்கள். கட்டிக்காரன் வழக்கறிஞர் அல்லவா. அப்ப இரண்டாவது வட்டி எதுவாக வேண்டும் ஐயா?
2: ஐயா மறுமுறை எண்ணிக்கை சொல்லுங்கள் ஐயா. என்ன பெட்டி மறந்ததுன்னு மறந்துட்டு.
0: 19 இருக்குது. 22, 24.
2: 19, 22, 24. 22 கொடுத்துடலாங்க ஐயா.
0: 22, சரி. 22 எடுத்தால் மந்திரத்தை கூறுங்கள்.
2: அண்டா காகசம் அபு காகசம் திறந்துடு சீசே.
0: ஆஹா ஆஹா ஆஹா, அழகாக திறந்து விட்டது. எத்தனை எழுத்துக்கள் காணப்படுகின்றது?
2: 3.
0: இன்னும் ஒரு 3 சேர்த்தால்
2: 6.
0: 6 மனமே 6, 6 எழுத்துக்கள் இருக்கின்றது.
2: நான் இப்பொழுது பெட்டியை பார்க்கவில்லை ஐயா.
0: அது தெரியும், நான் மூடி வைத்துட்டேன், கையாலே மறைத்து விட்டேன். நீங்கள் பார்த்து விடுவீர்கள். சரி, இப்பொழுது அந்த 6 எழுத்துக்களை கொண்ட பதம் எதுவாக இருக்கும் என்று நாங்கள் பார்ப்போம். இந்த பதம் அநேகமாக விவசாய நிலங்களிலே விவசாயிகளுக்குள்ளே விவசாயத்தில் ஈடுபடுகிறவர்களுக்கு நடைபெறுகின்ற ஒரு தொழிலை கூறுகின்றது. இது விவசாயத்துக்களே தான் வருகின்றது, விவசாய துறைகளே தான். அந்த விவசாயத்தை செய்பவர்கள் விவசாயத்தில் நடமாடுகிறவர்களுக்குள்ளே ஏதோ ஒரு பல தொழில்களை செய்வார்கள். அதிலே 6 எழுத்துக்களை கொண்ட ஒரு தொழிலையும் செய்கின்றார்கள். அது எதுவாக இருக்கும்?
2: விவசாயமே தொழில் தானங்க ஐயா.
0: ஆமா, அது 4 எழுத்து. அதுக்குள்ளே விவசாயத்துக்குள்ளே செய்கிறார்கள். விவசாயம் என்பது இவர்கள் செய்யும் அத்தனையும் சேர்த்து சொல்லுவது. இது விவசாயத்துக்குள்ளே செய்கின்ற ஒன்றை கூறுகின்றது. விவசாயம் அது எல்லாம் சேர்ந்ததுதான் விவசாயம். எல்லாம் அதுக்குள்ள என்ன செய்கின்றார்கள் அவர்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் விவசாயம். அதுக்குள்ளே ஒரு செயல், எத்தனை செயல்கள் செய்வார்கள் விவசாயத்துக்குள்ளே. 6 எழுத்துல பல இருக்குன்னு கண்டுபிடிங்கள், பார்ப்போம்.
2: ஐயா ஐயா ஏதாவது
0: குழு,
2: குழு எதனா கொடுக்கணும்,
0: குழுவாக இருந்து செய்வார்கள்,
2: குழுவாக இருந்து செய்வார்கள்,
0: குழுக்களாக செய்வார்கள். அதுதான் ஐயா நாட்டு நடுகை. இப்ப நாட்டு நடுகை என்று கூறினீர்கள்.
2: ஆமாங்க,
0: சரி அதுதான் குழுவாக இருந்து எல்லாம் நட்டு கொண்டு போவோம். நாட்டு நடுகை, நாத்து நடிகை,
2: நாட்டு நடிகை,
0: சூடு அடித்தல், அருவி வெட்டுதல், களை விடுங்குதல், நீர் பாய்ச்சுதல், ஏத்தம் இறைத்தல் போன்று நாட்டு நடுகை. நீங்கள்
2: குறிப்பிட்டீர்கள்
0: வெட்டிக்காரன் குழுவாக குழுக்களாக உடனே நாத்து நடிகை குறிப்பிட்டீர்கள். நாத்து நடுகை, நாத்து நடிகை என்று கூறுவார்கள். மிக முக்கியமான பதம் அந்த பதம். இல்லை என்றால் விவசாயம் இல்லை இல்லையா? நாத்து நடுகை இல்லாத விட்டால் விவசாயம் இல்லை.
2: ஆமாம் ஐயா, மண்ணை செப்பன் செப்பனி விட்டு நாட்டு நடுவதுதான் முதல் பணி,
0: அதான்
2: முதன்மையான பணி,
0: முதன்மையான பணி. அது இல்லை என்றால் அந்த நீர் வைத்தென்ன, ஏத்தம் வைத்தென்ன, சூழடித்தோன்றும் பண்ண முடியாது. நாத்து நடுகை. ஆனால் விதை போடுவார்கள், விதை போட்டு முளைப்பது உண்டு. ஆனால் பெரும்பாலும் மேடைகளில் விதைத்து
2: வந்து நாற்று தாங்க ஐயா,
0: நாற்று, நாற்று.
2: நெல்லை பொறுத்தவரை நாற்று, நிலக்கடலை பொறுத்தவரை விதைகளை
0: வைப்பார்கள். நாத்து நடுகை. சிறப்பான பதில், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இரண்டு பெட்டியை திறந்து புள்ளிகளை சேர்த்து விட்டுகள் மீண்டும் வர வேண்டும்.
2: ஐயா மனைவி பார்த்து கொண்டே இருக்கிறார்.
0: அப்ப என்ன செய்வோம், தட்டி எழுப்பி கொடுக்க போகின்றீர்களா அல்லது விட்டு விட போகின்றீர்களா?
2: ஏன் நீங்கள் சொன்னீர்கள்னா எது வேணாலும் செய்யலாம் ஐயா, அருகில் தான் இருக்கிறார்.
0: அது அவரை பொறுத்தது, அவருக்கு முடியும் என்றால் விருப்பம் என்றால் பெறலாம், புள்ளிகள் வேண்டும் என்றால். எனக்கு தேவை வியாபாரம். வணக்கம் மகளே, தூக்க கலக்கத்தில் இருக்கின்றீர்களா இல்ல தூங்கின அறதில் அசதியில இருக்கின்றீர்களா?
3: இல்லங்கய்யா, நல்லா தான்
0: இருக்கிறேன். ஆர்வமாக இருக்கிறார் மகள். கெட்டி காரி அம்மா. இரண்டே இரண்டு பெட்டிகள் உண்டு, அவை 19, 24. எங்கே? 24. அற்புதம், அற்புதம், அற்புதம். எங்கே உங்களுடைய மந்திரம்?
3: அண்டகாகசம் அபுகாகசம் திறந்து சீசை.
0: திறந்து விட்டது, திறந்து விட்டது. எத்தனை எழுத்துக்கள் காணப்படும் மகளே?
3: ஏழு.
0: அதே அளவு ஏழு சுரங்களுக்கு போய் விட்டீர்கள், ஏழுக்கு போய் விட்டீர்களோ. உங்களுக்கு அப்படியெல்லாம் தர முடியாது. நீங்கள் தூக்க கலத்திலே தூக்கத்திலே இருந்து வந்த பிள்ளை, நல்ல பிள்ளை, அதெல்லாம் நல்ல குழந்தைன்னு உங்களுக்கு நாலு எழுத்துலே தருகின்றோம். குறைந்தவள். இது வந்து ராகங்களுக்குள்ளே ஒரு ராகம். சங்கீதம் படிச்சிருக்கீர்கள் தானே? கொஞ்சமாவது படிச்சிருப்பீங்க எனக்கு தெரியும். ராகங்களுக்கே ஒரு ராகம், மிகவும் அற்புதமான மகிழ்வான மலர்ச்சியான ராகம். காலையில் பாடும் பாடல்களுக்கு உபயோகிக்கப்படும் ராகம்.
3: காலையில் ஏழு சுரங்கள்.
0: இது குழந்தை பாடும் தாலாட்டு என்ற பாடல இருக்கின்றது இந்த ராகம். குழந்தை பாடும் தாலாட்டு என்று ஒரு பாடல் இருக்கின்றது அல்லவா, அதிலே இந்த ராகம் இரண்டாவது வரியிலே வருகின்றது. பாடி பாருங்கள். இப்படி உரித்து தந்தும் அதை பிடித்து சாப்பிட முடியாது. நான் விரைவாக வியாபாரத்தை முடிக்கலாம் என்று எண்ணினேன். கொருங்கள்.
3: டி ராஜேந்திரன் படமாங்க ஐயா?
0: தெரியலையம்மா. ஒருதலை ராகம், ஒருதலை ராகம். அவருடைய திரைப்படம் தானே, அவருடைய திரைப்படம் தானே ஒருதலை ராகம். இது குழந்தை பாடும் தாலாட்டு. அடுத்த வரியில இந்த ராகம் வருகிறது.
3: பாலம், பூபாலம்.
0: வாழ்த்துக்கள். பிடித்து விட்டால் கட்டுக்காரி. அது காலை நேர பூபாலம், ஆனால் அவருக்கு வந்து இரவு நேர பூபாலமா அந்த பாடல வருகின்றது. பூபாலம் என்ற ராகம், ராகத்திலே ஒன்று. மிகவும் அற்புதமான இனிமையான அதிகாலை வேளையிலே எல்லா பாடல்களுக்கும் இந்த ராகத்தை தான் அமைத்துக் கொள்வார்கள். பூபாலம் என்ற சரியான பதத்தை கண்டுபிடித்து விட்டார் தரவுகளை தந்த வேளையிலே. இலகுவாக உங்களுக்கு இன்னும் இரண்டு புள்ளிகளை சேர்த்துக் கொள்வோம். அடுத்து ஒரே ஒன்னே ஒன்று தான் இருக்கின்றது, 19 கூறுங்கள். அந்த பெட்டியை கொண்டு வந்து வைத்து விட்டேன் உங்கள் பெயரில். திறந்து விட்டதம்மா, திறந்து விட்டது. வாழ்த்துக்கள். மெல்ல திறந்தது கதவு என்பது போல் மெல்ல திறந்தது பெட்டி. சரி, எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம்?
3: 5.
0: கட்டிக்காரி. நீங்கள் ஒட்டி இருந்து பார்த்து விட்டீர்கள் என்னுடையது இல்லையா? பார்க்க நீங்களாம் தூக்கத்தோடு இருக்கக்கூடிய நீங்க பார்க்க மாட்டீங்க. கட்டிக்காரி 5 எழுத்துக்கள் தான் சரியாக வந்திருக்கு. மீண்டும் கட்டிக்காரி என்று கூறிக்கொண்டு அதற்குரிய தகவல்களை தருகின்றேன், தரவுகளை கேட்டுக்கொள்ளும். இந்த இது ஒரு ஒரு சித்தருடைய பெயர், ஒரு சித்தர். இந்த சித்தர் 3000 ஆண்டுகள் வாழ்ந்ததாகவும் ஆண்டுக்கு ஒரு முறை தூக்கத்தை விழுத்து ஒரு பாடலை பாடிவிட்டு போவாராம். ஆனால் இவர் எத்தனையோ வைத்தியங்களையும் கூறி வைத்திய இதை கூறியிருக்கிறார். இவருடைய பாடல்கள் திருமுறையிலே அடங்கப்பட்டிருக்கின்றது. திருமுறைகளிலே அடக்கப்பட்டிருக்க இவருடைய பாடல்கள். இவர் கூடுவிட்டு கூடுவாயும் சக்தி பெற்றவர். அதனால் கூடுவிட்டு கூடுவாய்ந்து இன்னொருத்தர் உடலுக்கு போய் செல்லும் பொழுது இவருடைய உடலை எரித்து விட்டார்கள். இவர் மீண்டும் தன்னுடைய உடலுக்கு போக இல்லாமல் திண்டாடியவர். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரித்திரம் தெரிந்திருக்க வேண்டும். திருமூலர் என்ற சரியான பதம். அவர் சித்தர்களுக்குள் ஒருவர். 3000 ஆண்டுகள் வாழ்ந்ததாக கூறப்படுகின்றது. ஆண்டுக்கு ஒரு முறை எழும்பு தேவாரங்களை பாடுவாராம் என்றெல்லாம் கூறுகிறார்கள். இப்பொழுது சரண்யாவுக்கு மீண்டும் 2 புள்ளிகளை சேர்த்து கொண்டு என்னுடைய வியாபாரத்தை இனிது முடிக்க எண்ணுகிறேன். வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு. சரியா? நன்றி மகளே, நன்றி. இப்பொழுது அவர் நன்றி அம்மா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். 1 25 பெட்டிகள். நன்றி அம்மா, வாழ்த்துக்கள் இருவருக்கும். இணைந்து சிறப்பித்தமைக்கு
2: நன்றி.
0: ராஜராஜன், வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி, நன்றி,
2: நன்றி.
0: 1 பெட்டிகளை கொண்டு வந்து வியாபாரத்துக்கு எல்லோரும் வந்து 7 உறவினர்கள் வந்தார்கள். அடுத்து கஸ்தூரி, ரேவதி, இன்னும் வேறு யார், மீண்டும் ஓரிருவர் அழைத்து அவர்களால் இணைய முடியவில்லை என்றால் காலந்தாமதித்து வந்து அழைத்தார்கள். ஆனால் கஸ்தூரி ஆரம்பத்திலிருந்து அழைத்திருந்தார், அவருக்கு கிடைக்கவில்லை. இங்கிலாந்திலிருந்து அழைத்து கொண்டிருந்தவர், அவருடைய இணைப்பு என்னோட கிடைக்க முடியவில்லை. மகாலிங்கம், ராஜராஜன், சரவணன், சியாமலா, சரண்யா ராஜராஜன், கிருஷ்ணன், சாந்தி ஆகிய 7 உறவினர்களும் வந்து நீங்கள் இணைந்து கொண்டீர்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். 1 வரை பெட்டிகளை கொடுத்திருந்தோம், கொண்டு வந்தேன். அந்த பெட்டிகள் விரைவாக முடிவடைந்து விட்டன. வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன்.

இப்பொழுது நேரம் எனக்கு இருக்கின்றபடியால் உங்கள் பாடல்களை தந்து செல்லலாம் என்று எண்ணுகின்றேன். சில நிமிடங்கள் கூட எடுக்க வேண்டித்தான் வரும், இருப்பினும் பார்ப்போம். எங்கள் வந்து இணைந்த உறவுகளுக்கு உள்ளே உங்கள் விருப்பம் திரைப்படுத்த பாடல் ஒன்றை கேட்டிருந்தார். முதலில் வந்து இணைந்த எங்களுடைய மகாலிங்கம், உங்கள் பாடலை இப்பொழுது கேட்போமா?

இந்த பாடல் அழகன் என்ற திரைப்படத்தில் ஒலித்தது. இங்கே இருட்டா அங்கே பகலா என்று கேட்கும் வரியோடு வந்த பாடல். இது சரியாக இருக்கும் என்று எண்ணுகின்றேன். இல்லை என்றால் ராஜராஜன் தொடர்பு கொள்ளலாம். அடுத்து வரும் பாடல் எங்களுடைய சரவணன் நீங்கள் தந்தீர்கள். பூஞ்சோலை குருவிகளா என்றது பூஞ்சிட்டு குருவிகளா என்றுதான் பாடல் இருக்கின்றது. ஒரு தொட்டில் சபதம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. உங்களோடு நாங்களும் கேட்போம் அந்த பாடலை.

0: சிறப்பான அந்த பாடல். ஒரு தொட்டில் சபதம் திரைப்படத்திலிருந்து பூஞ்சிட்டு குறிவிழா என்று சரவணா நீங்கள் கேட்ட வேளையில் உங்களுக்கு ஒலித்த பாடல், அதைத் தொடர்ந்து வரும் பாடல். அதற்கு முன்பு நாங்கள் இன்று 25 பெட்டிகள் திறந்து 25 தமிழ் பதங்களை கண்டோம். இவையெல்லாம் நாங்கள் உபயோகிக்கும் பதங்கள், மறைந்தும் மறந்தும் போயிருக்கின்றவை. அதற்கு புத்துயிர் அளிக்கும் வண்ணம் அன்னை தமிழுக்கு செய்யும் சிறுதொன்று. முத்தமிழ், மூக்குத்தி, அன்னதானம், செம்மை, கதிரவன், பிரம்மன், துள்ளல், காவல்துறை, சுதந்திரம், ஞாலம், அட்டாவதானி, கம்ப ராமாயணம், மாற்றுத்திறனாளி, கெட்டிக்காரன், இலவசம், கண் ஜனகன், கடன், உத்தரகோசமங்கை, திருமூலர், வேற்றுமை, தோட்டம், நாற்று நடுகை, அகலிகை, பூபாலம், சொர்க்க ரோகிணி பாதை என்ற சிறப்பான பதங்களை நாங்கள் கண்ட வேளையிலே அதற்குரிய கருத்துக்களை பெறும் வண்ணம் அதற்குரிய வரலாறுகளையும் தெரிந்து கொண்டோம். இவை அத்தனையும் எங்கள் தமிழிலே பொக்கிஷமாக புதைந்திருக்கின்ற அற்புதமான தமிழ். அதில் பாதி மறைந்தும் சில மறந்தும் போய்விட்டோம். அதை மீண்டும் புனரமைப்பு செய்யும் வண்ணம் முன்றில் தமிழ் வானொலி எங்களுக்கு கொடுத்த சந்தர்ப்பத்தில் சிறுதுண்டு தமிழுக்கு ஆற்றிய வேளையிலே புள்ளிகளை பெற்றிருக்கின்றீர்கள். மீண்டும் கூறுகின்றேன், இப்பொழுது ஒரு பாடலுக்கு வருவோம். அந்த பாடலை அன்பு மகள் சியாமலா நீங்கள் கேட்டீர்கள், கோமதியின் காதலன் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அந்த பாடல்.
1: நின்று விடுகிற கோமதியை பிரிந்து நான் வாழ முடியுமா? கோமதி அன்பே,

காலத்தால் அழியாத ஒரு காவிய பாடல் என்றுதான் கூற வேண்டும். உண்மையான உணர்வுகளோடு நாங்கள் உணரக்கூடிய வகையில் வரும் பாடல் அழகாக பாடி சென்றதும் ஒன்றிய தமிழ் வானொலியின் காற்றலையிலே சியாமலா நீங்கள் கேட்ட பாடலாக. இந்த வேளையில் நாங்கள் பெற்ற புள்ளிகளை ஒரு தடவை திரும்பி பார்ப்போமா? வந்து இணைந்த உறவுகள் மகாலிங்கம், ராஜராஜன், சரவணன், சியாமலா, சரண்யா, கிருஷ்ணன், சாந்தி. இதிலே கிருஷ்ணன் அவர்கள் பயணித்து கொண்டிருக்கும் மொழி பேருந்திலிருந்து இணைந்து கொண்டது மேலும் சிறப்பானதாகும். ஓடி வந்து இணைந்து தங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தில் அற்புதமாக தங்கள் வேகமாக விவேகமாக பதில்களை அளித்து எங்கள் அன்னை தமிழுக்கு தொண்டு செய்து சென்றவர்களுள் பெற்ற புள்ளிகளை பார்ப்போம். இங்கே 4 4 4 தலா 4 புள்ளிகளை பெற்று சரவணன், கிருஷ்ணன், சாந்தி இவர்கள் மூவரும் 3வது இடத்தில் இருக்கின்றார்கள். அதேவேளை 2வது இடத்திலே தலா 8 8 புள்ளிகளை பெற்று விமனிக்க வேண்டும், அவர்கள் 4 4 புள்ளிகளை பெற்றவர்கள் நான் முதலிலிருந்து கூறுகின்றேன். இங்கே அதிக புள்ளிகளை பெற்றவர்களை முதலிலிருந்து பார்ப்போம். 1வது இடத்தில் ராஜராஜன் அவர்கள் 12 புள்ளிகளை பெற்று திகழ்கின்றார். 2வது இடத்தை திருமதி சரண்யா ராஜராஜன் அவர்கள் 9 புள்ளிகளை பெற்று 2வது இடத்திலும், 3வது இடத்தில் மகாலிங்கம், சியாமலா இருவரும் 8 8 புள்ளிகளை பெற்று, 4 4 4 புள்ளிகளை பெற்ற சரவணன், கிருஷ்ணன், சாந்தி அவர்கள் 4வது இடத்திலும் இருக்கின்றனர். அவர்கள் வந்து இணைந்தது குறைவு. ஒவ்வொரு தடவை வந்து இணைந்து தங்கள் புள்ளிகளை அவர்களும் பெற்றுக்கொண்டார்கள். ஆரம்பத்திலிருந்து இணைவதற்கு திண்டித்து கிடைத்த சந்தர்ப்பத்தில் புள்ளிகளை பெற்றுக்கொண்டவர்கள் இவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ராஜராஜன் 12 புள்ளிகள், சரண்யா ராஜராஜன் 9 புள்ளிகள், மகாலிங்கம், சியாமலா 8 8 புள்ளிகள், சரவணன், கிருஷ்ணன், சாந்தி 4 4 4 புள்ளிகள். வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தொடரும் பாடலை நேரத்தை கணத்தில் கொண்டு அடுத்து வரும் பாடல் அன்பு 2வது இடத்தை பெற்று இடையிலே ஓடி வந்து இணைந்தாலும் 2வது இடத்தை முதல்ல இணைந்திருந்தால் அவரும் சரிவர புள்ளியை ராஜராஜனோடு பெற்று பல்லவாரோ கூடுதலாயும் பெற்றுக்கொண்டிருக்கலாம். ஏனென்றால் இடையிலே ஒரு கதிரவன் என்ற பதில் கூறி ஒரு புள்ளியையும் பெற்றார் அல்லவா. அந்த வகையில் இப்பொழுது சரண்யா ராஜராஜன் நீங்கள் கேட்ட அந்த பாடல் வேலாயுதம் திரைப்படத்தில் இருந்து ரத்தத்தின் ரத்தமே கேட்போமா?

இனிமையான அந்த பாடல்கள் வேல் ஆயுதம் திரைப்படத்திலிருந்து சரண்யா ராஜராஜன் உங்களுக்காக ஒலித்தது. அடுத்து ஒலிக்கு இருக்கும் பாடல் யாருடையது? பயணித்து கொண்டு பேருந்தில் இருந்தாலும் நாடொலியில் வந்து இணைந்து எப்பொழுதும் எங்கு சென்றாலும் ஓடி வந்து இணையும் அன்பு உறவு கிருஷ்ணன். அவரும் வந்து இணைந்து தன்னால் முடிந்த பங்கை அளித்து தனக்கு விருப்பமான பெட்டி திறந்து புள்ளியையும் பெற்றுவிட்டு விருப்பமான பாடல் உடனே கூறுவதற்கு வசதி இல்லை எழுதியிருக்கின்றார். இங்கே சலங்கையில் ஒரு சங்கீதம் என்ற திரைப்படத்திலிருந்து இந்த பாடல். எங்கே கிருஷ்ணா, உங்களுக்கு கேட்கும் பாக்கியம் இருக்கோ தெரியவில்லை, கேட்பீர்கள் என்றுதான் எண்ணுகின்றேன். இதோ அந்த பாடல்.

கதிமிதா கஜனுதா கேட்ட தம் தம் பகைவரை ஒழித்திடும் வலிமை வேண்டும். ஜனுதா கதிமிதா கேட்ட ததிந்தும் உலகினில் கொடுமைகள் ஒழிய வேண்டும். தகிட தம் தம் உனது வடிவம் ஜனுதா தம் தம் நெருப்பின் வடிவம் தகிடபின் இருகரம் தகிடபின் பயங்கரம் அண்ட சராசரமாகிய எங்கும் நின்று நிலைப்பது சக்தியின் சங்கம். கண கண கண கண கண கண கண கண யகணதம் ஜம்ம ஜ ரக ஜ

அற்புதமான அந்த பாடல் சங்கீத சுரங்களோடு எங்களை ஆட்டி படைக்குவது போன்று அற்புதமாக அன்னையை நிலைநிறுத்தி அந்த பாடலை தான் பயணம் செய்யும் வேளையிலும் சுலபமாக இருக்க வேண்டும், சௌகரியமாக இருக்க வேண்டும் என்று எங்கள் ஒன்றியல் தமிழ் வானொலியோடு இணைந்து அந்த பாடலை அவர் கேட்டிருக்கின்றார், இங்கே பதில் தந்திருக்கின்றார். அதில் பெரும் திருப்தி. கிருஷ்ணா, உங்கள் பயணம் சிறப்பாக அமைய வேண்டும். அன்னையின் அருள் உங்களுக்கு என்றும் உண்டு. இது ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கன்னடா கலையகம். இறுதியாக ஒரு பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நிகழ்ச்சியை நீடிப்பதற்கு சில நிமிடங்களை அனுமதித்த ஒன்றியல் தமிழ் வானொலி அதிபர் குழுவினருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு பாடுங்கள், பாட்டு பாடுங்கள் என்று சாந்தி நீங்கள் கேட்ட பாடல் அல்லவா இதுவோ அந்த பாடல்.

0: Think you know Proline? Think again.
1: இனிமையான அந்த பாடல் பாட நிலாவை திரைப்படுத்த பாடல் சாந்தி உங்கள் பாடலாக ஒலித்து ஒலி ஒய்ந்தது. நேரத்தை எங்களுக்கு நீடித்து கொடுத்தவர் நீங்களும் இணைந்து சிறப்பித்துக் கொண்டு கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று எண்ணிக்கொண்டு இன்று வந்து இணைந்தவர்கள், இணைய முயன்றவர்கள், முடியாமல் போனவர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை வணக்கத்தையும் கூறி இன்றைய பொக்கிசம் சிறப்பாக நிகழ்ந்து அன்னை தமிழுக்கு சிறு தொண்டு செய்திருக்கின்றோம் என்ற திருப்தியோடு மீண்டும் சந்திக்கலாம் என்று விரைவிலே நான் நிகழ்ச்சி என்ற கொண்டு வருகின்றேன். நேரம் சரியாக 1:46 எங்களுக்கு காட்டும் இந்த வேளையிலே உலகளாக இருக்கும் அன்பு உறவுகளை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு அன்னையும் தந்தையும் ஆசானும் நான் பெற்ற அன்பு தமிழும் தந்தை எல்லாம் வல்ல இறைவனுக்கு இவர்கள் அனைவருக்கும் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி என் தாழ்வணிந்து வணங்கி இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நேரத்தை நீடித்து கொடுத்த ஒன்றியல் தமிழ் மாணவிக்கு நன்றி கூறி மீண்டும் ஒரு தடவை சந்திக்கின்றேன். அதுவரை அன்பு, கருணை, சாந்தம், அறம், மனிதநேயம், ஜீவகாரணியம் காத்து வாழ்வோம் என்று உறுதி கூறி எல்லாம் வல்ல இறைவனுடன் மீண்டும் இறங்கிக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிறைவுறும் இந்த வேளையிலே வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு என்று கூறி நிறைவு பெறுகின்றது. பொக்கிசம் பொக்கிசம் பொக்கிசம்.

0: உண்மையல் ஞாபகம் அந்த பாட்டு
1: எப்பொழுதும் உண்மையல் ஞாபகம். நிமிர்
0: நல்ல பாட்டு தானே,
1: நல்ல பாட்டு, நல்ல பாட்டு, ரெண்டு பாட்டு நல்ல பாட்டு,
0: நல்ல பாட்டு, நல்ல பாட்டு,
1: ரெண்டு பாட்டு நல்ல பாட்டு, நல்லது. ரதீஷ் மற்றவர்கள் கண்டுபிடிக்கட்ட, நீங்க சோமா சொன்னா நீங்க கட்டிக்காரன், நீங்க சொல்லிட்டு போவோம், அவங்க எல்லாம் கஷ்டப்படாம வந்து டக்குனு பாட்டு கேட்டு போயிடுவாங்கல்ல.
0: பாட்டுக்கு இடையில இருக்கும், நிறைய இருக்கும்,
1: நிறைய இருக்கு பாடல், பாடல்கள் வரும் பாடல்கள்ல இடையில ஞாபகம் நிறைய வருது, சொல் நிறைய பாடல்களுக்கு. ஆனா என்ன விடயம் என்றால் எல்லா பாட்டையும்
0: ஞாபகங்கள் வந்து சில ஞாபகங்கள் வந்து நமக்கு நல்ல விஷயத்துக்காக இருக்கிற ஞாபகம் இருக்குது,
1: கெட்ட விஷயம் நடந்த ஞாபகம்
0: வேற மாதிரி இருக்குது இருக்குது. இப்ப நான் வந்து இந்த ஆக்சிடென்ட் சொன்னது வந்து நல்ல ஞாபகம் தான், அது நம்ம லைக் இல்ல நல்ல ஞாபகம் தான், அது பைக் எடுத்துட்டு போகும்போது எப்போ ஞாபகத்துக்கு இருந்தது, அதனால மெதுவா தானே போகும்,
1: மெதுவா போகும், ஆனா நடந்தது அது உங்களுக்கு கெட்டது தான், உங்களுக்கு சரி எப்பயாவது நாய் அப்புறமா இந்த அந்த நிகழ்வுக்கு பின்பாக வேற நாய் வந்திருக்கா குறுக்க?
0: நிறைய வந்துருக்கு, ஆனா நான் ஸ்லோவில் தான் போகுது, அதனால அதுல அடிக்க மாட்டோம் நாய். அப்படி நம்ம ஸ்லோவில் போகும்போது அதுக்கு மேல வர மாட்டோம்.
1: பைக்ல போகும்போது ரதீஷ், பைக்ல போகும்போது சில பேருக்கு நாய் விட்டு திரட்டி இருக்கும் கால கடிக்கிறதுக்கு இல்ல?
0: ஓ அது இருக்கு, அது இருக்கு, அது என்ன, நான் சைக்கிள்ல போகும்போது
1: வந்திருக்கு, அந்த நேரம் நீங்க கால தூக்கி மேல பிடிச்சிருவீங்க, ஆனா நாய் அவ்வளவு தூரம் பாயும் இல்ல, தொங்கி பாயும் இல்ல
0: இல்ல இல்ல, அது அந்த காலத்துல நாய்கள் எல்லாம் அப்படி, இந்த காலத்துல நாய்களுக்கு எல்லாம் வந்து மூளை வந்துருக்கு,
1: மூளை பாஞ்சு பிடிக்கிறது. நல்லது ராதி, நன்றி நன்றி,
0: இல்ல நன்றி
1: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அன்புறவர்கள் நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும், அங்கே காற்றலையில் இணைந்து கொள்ளும் உங்களுடைய கணபதி அண்ணாவை சந்திக்கலாம் நீண்ட நாளுக்கு பின்பாக. வணக்கம் அண்ணா. அண்ணா வணக்கம். அண்ணா
2: வணக்கம். எனதருமை எம்ஜிஆர் பண்புகளை சேர்மை தொகுப்பாளி தந்தை நீரா அவர்களை எப்படி இருக்கின்ற சாப்பாட்டி வச்சுக்கலாம்?
1: நல்ல சுகமா இருக்கா? சாப்பாடு தான் இல்ல, நீங்க வருவீங்க கட்டி கொண்டு வருவீங்கன்னு பார்த்தா நீங்க லேட்டா வந்துட்டீங்க அண்ணா. தங்கச்சி கட்டி கொண்டு வந்திருக்கலாம் இல்ல, ஏதாவது உப்பு
2: இல்ல, மாலை போகுதா இரவு போகுதா உங்க ஊர்ல?
1: இங்க பகல் சரியா 12 மணி 3 நிமிடம்.
2: வெரி குட், ஓகே. பகல் நேர வணக்கங்கள் உங்களுக்கு, மாற்று அனுபவங்களுக்கும். இன்று ஒரு பிஏபி பத்தி யாரும் தெரியுமா?
1: யாருடைய? அது எங்களுடைய ஷாவும் பத்தி
2: இல்ல, இன்னைக்கு நம்மளுடைய அன்பு உறவு என் உடம்பு தம்பி ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த சென்னிமலை ஜெகதீசன்.
1: சென்னிமலை ஜெகதீசன் அவர் அடிக்கடி இணைஞ்சா தானேங்க எங்களுக்கு ஞாபகம் வர்றதுக்கு? அவரு இணைகிறது குறைவல்ல. இப்ப அதாவது ஒரு முறை வந்திருக்கிறாரு, வந்து தாத்தான்னு சொல்லியிருக்கேன், அது போக தாத்தா போன போகுதான் இணைஞ்சிருக்கிறீங்க நிறைய தரம். அப்ப உங்க அண்ணன் என்ற அந்த உறவோடு நாங்க எங்கட குடும்பத்துல சேர்த்து கொண்டோம், ஆனா கணபதி என்று இப்ப கண்ட உடனே அது எங்களுடைய அண்ணா என்றத நாங்க டக்குன்னு புரிஞ்சிருவோம்.
2: இல்ல இல்ல, நீங்க எப்ப வரீங்க தெரியுமா? திடீர்னு என் உடம்பு சரியில்ல போயிட்ட பாவம் உங்களுக்கு, மாஸ்க் போயிருது, எப்ப வரீங்க போயிட்டு இல்ல இல்ல, பாட்டா ஓடி இருக்கு, எனக்கு என்ன பண்ணுங்க, குரல் கேட்டதான் ஓடி இருந்தேன், பாஞ்சு ஓடி இருந்தேன்.
1: அண்ணா பாட்டான்னு சொல்லக்கூடாது அண்ணா, எனக்கு அது அது தவறு. எங்களுடைய வானொலியில எப்பொழுதும் ஒரு அறிவிப்பாளருடைய நிகழ்ச்சி அவருடைய தொகுப்பில் தான் போய்கொண்டு இருக்குமே ஒழிய மற்ற வானொலிகள் போல பாட்டு மட்டும் ஒளிபரப்பிய காலங்கள் இல்ல.
2: அண்ணா
1: மீண்டும் தவறு விடுறீங்க, வானொலிய நீங்க உன்னிப்பா கேட்க இல்லையென்றுதான் அர்த்தம். என்னன்னா எங்களுடைய வானொலியில ஒரு அறிவிப்பாளர், ஒவ்வொரு மனத்தியாளத்துக்குறக்கா ஒரு அறிவிப்பாளர் தொகுப்பு வழங்கி கொண்டே இருப்பார், அவருடைய குரல் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும், பாடலை தொடர்ச்சியாக எடுத்து வந்த காலம் இல்ல. நான் எப்பொழுதும் சொல்லி இருக்கேன், ஒரு முன்பொரு காலம்
0: ஒரு
1: நிமிஷம் எனக்கு தாங்கண்ணா, கல்யாணி அம்மா எனக்கு அவ மட்டுமல்ல இந்த வானொலியில வந்து உருவாகி மற்ற வானொலிகளுக்கு போறவர்கள் தான் நிறைய.
0: என்னது
1: சாவக்கேடா?
2: உங்ககிட்ட கட்டின குதிரை வீட்டு போயிருவேன் அது சொன்னேன். நம்ம நிகழ்ச்சிக்கு நம்ம வாழ நிகழ்ச்சிக்கு நீங்க வளர்த்து விட்ட வளர்த்துக்க மாதிரி எகிரி போறேன்.
1: இல்ல இல்ல அப்படி சொல்லக்கூடாது, அதுக்கு நான் ஒத்து வர மாட்டேன். எந்த மார்புல யாரும் பாயவும் இல்ல குத்தவும் இல்ல. அதாவது இங்க உருவாங்கினவங்க இப்ப பாருங்க, நான் ஒரு இப்ப மொன்றியல்ல ஒரு விழாவுக்கு என்ன அழைச்சிருந்தா ஒரு ஸ்டேஜுக்கு போனா நான் உருவாக்கிய அறிவிப்பாளர்கள் பல என்ன கண்டா இப்படி நீராக அப்படி இருக்கிறீங்க அப்படி இருக்கிறீங்க அந்த உங்களாலதானே நாங்க ஒரு அறிவிப்பாளர் வந்தோம். ஸ்டேஜ்ல அனௌன்ஸ் பண்ணி ஹோஸ்டிங் செய்யற பிள்ளை கூட சொல்லும் என்ன மீரா அம்மாவாலதான் மீரா அக்காவாலதான் நான் உருவாகினது என்று சொல்லுவார்கள் அறிவிப்பாளர். அதனால இதுல எந்த கவலையும் எங்களுக்கு இல்ல, நான் கவலைப்படுறதும் இல்ல. வந்தவர்கள் வரலாம், நீங்கள் உங்களை உருவாக்கிக் கொள்ளலாம், போறவங்க போகலாம். ஆனா
2: ஒரு பாட்டு இல்ல, ஒரு பாட்டு இருக்கு ஞாபகம், வந்தவர்கள் வாங்க மற்றவர்கள் வருகன்ற மாதிரி அந்த பாட்டு கேட்ட மாதிரி.
1: ஆனா ஒரு சின்ன கவலை என்னண்டா, அந்த இரவு பகலா விழிச்சிருந்து அவர்களை உருவாக்குவோம் நாங்க. யார் அப்படி செய்யறாங்களோ இல்லையோ நான் உருவாக்குறது. அதாவது ஒரு தொலைபேசி செலவுகள் செய்து சில நேரம் இப்பதான் இந்த வாட்ஸ்அப் வந்துருச்சு, தொலைபேசி தனிப்பட்ட முறையாக அதுவும் செலவு சரியா இருக்கும் சொல்லி கொடுப்பது, இந்த மாதிரி எடுத்து வாங்கோ இப்படி செய்யுங்கோ மற்றது ஒவ்வொன் டேயும் சொல்லி கொடுக்கும் போது மிக செலவுகள் வரும், மற்றது இரவு விழித்திருந்து சொல்லித்தரும் தன்மை வரும். ஆனா அத அவர்கள் மறக்காம இருந்தால் அது அவர்களுக்கு கடவுள் கொடுத்தவர். மற்றது இன்னமொரு விடயம், மற்ற வானொலியை விட போல நீ அங்க போக கூடாது, நேர்கள் அங்க போக கூடாது, மற்ற வானொலிக்கு போக கூடாது, நிகழ்ச்சி கொடுக்க கூடாது. அந்த ஆனா ஒளிச்சு போக வேண்டிய அவசியமும் இல்ல. மற்றது இன்னமொரு விடயம், நான் அங்க போயிட்டா இங்க வராம இருக்கணும் என்ற தன்மையும் இல்ல. அது அந்த வானொலி போய் இல்ல இல்ல அந்த மற்ற வானொலியில அவர்கள் கடமையாற்ற தொடங்கினாலும் இங்க வரக்கூடாதுன்னு அவர்கள் சட்டம் போட்டா மட்டுமே ஒழிய அவர்கள் வரமாட்டார்கள். இங்கு வராதீங்க என்று சொல்லுகிற தன்மை என்னிடம் இல்ல. நீங்க வரலாம்
2: போகலாம், எப்பவுமே
1: வரலாம், நேர்களாக வந்து போகலாம். ஏன்னா அவர்கள் எல்லாரும் நேர்களாக வந்தவர்களும் அறிவிப்பாளராக மாறுகிறார்கள். மெல்ல மெல்ல செதுக்கி செதுக்கி மாத்துகிறோம், எடுத்த உடனே அறிவிப்பாளராக இன்னும் பூரணமாக. இன்னும் ஒரு விடயத்தை சொல்லுகிறேன் அண்ணா, நான் கூட முழுமையான ஒரு அறிவிப்பு துறையில நன்றாக அறிவிக்கிறேன் என்று சொல்ல முடியாது. இன்னும் நான் கற்றுக்கொள்ள நிறைய இருக்கு அறிவிப்புல. நான் ஒரு பெரிய வாய்ஸ் நல்லா இருந்தாலும் இல்ல, நான் சொல்றேன் அண்ணா கொஞ்சம் நான் சொல்வதை படி அழுத்தி செல்ல விரும்புகிறேன். நான் கூட வளர்ந்த ஒரு பெரிய அறிவிப்பாளர் அல்ல. கற்பருக்கு இன்னும் நான் பேச்சு வருவதற்கும் என்னை செதுக்குவதற்கும் நிறைய நாட்கள், நான் இறந்தா பிறவும் உருவாகுவேனோ தெரியாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கொண்டோடனே நான் ஒரு அறிவிப்பாளர் என்ற தரக்கனும் எந்த அறிவிப்பாளருக்கும் வரக்கூடாது. அறிவிப்பு துறையில கலையில கலையில இருக்கிறவங்களுக்கு வரக்கூடாது எந்த கலையில
2: இருந்தாலும்
1: சொல்லிக்கொண்டு. சரி அண்ணா நீங்க ஞாபகம் என்ற பாட்டு சொல்லுங்க முதல்ல.
2: தம்பியும் அவரை வாழ்த்தி எனக்கு இந்த அவருக்கு வந்து டைம் இருந்தா இந்த இந்த பாட்டுக்குல சட்டம். நான் ஒரு கோவில் நீ ஒரு தீபம், உன்னை தேடி நான் வந்தேன், உன்னை இங்கு நான் முக்கண்டேன், உன்னால் இன்று வாழ்கின்றேன். மலேசியா வாழ்த்தணும் எப்பவுமே பக்காவா படம் செமையா இருக்கும். அது நெல்லிக்கறி நினைக்கிறேன், நெல்லிக்கறியே சத்தமா தெரியல, பட் நல்ல பாட்டு. நட்புக்கு ஒரு நட்புக்கு பழசாற்றம் நல்ல பாட்டு. அந்த பாட்டை தயவுசெய்து நிகழ்ச்சி முடியுமே போடுங்க. இப்ப ஞாபகம் தானே,
1: ஞாபகத்துல பாட்டு சொல்லுங்க, அதுதான் இன்றைய நிகழ்ச்சியுடைய சொல்.
2: ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, அந்த பாட்டு இருக்கு.
1: அது அது சொல்லிட்டாங்க, அது சொல்லிட்டாங்க.
2: ஓகே, ஞாபகத்துல என்ன இப்படிலாம் புதிய போட்டுனப்பா. ஐயோ ஞாபகம், ஞாபகம் இல்லையோ கண்ணே, ஞாபகம் இல்லையோ ஒரு பொன் மாலைகள் போனது, அதில் எல்லாசைகள் என்படும் பாடும் பாடல், ஞாபகம் இல்லையோ. பாட்டு
1: சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி, அந்த பாடத்தை சொல்லுங்க அண்ணா. அந்த பாடல் நான் கேட்டிருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். ஞாபகம் இல்லையோ ஒரு பொன்மானை,
2: ஞாபகம் இல்லையோ கண்ணே, ஞாபகம் இல்லையோ பல பொன்மாலைகள் போனது, ஜேசஸ் என் ஆசைகள் என் மனம் நல்ல பாட்டு.
1: நல்ல பாடம் எடுத்துருக்கீங்க அண்ணா, நீங்க கெட்டிக்காரன், நீங்க கெட்டிக்காரன்.
2: உங்க வானிலையில சேரும் போது சிற்பி நீங்க செதுக்க சிலை, நான் சிலை, நீங்க செதுக்கிறீங்க.
1: இப்படி எல்லாம் பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது, இது பொய்யா சொல்லுங்க.
2: ஹலோ, திஸ் இஸ் நாட் ஃப்ரம் மை லிப்ஸ், திஸ் இஸ் மை ஃப்ரம் மை ஹார்ட், இதயத்திலே வருது, நாட் லிப்ஸ்.
1: நல்ல நல்ல நன்றி அண்ணா, நன்றி அண்ணா.
2: பாட்டு சொல்லுமா
1: அண்ணா? நன்றி அண்ணா, சொல்லுங்கண்ணா,
2: சொல்லுங்கண்ணா. பாட்டு என்ன பதிவு பண்றேன், டூ ஃபைவ் மினிட்ஸ்ல.
1: ஒரு நிமிஷம் இருந்து பண்ணுங்க. அடுத்த இணைப்புல வணக்கம், யார் பேசுறீங்க?
3: ஜெய் ஸ்ரீராம், அறந்தாங்க கருப்பையா பேசுறமா?
1: ஜெய் ஸ்ரீராம் கருப்பையா, நீங்க ஒரு நாள் வந்து மூன்று நாள் காணாம போய் இப்ப திரும்ப வந்திருக்க, அப்படியே இணைப்புல இருங்க, ஒரு நிமிஷம் அமைதியா இருக்க. அண்ணாவை சந்திச்சுட்டு வர்றேன்.
3: ஓகே, தேங்க்யூ.
1: சரி, எங்க கணபதி அண்ணா?
2: நான் என்ன பண்றது, பதிவு பண்றேன் ஃபைவ் மினிட்ஸ்ல, சரியா?
1: பதிவு பண்ணுங்க. ஒரு நிமிஷம் ஷாவல் சமீர் அப்படியே நீங்க இணைப்புல இருக்க வேண்டும். முதல் கண் எங்களுடைய சென்னிமலை ஜெகதீஸ்வரன் அவர்களுக்கு இன்று பிறந்த நாள். அன்போடு தாத்தா என்று அழைத்திருந்தோம் உங்களை எப்பொழுதும். நீங்கள் எங்கள் வானொலிக்கு வந்தா நீங்க தாத்தா தான். சென்னிமலை ஜெகதீஸ்வரன், உங்களுக்கு எத்தனை வயது என்று தெரியாது, ஆனா நாங்க எங்கட வானொலியில நீ உங்களுக்கு 100-150 வயதா இருந்தாலும் நாங்க சின்ன பிள்ளையா தான் பாவிப்போம். அதனால செல்ல குழந்தை எங்களுடைய அன்பு தாத்தாவுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உங்களை அன்போடு உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அவர்களோடு சேர்ந்து மொண்டியா தமிழ் வானொலி நேர்கள் உறவுகள் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று சுகமாக வாழ நாங்கள் எங்கள் கண்ணன் நலன் வேண்டி வாழ்த்துகிறோம். நீங்கள் அப்படியே இருந்து கொள்ளுங்க. பக்கத்துல கருப்பையா, எப்படி இருக்கிறீங்க
3: அம்மா? வணக்கம்மா, நல்லா இருக்கம்மா. எல்லோரும் எல்லாமும் பெற்று இன்புற்று பரந்தாமன் பார்க்கடையில் பள்ளி கொண்டுள்ள பரந்தாமன் திருவருளால் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ எல்லாம் வல்ல பெருமாளை ஏந்தி விரும்பி கேட்டுக் கொள்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கம்.
1: சூப்பர், உங்களோட குரல் தான் குரல், இப்படி எல்லாம் இருக்கணும். சரி,
3: ராம நாமத்தை கேட்டு எவனோ எவரோ பூமியில் அவரே பாக்கியவா
1: அவர்தான் நிச்சயம். சரி கருப்பையா, மூன்று நாளா எங்க உங்களை காணல?
3: வைஃபை கொஞ்சம் பிரச்சனைமா, வைஃபை சரியா கிடைக்கல.
1: எல்லாருக்கும் வாய்ப்பு பிரச்சனை தானுங்க, உங்களுக்கும் வாய்ப்பு பிரச்சனையா போய்.
3: அதனால வந்து உங்களுடைய அந்த திருக்குறளை கேட்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சா போச்சு.
1: கருப்பையா, உங்களுக்கும் வாய்ப்பு பிரச்சனையா? உங்களுக்கு ஃபைவ் பிரச்சனை, ஒரு ஃபைவும் வந்துருச்சு அதுல. சரி, மட்டுமில்ல இடையில வரலாம், பாட்டுக்கு இடையில வரலாம், ஞாபகம்
3: வரலாம். இது வந்து அந்த அதாவது வந்து எங்கே நிம்மதி, அதுல வந்து சிவாஜி கணேசன் படம் நினைக்கிறேன், அது வந்து பார்த்த ஞாபகம் இல்லையோ
1: சொல்லிட்டாங்களே,
3: நாடகையோ
1: சொல்லிட்டாங்க, புதிய பறவை படம் சொல்லிட்டாங்க,
3: புதிய புதிய பறவை, ஆமா
1: அது சொல்லிட்டாங்க.
3: அது வந்து எங்கே ஞாபகமா,
1: ஞாபகம் இடையில எல்லாம் வரலாம், எங்க ஒரு பாட்டு
3: தெரியலாம் வரலாம்.
1: மறக்க முடியாது ஞாபகம் சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க பாக்கலாம்.
3: மறக்க
1: எப்பவும் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்து கொண்டிருக்கிற ஒரு ஒரு ஒரு விடயம் உங்களுக்கு மறக்க முடியாது.
3: எப்போதும் ஞாபகத்துக்கு வந்திருக்க கூடிய விடயம் வந்து நம்மளுக்கு வந்து அது என்ன, அந்த விடயங்கிறது எந்த சம்பந்தமா,
1: எது சம்பந்தமாயும் பரவாயில்ல, உங்களுக்கு மறக்க முடியாம அடிக்கடி உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒரு விடயம் சொல்லுங்க.
3: அடிக்கடி மறக்க முடியாம அடிக்கடி ஞாபகத்துக்கு வர்றது வந்து இறை நாமம் தான்,
1: இறை நாமம், அது சூப்பர். இதுக்கு மேல இதுக்கு மேல வார்த்தையே இல்ல. அப்ப இப்ப பாட்டு
3: பகவானுடைய நாமத்தை, பகவானுடைய நாமத்தை தவிர வேறு எதுவும் அடிக்கடி சிந்தனை வராது,
1: வராது. சரி, இப்ப இதுக்கு மேல பாட்டுக்கு என்ன செய்ய போறீங்க, இப்ப நாங்களா எடுத்து போடவா அல்ல நீங்க எழுதி விடுறீங்களா, நீங்க குரூப்ல இருக்கிறீங்களா கருப்ப ஐயா?
3: நான் தான் வந்து அன்னைக்கே வந்து என்ன அட்மிஷன் போட்டுட்டீங்களேம்மா,
1: போட்டுட்டீங்க, அப்ப இந்த குரூப்ல எழுதுங்களே, நீங்க
3: அட்மிஷன் போட்டீங்க, நான் அது ஏற்பாடு, அதாவது வந்து பாட்டு என்ன பாட்டுங்கிறது உங்களுக்கு நான் இது நம்ம அதுக்கு திடீர்னு சொல்ல முடியல.
1: நீங்க எழுதி விடுங்க, எழுதி விடுங்க, எழுதி விடுங்க, அல்லாவிட்டா நான் எடுத்து வர்றேன் ஒரு பாட்டு உங்களுக்காக ஞாபகம்.
3: கண்ணன் பாட்டு எடுத்து போடுங்கம்மா,
1: கண்ணன் பாட்டுல ஞாபகமான பாட்டு பாக்கலாம், எடுத்து வர்றது
3: கண்ணன் பாட்டு தான் ரொம்ப
1: பிடிச்சேன்.
3: பாட்ட போடுங்க, புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களை போடுங்க,
1: அதுல ஞாபகம் வரே இல்லையே, சட்டம் எல்லாருக்கும்
3: இல்லையா,
1: சட்டம் எல்லாருக்கும் உண்டு இல்லையா, ஞாபகம் வந்து சொல்லு வரணும் இல்ல,
3: ஞாபகம் சொல்லு வரணும், ஆமா இல்ல, நீங்க போட்டு எடுத்து போடுங்க.
1: சரி நல்லது, நன்றி கருப்பையா, நன்றி
3: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது நாங்கள் எங்களுடைய ஷாகுல் ஹமீத் வாங்க, இன்றைக்கு பிறந்த நாளுக்கு ஒரு துண்டு கேக் அனுப்பல தர
4: எனக்கு கிடைக்கல,
1: எனக்கு தெரியும் நீங்க இந்த இப்படி ஒரு ஒரு சோகமான பாட்டு பாடுவீங்க,
4: உங்களுக்கு லட்டு வேணுமா?
1: ஏங்க லட்டு தான், அது மறந்து பேரிக்கம் பொறுத்தவங்க இருந்தீங்க, இப்ப லட்டுக்கு தெரியும்
4: இல்ல, உங்களுக்கு லட்டு வேணும் கேட்டேன், எந்த பாடல் கேட்டாங்களா, அந்த அந்த நாள் ஞாபகம் ஞாபகம் இல்லையோ அப்படின்னு ஒரு பாடல்
1: இருக்குன்னா
4: அதுதான் வரமாட்டேங்குது, ஞாபகம் இல்லையோ சௌந்தர்யம்னு யாராவது கேட்டுட்டு இருந்தாங்களா வந்து சொல்லுவாங்க.
1: இப்ப மாமா ஒன்று சொல்லி இருந்தார், இந்த பாட்டை யாருக்கும் கொடுக்க கூடாது,
4: என்ன பட்டது
1: அந்த பாட்டை நான் இப்ப ஒளிபரப்பி போட்டு நிப்பாட்டிட்டேன், அது நீங்க இருக்கிற அந்த வாட்ஸ்அப்ல இருக்குது, அப்ப அதுவும் ஞாபகம் இல்லையோன்னு தான் தொடங்குது. மற்றது இன்னும் ஒரு பாடல் ஞாபகம் இல்லையோ பெண்ணே பல பொன் மாலைன்னு எங்களுடைய அண்ணா கேட்டிருக்கார், மற்றது ஞாபகம் இல்லையோண்டு ஆண்டாள் அம்மா உண்டு சொல்றேன்னு போனா போக்குதான் இப்ப வருவா அவ. அப்ப நீங்க சொல்ற ஞாபகம் இல்லையோ என்ன பாட்டு, இந்த பாட்டா ஞாபகம் இல்லையோ உன்னை கண்டதும் காதல் கொண்டதும் அந்த
4: பாட்டா, இந்த பாட்டு கேட்டுட்டாங்களா?
1: எது
4: நீங்க பாடுற பாட்டு?
1: இது கேட்கல, என்ன காதல் என்ன
4: அதே பாட்டு தான், இந்த பாட்டை கொடுத்துருங்க,
1: கன்னியாவனுங்க
4: அப்புறம்
1: கன்னியாவனுங்க கன்னியாவனுங்க கன்னியாவனுங்க வந்தீங்க பாத்தீங்க, நல்லா போட்டு வச்சிருந்தா, அதாவது போட்டு சாப்பிட சொல்லி சொல்ல நீங்க என்னன்னா நீங்க போட்டு வச்சிருந்த யாருக்கோ போட்டு வச்சிருந்த தட்ட இது நல்லா இருக்கும் தூக்கிட்டீங்க. சரி அந்த பாட்டை கொடுக்கலாம் உங்களுக்கு.
4: அப்புறம் எல்லாம் ஞாபகம் வந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்தீங்க. இப்போ வந்து என்ன ஒரு போன வாரத்துல ஒரு மறக்க முடியாத இது என்னாலுமே மறக்க முடியாது
1: அப்படின்னால
4: அப்படின்னு நான் வந்து இங்க என்ன போற பஸ்ஸுக்கு என்கிட்ட பாஸ் இருக்கு. அந்த பஸ் பாஸ்ல நான் ஒரு இடத்துக்கு பயணம்
1: செஞ்சேன்.
4: அந்த பஸ் பாஸ் பயணம் செஞ்சுட்டு நான் என்னுடைய இறங்கு வந்து இடம் வந்துருச்சு. நான் இறங்கி போயிட்டேன். போய் போயிட்டு பாக்குற இறங்கிட்டு ரொம்ப திரும்பி பாக்குற பஸ் பாச காணல. அந்த பஸ் பாச திரும்பி அதை எடுக்க முடியாது. அதோட போனா அது
1: போனதுதான்.
4: அதுக்கப்புறம் நான் அந்த நான் பயணித்த ரோட்ல மட்டும் நிறைய ஒரே நம்பர்ல நிறைய பஸ் போகும். ஒரு 200 பஸ் அப்படி போகும் அந்த ரோட்லயே. ஒரு ஏன்னா ஒரு ஒரு நிமிஷம் ஒரு பஸ் இருக்கும். சரி அப்ப நல்லா போயிடுச்சு. சரி இதுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு நான் போக வேண்டிய போயிட்டு திருப்பி 1 hour கழிச்சு திருப்பி நான் பஸ் வந்து சரி அது முடிச்சு சரி இது போயிட்டு இது பண்ண முடியாது வேற எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடைய நின்றுட்டு இருந்தேன். நின்றுட்டே இருக்க அதுக்கப்புறம் ஒரு பஸ் வந்துச்சு. அதுல எல்லாம் திருப்பி அடுத்த பாக்குறேன். அடுத்த பஸ் நான் அந்த டிரைவர் தெரியுது. நான் போன பஸ்ஸே திரும்பி வருது. சரி அந்த பஸ்ல
1: ஏறிட்டு
4: அத திருப்பி அந்த பஸ்ல ஏறினேன். ஏறிட்டு இது மாதிரி எனக்கு பஸ் பாஸ் அப்படின்னு பஸ் பாஸ் புதுசா இல்ல நான் தவற விட்டுட்டேன் அப்படின்னா உடனே எடுத்து என்கிட்ட கையில
1: கொடுத்தேன்.
4: அது நான் 1 hour நான் போயிட்டு 1 hour 2 hour கழிச்சுதான் வந்தேன். கரெக்டா அதே பஸ் வந்தது. அப்படி இல்ல நம்மளுடைய இது எப்படி இருந்தாலும் நமக்குள்ள வந்து சேர வேண்டியது நமக்கு வந்து சேரும்.
1: உண்மையாக அதாவது உண்மையாக நியாயத்தோடு நீங்கள் சேகரித்து வச்சிருக்கும் எந்த பொருளும் உங்களை விட்டு போகாது. அப்படித்தானே?
4: அப்படிதான்.
1: அப்படித்தான். என்ன ஏதோ யோசிக்கிறீங்க? அங்கால ஏதோ ஞாபகமா பாத்துட்டீங்களா? இத
4: புரியல.
1: அங்கால ஏதோ ஞாபகமா பாத்துட்டீங்களான்னு யோசிக்கிறேன். பக்கத்துல யோசிக்கிறீங்க?
4: பக்கத்துல இல்ல. நம்மளுடைய யாரு நம்மளுடைய நேயர்கள்
1: தான் என்ன செய்யறாங்க?
4: நம்மளுடைய நேயர்கள் என்ன செய்ய அதே பாத்துருவோமே அப்படின்னு. இல்ல நம்ம நேயர்கள் இல்ல. சரி இல்ல வெளியில போன் வந்தது யாரோ நம்ம சந்தனராஜ் மாமா யாரோ யாரோ போன் அடிச்சு மெசேஜ் பண்ணிருக்காங்களான்னு
1: பார்த்தேன். பாத்தீங்களா? என்ன உங்களோட ஞாபகத்தை பத்தி அவங்க எப்படி? அதான் உங்களோட கையில உண்ட நம்பி குடுக்கலாத போல இருக்கே. நீங்க தவற விட்டுறீங்களே. என்ன சாகுல் சத்தம் படாம நிக்கிறீங்க? நீங்க மெசேஜ் பாக்க போயிட்டீங்களா சாகுல்? என்ன நடந்தது? ஆஹா அமைதியா இருக்காருங்க. சரி காற்றலையில் இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம் திருப்புக்குழி விஜயகுமார். வணக்கம்.
5: வணக்கம். வணக்கம். வணக்கம்.
1: எப்படி இருக்கிறீங்க விஜயகுமார்? நலமா இருக்கிறீங்களா?
5: நலமா நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா
5: இருக்கிறேன்.
1: என்ன ஒரு குரல் வித்தியாசமா இருக்குது? ஒரு ஒரு ஒரு 20 புள்ள பேசுற மாதிரி பையன்.
5: இல்ல இல்ல நீங்க எப்படிங்க? எனக்கு அந்த சோக நிகழ்ச்சி நேரத்துல எனக்கு மேல ஒரு பரிதாபம் ஒரு மன வருத்தம் அதனாலயே எனக்கு வர்றதுக்கு இதுவா இருக்கு.
1: அதெல்லாம் நான் மறந்து உங்களோட பேசும்போது மறந்துடுவேன். சரி நீங்க எப்படி இருக்கிறீங்க? நீங்க
5: நலமா நலமா இருக்கீங்க? நலமா
1: இருக்கேன். நலமா இருக்கிறீங்க?
5: நல்ல
1: சுகமா இருக்கிறேன். நீங்க நலமா இருக்கணும். ஞாபகம் கொண்டு வருகிற பாடல் இடையிலேயும் வரலாம். அந்த ஞாபகம் கொண்ட சொல் ஒரு பாடி சொல்லுங்க.
5: அகல் விளக்கு திரைப்படத்திலிருந்து ஏதோ நினைவுகள். அது ஞாபகம் வரணுமா?
1: ஞாபகம் பாருங்களேன். இன்னையும் நீங்க சின்ன பிள்ளையாண்டு ஏமாத்த பாக்குறீங்க.
5: படத்துல ஆட்டோகிராஃப்ல ஏதோ ஒரு பாடல் வரும்.
1: ஆட்டோகிராஃப் சொல்லிட்டாங்க, சொல்லிட்டாங்கல்ல. ஆட்டோகிராஃப்
5: அப்படிங்களா?
1: பழைய பாட்டு வந்து இல்லையா ஞாபகம்?
5: இடையில வரும் வரிகள் ஏதாவது
1: இடையில வர.
5: எனக்கு இந்த
1: எனக்கு எழுதி போடலீங்களா நீங்க?
5: என்னமா
1: பாடல் கண்டுபிடிச்சு உடனே இந்த வாட்ஸ்அப்புக்கு எழுதி போடுங்க.
5: சரிமா சரிமா சரிமா,
1: கண்டுபிடிச்சிருங்க. நலமா இருக்கணும் அப்போ.
5: நன்றி
1: நன்றி
5: நன்றி
1: நன்றி நன்றி. காட்டிலையை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். வங்கி அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5141592379. உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பை என்னால் பார்க்க முடியாது. ஏனென்றா மாமாவுடைய ஞாபகம் இல்லையோன்ற பாடல் அது ஒரு வித்தியாசமான அந்த பாடல் நான் கேட்கவில்லைன்னு நினைக்கிறேன். அந்த பாடலை தான் இங்கே கேட்கலாம்னு சிந்திக்கிறேன். பார்க்கலாம்.

0: இந்த பாடல் யாரும் கேட்கல மாமா, அது நீங்க மட்டும்தான் கேப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரும் கேட்கல இந்த பாடல், அதனால நீங்க பயப்படாதீங்க. இங்க ஆண்டாளம்மா நீங்க காட்டிலிக்கு வாங்க, உங்களுடைய பாடல் என்னன்னு பாக்கலாம். ஞாபகம் இல்லையோ என் தோழி. சூப்பர், சரி அந்த பாடல் ஆண்டாளம்மா உங்களுக்கு எடுத்து வருகிறோம். இது ஒருவேளை இல்லை பாத்தீங்களா, அம்மாவே கண்டுபிடிச்சிருக்கிறார். பாக்கலாம் அது என்ன பாடல் உண்டு. இது சமூகவாதி மாமா கேட்ட பாட்டுமா இருக்கே. வணக்கம் ஆண்டாள், ஆண்டாள் வணக்கம் ஆண்டாள். அம்மா ஆண்டாளம்மா என்ன
1: வணக்கம்
0: வணக்கம். நீங்க கேட்ட பாட்டு தான் சமூகவாதி மாமா கேட்டாரோ தெரியல, பாக்கலாம். என்ன படம் அது? இருக்கு, நான் போட்டு பாக்குறேன். சரியா? சரியா தான். இல்ல பாக்கலாம், நான் பாக்குறேன், எடுத்து வர்றேன். நன்றி நன்றி நன்றி அம்மா, நன்றி. இங்கே அன்பு உறவுகள் பலர் நீங்கள் இணைஞ்சீங்க. இணைகிறவர்கள் எல்லாம் சந்தனராஜ் மாமாவும் அதே பாட்டு தான் கேட்டிருக்கார் என்று நினைக்கிறேன். ஆனா எங்களுடைய ஆண்டாள் அம்மாக்கு எப்படி இந்த ஞாபகம் இல்லையோ பாடல் வந்தது? சரி எங்கே பாக்கலாம். எங்களுடைய ராஜவேல் என்ன கேட்டிருக்காரு பாக்கலாம்.
2: வணக்கம், வாழ்க வளர்க எங்கள் மீரா அம்மா, நலமாக உள்ளீர்களா? இந்த கதம்பம் நிகழ்ச்சியில் எங்களுக்காக ஒரு பாடல் ஞாபகம் என்று தூங்கும் பாடலை நான் தெரிவு செய்துள்ளேன். அம்மா இந்த நிகழ்ச்சியில் படம் இதயக்கணி பாடல் எங்கேயோ பார்த்த ஞாபகம் என் மேலே சாய்ந்த ஓவியம், எங்கேயோ பார்த்த ஞாபகம் என் மேலே சாய்ந்த ஓவியம், தேஞ்சிந்தோ மலர்காவியம். இந்த பாடலை கதம்பம் நிகழ்ச்சியில் விரும்பி கேட்கும் அன்பு நேயர்கள் காஞ்சி கருக்குப்பேட்டை ராஜவேலு விமலா ராஜவேலு, இந்த கதம்பம் நிகழ்ச்சியில் எங்களுக்காக இந்த பாடலை MTR FM வான் அலைகளில் தமிழ விடுங்கள் அம்மா. நன்றி அம்மா, வாழ்க வளர்க MTR FM வான்.
0: ராஜவேல் இந்த பாடலை எங்களுடைய முத்துவேல் வந்து கேட்டு விட்டு போய்விட்டார். என்னன்னு பரவாயில்லை, ரெண்டு பேருக்கு அந்த பாடலை எடுத்து வர்றதுக்கு எந்த சிரமமும் இல்லை. ஆண்டாள் அம்மா நீங்க மீண்டும் இணைகிறீங்க, எங்க பாக்கலாம். ஏதோ சொல்லுவதற்கு நீங்க வந்திருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். காட்டிலைக்கு வாங்கும் அழைக்க வேண்டிய தொலைபேசி இருக்கும் 5141592379 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கும். எங்கே வணக்கம் ஆண்டாள் அம்மா, வணக்கம் அம்மா, அம்மா அம்மா வணக்கம் அம்மா, அம்மா சொல்லுங்கம்மா. அம்மா அப்படியாப்பா. ஓகே வணக்கம். திருப்புக்குழி விஜயகுமார் சொல்லுங்க. விஜயகுமார்
3: வணக்கம்.
0: சொல்லுங்க.
3: ஒரு பாட்டு ஞாபகம் வந்து திரைப்படத்தில் மறந்துட்டேன்.
0: சொல்லுங்க பாட்டு சொல்லுங்க.
3: கார்த்திக் ராஜா, கார்த்திக் கார்த்திக ரோஜா நடித்த திரைப்படம் அது. ஏதோ ஒரு பாட்டு உன் காதி கேட்கும்,
0: அது
3: ஞாபகங்கள் தாள.
0: அது ரதீஷ் ரதீஷ் ஒரு நாலு ஆறு பேருக்கு முன்னால கேட்டுட்டார்.
3: சரி சரி, பாட்டு ஞாபகம் வந்து சொன்னேன்.
0: இருந்தாலும் நான் உங்களுக்கு எடுத்து வர்றேன், உங்களுக்கு எடுத்து வர்றேன். இதுக்கு பாட்டுகள் நான் எடுத்து வர்றேன்.
3: நன்றி நன்றி நன்றி நன்றி. எனக்கா
0: எங்கே அம்மா, அம்மா ஆண்டாளம்மா, அம்மா வணக்கம். அம்மா
4: வணக்கம் வணக்கம்.
0: சொல்லுங்கம்மா நீங்க என்ன பாட்டு சொல்லுங்கம்மா.
4: லைன் கிடைக்கலம்மா, எனக்கு லைன் கிடைக்கல. ஒண்ணு அப்பவே அனுப்பிச்சுட்டேன் அந்த பாட்டு.
0: சரி பரவாயில்ல, அது உங்களுக்கு மாமாவுக்கு சேர்த்து எடுத்து வரலாம், நோ ப்ராப்ளம்.
4: ஹலோ
0: அம்மா, உங்களுக்கு மாமாவுக்கும் சேர்த்து எடுத்து வரலாம், நோ ப்ராப்ளம். சரியா?
4: பரவாயில்லம்மா,
0: கவலைப்படாதீங்க.
4: சரிம்மா,
0: ஞாபகம் இருக்கு, நீங்க கவலைப்படாம இருக்கணும். சரியா? உங்களுக்கு
4: வாரத்துல நாலு நாள் இட்லி,
0: வாரத்துல நாலு நாள் இப்ப காலையா மாலையா இட்லி?
4: காலையில இட்லி, நைட்ல சப்பாத்தி,
0: அப்படித்தான். காலையிலதான் இட்லி சாப்பிடுறேன், அப்படித்தானே?
4: ஆமா
0: ஆமா. ஏதோ ஒரு ஆசையம்மா, கிடைக்காத அந்த இட்லிய உங்களோட வாயால இட்லி என்னு கேட்டுட்டு விடுறேன், அவ்வளவுதான். சரியாமா?
4: இல்ல இல்ல, நீங்க இந்த பக்கம் வரும்போது சொல்லுங்க.
0: இப்படி எல்லாரும் தூக்கு கட்டியோட இட்லியோட மட்டும்தான் வந்திருக்க போறீங்க, அது மட்டும் தெரியுது, அது மட்டும் தெரியுது. எல்லாரும் அம்மாக்கு இட்லி தான் பிடிக்க போறீங்க. நல்லது நல்லது அம்மா, நன்றி நன்றி நன்றி அம்மா. டொரண்டோல இருக்கு சரவண பவான் கடை, அங்க இட்லி அங்க சாப்பாடு சூப்பரா இருக்கும். அவங்க எல்லா சாப்பாடும் நல்லா இருக்கும், அது குறை சொல்றதுக்கு ஒன்றுமே இல்ல, அவ்வளவு டேஸ்டா இருக்கு. எத்தனை தடவை சாப்பிட்டாலும் அழுக்காத ஒரு சாப்பாடு சரவண பவான். நிச்சயமா அந்த பேருக்கு ஏத்த மாதிரி எந்த ஊர்ல நீங்க சரவண பவானுக்கு போனாலும் சாப்பாடு நல்லா என்றுதான் நான் சொல்ல முடியும். நல்லது நன்றி நன்றி அம்மா,
4: நல்லா இருக்கும் சாப்பாடு.
0: நன்றி நன்றி
4: நன்றி நன்றி.
0: இங்கே கிருஷ்ணா, நீங்க இணைஞ்சீங்க கிருஷ்ணா, நீங்க காட்டிலேக்கு இணைய வேண்டும். சரி பார்க்கலாம். இப்ப நாங்கள் பாடல்களை ஒன்றொன்றா எடுத்து வரலாம். என்னுடைய கண்ணன் பாடலே ஒரு கொஞ்சம் பாடியதோட இருக்குது, அந்த பாடலை எடுத்து வந்து உங்களுடைய பாடலையெல்லாம் எடுத்து வரலாம்.

0: காய்ச்சலை இணைந்து கொள்ளும் உங்களுடைய மிட்டில்டா. வணக்கம் மிட்டில்டா, எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமா இருக்கணும். நீங்க?
1: நான் நல்ல சுகமா இருக்கேன். இது யாரோ ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, எங்களோட சோக செய்தின்னு சொன்னாங்க. என்னன்னு எனக்கு சரியா தெரியாது.
0: ஞாபகம் என்று சொல்ற பாட்டு எல்லாரும்
1: அதெல்லாம் நான் எடுக்கலக்கா, எல்லாருமே சொல்லிட்டாங்க. உங்களுக்கு அழைப்பு எடுத்து எடுத்து நான் டயர்டாயிட்டேன். அப்ப உங்ககிட்ட ஒரு ஆள் சொல்லிட்டு போலான்னுதான் வந்தேக்கா. நீங்க மற்றவங்க பாடலோட நான் கேட்டுட்டு இருக்கேன்.
0: நன்றி.
1: அந்த செய்தியை கேட்டிருந்தா ஏதாவது துக்க செய்தியோன்னு கேட்கறதுக்கு வந்ததுன்னு நான் வந்திருக்க மாட்டேன்.
0: நன்றி. நேரம் சரியாக இப்பொழுது 12:35. இந்திய இலங்கை நேரம் சரியாக 11:05. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM. இங்கே வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம்.
2: வணக்கம். நல்ல நன்றி.
0: சூப்பரா இருக்கிறேன். நான் என்ன
2: பாட்டு சொல்லுமா
0: ஒரு மணி அடித்தால் கண்ணே உன் ஞாபகம். சூப்பர். நீங்க
2: முரளியில படம் என்ன உண்மை லவ் படம் தான்.
0: ஒரு மணி அடித்தால் கண்ணே உன் ஞாபகம் இல்லையா? அது
2: நல்ல
0: பாட்டு. கண்ணே
2: கட்டிக்கலாம். தூங்கும் போதும் தூங்கவில்லை அப்படி வரும்.
0: நல்ல பாடல். அது அடிக்கடி வந்த ஒரு
2: பாடலு. கேட்ட பாட்டு
0: எல்லாரும் ஒரு மணி அடிச்சோன்னு எல்லாருக்கும் ஞாபகம் வந்துருச்சு. அந்த காலத்துல இந்த காலத்துலயும்
2: தான் கடன்கார வரும்.
0: கொடுத்து தராம விட்ட ரெண்டு ஞாபகம் வரும். நான் என்னுடைய பாடலை எடுத்து வருகிறேன். கண்ணனுடைய

0: ஆற்றலை இணைந்து கொள்ற எங்களுடைய ஸ்டீவன் ராஜ். வந்தவாசி ஸ்டீவன் ராஜ், எப்படி இருக்கீங்க? ஞாபகம் இருக்கா எங்களை? எங்களை ஞாபகம் இருக்கா?
1: பாட்டு போடு. நல்லா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு. எங்க தூங்கிட்டீங்களா நீங்க இப்பவே? சோ இப்ப தூக்கத்துக்கு சொல்ற நேரம் இல்ல. இங்க பழைய பணி நீங்க பாயோட வழியில போக வேண்டி வரப்போகுது, அதனால நீங்க பாட்ட சொல்லி
1: பாட்டு போட்டிருக்கீங்க
0: பாருங்க. அது ஒரு பாட்டு, யாரும் கேட்காத பாட்டா போட்டிருக்கீங்க? போட்டிருக்கீங்களே அதுல, போட்டிருக்கீங்க அதுல ஒரு பாட்டு போட்டிருக்கீங்க. ஞாபகம் இருக்கிறதா அன்பே, ஞாபகம் இருக்கிறதா? அதா அன்பே, ஞாபகம் இருக்கிறதா? நன் நன் நன் நன் ஞாபகம் இருக்கிறதா? அப்படி வரேன் இல்லையா? அப்படிதானே அந்த பாட்டு? ஞாபகம் இருக்கிறதா அன்பே, ஞாபகம் இல்ல? ஒருவரும் கேட்கல, தப்பிட்டீங்க நீங்க.
1: இல்ல நான் கேட்டுட்டே இருந்தேன், தேடி பிடிச்சு போட்டேன்.
0: தேடி பிடிச்சிட்டீங்க நீங்க, கெட்டிக்காரன். சூப்பர். அந்த பாட்டு கேட்கல?
1: ஆமா, நல்லா இருக்கு அந்த பாட்டு. ரொம்ப நன்றிமா, சந்தோஷமா.
0: நன்றி நன்றி, அடிக்கடி இறங்கிக் கொள்ளுங்க. நன்றி நன்றி ஐயா, நன்றி. நேரம் சரியாக இப்பொழுது 12:42.

0: அது சரி இளவரசு, முதல்ல வந்து அதுல பாட்டு இல்லையம்மா, அவள பாட்டு இல்லையம்மா சொல்லி சொல்லி அழுவீங்களே. இப்ப நான் பார்த்த அளவுல இளவரசு ஒரு பக்கத்தால அனுப்பியிருக்கிற ஞாபகம் பாடல் நிறைய, மற்றது எங்களுடைய ரவீஷ் அனுப்பியிருக்கிறார், அது மட்டுமல்ல அப்பா சிந்தனை செல்வன் அனுப்பியிருக்கிறார். இளவரசு நீங்க தெரிவு செய்திருக்கிற பாட்டுகள் எல்லாம் பாருங்க எவ்வளவு கெட்டித்தனம் வேண்டு. மாமா ஏதோ இன்னொரு ஞாபகத்தை கொண்டு வந்துட்டார் பாக்கலாம், அது என்ன ஞாபகம் வேண்டு எங்க. மாமா அந்த பாட்டு ரவீஷ் கேட்டுட்டு போயிட்டார். மாமா என்ன மாமா, நீங்க தான் இவ்வளவு ஞாபகம் வச்சிருக்கிற பாட்டுல நீங்க ரெண்டாவது பாட்டு இன்னொரு ஆள் கேட்டுட்டாரு, என்ன செய்யலாம் மாமா. சரி இவ மாமா யோசிப்பாரு, நீ ஞாபகம் ஆனா நிறைய பாட்டு இருக்கு மாமா, நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஞாபகமான ஒரு பாட்டுன்னு நாங்க எடுத்து வருவோம், நீங்க காட்டிலைக்கு வர மறக்க வேணாம். மற்றது ஷாவல் மாமி நீங்க இணைஞ்சு நீங்க சச்சலா விடுபட்டீங்க, நீங்க காட்டிலைக்கு வாங்குவோம். இன்று உங்களுடைய செல்ல குழந்தை மகனுடைய பிறந்த நாள், எங்கேயோ பார்த்த ஞாபகம், என்மேலே சாய்ந்த ஓவியம், இதே கணில அது கேட்ட பாட்டு. சரி விமலா ராஜவேல், உங்களுக்கு எத்தனையோ ஞாபகங்கள் வரும், நீங்க எடுத்து வாங்கோ அந்த பாடல்ல. மற்றது மயிலப்பட்டவியன்னா என்ன அனுப்பிக்கணும், மூன்றாம் புறை ஞாபகம் மட்டும் ரெண்டு தொடங்குற பாடம், முன்பெரும் முன்பொரு காலத்திலே ஞாபகம் மட்டும், முன்பு ஒரு காலத்திலே அந்த பாட்டு சொல்றாரோ, அது இல்லையே முறுக்க அப்படியோ, அதுல ஞாபகம் வருதோ தெரியல, எடுத்து வரலாம் அதுல இருக்குன்னு சொல்றீங்க. என்ன தெரியலையா என்று சந்திரபாபு பாடிய பாடல்னு சொல்றீங்க. எங்க இளவரசு, வணக்கம் இளவரசு.
1: சொல்லுங்கம்மா, இதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு?
0: என்ன தெரியுது, ஒரு குழந்தைக்கு நாங்க தட்டி கொடுத்தா தாங்க கண்டுபிடிக்கும்.
1: இல்ல அப்படி இல்லம்மா,
0: சொல்லுங்க.
1: தேடுமா கிடைக்காது, ஒண்ணுமே இல்ல.
0: சூப்பர், நீங்க
1: கட்டிக்காரு.
0: இப்ப பாருங்க எங்களுடைய யாரு பட்டாபி அண்ணா கூட ரெண்டு பாட்டு போட்டுக்க, என்ன தெரியலையா சந்திரபாபு பாடிய பாடலாம், அதுலயும் ஞாபகம் வருதான். மற்றது மூன்றாம் புறையில முன்பு ஒரு காலத்துல அப்புறம் அந்த பாட்டுல இருக்குன்னு
1: சொல்றேன், அதுல
0: இருக்குன்னு சொல்லிருக்கா, எனக்குண்டா அதுல வேர்ட்ஸ் இருக்கா தெரியல பாக்கணும். மற்றது ராஜவேலுக்கும் நாங்க ஒரு பாட்டு கொடுக்கணும். நாங்க பாக்கலாம், எங்களுடைய சிந்தனை செல்வன் அப்பா நிறைய அனுப்பியிருக்கிறார் அதெல்லாம்.

0: தற்பொழுது நம்முடைய வானொலியில் அப்படின்னு ஒரு விளம்பரம் மாதிரி
1: என்ன சொல்லியிருக்க சொல்லுங்க.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முன்னியல் தமிழ் வானொலி வழங்கும் கதமம் நேரலை. இன்றைய கதமம் நேரலையில் அன்பு உறவுகள் ஞாபகம் என்ற தலைப்பில் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தற்போது நம்மோடு இணைகிறார் தருமபுரி மாவட்டத்தில் இருந்து தகடூர் கொடையூரான் பாரதி அவர்கள். அவர்கள் தரும் இந்த பாடலை என்னவென்று நாம் கேட்போமா?
2: அன்பு மீராம்மா வணக்கம்மா. உங்களுக்கு தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் பூக்கடை குமார் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்க இப்ப பேசும்போது கூட மயிலை பட்டாபி ஐயா கிட்ட பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, பூக்கடைக்காரர் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னீங்க. நான் நினைக்கிறேன் அவரு தான் நீங்க சொல்லிருப்பீங்க, ஏன்னா அவரு தான் உங்களை பார்க்க வந்தாரு. அப்படி பார்த்து வருவதற்கு முன்பாகத்தான் உங்களை பற்றிய எம்டிஆர் பற்றி எங்களுக்கு அவர் அறிமுகப்படுத்தினாரு. இந்த மாதிரி இணையத்துல வருது நீங்க கேளுங்க அப்படின்னு. ஏன்னா அப்ப நான் ஜியோ கையக்க பேசி வாங்கின புதுசு, இந்த கையெழுக்க பேசி வாங்கின புதுசுமா. அப்போ அவர் சொன்னாரு, அப்ப நானும் உங்களோட இணையத்துக்கு அப்ப 3 மாசம் வந்து இலவசம் வாங்கின புதுசுல, அப்ப உங்களோட நான் தொடர்பு கொண்டேன். தொடர்பு கொள்ளும் போது அப்பவே நீங்க என்ன பண்ணீங்கன்னா, ஊர்ல கேட்டு நான் என்னோட பதிவுகள் அனுப்பும் போது நிச்சயமா நீங்க பேசும்போது உங்க பதிவு கேட்கும் போது உங்க குரலை கேட்கும் போது நீங்க ஒரு அறிவிப்பாளரா வர்றதுக்கு நீங்க உங்களுக்கு தகுதி இருக்குது, முழு தகுதி இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தையை நீங்க எனக்கு சொன்னீங்க. நீங்க முயற்சி செய்யறீங்களா, நீங்க இது பண்றீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்க. நிச்சயமா நீங்க அந்த இது இருக்கு அப்படின்னு. ஆனாலும் அப்ப நான் அது வந்து ஆசை இருந்தது, ஆனா அது என்ன ஏதுன்னு என்னால ஒன்னும் எனக்கு விளங்கல. அப்போ ரொம்ப ஒரு பரிசயமா அத உங்களோட ஒரு நெருங்கிய ஒரு தொடர்பும் எனக்கு இல்ல. நீங்க யாரு, எப்படி உங்க குணம், என்ன பண்றீங்க அப்படின்றதும் தெரியாது. ஏதோ உலகத்துல நிறைய இந்த நெட்ல போனா நிறைய வானொலிகள் இருக்கு இணையத்துல, அத 10/11 நான் நினைச்சிருந்தேன். ஆனா உங்க சொல் வார்த்தை வந்து இந்த அம்மா அப்படி சொல்லிட்டாங்களே, நமக்கு தகுதி இருக்குதா? அப்படி இல்லையே, நாம வந்து இப்படி இருக்குமே, நம்ம குரல் வந்து என்ன சொல்லுவது, இளையராஜா சொல்லுவாங்க கழுது குரல், அது மாதிரி நாம கழுது குரல் தானே, இளையராஜா குரலும் எனக்கும் கொஞ்சம் முன்ன பின்ன அப்படிதான் இருக்கு. என்ன நான் அந்த ராகம் எனக்கு இல்ல, அது தாளமும் எனக்கு இல்ல, அவருக்கு ரெண்டும் இருக்கு. அதனால கழுது குரலாச்சு நமக்கு அந்த அம்மா அப்படி சொல்லிட்டாங்களே, ஒருவேளை நம்ம வந்து தூத்தி பேசுறது இப்படி சொல்லிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு உணர்வு. ஆனாலும் அது குறிப்பிட்ட காலங்கள்ல அவரு காரியம் குமார் வந்து போயிட்டு வந்துட்டு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் இப்ப நான் தொடர்ந்து அந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருப்பேன். ஆனா வேற தொடர்புள்ள எனக்கு முடியாது, நேரம் இந்த பள்ளியில வீட்டுக்கு போனா சோறு படுத்து தூங்கிடுறது எப்படி. ஆனா இப்ப வந்து நான் நிகழ்ச்சியை கேட்டு நான் உள்ள வரும்போது நீங்க சொன்ன வார்த்தை என்ன உற்சாகப்படுத்தினது. அன்னைக்கு சொன்னீங்க, ஆனா இன்னைக்கு ஆரம்பிச்சு வச்சுட்டீங்க. முடிக்க போறது நீங்க தான் நினைக்கிறேன். முடிக்க போறதுன்னா இது இல்ல, ஒரு நிலை நிறுத்தி என்னை உருவாக்கி நிறுத்துறது. என்னைய வந்து அதாவது சொல்லுவாங்க கிராஜுவேஷன் அப்படின்னு சொல்லி, ஒரு பட்டமளிப்பு அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி நீங்க ஒரு நாளைக்கு எனக்கு செய்வீங்கன்னு நினைக்கிறேன். நேர்ல முகமா பாக்கணும்னு எனக்கு ஆசை உங்க முகத்தை. பட்டாபி ஐயா சொன்னது போலதான் அவர் பார்த்துட்டாரு, நான் இன்னும் பார்க்க இல்லை, உங்களை பார்க்கணும், விரைவாக பார்க்கணும் அப்படின்னு. நாங்க குடும்பமா எங்க மனைவி, 2 பெண் பிள்ளைகள் பூரதி பூம்புதி, என்னுடைய மகள் மகள்கள் மனைவி பூங்குடி, என் பேரு பாரதி. அதனால நாங்க எப்படியாச்சும் நாங்க உங்களை பார்க்கணும் அப்படின்றது எங்க குடும்பத்துல இருக்கிற என் பிள்ளைங்களை கூட ஒரு ஆசை வச்சிருக்கிறாங்க, என் மனைவியும் அப்ப ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க, அது நிறைவேறும் நினைக்கிறேன். இது ஞாபகத்தை எனக்கு அந்த நாள் ஞாபகம், அன்னைக்கு அன்னைக்கு காரியமங்கலம் பூக்கடை குமார் நினைவுபடுத்திய மூலமா எனக்கு நீங்க எனக்கு அறிமுகமானீங்க. உங்க குரல் பதிவு கேட்டேன், நீங்க என்ன வாழ்த்துனீங்க, உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க, நீங்க தகுதியோட இருக்கிறீங்கன்னு சொன்னீங்க, இன்னைக்கு என்னை தகுதிப்படுத்தி நிறுத்தி இருக்கிறீங்க. இதுதாம்மா என்ன மறக்க முடியாத அந்த நாள் ஞாபகம். இன்னைக்கு அந்த ஞாபகம் இன்னைக்கு நிறைவேறிட்டு இருக்குதுமா. மீண்டும் எந்த நாளோ உங்களை பார்ப்பது அந்த முகம், அதுதான் எனக்கு நல்ல நாள் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அன்பு இதயங்களுக்கும் உறவுகளுக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் என்றும் உங்கள் கோடையூரான் தகடூர் தமிழன் பாரதி தருமபுரியிலிருந்து.
0: அருமை அருமை, ரொம்ப அழகா சொல்லிருக்காரு, கேட்டீங்களா?
1: அழகா சொல்லிருக்காரு, நன்றி நன்றி.
0: அண்ணா அண்ணா சொன்ன வார்த்தைகள்ல வந்து இந்த நேரத்துல அவருக்காக ஒரு வாழ்த்துக்களை சொல்லியே ஆகணும். இந்த நேரத்துல அதாவது தமிழ் பேரவை பாருங்க, அவர்களை மனைவி பெயரும் குழந்தைகளோட பெயரும் தமிழ் பெயர்களாக வைத்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தமிழ் பெயரை வைத்தமைக்காக வாழ்த்துக்களை சொல்லுவேன்மா.
1: நிச்சயம் உண்மை. அவர் பேசிய பேச்சுல நிறைய விடயங்கள் எனக்கு அப்படி உருவாகி கொண்டு வந்தது. தொடக்கி வைக்கிற எல்லாரையும் தொட

0: முடக்கி வைக்கிற ஒரு இடமாகத்தான் எம்டிஆர் இருக்கிறது. முடிச்சு வைக்க நாங்கள் முடிக்கிறதில்லை. ஏனென்றால் உருவாகியவர்கள் இங்கு உருவாகி தற்செயலாக இல்லை, நாங்கள் இனி நிகழ்ச்சி செய்யவில்லை என்று தானாக நின்றாலும் கூட என் மனம் என்ன சொல்லும் என்றால், இவர்களுக்கு எங்காவது ஒரு இடம் கிடைத்திட வேண்டும், எங்காவது இவர்கள் இந்த கலையை கொண்டு வர வேண்டும், இதை தொடர வேண்டும், இதில் வளர்ச்சி பெற வேண்டும் என்றுதான் நினைத்துக் கொண்டிருப்பேன். இவர் இல்லாமல் போக வேண்டும் என்று நினைக்க மாட்டேன். ஏனென்றால் அது என்னாலே உருவாக்கப்பட்ட சிற்பம், அது இல்லாமல் போவது கவலைக்குரிய ஒரு விடயம். சரி, என்னட்டத்தான் அவருக்கு நிலையா நிற்க முடியலையே, எங்கேயாவது அவர் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும். ஆனால் அந்த நினைப்பு எனக்கு எப்பவும் சக்சஸ் ஆகவே இருக்கிறது. அது யார் என்னை விட்டு வேண்டாம் நான் இங்க செய்ய நான் எடுத்து வர்ற நிகழ்ச்சி என்று போயினாலும் கூட அன்பா இருப்பாங்க. நீங்க தான் உருவாக்குன ஒன்று முதலாவது. இரண்டாவது, வேணாப்பா எனக்கு என்று சலிச்சு விட மாட்டார்கள். இன்னொரு இடத்துல அவர்கள் தாவி தாவி எத்தனை இடம் போனாலும் அந்த கலையை விடாமலே எடுத்து வருவார்கள். இது நான் பார்த்த உண்டு. ஆனால் வளர்ந்து ஒரு பெரிய இடத்துல அறிவிப்பாளர்களாக இருப்பார்கள். இந்த கனடா நாட்டில் இந்த மொன்றியல்ல அறிவிப்பு, மற்ற வானொலிகளில் அறிவிப்பு செய்கிற அறிவிப்பாளர்கள் அறுவாசை பெறும் மொன்றிய தமிழ் வானொலியில் ஒளிவாங்கியை பிடித்தவர்கள் தான். பெரிய பெரிய ஊடகங்களை உருவாக்கி இருப்பவர்கள் இப்பொழுதெல்லாம் அவர்களெல்லாம் என்னிடம் இந்த வானொலியில் இந்த ஒளிவாங்கியை முதல் முதல் பேசியவர்கள் தான். ஏனென்றால் அந்த தன்மை, இப்ப என்னை விட்டு போய்விட்டார்கள், எனக்கு இப்படி ஒன்று செய்துட்டார்களே என்று நான் துன்பப்படுவதில்லை. மனசுல அட நான் என்ன செய்து போனார்கள் என்ற ஒரு கவலை இருக்குமே என்றே, அவர்கள் விழுந்து போக வேண்டும், இல்லாமல் போக வேண்டும், அவர்களுக்கு இனி அந்த அறிவிப்பிலே இருக்க அந்த தன்மை எதுவுமே இருக்காது. ஏனெண்டா ஒரு மனிதன் எந்த ஒரு விடயத்திலும் உருவாக மிக கடினம், உருவாக்கவும் உருவாகவும் கடினம். அதை உருவாகும் போது அவனை இல்லாமல் போக வேண்டும் என்று மற்றவர்கள் நினைப்பார்கள் என்றால் அவர்கள் தான் இல்லாமல் போவார்கள். ஏனென்றால் அப்படி செய்யக்கூடாது. ஒரு பிள்ளை வளர்வதற்கு எவ்வளவு கஷ்டப்படுகிறோம் நாங்கள், அது வளர்ந்து நல்லா வர எங்கே பாருங்க, பெற்ற பிள்ளைகளை, பெற்ற பிள்ளைகள் மட்டுமில்ல நாங்கள் அன்பு வைத்தவர்கள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் என்றுதான் சொல்லுவார்கள். அந்த வாழ்த்து தான் எப்பொழுதும் தேவை. எங்களுக்கு என்னுடைய பாகத்தில ஒன்றை வெட்டி கொண்டு போனாலும் சரி, கடைசி மட்டும் அவர் இல்லாமல் போக வேண்டும், அவருக்கு இது நடக்கணும் நினைக்கவே மாட்டேன். அது அது எல்லாருக்கும் அந்த குணம் இருக்கவே வேண்டும். என்றால் வாழ்நாள் சிறியது, சிறிய வட்டம், அதில் நாங்கள் இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறோம். இப்ப எங்களுடைய கணபதி அண்ணா சொல்லியிருந்தார், இது ஏதோ சாபக்கேடு, இந்த வானொலிக்கு எந்த சாபக்கேடும் இல்லை, எங்கு பார்த்தாலும் எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு நேர் காட்டிலைக்கு முன்பு வந்தது போல கனடிய நேர்கள் வரவில்லை என்றாலும் பரவாயில்ல, எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் அக்கா உங்களுடைய வானொலி முன்பு இருந்தது போல எங்களுக்கு கேட்க கிடைக்கல என்று சொல்லுவார்கள். மற்ற அல்லாட்டி உங்களோட வானொலி மாதிரி ஒரு வானொலி இல்லையே என்று சொல்லுவார்கள். அப்ப இருந்த சந்தோஷம் அங்கே அக்கா என்று கேட்பார்கள். அப்படி அவர்களுடைய மனதிலே அந்த இந்த வானொலியை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. யாரும் வெறுக்கக்கூடியதாக இல்லை. இந்த வானொலியில இப்படி ஒரு வெறுப்பான விஷயம் நடந்த பேச்சே இல்லை, மற்றவர்களை தாழ்த்தி பேசினதே இல்லை. எந்த ஒரு நேரம் அப்படி ஒரு சம்பவம் வந்தாலும் கூட அவர்களை மாற்றி விடுவோம், நாங்கள் பேச இடம் கொடுக்க மாட்டோம். அப்படி பேசினாலும் கூட இல்லை அது தவறு என்று அந்த இருவருக்கிடையே சில நேரம் சில கசப்புகள் வரும் நேர்களிடையே. அந்த கசப்பை நாங்கள் உண்டாக்கி விட மாட்டோம், அவர்களை சேர்த்து வைப்போம். திரும்ப அவர்கள் நண்பர்களாக அன்பாக இந்த காட்டடியில் பேசும் தன்மையைத்தான் நாங்கள் ஏற்படுத்துவோம். அப்படித்தான் இருக்க வேண்டும். இன்னொருதரை குறை சொல்லவோ மற்றது இன்னொரு விடயம், இவர்களுடைய திறமையை நாங்கள் மலங்கடிக்க கூடாது. எவ்வளவுதான் சரி, முதல் அதாவது பேசும்போது ஏதோ ஒரு தடங்கள் இருந்தாலும் என்ன நீங்க இப்படி பேசிட்டீங்க இப்படி பேசுங்க அப்படி சொல்லக்கூடாது. நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி பாருங்க, எந்த ஒரு விடயத்தையும் நல்லா நல்லா எடுத்து வாரீங்க. அவர் மீண்டும் மீண்டும் ஆனா அவருக்கு அந்த பிழை தெரிந்துவிடும். நாங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லும் போதும் அம்மா இப்படி சொல்லுகிறார், இதுல ஏதோ ஒரு குறைபாடு இருக்கலாம் என்று மீண்டும் மீண்டும் அவர் நல்லா எடுத்து வரத்தான் யோசிப்பார். இல்ல நீங்க இப்படி செய்துட்டீங்களேப்பா அப்படி சொல்ல மாட்டோம். அப்படி இப்படி செய்துட்டீங்களே என்ன இந்த விடயத்தை இப்படி எடுத்து வர வேணாம் என்று சொல்வது சிலதுகள் இருந்தால் அது எப்படி என்றால், எங்களோட வானொலியில எடுத்து வரக்கூடாத சில விடயங்கள் இருக்கும். இப்ப பெர்மிஷன் இல்லாமல் நாங்கள் ஒரு விடயத்தை எடுத்து வந்துட்டால் யாரும் அதற்கு கேள்வி எழுப்பி எங்களை இந்த இவ்வளவு கட்டணம் நீங்கள் கட்ட வேண்டும், இப்படி ஒரு நிகழ்ச்சி எடுத்து வரக்கூடாது, இது எங்களுடைய நிகழ்ச்சியை நீங்கள் எடுத்து வந்து இப்படி எல்லாம் நாங்கள் கஷ்டங்களை பட்டுட்டோம். எத்தனையோ லோயர் எல்லாம் வச்சு நாங்கள் வாதாடி இருக்கிறோம், செலவுகள் செய்திருக்கிறோம். அதனாலதான் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அறிவிப்பாளர் எடுத்து வரும்போது, ஆனா என்னிடம் ஆரம்பிக்கும் அறிவிப்பாளர்கள் எடுத்து வரும் நிகழ்ச்சியை நான் கேட்காமல் தான் நான் சில நேரம் கேட்க மாட்டேன், எனக்கு நம்பிக்கை. சில நேரம் நான் கேட்கும் போது ஏதும் ஒரு தவறு இருந்தால் நான் துடித்து விடுவேன், என்னடா நான் நம்பிக்கையா விட்டேன் அவர் இப்படி செய்துட்டாரு என்று. ஆனா சில நேரம் அந்த அறிவிப்பாளர் தெரியாம செய்திருக்கலாம். அதனால ஆனா இன்னொரு விடயம் ஒன்று, ஒரு சக்தி இருக்கிறது என்னிடம், அதாவது அது கடவுள் நாராயணனுடைய சக்தி. ஒரு விடயம் சில நேரம் இந்த வானொலியில தகாத ஒன்று போக போகிறது, எனக்கு தெரியாமல் ஒரு இப்ப அறிவிப்பாளர் எடுத்து வர போகிறார், அவருக்கும் தெரியாது அவர் அப்படி ஒன்று ரெக்கார்ட் பண்ணி அதை எடுத்து வர போகிறாருன்னா எனக்கு தெரியாமல் இருக்கும். ஆனா நான் தற்செயலாக அதை கேட்டிருப்பேன் போடுவதற்கு தற்செயலாகத்தான், அந்த நேரம் இன்னும் இப்படி செய்துட்டாரு அதை போடக்கூடாது என்றுட்டு அவரிடம் பேசுவேன். அது எனக்கு கடவுள் காட்டி கொடுப்பது. இது கிட்டடியில கூட ஒரு விடயம் நடந்தது அப்படி, அது ஒரு அறிவிப்பாளர் ஒரு நிகழ்ச்சியை எடுத்து வந்திருந்தால் அது எனக்கு எனக்கு தெரியாது ஆனா இவர் இப்படி எடுத்து வருகிறார் என்றால் ஒரு விடயம் இன்னொரு ஒரு நிகழ்ச்சி இன்னொரு ஒரு நேர்காணல் அல்லது இன்னொருவரை இரண்டு பேர் பேசுவதை அதில் கட் பண்ணி இப்ப இன்னொருவர் பேசுவது போல நான் அதில் பேசுவது போல அந்த மற்ற பக்கம் இருந்து பேசுவார் என்னோடு பேசுவது போல அப்படியெல்லாம் செய்ய முடியாது. ஏன்னா இது வானொலி தர்மம், அது நாங்கள் இது இப்படி போட்டால் அது ஒன்றும் இல்லை அப்படி போடலாம் அதெல்லாம் பிழை, உண்மையானதை கொண்டு வர வேண்டும். அப்படி இல்லாமட்டி அந்த இரண்டு பேரும் பேசுவதை கொண்டு வரலாம், அதைத்தான் நாங்கள் பிரியப்படுத்துவது. அவர்களை அவர்களும் தெரியாமத்தான் செய்யறது, அப்படி செய்யக்கூடாது, அதனால பெரிய விளைவுகள் பின்பு வரும். இல்ல நாங்க பேசுனது இப்படி கட் பண்ணி இவர் பேசுறது போல இவர் எப்ப என்ன சந்தித்தார், அந்த கேள்விக்கெல்லாம் இடம் இருக்கிறது. ஊடகம் என்பது மிக கவனமாக நாங்கள் இருக்க வேண்டும். மதம், மொழி, மற்றும் ஜாதி இவற்றையெல்லாம் நாங்கள் பிரித்து பார்க்க முடியாது. இது வந்து ஊடகம் என்பது எல்லாத்துக்கும் பொது, யாரையும் பிரித்தோ யாரையும் தவிர்த்தோ அதில் குறை கண்டு நாங்கள் செய்ய ஊடக தர்மமே அதுதான். இது தமிழ் வானொலி, இதில் வந்து நீங்கள் ஆங்கிலம் பேச முடியாது கூடாதுன்னு நான் சொல்ல முடியாது. அதனுடைய பெயர் தமிழ் வானொலி என்றாலும் நான் கட்டாயமாக அப்படி சொல்ல முடியாது, ஏனென்றால் இது ஊடகம், இதில் நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து வரத்தான் வேண்டும், வந்து பேசுவதை வரவேற்கத்தான் வேண்டும். இது சில நேரம் சில பேருக்கு அது புரிகிறது இல்லை, அதனால்தான். ஆனா என்னுடைய அறிவிப்பாளர்கள் இத்தனை வருடங்களாக இணைந்து உருவாகி பேசி மற்றவர்களை எல்லாம் கவர்ந்த அறிவிப்பாளர்கள் எல்லோரும் எனக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களே என்று சொல்லிக் கொள்கிறேன். அவர்கள் எங்கிருந்தாலும் வாழ வேண்டும், என்னை விட்டு சென்றாலும் எங்கிருந்தாலும் வாழ வேணும். உருவாகும் தளம் எது, எவ்வளவு காலத்துக்கு நான் இருக்க போறேனோ அவ்வளவு காலத்துக்கும் இந்த வானொலியில உருவாக்கங்கள், பல கலைஞர்கள், பல சிற்பங்கள் உருவாகி கொண்டே இருக்கும், கவலை இல்லை என்று சொல்லிக்கொண்டு பக்கத்துல இளவருக்கு
1: தூக்கிட்டு
0: நான் சொல்றது உண்மைதானே, நான் வளர்த்த குழந்தையே நானே தட்டி உளுத்தி வேணாம் என்று நான் கையக்கால வெட்டி வேணாம் என்று சொல்வேனா, கடைசி மட்டும் சொல்ல மாட்டேன்.
1: இல்லம்மா அப்படி இல்ல, அதுக்காக தான் ஒரு வார்த்தை இருக்கு, தாயு மனப்பான்மையை தள்ளி வைங்க, சும்மா கெட்டான் இல்லைங்க, நீங்கள் இருந்திருப்பது என் தரப்பம், தள்ளி வச்சிருங்க.
2: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா கேளுங்க. கேளுங்க MTR

இருக்காங்க இல்லைன்னு போறோம். உனக்கு நடந்தானே எல்லாரும் ஸ்கூலுக்கு வர்றது ஆயத்தமா இருங்க. முதல் கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் விரும்பும் கண்ணனவை கண்மூடி நினைந்து கொண்டு காட்டிலையில் உங்களோடு மீரா எல்லாரும் நலமா இருக்கிறீர்களா? எப்படி இருக்கிறீங்கள்? இன்றைக்கு கண்டுபிடி நிகழ்ச்சி. அப்பா அடுத்து வரும் அந்த நிகழ்ச்சி இன்றைக்கு கலம்பத்துல கண்டுபிடி நிகழ்ச்சியோடு காற்றல உங்களோடு மீரா அணிந்திருக்கிறேன். சரி, இங்க பாக்கலாம். எல்லாரும் ஆயத்தமா இருக்கிறீங்க, எத்தனை பேர் ஸ்கூலுக்கு வர்றீங்கன்னு முதல்ல பாக்கலாம். முதல்ல ஒரு கண்ணன் பாடல் கேட்போம். அந்த பாடலை கேட்டுக்கொண்டு நீங்கள் காற்றலுக்கு வரலாம்.

அழைக்க வேண்டிய தொலைபேசி இருக்க 5149519923 இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் அது 6674874415 அது வாட்ஸ்அப்ல நீங்கள் நார்மல் கால் அதாவது சாதாரண தொலைபேசி இலக்கத்துக்கு எல்லாம் நீங்கள் கால் பண்ணலாம். வாட்ஸ்அப் மற்றது வைபர்லையும் கால் பண்ணலாம். ஆனால் வாட்ஸ்அப்ல தான் கூடுதலாக வருகிறது. இங்கே பார்க்கலாம் அலையுங்கள் கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சி. இந்த பாடலை முடித்துக் கொண்டு நாங்கள் அந்த நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நீங்கள் வரும்போது நாங்கள் நினைத்துக் கொள்கிறேன். எல்லாரும் நலமா இருக்கிறீங்க தானே? எத்தனை பேர் ஸ்கூல்ல இருக்கிறீங்க? அங்க கையை வைத்துங்க பாக்கலாம். முதல்ல எல்லாரும் வர வர நீங்க எல்லாம் லேட்டா வர்றீங்களா? பொழுது இந்திய இலங்கை நேரம் சரியாக 9:16, கனடிய நேரம் சரியாக 10:44. எங்க பாக்கலாம் எத்தனை பேர் கையை வைத்துங்க பாப்பா. பிரகாஷ் புது புது புள்ளையாண்டு சேர்ந்திருக்கிறார். பிரகாஷ் வந்திருக்கிறார். அடுத்தது நாகப்பன். சந்தோஷம் வெற்றி பெறலாம் என்றுதான் நாகப்பன் இப்ப முதலே ஓடி வந்துட்டு பாக்கலாம். வணக்கம் நாகப்பன். மற்ற எல்லாரும் எங்க போயிட்டீங்க? எங்க பாக்கலாம் எத்தனை பேர் கையை வைத்துங்க பாட்டு.

ரெண்டே ரெண்டு பிள்ளைகளோட என்னென்று நான் கிளாஸ் நடக்கிறது. பரவாயில்ல, ஒரு புள்ள வந்தாலும் நான் சொல்றதை கேட்கத்தானே போகுது. ரெண்டே ரெண்டு, அதாவது ஃபங்க்ஷுவாலிட்டியோட அந்த டைமுக்கு சரியாக ரெண்டு பிள்ளைகள் மட்டும் கிளாஸ் ரூம்ல என்டர் பண்ணி இருக்கிறாங்க பாருங்க. சரி, அவங்க நீங்க காப்பி எல்லாம் குடிச்சிட்டீங்களா? மூன்றாவது பங்கன்னு மாமா மாமாவும் விளைஞ்சு கொண்டார். பரவாயில்ல, முதல் இணையிற எல்லாருக்கும் வயசு குறைய, சின்ன பிள்ளைகள் என்று சொல்லுவேன். இனி இனி இப்ப இணைகிறவங்க எல்லாருக்கும் வயசு கூட, அதாவது 10 பேருக்கு மேல போனா அங்கால லேட்டா நீங்க வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வயசு கூடன்றதுதான் எங்களோட தீர்மானம். பாப்பலாம், யாருன்னு பாப்போம்.

0: எங்க கண்டுபிடி நிகழ்ச்சியில பவுனம்மா எப்படி இருக்கிறீங்க? பவுனம்மா
1: வணக்கம்மா. நலமா இருக்கம்மா, நீங்க நலமா இருக்கீங்களா?
0: இல்ல, சுகமா இருக்கேன் பவுனம்மா. நீங்க எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கிறீங்கன்னு குரல்ல தெரியும்.
1: நலமா அம்மா,
0: என்ன வேட்டி சத்தம் கேக்குது? டுடும் டுடும்.
1: அம்மா, நம்ம ஊர்லமா அம்மன் கோயில் ஒண்ணு இருக்கு, அதுக்கு திருவிழாமா?
0: அதான் பாத்தேன். பவுனம்மா, உங்களோட பாட்டை சொல்லுங்க. நாளையான் பாட்டு என்னன்னு பாப்போம். என்ன பாட்டு உங்களுக்கு?
1: சொல்றேன் சொல்றேன் பாட்டு.
0: சரி சரி, அப்ப நாங்க சொல்லுக்குள் போலாமா? போனோமா?
1: சொல்றேம்மா. போலாமா?
0: சரி,
1: போலாம்.
0: கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சியில் முதல் சொல் ஐந்தெழுத்து சொல். இது ஐந்தெழுத்து சொல். முதலாவது எழுத்து எழுந்திரு என்று சொல்லுற சொல்லுக்கு வர்ற ஏனா. இரண்டாவது எழுத்து காணவில்லை. மூன்றாவது எழுத்து தூணா. தூணா துன்பத்துக்கு வரும் தூணா. நான்காவது எழுத்து காணவில்லை. ஐந்தாவது எழுத்து இல்லன்னா, கல்லுக்கு வருகிற இல்லன்னா. ஐந்தெழுத்து முதலாவது எழுத்து எழுந்திரு என்று வருகிற ஏனா. இரண்டாவது எழுத்தை காணவில்லை. மூன்றாவது எழுத்து தூணா, துன்பத்துக்கு வர்ற தூணா. நாலாவது எழுத்தை காணவில்லை. ஐந்தாவது எழுத்து கல்லுக்கு வருகிற இல்லன்னா. ஐந்தெழுத்து சொல் என்ன என்று நீங்க கண்டுபிடிச்சு கொண்டு ஓடி வரவானும். ஐந்தெழுத்து சொல் இது. இது எல்லோருக்கும் தேவை. எல்லோரும் இதை பாவித்திருப்பார்கள். சிறுவரிலிருந்து பெரியவர் வரை பாவித்திருப்பார்கள். பண்டைய காலத்திலிருந்து இதுவரை இது இருக்கிறார். நீங்கள் மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள்.

0: நேயர்களை இணைந்து கொள்ளும் மற்ற அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம் பி பி பிரகாஷ். வணக்கம் பி பி பிரகாஷ். பி பி பிரகாஷ்
1: வணக்கம். வணக்கம்
0: வணக்கம். ரெண்டாவது ஆளா வந்திருக்கீங்க. எங்க பி பி பிரகாஷ்
1: இப்ப சொன்னதுக்கு சொல்லிட்டாங்களா? ஏ என்ன ரெண்டாவது காணும்
0: பாவம் சின்ன பிரகாஷ் கிட்ட சொல்லி கொடுத்திருப்பாரு முதலே அப்பா உங்களுக்கு ஒன்று போட்டாச்சு. நீங்க கட்டிக்காரன் சரியா? நந்தி நந்தி.
1: ஒரு கேள்வி கேட்டாலும் ஒன்னாவது அப்பாவே சொல்லி கொடுத்தானோ, நீ மூணாவது கேள்வி முதல்ல கேட்டு அந்த கேள்விக்கு உள்ள பதில் ஒன்னாவது பதில் நான் சொல்லிட்டானா? அதுலயும் புத்திசாலி தானே இருக்கணும்ல.
0: நாளைக்கு என்ன பாட்டு வேணா? மாமா பிரகாஷ் வந்து ஓடி வந்து சொல்லிட்டாரு. மாமா மாமா உங்களோட பாட்டை சொல்லுங்க. நாளைக்கு பாட்டு நல்லா மறக்கிறீங்களா? என்ன மாமா என்ன மாமா என்ன சரியா? இது முதலாவது எழுத்தை காணவில்லை. இரண்டாவது எழுத்து போடி என்று சொல்றதுக்கு டி, அந்த டி. மூன்றாவது எழுத்தை காணவில்லை. நாலாவது எழுத்து இல்ல இல்லன்னா, அதாவது வெள்ளை என்று வெள்ளை வெள்ளைக்கு வார இல்லன்னா வெள்ளை. ஐந்தாவது எழுத்தை காணவில்லை மாமா. மூன்றாவது எழுத்து காணையில, நாலாவது எழுத்து வந்து அந்த வெள்ளைக்கு வார இல்லைன்னா, ஐந்தாவது எழுத்தையும் வருது வருது வருது. பதில்
1: கடிவாளமும் வராது. இது
0: இல்ல இல்ல இது இது வந்து இதில் ஒரு வெளிச்சம் இருக்கிறதுன்னு சொல்லலாம். வெளிச்சம் ஜாமத்துல பாக்கலாம். சரி சொல்லி இருக்கு உங்களுக்கு. அதிகாலை மூன்றாம் ஜாமம் நாலாம் ஜாமத்துல பாக்கலாம். மூன்றாம் ஜாமத்துல சரியா? மாமா சத்தம் போடாம யோசிங்க. நன்றி மாமா. எங்க அடுத்தது எங்க ஓடி வாங்க பாக்கலாம். நான் சொன்ன சொல்லுக்கு உடனே ஓடி வாங்க பாப்போம். யார் கட்டிகாரன்னு பாப்போம்.

0: வணக்கம் அருள்.
1: அன்பான காலை வணக்கம்.
0: அன்பான வணக்கம். இந்த அன்பு செல்வத்துக்கு அருளுக்கு அன்பான வணக்கம். எப்படி இருக்கிறீங்களையா?
1: நலமா இருக்கு, சுகமா இருக்கு.
0: அம்மா அம்மா நான் நலமா இருக்கிறேன்யா. நீங்க உங்களை சார்ந்த எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? எல்லோரும்
1: எல்லாரும் முதல்ல சுகமா இருக்கிறான்.
0: முதல்ல பாட்டை சொல்லுங்க பாப்போம். கட்டிக்காரன் மாதிரி
1: எனக்கு நந்தா படத்துல
0: நந்தால
1: நந்தா மன்னிக்கோமா வின்னர் படத்துல இந்த உயிர் தோழியே வின்னர் படத்துல
0: வின்னர் வின்னர்ல எந்த உயிர் தோழியே
1: எந்த உயிர் தோழியே
0: எழுத்துக்களை நாங்கள் மறைத்து விடுவோம், அதுல தரவும் கொடுப்போம். அப்ப நீங்க அதை கண்டுபிடிச்சிடும். கண்டுபிடிச்சு சொன்னா உங்களுக்கு அதாவது நான் இப்ப கொடுத்த சொல்லு நாகப்பன் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் உண்டு, ஆனா இவர் சொல்ல மாட்டார். இருங்க, முதலாவது எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து நீங்க உங்க தங்கச்சி அக்காவை பேசுங்க போடி என்று அந்த டி, இரண்டாவது எழுத்து டி,
1: அந்த டி
0: மூன்றாவது அந்த டி அதுதான் டி. அப்ப மூன்றாவது எழுத்த காணையில, ஐந்தாவது எழுத்து வெள்ளை, வெள்ளை மனம்
1: சொல்லுங்க.
0: எனக்கு
2: மார்க் உண்டு.
0: ஏன்டா நீங்க சொல்ல போனீங்கன்னு தெரியல எனக்கு. அதனால கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் கெட்டிக்காரன்.
2: நன்றி.
0: பாட்டு என்ன நாகப்பன் உங்களுக்கு? நாகப்பன் வணக்கம். பிரகாஷ் பிரகாஷ் வணக்கம். வணக்கம் மாமா, நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? இப்பதானே கண்டுபிடிச்சீங்க. முன்பாக எங்க வீரன் வீரன் வாரர் வணக்கம். எங்களுடைய மகாலிங்கம் மகாலிங்கம்
1: வணக்கமா வணக்கம். நலமா மாமா பேசி முடிச்சதுல இருந்து நான் தொடர்ந்து இருக்கேன். விடுவெள்ளின்னு நீங்க சொல்லிட்டீங்க, வானத்துல இருக்கும்னு அதுல புரிஞ்சு போச்சு. ட்ரை பண்றேன் எடுக்கல.
0: நாளைக்கு நீங்க கேட்க போற பாட்டை சொல்லுங்க.
3: இரண்டு கிளிகள் அது ஊமை பேசும் மொழிகள். அதுமா
0: என்ன நடந்தது நேற்று நீங்க வரல?
3: நான் வடலூர் போயிருந்தம்மா, 11.5 பையன் வந்தேன், அப்பதான் வந்தேன். செல்வகுமார் அடிச்சாரு, டயர்டா இருந்து படுத்துட்டம்மா.
0: நீங்க என்ன
3: பூசம்
0: நீங்க
3: பூசத்துக்கு
0: நீங்க இப்ப நான் குடுக்கும்போது லைனை குடுக்கலையம்மா, லைனை குடுக்கணும். அந்த காலத்துல நான் சரியா ஒரு 19 வயதுல இருந்து லைன் குடுக்கறேன், யாருமே ஆப்பிடல. இப்ப போய் லைன் கொடுத்து என்ன தேவை?
3: நான் அந்த லைனை சொல்லமா,
0: 19 வயதுலயே லைன் கொடுக்க முடியாம போச்சு. நீங்க 99 என்னென்ன லைன் கொடுக்க போறேன்? நீங்க என்ன நீங்க உங்களுக்கு சொல்ல
3: எனக்கு சொல்லுங்க,
0: உங்களுக்கு சொல்ல கொடுக்கலாம். சொல்லு, நான் இப்ப கொடுத்த சொல்லு, கொடுக்க போற சொல்லு ஐந்தெழுத்து சொல், ஐந்தெழுத்து சொல், சரியா? முதலாவது முதலாவது எழுத்து வில்லுக்கு வர மீனா, இரண்டாவது எழுத்து காணவில்லை, மூன்றாவது எழுத்தையும் காணவில்லை, நாலாவது எழுத்து லானா. இந்த கல்லுக்கு வரும் இல்லைன்னா லானா தெரியும் தானே, கலை கலை கலைக்கு வார கலை கலை கலைக்கு வார லானா கலை கலை
3: கடை கடையா
0: கடை இல்ல கலை அந்த லையனா லையனா லானா அதை எப்படி சொல்லுன்னா காலத்துக்கு வார லானா சரியா
3: காலம் ஆமா ஆமா
0: அஞ்சாவது எழுத்தை காணவில்லை.
3: சொல்லுங்கம்மா
0: முதலாவது எழுத்து வீணா, இரண்டாவது எழுத்து காணவில்லை, மூன்றாவது எழுத்து காணவில்லை, நாலாவது எழுத்து காலத்துக்கு வார லானா, ஐந்தாவது எழுத்தை காணவில்லை. இது பறந்து தெரியும், இது பறந்து தெரியும். நானும் அங்க இருக்க படிக்கணும் கொஞ்சம் பாத்துக்குங்க. முதல்ல கூட பாட்ட சொல்லுங்க ராமன். நீங்க
2: அமைதியான நதியில் ஓடங்கிற பாடல போடுங்கம்மா.
0: எங்களுக்கு பாடி காட்டுங்க பாப்பா.
2: அமைதியான நதியில் ஓடம்
0: இலே ஓடம் அளவில்லாத வண்ணம்
2: கண்டாடும்
0: கலங்க வைக்கும் இடியினும் அது நான் அந்த பாட்டு நல்ல ஒரு பாட்டு. உங்களோட மனைவிக்கு பேர் தான் சரிதா இல்லையா? முதலாவது எழுத்து வீணா, ரெண்டாவது எழுத்து நாணையில, மூன்றாவது எழுத்து நாணையில, நாலாவது எழுத்து காலத்துக்கு வார லானா, ஐந்தாவது எழுத்து காணையில. யாரோ திருடி கொண்டு
2: போயிட்டாங்க.
0: வெட்டிக்காரன் என்ற ராசா ராமனுக்கு ஆண்கள் புத்திசாலிகளா இல்லையா? வணக்கம். எங்களுடைய சோமசுந்தரம் எப்படி இருக்கிறீங்க? சோமசுந்தரம்
4: வெண்டக்காய் பொரியல்
0: வேற என்ன சாதமா?
4: சாதம் இப்ப இல்லங்க, இப்ப வந்து சப்பாத்தி மதியம் சாப்பிட்ட சொன்ன.
0: இல்ல நான் ஏன் சாப்பாடு கேட்டேன்டா, இன்னைக்கு புத்தி உரிமையா இருக்கிறீங்களா இல்லையாண்டு. கொண்டு கடல புத்திய தரும் எல்லாரும் நாளைக்கு கொண்டு.
4: அப்படியா?
0: எல்லாரும் நாளைக்கு
4: பாதியிலதான் கேட்டேன். அந்த நான் அந்த பாதியிலதான் கேட்டேன். விமானம் தானங்க அது.
0: இல்லங்க, விண்கலம் என்பது சரி. விண்கலம்.
4: விண்கலமா?
0: அது என்ன? ராமன் சொல்லிட்டார். ராமன்
4: படத்துல வந்து ஓட பக்கம் ஒரு குருவி வா வாங்குது.
0: அத உங்களை பாட பாட சொல்லனா எனக்கே தெரியாது. என்ன ஓட பக்கம்?
4: ஓட பக்கம் ஒரு குருவி வா வாங்குது, ஒதுங்கி நிக்கும் பெண் குருவி வேணாங்குது அப்படின்னு வரும். நீங்க பாருங்க, நீங்க சூப்பரா பாடுங்க, நீங்க பாடுங்க.
0: எனக்கு அந்த பாட்டே தெரியாது. தெரிஞ்சதான் நான் பாடிடுவேன். இல்ல இது கடந்த எனக்கே சோதனை.
4: நீங்க சூப்பரா நீங்க பாடுவீங்க. ஆனா நீங்க இந்த பாடு கேட்டது இல்லையா?
0: கேட்டிருப்பேன். ஆனா எனக்கு ஞாபகமா இல்ல. ஆறாரோ ஆறோ படம் ஞாபகம் இருக்கிறது.
4: முதலாவது
0: யாரோ தூக்கிட்டு
4: போயிட்டாங்க.
0: கல்ல கல்லப்பயர் கலவு கட்டிக்கார எழுத்து கலவு எடுக்கிறது ஓடிட்டாங்க. ரெண்டாவது எழுத்து மல்லி. மல்லிகைக்கு வார இல்லன்னா, மல்லிகைக்கு வார இல்லன்னா சரியா. மூன்றாவது எழுத்தை காணவில்லை. நான்காவது எழுத்து வடைக்கு வார டையண்ணா. முதலாவது எழுத்த காணையில, ரெண்டாவது எழுத்து மல்லிகைக்கு வார இல்லன்னா, மூன்றாவது எழுத்து காணவில்லை, நாலாவது எழுத்து வடைக்கு வார டையண்ணா. இது நாலு எழுத்து சொல். இது நாலு எழுத்து சொல். இது இது வந்து இது வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். கூடுதலா ஆண்களுக்கு பிடிக்கும். கூடுதலா
4: உணவா?
0: இல்ல இல்ல, இது வந்து ஒரு ஒரு ஒரு ஒரு உடலின் ஒரு பாகம். இது ஆண்களுக்கு பிடிக்கும், பெண்களுக்கும் பிடிக்கும். இப்படி இத பாக்கலாம். யோசிச்சு ஒண்ணு வாங்க. இன்னைக்கு நீங்க இன்னைக்கு கொண்டகடல புளி குழம்பு, அதனால இன்னைக்கு புத்திசாலி தினமா இருக்கணும் நீங்க. சரியா? நான்கு எழுத்து முதலாவது எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து மல்லிகைக்கு வார இல்லன்னா, மூன்றாவது எழுத்தை காணவில்லை, நாலாவது எழுத்து வடைக்கு வருகிற வடைக்கு வருகிற என்ன நாகப்பன் அங்கேயும் இங்கேயும் தாவி ஓடி வர என்ன நடந்தது அந்த நம்பருக்கு? நாகப்பன்
2: வணக்கம். அம்மா வணக்கம். அம்மா
0: அந்த நம்பருக்கு என்ன நடந்தது? அந்த பக்கம் வரவே இல்லையே. என்ன நடந்தது?
2: இல்லையா, இந்த நம்பர் தான் கிடைச்சது.
0: கிடைச்சது. சரி, அந்த நம்பருக்கு வரீங்க. சரி சொல்லுங்க பாப்போம். அதை நான் எடுத்து சொல்லு.
2: சல்லடை.
0: அதை பார்த்து ஆண்களுக்கு பிடிக்குமா சல்லடை? பெண்களுக்கு ஆண்களுக்கு பிடிக்குமா? பாப்பா இவர் சல்லடையோட வரலான்னு பாப்பா. எங்க பிரகாஷ் சொல்லுங்க. வணக்கம் பிரகாஷ்.
3: இது கூட தெரியாம இருக்கா? இது
0: மெல்லிடைங்களா?
3: மெல்லிடை சொல்லிட்டாரு பிரகாஷ்.
0: என்ன சொல்லி சொன்னாரு? இது கூடவா தெரியாம இருக்கிறார் நாகப்பன்.
2: அம்மா
0: என்ன,
2: நானு பின்னாடி சொன்னத கேட்கல?
0: அஞ்சா பையில முன்னாடி முன்னாடி ஜனல் ஜெலையோடி வந்துட்டீங்க.
2: நாலு சொல்லணும்னே
0: வந்துட்டேன். பின்னுக்கு வடையடு டாய் வந்தோடனே உடனே ஓடி வந்துட்டீங்க. நன்றி நன்றி ரெண்டு பேருக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி. மாமா வர வணக்கம் மாமா. மாமா மாமா வணக்கம். மாமா வணக்கம் மாமா. ரீகனெக்டிங் ஆனது மாமாக்கு. வணக்கம் மாமா. மெல்லிடை மாமா பிரகாஷ் சொல்லிட்டாரு மாமா.
5: மெல்லிடை கேட்டுதுனா
0: பாருங்க மாமா. நாகப்பனுக்கு தெரியல மெல்லிடை பிரகாஷுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுதான் போகுதுனா
5: நானும் முதல்ல சல்லடை நினைச்சேன். நீங்க அப்புறம் ஆளுங்களுக்கு பிடிக்கணும்னு டக்கு.
0: நன்றி மாமா. நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்க அடுத்த சொல்லுக்குள் நான் போறேன் கொஞ்சம்.

0: என்னங்க என்னங்க சொல்லுங்க மகாலிங்க
1: சொல்லுங்க
0: அதுவும் பிரகாஷ் சொல்லிட்டார். நீங்க என்ன தெரியும் லேட்டா வந்துட்டீங்க, பிரகாஷ் மெல்லடியை கண்டுபிடிச்சு கூட மாதிரி தெரியாது எல்லாரும் நீங்க வந்துட்டு அவர் அப்படித்தான் சொன்னார். நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த சொல்லுக்குள் போகலாம், அடுத்த சொல்லுக்குள் போகலாம். முதலாவது எழுத்தை காணவில்லை, முதலாவது எழுத்தை காணவில்லை. இரண்டாவது எழுத்து இவண்ணா, இவண்ணா மோருக்கு வார இவண்ணா, மோர் மோர் நீங்க குடிப்பீங்கல்ல, நல்ல தயிர் வச்சுட்டு அதை அந்த மோர் மோராக கரைச்சி குடிப்பீங்கல்ல, அந்த மோருக்கு வார இவண்ணா இரண்டாவது எழுத்து. மூன்றாவது எழுத்தை காணவில்லை, நாலாவது எழுத்தையும் காணவில்லை. கடைசி எழுத்து இம்மண்ணா, அம்மாவுக்கு வார இம்மண்ணா. முதலாவது எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து இரண்ணா மோருக்கு வார இரண்ணா, நாலாவது எழுத்தையும் ஐந்தாவது எழுத்தையும் காணவில்லை. ஐந்தாவது எழு ஆறாவது நாலாவது எழு ஐயோ குழம்பிட்ட மூன்றாவது அச்சோச்சோ மன்னிச்சுக்குங்க, இதான் சொல்றது பாத்தீங்களா, வயசானவங்க நிகழ்ச்சி நடத்தப்படாங்க. முதலாவது எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து மோருக்கு வார இரண்ணா, மூன்றாவது எழுத்தும் நாலாவது எழுத்தையும் காணவே இல்லை, ஐந்தாவது எழுத்து அம்மாக்கு வார இம்மண்ணா. எங்க பாக்கலாம் எங்கே

0: வணக்கம் தானப்பா. வணக்கம.
1: வணக்கம் அம்மா. தேர் வடம்.
0: என்னங்க? என்னங்க?
1: தேர் வடம்.
0: தேர் வடம். இது வந்து பொன்னின் கூந்தல் கூப்பிடுவாரா? வணக்கம் வணக்கம். உங்களுடைய சோமசுந்தரம் எப்படி இருக்கீங்க? என்னது
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: எழுத்து வந்து முதலாவது எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து மோருக்கு வார இவன்னா
1: காரணம்,
0: மூன்றாவது எழுத்து நாலாவது எழுத்தை காணவில்லை, ஐந்தாவது எழுத்து அம்மாக்கு வார இம்மன்னா இல்லை நாகப்பன். சோமசுந்தரம், உங்களோட பேர்ல ஒரு பாட்டு வரும், உங்களோட பேர் வரக்கூடிய பாட்டு, அது தெரியுமா உங்களுக்கு என்னண்டு? சோமசுந்தரம், உங்களோட பேர் வரக்கூடிய ஒரு பாட்டு வரும், அது என்ன பாட்டு தெரியுமா உங்களுக்கு? இருக்கிறீங்களா
1: காட்டிலேயில?
0: அது இல்ல, குஞ்சம் இல்ல, குஞ்சம் இல்ல, கூந்தலுக்கு ஒப்பிடுவேன். எந்த சொன்ன எங்க? வணக்கம்
1: வணக்கம். கார்மேகம் நானும் தெரியும்.
0: நீங்க ரெண்டு பேரும் உடனடியா ரெண்டு பேரும் போட வேண்டி வர போதே. எங்களுடைய ராமன், வணக்கம் ராமன்.
1: சொல்லுங்க.
0: நன்றி நன்றி ராமன். வணக்கம்
2: ரேவதியம்மா.
0: சரி, இப்ப நான் கேட்கறதுக்கு ஒரு பாட்டு, அந்த பாட்டை கண்டுபிடிங்க பாப்போம், உங்களால முடியுதான்னு பாப்போம். ஐயோ வச்சிட்டீங்க. ரேவதியம்மா இங்க பாப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். பௌனம்மா பௌனம்மா வணக்கம்.
3: அம்மா கார்மேகம்
0: கெட்டி காரி எங்கடா பௌனம்மா, இப்பதான் கண்டுபிடிக்க, பத்து பேர் சொன்ன அப்புறம் கண்டுபிடிச்சிட்டீங்களே, கெட்டி காரி.
3: ரிங் போக மாட்டேங்குதுப்பா, நீங்க ரிங் எடுத்து போக மாட்டேங்களா? என்ன சரியா கிடைக்க மாட்டேங்குது.
0: சரி நன்றி நன்றி. இருந்தாலும் கெட்டிக்காரி, இருந்தாலும் கெட்டிக்காரி. நன்றி நன்றி நன்றி அம்மா, நன்றி. எங்க எங்க மணாலிங்க நீங்க
1: சொல்லுங்க. கார்மேகம் கார்மேகம்மா
0: கெட்டிக்காரன், பன்னெண்டு பேர் சொன்ன அப்புறம் சொல்லி இருக்கீங்க நீங்க கெட்டிக்காரன். நீங்க கெட்டிக்காரன்.
1: அம்மா சின்ன பொண்ணோட மகள் வந்து உங்ககிட்ட பேசணும், நாங்க வந்திருக்காங்க.
0: எங்க கொடுங்க பாப்பா.
1: சுருதிகா
0: சுருதிகா கொடுங்க. சுருதிகா வணக்கம். சுருதிகா சுருதிகா
4: வணக்கம்.
0: எப்படி?
4: வணக்கம் அம்மா.
0: எப்படி இருக்கிறீங்க சுருதிகா குட்டி?
4: நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல நல்ல சோமா இருக்கிறேன். எங்க பாக்கலாம்? எங்க தாத்தா பிடிக்குமா
4: பிள்ளைக்கு?
0: எவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு தாத்தாவ?
4: தாத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: அப்ப பாட்டி?
4: பாட்டியும் ரொம்ப பிடிக்கும்.
0: பாட்டியும் பிடிக்கும். தாத்தாவையா பாட்டியா கூட பிடிக்கும்? யார் முதல் போஸ்ட்ல நிக்கிறாங்க?
4: எனக்கு ரெண்டு பேரையும் பிடிக்கும்.
0: ரெண்டு பேரையும் பிடிக்குமா உங்களுக்கு? ரெண்டு பேரும் சேம் சேம் அளவுல பிடிக்குமா உங்களுக்கு? அல்லடி கொஞ்சம் தாத்தா கொஞ்சம் கூட?
4: அப்படிலாம் இல்ல, ரெண்டு பேருமே சேமா
0: சேமா தான் பிடிச்சிருக்கும். கட்டிக்கா அம்மா நல்லா வந்துருவா வாழ்க்கையில. சரி, என்ன பாட்டு வேணும் சொல்லிக்கா குட்டிக்கு? சுடித்துக்கா என்ன பாட்டு வேணும் பிள்ளைக்கு? நாளைக்கு நாளைக்கு இந்த பாட்டு பிள்ளைய பேர்ல வரும். என்ன பாடல் வேண்டும், என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க? நல்லதம்மா, இப்ப போட்டி நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்குது சின்ன குட்டி. நீங்க நீங்க வெள்ளிக்கிழமை தாத்தாட்ட வாங்க, இங்க நீங்க
3: எங்களுடைய
0: அன்பு உறவு சோமசுந்தரம். இந்த சோமசுந்தரத்துல பேர் வரக்கூடிய ஒரு பாடல் சொல்லுங்க பாப்பா. கட்டிக்காரே
3: சோமசுந்தரம் பாட்டு வரும், தந்த தேரோடும் வீதியிலே. அந்த பாட்டு நடுவில் வரணும்.
0: வருதா சோமசுந்தரம்?
3: இன்னைக்கு
0: தெரியும்
3: தங்க தேரோ சுந்தரம் வரும்.
0: எனக்கு சோமசுந்தரம் வந்து வரணும். இந்த பாட்டு நீங்க யாராவது சொல்லிட்டீங்கன்னா கட்டிக்கார பாப்போம். சரியா?
3: சரி, நான் இப்ப என் பாடல் சொல்றேன்.
0: சொல்லுங்க.
3: கூந்தலிலே மேகம் வந்து குளிர்ந்ததம்மா அப்படின்னு ஒரு பாடல் வரும். பாலநாகம்மால ஸ்ரீதேவியும் சரத் பாபு.
0: பாலநாகம்மா
3: அருமையான பாடல் அது. அருமையான பாடல்,
0: அருமையான பாடல். நன்றி நன்றி அம்மா, மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க.
3: நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம் விஜயராகவன். விஜயராகவன் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க விஜயராகவன்? விஜயராகவன் விஜயராகவன் விஜயராகவன் வணக்கம் வணக்கம் விஜயராகவன் வணக்கம் விஜயராகவன் வணக்கம். நாகப்பன் நாகப்பன் வணக்கம்.
5: வணக்கம் அம்மா. சோமசுந்தரம் பாடல்.
0: எங்க?
5: மாணிக்கம் முக்குத்தி மதுரை மீனாட்சிக்கு.
0: பாடி காட்டணு, அப்பதான் யாருக்கு பிடிக்கும். பாவம்,
5: அது பாடல் நீங்க பாடுவீங்கம்மா, நான் பாட்டு மட்டும் சொல்லிட்டு.
0: சரி, எங்க நான் அவங்க பவுனம்மா, நீங்க சொல்லுங்க. பவுனம்மா வந்துட்டு அவ பாட விடலாம். பவுனம்மா
3: சொல்லுங்க.
5: சொல்லுங்க
3: சொல்லுங்கம்மா.
0: அந்த பாட்டு என்ன? சோமசுந்தரம் பாடுறது பாட்டு.
3: மாணிக்க மூக்குத்தி மதுரை மீனாட்சிக்கு மதுரையிலே முகூர்த்த நாள், காணிக்கையாய் கொண்ட சோமசுந்தரர் கண்களுக்கும் முகூர்த்த நாள் முகூர்த்த நாள்.
0: கெட்டி காரி உங்க நாகப்பன், அதுக்காண்டி ஒன்று போட முடியாது. இது என்னுடைய இடையில நீங்க எல்லாரும் கொஞ்சம் குஷியா இருக்க
3: இருந்தாலும் பாட்டு அவங்க அந்த பாட்டு சொல்லிட்டாங்களா அவங்க அவங்க கட்டிக்காரவங்க.
0: ஆனா ஒண்ணு குடுக்க முடியாது, அந்த போட்டிகளும் அது வராது.
3: பாட்டு சொன்னாதான், பாட்டோட சொன்னாதான்.
0: இதனால போட்டிய கலகலப்பா கொண்டு போறதுக்கு அதுல ஒரு ஒண்ணு மற்றது சோமசுந்தரத்துக்கு அவருக்கும் சந்தோஷமா இருக்கும். ரெண்டு பேர்ல ஒரு பாட்டு இருக்கு இல்ல? சரி, நல்லது நல்லது. நன்றி நாளைக்கு சொல்லு.
5: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. ஃபாரூக், நீங்க ஃபாரூக் நீங்க தனியே வராம எல்லாரையும் கூட்டிட்டு வரீங்க. நீங்க பாவம் தனியே வர, நான் அவருக்கு தனியே உங்களுக்கு கால் ஒன்று தாரன். ரெண்டாலும் இப்ப பேசுங்க. ஃபாரூக் ஃபாரூக் வணக்கம். ஃபாரூக் ஃபாரூக் வணக்கம். ஃபாரூக் வணக்கம். ஃபாரூக் ஃபாரூக் வணக்கம். ஃபாரூக்
5: வணக்கம். வணக்கம் அன்பு வணக்கம்.
0: அன்பு வணக்கம். ஃபாரூக் நீங்களா போட்டது அல்லது யார் போட்டது இது?
5: அன்பு வணக்கம் அம்மா, நலமா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கும் ஃபாரூக். என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? என்ன பாட்டு நாளைக்கு?
5: என்ன படம் சொல்லுங்க?
0: உருமாண்டி.
1: நல்லதாப்பா அதே பாடு பண்ணிருக்கா
0: இந்த உலகத்தில் நல்ல பாட்டு கட்டிக்கா. என்ன நடந்தது நீங்க லேட்டா வந்து நீங்க பன்னெண்டாவது ஆளா வந்துட்டீங்க என்ன நடந்தது?
1: ஐந்தெழுத்துச்சொல்
0: நீங்க இவ்வளவு நாள பிரகாசோட தான் வந்து நீங்க இன்றைக்கு பாரல் கோட போட்டிருக்கீங்க பாரல் கோட போட்டிருக்கேன் பாக்கலாம் யார் கட்டிக்காரன் சொல். இது முதல் எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து கை, எங்கட கைக்கு வர கை கை கை கை கையண்ணா, மூன்றாவது எழுத்த காணையில, நாலாவது எழுத்த காணையில, ஐந்தாவது எழுத்து கைய வச்சான் வையண்ணா, வை வை வை கைய வை என்று வர மாதிரி கையண்ணாவும் வையண்ணாவும் மட்டும்தான் எங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. முதலாவது எழுத்த காணையில, ரெண்டாவது எழுத்து கையண்ணா, மூன்றாவது எழுத்தும் நாலாவது எழுத்தையும் காணையில, அஞ்சாவது எழுத்து வையண்ணா. என்ன இதுல இருந்தா உங்களுக்கு உங்களுக்கு ஞாபகம் வராது? அதனால பிடிக்கும் இது. இது இருந்தால் ஆயுள் நீடிக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் எல்லோருக்கும், மனிதர்களுக்கு ஆயுள் நீடிக்கும். இதை கேட்டால் ஆயுள் நீடிக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள்.
1: முதலாவது படம் அப்பா அப்பா நீங்க அப்பா வயசான அப்பா
0: அப்பா அந்த கீழே
1: போலீஸ் போலீஸ் போலீஸ் உடல் போலீஸ் உடல் என்னுடைய சகோதரன் இறந்துட்டா ஒரு வருஷம் இறந்துட்டா ஒரு மாதிரி திருமணம் நடந்தது போலீஸ் உடல் இருப்பது. ரெண்டாவது இருப்பது சகோதர தகப்பன், மூணாவது சிறிய தம்பி கடைசி தம்பி, நாலாவது தான் நான் குழு கலர் தம்பி.
0: நாலாவது அதாவது போலீஸ் உடையில் பக்கத்துல இருப்பவர் நீங்கள், தொப்பி போட்டு கொண்டிருப்பவர் உங்களுடைய சகோதரர்
1: தகப்பனார்.
0: எங்களுடைய புதுக்கோட்டை செல்வகுமார் என்ன இருக்கு அதாவது நித்திர கொண்டு விடுறாரு இல்ல? ஆமா ஆமா அதுல இருக்கிற பார்வை யாருன்னு கேளுங்கம்மா. இது இதம்மா பார்வை கண்டுக்க

0: நன்றி நன்றி சகோதரி.
1: உங்களோட பாட்டு கண்டிட்டு போங்கண்ணா, உங்களோட பாட்டு.
0: அஞ்சல் புரட்டி 520 படம் திருமகள் தேடி வந்தால் பாட்டு.
1: எங்க பாருங்கண்ணா இருக்கா, அவரை நின்று கொண்டு சைக்கிள் எடுக்க முதல்
0: கூட்டமா இருக்கீங்க, கடைவீதியில் கூட்டமாக இருக்கிறது. கடைவீதியில் ஒரு போய் பாருகிறேன். நன்றி நன்றி.
1: இருட்டான இடத்துல நிக்க வேணாம் அண்ணா, நீங்க இருட்டான இடத்துல நிக்க வேணாம். வீட்டை போயிட்டு சரி, வீட்டுக்கு போங்க.
0: காலை விளக்கு நிக்கிறேங்க.
2: சரி சரி,
1: நன்றி
2: அண்ணா. சொல்றதுக்கான தொடர்பு கிடைக்கல,
1: கிடைக்குது எல்லாரும் இப்படித்தான் சொல்லப்படுகிறது. ரெண்டு போன் வச்சே கிடைக்கலன்னா அப்பாவுக்கு எப்படி கிடைக்கும்? வணக்கம் ரேவதி அம்மா, நீங்க என்னத்த கண்டுபிடிச்சீங்களா மாமா?
0: வணக்கம் விஜயராகவன், காரைக்கால் விஜயராகவன்.
1: என்ன நடந்தது விஜயராகவன் உங்களுக்கு? அது அந்த பணம்
0: தெரியல, கட் ஆயிட்டுமா? கட் ஆயிட்டு
1: கட் ஆயிடுச்சு. சரி, உங்களோட இது வேற நம்பரா? இது
0: ஆமா, இது வேற நம்பருமா?
1: உங்களோட பாட்டு சொல்லுங்க விஜயராகவன். நலமா இருக்கிறீங்களா நீங்க?
0: விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரை காத்து அந்த பாடல்
1: பாருங்க பாப்போம்.
0: விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரின் கலந்த உறவே.
1: முதல் எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்தை காணவில்லை, மூன்றாவது எழுத்து தித்திப்பூ, அதுக்கு வரத்தீனா, நான்காவது எழுத்து காணவில்லை, ஐந்தாவது எழுத்து, ஐந்தாவது எழுத்து போடி, அதுக்கு வரடி, முதலாவது எழுத்தையும் இரண்டாவது எழுத்தையும் காணவில்லை, மூன்றாவது எழுத்து தித்திப்புக்கு வரத்தி.
2: நன்றி
1: பாவம், நான் பார்த்தேன் நீங்க சொல்லிடுறீங்கன்னு பார்த்தேன், நான் சொல்லவே இல்லை. விஜயராகவன் யோசிச்சு கொண்டு வாங்க. எங்கே பாருக், வணக்கம். வணக்கம் பாருக், எல்லாரையும் அழைச்சிட்டு வாங்க, மாமாவையும் அழைச்சிட்டு வந்துட்டீங்க பாரு, தனியா அழைங்க. ஐயோ சரி பரவாயில்ல, பாக்கலாம், யார் சொல்றீங்க? வணக்கம் பாருக், எடுங்க பாருக், நீங்க எடுங்க பாருக். வணக்கம் பாருக், பாருக் வணக்கம். சரி பாப்போம். வணக்கம் நாகப்பன், நாகப்பன்
3: வணக்கம். அம்மா வணக்கம். அம்மா கண்ணி கொடுங்க.
1: இது
3: மனிதடிமா? நெத்தியடி
1: இல்ல இல்ல, இது மனிதருக்கு அறிவை கொடுக்கும்.
3: மனிதருக்கு அறிவை
1: கொடுக்கும், அறிவை கொடுக்கும்.
3: ஆத்திச்சூடி
1: கெட்டிக்காரன் அப்பா, அறிவுண்டோன்னு
3: க்ளூ கேட்டேன்.
1: என்னன்னா நீங்க ரெண்டோட நினைக்கிறீங்க, பிரகாஷ் மூன்றுல நிக்கிறது, ராமன் இல்ல மற்ற எல்லாம் ஒன்றோட நிக்க, நீங்க என்ன நடந்தது? நீங்க பின்னுக்கு
3: நினைக்கிறீங்க, கிடைக்க மாட்டேங்குதுமா நகைச்சுவைக்கு. நீங்க முழுசா அடிச்சு கட்டாயிருச்சு.
1: கிடைக்க
3: இல்லதான் சொல்லியிருப்பேன்,
1: ரெண்டுலையும் போட்டுருங்க. சரியா?
3: சரிங்கம்மா, சரிங்கம்மா.
1: எங்க அடுத்த

0: சொல்லுக்குள் போவோம்னா அங்க மாமா கண்டுபிடிச்சு வர. வணக்கம் மாமா. மாமா
1: வணக்கம். ஆத்திச்சூடியா?
0: ஆத்திச்சூடி மாமா. அவன் நெத்தி அடின்னு சொன்னார் பாருங்க. இப்ப என்ன ஆத்திச்சூடி? ராணியம்மா பக்கத்துல நிக்கிறா போல இருக்குது. ராணியம்மா சத்தம் வந்து ராணியம்மா.
1: இல்ல இல்ல உங்க குரல் தான் அப்படி கேக்குது.
0: என்ன குடும்பத்துல குடும்பம் போகலாம். இப்ப 13 பேர் வந்திருக்கீங்க எல்லாம், அதுல பாக்கலாம் யாரு. அடுத்த சொல்லுக்குள் போகலாம். அடுத்த சொல் ஒரு பாட்டு வந்து கேப்போமா? ஒரு ரெண்டு வரி பாட்டு கேட்டுமா? எதுனால ஒரு ஜாலியான பாட்டுடா நீங்க சும்மா துள்ளி துள்ளி வருவீங்க பாப்போம்.
2: யார் சொல்வதோ

வணக்கம் வரதராஜன். வணக்கம் வரதராஜன், எப்படி இருக்கிறீங்க வரதராஜன்? வணக்கம் வரதராஜன். வரதராஜன், வணக்கம் வரதராஜன், ஓடிட்டீங்க. வணக்கம் விஜயராகவன். சரி, அடுத்த சொல்லுக்குள் போகலாம். அதுக்கு முன் இந்த பாடலை கேட்போம்.

சொல்லுக்குள் போகலாம், அடுத்த சொல்லுக்குள் போகலாம். அடுத்து இது ஏழாவது சொல்லு, சரியா? முதலாவது எழுத்தையும் இரண்டாவது எழுத்தையும் காணவில்லை. இது எத்தனை எழுத்துக்கள் என்றால் ஏழு எழுத்துக்களை கொண்டது. இது எட்டாவது சொல்லு, ஏழு எழுத்துக்களை கொண்டது. முதலாவது எழுத்தும் இரண்டாவது எழுத்தையும் காணவில்லை. மூன்றாவது எழுத்து கீரைக்கு வார ரையண்ணா, கீரைக்கு வார ரையண்ணா. நாலாவது எழுத்தையும் அஞ்சாவது எழுத்தையும் காணவில்லை. ஆறாவது எழுத்து திராட்சைக்கு வார இட்டண்ணா, திராட்சை இட்டண்ணா. ஏழாவது எழுத்தை காணவில்லை. முதலாவது எழுத்தையும் இரண்டாவது எழுத்தையும் காணவில்லை. மூன்றாவது எழுத்து கீரைக்கு வார ரையண்ணா. நாலாவது எழுத்தும் அஞ்சாவது எழுத்தையும் காணவில்லை. ஆறாவது எழுத்து திராட்சைக்கு வார இட்டண்ணா. ஏழாவது எழுத்தை காணவில்லை. இது இது இது ஒரு பக்தியோடு சம்பந்தப்பட்டது. இது பக்தியோடு சம்பந்தப்பட்டது. இது பக்தியோடு சம்பந்தப்பட்டது.

ஆன்சர் கேட்டுக்கொண்டு இது சொல்ல கண்டுபிடிக்காம விட்டுறாங்க. இது இது எட்டாவது சொல்லு ஏழெழுத்து சொல்லு, இது ஏழெழுத்து சொல்லு. நான் இப்ப ஏழு சொற்களை முடித்து எட்டாவது சொல்லுக்குள் வந்துட்டேன். ஆனா இது ஏழெழுத்து சொல்லு. இது முதலாவது எழுத்து, இரண்டாவது எழுத்து காணவில்லை, மூன்றாவது எழுத்து கீரைக்கு வருகிற ரையன்னா, நாலாவது எழுத்து அஞ்சாவது எழுத்தை காணவில்லை, திராட்சைக்கு வர இட்டன்னா, ஏழாவது எழுத்து காணவில்லை. எங்கே இது பக்தியோடு சம்பந்தப்பட்டது, பக்தியோடு சம்பந்தப்பட்டது.

0: வணக்கம் பிரகாஷ். வணக்கம் பிரகாஷ். வணக்கம்.
1: வணக்கம். பக்தியோட சம்பந்தப்பட்டது உத்திராட்சை.
0: இல்லை, தவறு தவறு தவறு தவறு தவறு. மீண்டும் மீண்டும், அதாவது முதலாவது சொல்லு, முதலாவது எழுத்து, இரண்டாவது எழுத்து காணவில்லை, மூன்றாவது எழுத்து கீழைக்கு வர ரை என்ன, நாலாவது மஞ்சாவதையும் காணவில்லை, ஆறாவது வந்து இட்டன்னா திராட்சை திராட்சை
1: இட்டன்னா.
0: அடுத்தது அடுத்தது கடைசி எழுத்து காணையில, கடைசி எழுத்து காணையில. சரியா?
1: சரிமா சரிமா.
0: ஓடி வாங்க ஓடி வாங்க, அங்க பாக்கலாம். இந்த மச்சா மீச என்ன வீச்சர் வாண்டோன்னு நீங்க அதை கேட்டுக்கொண்டு இருக்கீங்க போல இருக்குது. நான் நாகப்பன் கண்டுபிடிச்சா. வணக்கம் நாகப்பன்.
2: வணக்கம். மதுரை மீனாட்சி.
0: கட்டிக்காரன் எப்படி தெரிஞ்சது? கட்டிக்காரன்
2: பக்தி
0: பக்தி பக்தி பக்தி மதுரை. இது அப்பா லீக் பண்ணிட்டாரு. மகன் எந்த மகனே மகனே என்றாலும் மெல்ல அப்படி ஒரு துண்டு அனுப்பிட்டாரு அப்பா. நன்றி. பாட்டு கேப்போம். பதில் வந்து மதுரை மீனாட்சி. நாகப்பன் நீங்க சொல்லிட்டீங்க. நாகப்பன் எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க நான் சொன்ன பக்தி என்று சொன்னோட நீங்க அதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இனி கஷ்டமா கொடுக்க போறேன்னு இந்த தரவு வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் பார்க்கலாம். சரி, இது அடுத்தது நாலு எழுத்துக்களை கொண்டது. நாலு எழுத்துக்களை கொண்டது. முதலாவது எழுத்தையும் இரண்டாவது எழுத்தையும் காணவில்லை. முதலாவது எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து கூனா. இரண்டாவது எழுத்து கூனா, குலத்துக்கு வார கூனா. மூன்றாவது எழுத்தை காணவில்லை, நான்காவது எழுத்து இம்மன்னா, அம்மாக்கு வார இம்மன்னா. முதலாவது எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து கூனா. கூனா அதாவது குலம் என்றதுக்கு வார கூனா. நான்காவது எழுத்தை காணவில்லை, ஐந்தாவது எழுத்து இம்மன்னா, அம்மாக்கு வர இம்மன்னா இம்மன்னா இம்மன்னா. இதற்கும் இது நான்கு எழுத்து சொல். இதற்கும் அதை சொன்ன கண்டுபிடிச்சிருவீங்க. இதற்கும் மூங்கிலுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. கொஞ்சம் தூரமாக சொல்லி இருக்கிறேன். மூங்கிலுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. மூங்கில் இருக்கிறது இல்லமா, மூங்கிலுக்கும். இதற்கும் மூங்கிலுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. மூங்கில் இருக்கிறது இல்லமா, புல்லாங்குழல் செய்யற மூங்கில், அதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. எங்கே பார்க்கலாம்?

0: வணக்கம் ராம.
1: வணக்கம்.
2: வணக்கம் அம்மா. மகிழம்
1: இல்லை இல்லை, மீண்டும் வாருங்கள். நன்றி நன்றி நன்றி
2: நன்றி
1: நன்றி. எங்கே ஜார்ஜ்? ஜார்ஜ் வணக்கம்.
3: மகுடம் மகுடம்
1: இல்லை இல்லை இல்லை, அதாவது வடிவா கேட்டுக்குங்க. முதலாவது எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து கூனா, குலத்துக்கு வாரம் கூனா, மூன்றாவது எழுத்தை காணவில்லை, நான்காவது எழுத்து அம்மாக்கு வாரம் இம்மன்னா. எங்கே
3: ஒரு குழு கொடுங்க, குழு குழு.
1: அதான் சொல்லிருக்கேன், மூங்கில் மூங்கிலுக்கு தூரத்துல, அதாவது கிட்டவாச்சு உங்களுக்கு சம்பந்தப்படுத்தல, நான் தூர மூங்கில், அதாவது புல்லாங்குழல் செய்யற மூங்கிலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. பாப்போம் சரியா?
3: என்னன்னு
1: தெரியல. சரி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. ஃபாரூக் உங்களை நான் தனியே அழைக்கிறேன் ஃபாரூக், ஏன்னா நீங்க கூட்டத்தோட வரீங்க. வணக்கம் சின்ன வணிகம் பிரகாஷ். மூங்கிலுக்கும் சம்பந்தம் இருக்கிறது, புல்லாங்குழலுக்கு. கொஞ்சம் தூரத்துல சொல்லிருக்கேன், கிட்ட சொன்னா டக்குனு புடிச்சிருவீங்க, கண்டுபிடிச்சுன்னு வாங்க. ஓகே நன்றி நன்றி நன்றி. ஃபாரூக் உங்களுக்கு நான் தனிப்பட்ட முறையா உங்களுக்கு கூப்பிட்டுறேன், அப்ப அதுல இருந்து நீங்க என்னை அழைக்கலாம், எங்களை அழைக்கலாம் என்று நினைக்கிறேன். நீங்க கூட்டத்தோட எப்படி வாரீங்கன்னு தான் எனக்கு தெரியல, ஒருக்க பாக்கலாம் அது எப்படி. நீங்க வணக்கம் நாகப்பன். நாகப்பன் வணக்கம்.
2: வணக்கம் அம்மா. கோகுலம்
1: கோகுலம் கட்டிக்காரர், அது எப்படி கண்டுபிடிச்சீங்க? உங்களோட தூரத்துல யாரும் நீங்க போய்
2: மூங்கில்
1: மூங்கில் மூங்கில் புல்லாங்குழல் சொல்றேன், கோகுலம் கோகுலம் கொஞ்சம் அப்படியே சுத்தி சுத்தி சொல்லு பார்த்தேன். நன்றி நன்றி நன்றி. வணக்கம் விஜயராகவன். விஜயராகவன் வணக்கம். விஜயராகவன் கனெக்டிங் வரை இல்லையே உங்களுக்கு. சரி மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க. ஃபாரூக் நான் உங்களுக்கு உங்களுடைய தனிய அழைப்புக்கு எடுக்கிறேன்னா, அப்ப இனி நீங்க சரியா ஒரு தடவை அழைச்சிருக்கிறேன், அதுல இருந்து வரலாம். இங்கே வணக்கம் ஞானசேகரம் அண்ணா. அண்ணா வணக்கம். அண்ணா ஞானசேகரம் அண்ணா. அண்ணா அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். அண்ணா அண்ணா அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா. எங்கே விஜயராகவன். வணக்கம் விஜயராகவன். இல்லை அது சொல்லிவிட்டார், கோகுலம் என்றது சொல்லிவிட்டார் சொல்லிவிட்டார். நன்றி நன்றி நன்றி நன்றி. இப்ப அது சரி, உங்களுக்கு எத்தனை புள்ளிகள் தெரியுமா உங்களுக்கு? எங்க நாகப்பன் அவங்க இணைப்புக்கு வாங்க. வணக்கம் மகாலிங்கஞ்சலன். சொல்லுங்க
3: மகாலிங்கஞ்சலன்.
1: மகுடம் இல்லையா ஐயா? கோகுலம் கோகுலம் கோகுலம். மகுடத்துக்கும் மூங்கிலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? மகுடத்துக்கும் இல்லையே கோகுலம். அவர் சொல்லிட்டா இருந்தாலும் நீங்க கட்டிக்கலாம், கட்டிக்காரன் அதுவும் சைக்கிள் ஓடிக்கொண்டு சொல்றீங்கன்னா கட்டிக்காரன். நன்றி அண்ணா நன்றி நன்றி நன்றி. எங்க நாகப்பன் உங்களுக்கு எத்தனை புள்ளிகள் என்று வந்து நீங்க சொல்லணும், ஏன்னா நான் உங்களுக்கு இந்த கோகுலத்துக்கு புள்ளி போடாம விட்டுட்டேனா என்னன்னு தெரியவில்லை, பாக்கலாம். நாகப்பனுக்கு எத்தனை புள்ளி என்று யாரும் தெரிஞ்சா ஓடி வந்து சொல்லுங்க பாப்போம். ஏன்னா அப்ப நான் கொடுத்த சொற்கள் வந்து ஒன்பதாவது சொல்லு கொடுத்துட்டேன், அப்ப உங்களுக்கு புள்ளி போட்டாச்சுன்றதுதான் அர்த்தம். இந்த அந்த புள்ளிய என்னன்னா சரிதானே, ஒன்பது வந்தா சரி. அடுத்த சொற்களுக்கு சொல்லுக்கு போகலாம். அடுத்த சொல்லு சரி, அடுத்த சொல்லுக்குள் போகலாம். அங்க பாப்பா சரியா ஜோஜமாய் சொல்ல வர தெரியல. வணக்கம் நாகப்பன். பத்து பதினஞ்சு இருக்குமா?
2: வணக்கம்.
1: பத்து பதினஞ்சு புள்ளி
2: பத்து பதினஞ்சுல இல்லம்மா, நாலு புள்ளிதான்.
1: கட்டிக்கார நீங்க, உண்மையிலேயே நீங்க பொய் சொல்லவே மாட்டீங்க. ஜோஜ பாருங்க, பத்து பதினஞ்சு இருக்கு மட்டும் சொன்னாரு. முதலாவது எழுத்து ராணா, ராணா அதாவது அரவத்துக்கு வார ராணா, ரா இல்ல அரவம், அரவம் அரவம் என்றா பாம்பு, அரவத்துக்கு வார ரா. இப்ப ரவிக்கு வார ரா. இரண்டாவது எழுத்த காணையில, மூன்றாவது எழுத்த காணையில, நாலாவது எழுத்தையும் காணையில, அஞ்சாவது எழுத்து வானா, ஆறாவது எழுத்து இம்மண்ணா. அதாவது ஆறு எழுத்துக்களை கொண்டது. முதலாவது எழுத்து ரதிக்கு வார ராணா, இரண்டாவது எழுத்து, மூன்றாவது எழுத்து, நாலாவது எழுத்து காணையில, மூன்று எழுத்துக்களை காணையில திருடி கொண்டு போயிட்டாங்க. அஞ்சு ஆறும், அஞ்சாவது எழுத்து வானா, ஆறாவது எழுத்து இம்மண்ணா. எங்கே பலரை கேட்கலாம்?

0: சரியாக 10 மணி 19 நிமிடம் அது இந்திய இளைஞர் நேரம் கனடிய நேரம் சரியாக 11 மணி 48 நிமிடம். யார் சொல்வதோ யார் சொல்வதோ கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சி எங்கே நீங்கள் காட்சியிலேக்கு வரலாம். நாங்கள் இப்பொழுது இது 10வது சொல்லு, இது முதலாவது எழுத்து ராணா, ரவிக்கு வர ராணா. 2வது எழுத்தை காணவில்லை, 3வது எழுத்தை காணவில்லை, 4வது எழுத்தையும் காணவில்லை. 5வது எழுத்து வானா, வானா வந்து வா வா வானா, சரியா கேக்குறதா உங்களுக்கு? வடிவுக்கு வார வானா, இம்மன்னா ஆனாக்கு அம்மாக்கு வார இம்மன்னா, அம்மாக்கு வார இம்மன்னா. எங்க 6 எழுத்து சொல், முதலாவது எழுத்து ராணா, ரவிக்கு வாரது, 3வது 4வது 5வது எழுத்தையும் காணவில்லை, 3 எழுத்துக்களை காணவில்லை. அடுத்த 5வது எழுத்து வானா, வடிவுக்கு வார வானா. 6வது எழுத்து இம்மன்னா. எங்களுடைய எங்களுடைய
1: என்ன புள்ளி யாருக்கு
0: நாளையா நாளையா பாவம் ஐயா நீங்க
1: ரெண்டு நீங்க மாமாவுக்கு 3 பிரகாஷ் 3 நீங்க
0: வந்தீங்க, ஓடி வாங்க அண்ணா, நீங்க வந்திருந்தீங்க எங்க பாக்கலாம், ஓடி வாங்க. இந்த சொல்லி எதுக்கு கண்டுபிடிக்க முடியாம, இதுக்கு நான் தரவு கொடுக்கவில்லை, அதுதான் இது. இது ஓடும், இது ஓடும், இல்ல இது ஓடாது. இந்த இது வந்து இது வந்து எப்படி என்றால், இது ஒரு ஓடும் ஒரு வாகனத்தை, வாகனமும் இதுல கலந்திருக்கிறது, ஓடுகிற அதாவது உருள்ற ஒரு வாகனமும் இதனோடு இதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. இது ஓடும் போது எல்லோரும் பார்ப்பார்கள், இந்த அந்த அதுல இருக்கிற அந்த வாகனம் ஓடும் போது நிறைய மக்கள் நின்று பார்ப்பார்கள், சந்தோஷமா பார்ப்பார்கள், மன நிறைவோட நின்று பார்ப்பார்கள். இது அதுல இருக்கிற அந்த வாகனம், இது அது அது ஓடும் போது நிறைய மக்கள் சந்தோஷமாக நின்று பார்ப்பார்கள். என்ன செல்வகுமார் ரெண்டு செல்வகுமார் இது நல்லா இருக்கா செல்வகுமார் ரெண்டுக்கும் போடும் செல்வகுமார் வணக்கம் செல்வகுமார் வணக்கம் செல்வகுமார் செல்வம் வணக்கம் செல்வகுமார் வணக்கம் செல்வகுமார் வணக்கம் வணக்கம் கனெக்டிங் வந்து காட்டுது. வணக்கம் செல்வகுமார் செல்வகுமார் சரி பாட்டை கேட்கலாம், இன்னொரு பாட்டை மாத்தலாம் அவங்க பாப்போம். நேரம் நேரம் சரியாக இப்பொழுது 10:23 நிமிடம் இந்திய இலங்கை நேரம், அது கனடிய நேரம் சரியாக 11:51. இதுக்கு தரவு நான் கொடுத்திருக்கிறேன் என்னவென்றால், இந்த இந்த சொல்லோடு ஒரு வாகனம் இருக்கிறது, அதுல வாகனம் இருக்கிறது. அம்மா பாக்கலாம், அம்மா வணக்கம், அம்மா ரேவதி அம்மா, அம்மா ஒரு ரதோற்சவம் ரத உற்சவம் ரதோற்சவம் என்று வரும் ரதம் ராணா அம்மா சொல்ல ரதம் என்பது தேர். அம்மா அம்மா ரேவதி அம்மா ரேவதி அம்மா ரதோற்சவம் சரி கட்டிக்காரி ஒன்று எடுத்துட்டீங்க ஒன்று எடுத்துட்டீங்க அம்மா கட்டிக்காரி அது அந்த அது ஓடும் போது பலரும் வந்து பாப்பாரு சொன்னோட நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க கட்டிக்காரி நன்றி நன்றி நன்றி நன்றி ரதோற்சவம் கட்டிக்காரி தேர் தேர் அந்த தேர் தேர் திருவிழா என்று தேர் உருளும் போது பலர் குழுமி நின்று சந்தோஷமாக பார்ப்பார்கள் அதைத்தான் நாங்கள் அந்த அந்த இதை சொல்லி இருந்தோம் சரி நீங்கள் மீண்டும் இணைப்புக்கு வாங்கோ அண்ணா வந்திருந்தார் முதல்ல அவருக்கு அந்த இது கிடைக்கவில்லை என்று நினைக்கிறேன் சரி அடுத்த சொல்லுக்குள் நாங்கள் போறோம் அதுக்கு முன்பாக வணக்கம் ரதீஷ் ரதீஷ் வணக்கம் ரதீஷ் பதினாலாவது ஆளா வந்திருக்கீங்க உங்களோட செல்ல பாட்டை சொல்லுங்க பாப்பா நாளைக்கு என்ன பாட்டு
2: பாடல் வந்து
0: திரைப்படம்
2: பேரு
0: தங்கம். ஸ்டேஜ்ல பாடுற பாட்டு பூ பறிக்க
2: நல்ல ஞாபகம் வச்சிருக்கீங்க.
0: பூ பறிக்க வாரிகளா? என்ன செய்யறது, நூறு வயதுக்கு இன்னும் ஒரு வயதுதான் இருக்குது, 99 இப்ப. என்னதான் ஞாபக சக்தி நல்ல இருக்கு எனக்கு தங்களை சொல்ல.
2: 99 அப்போ செஞ்சு அடிக்க போறீங்களா?
0: உங்களை சொல்றதாக்கொண்டு யாருக்கு என்ன கேக்குறீங்க நீங்க?
2: இல்ல எனக்கு வந்து 80 தான் ஆச்சு, நீங்க அதுக்காக 99 சொன்ன தெரியாது.
0: உங்களுக்கு ஒரு சொல்லு தர போறேன், நான் நீங்க கண்டுபிடிங்க.
2: கொடுங்க, கண்டுபிடிக்க முடியாம இருந்தாலும் பரவாயில்ல, பாக்கலாம், முயற்சி பண்ணி பாக்கலாம்.
0: சரி, அது உங்களோட சம்பந்தப்பட்ட ஒரு சொல்லு இது, சரியா? கண்டுபிடிக்கணும் நீங்க, சரியா? உங்களோட உங்களுக்கு இதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. இது ஏழு எழுத்து சொல், இது ஏழு எழுத்து சொல், சரியா? முதல் எழுத்து தானா, இரண்டாவது எழுத்து இங்கண்ணா, இங்கண்ணா, சரியா? தங்கைக்கு, தங்கைக்கு வர இங்கண்ணா, தானா இங்கண்ணா, ரெண்டு எழுத்து சொல்லிட்டேன். மூன்றாவது எழுத்து காணவில்லை, மூன்றாவது எழுத்தை காணவில்லை. நான்காவது எழுத்து காணவில்லை, ரெண்டு எழுத்த காணல. ஐந்தாவது மொத்தமா ஏழு எழுத்து, ஐந்தாவது எழுத்து ஏழு எழுத்து போறங்க, நான் சொல்ல போறேன். ஐந்தாவது எழுத்து, ஐந்தாவது எழுத்து கல, காலத்துக்கு வர லானா, லானா, லானா, அது ஆறாவது எழுத்து யானா, யானா, ஏழாவது எழுத்து காணவில்லை.
2: மொத்தமா காணவில்லை.
0: இது உங்களுடைய தொழிலோடு சம்பந்தப்பட்டது, உங்களோட தொழிலோடு சம்பந்தப்பட்டது. அதாவது முதலாவது எழுத்து தானா, இரண்டாவது எழுத்து இங்கண்ணா, மூன்றாவது எழுத்து காணவில்லை.
2: தங்கம் காணவில்லையா?
0: அது தங்க என்றது சரி, அங்கால என்ன, அங்கால
2: என்ன
0: இல்ல, அங்கால அதாவது ஏழு எழுத்து சொல் தங்க என்றதை கண்டுபிடிச்சிட்டீங்க. அங்கால அடுத்தது, அதாவது நீங்க மூன்றாவது எழுத்த கண்டுபிடிச்சிட்டீங்க, தானா இங்கன்னு நான் சொன்னது, மூன்றாவது எழுத்து காணா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, நாலாவது எழுத்தை காணவில்லை, ஐந்தாவது எழுத்து காலத்துக்கு வர லானா வருது, லானா, ஆறாவது எழுத்து, ஆறாவது எழுத்து யானா, யானா சொல்லி இருக்கிறேன், ஏழாவது எழுத்த காணையில. அவனோட நான் மாறி சொல்லிட்டே போட இருக்குது, இதுவும் நீங்க கண்டுபிடிக்கலாண்டே இன்னொரு ஆளுக்கு பாயிண்ட்ஸ் போக போகுது. தங்க சொல்லிட்டீங்க, இது உங்களோட சம்பந்தப்பட்டது, தங்க சொல்லிட்டீங்க. இது ஒரு, இது ஒரு அணிகலன், இது ஒரு அணிகலன், அணிகலன், அதாவது தங்கத்தில ஒரு
2: அணிகலன்,
0: இல்ல தங்க, தங்க, தங்க, தங்கத்தில ஒரு அணிகலன், இது நீங்க செய்வீங்க, பெண்களுக்கு பிடிக்கும். நானா யானா இருக்குது, தானா இங்க காணா கண்டுபிடிச்சிட்டீங்க, ஒரு எழுத்த காணையில, நானா யானா இருக்குது, மற்ற கடைசி எழுத்த காணையில. ரதீஷ்
2: புரியவில்லை,
0: ஐயோ யாருக்கோ போ போதே, இது ரேவதி அம்மா வந்து வாரா, ஓடி வாராங்க பாபா. ரேவதியம்மா சொல்லுங்க, ரேவதியம்மா அவருக்கு சுவமா கொடுத்த
3: தங்க ஆலையாவா?
0: தங்க
3: ஆலையா?
0: இல்ல இல்ல, என்னம்மா
3: ஆலையாவா?
0: இல்ல, தங்க தானா அங்கன்னா காணா, தானா அங்கன்னா நான் கொடுத்தா காணாம அவர் கண்டுபிடிச்சு விட்டார். இப்ப இந்த நாலாவது எழுத்த காண இல்ல
4: அணிகலமா
0: அணிகலன். ஐந்தாவது எழுத்தும் ஆறாவது எழுத்தும் வானா யானாவ சொன்ன நான் இருக்குது கடைசி எழுத்தும் இல்ல, நான்காவது எழுத்தையும் காணையில. இப்ப தங்க
4: என்னது
0: பயத்துக்கு வர யா,
4: சரி
0: பயத்துக்கு வாரையா. யாரும் ஒரு நாள் அடிச்சு கொண்டு இருக்கிறேன் ரதீஷு கொண்டு கொடுக்கலாம் என்று பார்த்தா. நேற்று நான் ஒன்று சொல்லிக்க ரதீஷ், இதைத்தான் நீங்க முதல் விடையா சொன்னது ரதீஷ், சொல்லிருங்க. ஒரு மாசம் எடுக்கல, பாவமா இருக்கு. நேற்று நான் ஒரு கேள்வி கேட்கும் போது நீங்க முதல்ல சொன்னது இதுதான், தங்கத்துல தங்கத்துல
4: குழுவே செய்யலையே.
0: ஏன்
4: சொன்னீங்க
0: வாவ விட்டுட்டேன் நான் வளையல,
4: மையா சொன்னீங்க,
0: சொல்லிடல அவரு பாவம் அவரு கொண்டு கொடுத்துடலாம், அப்பதான்
2: வருவேன்.
0: அந்த மேலே இத போடையில என்ன வானா விட்டு லையன்னா யானா சொல்லிருக்கானு அப்பயே
4: கண்டுபிடிச்சேன்.
0: நான் இப்படி சொன்னீங்க இப்படி சொன்னீங்க எல்லாரும் அழைச்சு கொண்டா இருக்கேன். ரதீஷ் நீங்க கட்டிக்காரன், ரதீஷ் கட்டிக்காரன் தானே அம்மா ரதீஷ். அம்மாவை வச்சுக்கொண்டே நான் அடுத்த சொல்லுங்க, அத சொல்லுங்க
4: போறேன்.
0: இது இவருக்காக நான் திடீர்னு எடுத்தது, அதனால டக்கண்டு.
4: சரி
0: அம்மா, இது ஆரம்பித்து சொல், இது ஆரம்பித்து சொல்.
4: சரி,
0: முதலாவது எழுத்தையும் இரண்டாவது எழுத்தவையும் காணவில்லை அம்மா.
4: சரி,
0: மூன்றாவது எழுத்து ராதாக்கு வார ராவண்ணா.
4: சரி,
0: நான்காவது எழுத்து காணவில்லை.
4: சரி,
0: ஐந்தாவது எழுத்தையும் காணவில்லை.
4: சரி,
0: ஆறாவது எழுத்து ரீனா, ரீனா அதாவது கரிக்கு வார ரீனா, கரி கரி முகன் அதுக்காக ரீனா. அப்ப முதலிய சொல்றேன், முதலாவது எழுத்தையும் இரண்டாவது எழுத்தையும் காணவில்லை. மூன்றாவது எழுத்து ராவண்ணா, ராதைக்கு வார ராவண்ணா. நாலாவது எழுத்தும் ஐந்தாவது எழுத்தையும் காணவில்லை. கடைசி எழுத்து கவிக்கு வார ரீனா.
4: சொல்லுங்க தரவு, தரவு சொல்லுங்க.
0: தரவு வந்து
1: தங்க வளையல், தங்க வளையல்
0: தாங்க பாருங்கம்மா, கண்டுபிடிச்சு தங்க வளையலுக்கு வர மாலிங்கம், மாலிங்கம்
1: பேச்சே சொல்றாங்க. தங்க வளையல்,
0: தங்க வளையல் கட்டி
1: சொன்னமா, ரதீஷ் ஒன்னும் சொல்லாம விட்டாரு சொல்லிட்டாரா ரேவதி அம்மாவுக்கு முன்னாடி
0: சொல்லிட்டு
1: குதிக்கிற. ஐயோ சொல்லுங்க, எடுங்க எடுங்க.
0: அவளுக்கு ஒரு ஒன்று போடுறா, என்ன பேர் அவளுக்கு?
1: சரி,
0: என்ன?
1: சுருதிகா,
0: சுருதிகா,
1: சுருதிகா,
0: சுருதிகா கொண்டு நான் போட்டுட்டேன். உங்களுக்கு இல்ல, தாத்தாக்கு இல்ல, தாத்தாக்கு இல்ல, தாத்தாட வண்டி இல்லையே, அதனால ஒன்று
4: ஒன்று
0: ஒன்று பிள்ளைக்கு ஒரு ஒரு ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு சரியா? இது வந்து ஒரு ஒரு சமயத்தோடு சேர்ந்தது,
4: சமயத்தோட சேர்ந்து
0: சேர்ந்தது, அதாவது சமயம் சமயம் சமயம் இது என்ன, மதத்தோடு சேர்ந்தது, மதத்தோடு சேர்ந்தது சரியா?
4: சரி,
0: நன்றி நன்றி. எங்க வணக்கம் வணக்கம், எங்களுடைய ராமன், ராமன் ராமன் வணக்கம்
5: வணக்கம்.
0: நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன இது? இப்ப நான்
5: ராமன்
0: ஆரலுக்கு இது சமயத்தோடு சேர்ந்தது, இது சமயத்தோடு சேர்ந்தது.
5: முதல் இரண்டு எழுத்துக்கான அடுத்த எழுத்து வந்து
0: ராவண்ணா, ராவண்ணா வந்து ராலைக்கு வாரது, பேருந்து நாளையும் அஞ்சையும் நாளையில ஆறாவது எழுத்து ரி, கரிக்கு வார ரி.
5: இருக்கு இருக்குமா இருக்குமா இருக்குமா இருக்குமா
0: கண்டுபிடிச்சோட ஓடி அங்க என்னது?
5: சிவராத்திரி சிவராத்திரி.
0: இன்னொருக்க ட்ரை பண்ணுங்க, இன்னொருக்க ட்ரை பண்ணுங்க.
5: நவராத்திரி
0: கெட்டிக்காரன், கெட்டிக்காரன், கெட்டிக்காரன், நவராத்திரி கெட்டிக்காரன். அடுத்த நவராத்திரி வாரர் பாப்பா. வணக்கம், நீங்க என்ன நாகப்பன்?
5: வணக்கம் அம்மா, சிவராத்திரி நவராத்திரி.
0: அதே மாதிரி அவர் வந்து
5: எடுத்துக்கங்க,
0: நவராத்திரி தான் சரி. அவர் சொல்லிட்டார் யாருங்கிற ராமன், ராமன் சொல்லிட்டார் முதல்ல, அவரும் சிவராத்திரி சொல்லிட்டு நவராத்திரி. நன்றி ஐயா, நன்றி நன்றி. சரி, நீங்க அடுத்த சொல்லுக்கு நாங்க போலாம். ஒரு பாடலை கேட்போம், ஒரு பாடலை உற்சாகமா கேட்டுக்கொண்டு ஒரு ரெண்டு வரியை கேட்டுக்கொண்டு நாங்க செய்யலாம் சரியா? இங்க பாப்போம் இன்னொரு பாடல், ஒரு கொஞ்சம் துளிசியான பாடல் உண்டை கேட்டாதான் நீங்க அத கேட்டுக்கொண்டு வருவீங்க, கொஞ்சம் உற்சாகமா வருவீங்க. இங்க பாப்போம்.

பாடல் போகலாம். பாடல் எல்லாம் சரியா நல்ல கிளியரா கேட்கல. அது இந்த ஆசதோஷமாய் இல்ல அந்த பாட்டு. சரி, அடுத்த சொல், அடுத்த சொல். இது ஆரெழுத்து சொல், இது ஆரெழுத்து சொல், இது ஆரெழுத்து சொல். சரியா, இது ஒரு, இதுவும் மதத்தோடு சேர்ந்த ஒரு சொல். சரியா, மதத்தோடு சேர்ந்தது. இதனுடைய இதனுடைய இதனுடைய எழுத்துக்கள், அது முன் எழுத்துக்களை சொன்னா கண்டுபிடிச்சுன்னா தான் நான் யோசிக்கிறேன், உங்களுக்கு கஷ்டமா கொடுக்கணும். முதலாவது எழுத்தையும் இரண்டாவது எழுத்தையும் காணவில்லை. முதலாவது எழுத்தையும் இரண்டாவது எழுத்தையும் காணவில்லை. மூன்றாவது எழுத்து மனப்பெண்ணுக்கு வார நானா, மனப்பெண், மனப்பெண்ணுக்கு வார நானா, மன அதுக்கு வார நானா. நாலாவது ஐந்தாவது எழுத்து காணவில்லை. ஆறாவது எழுத்து இரண்ணா, பார் என்று சொல்றது, பார், பார்வை, பார்வை, இர், இர், அந்த இரண்ணா. அதாவது முதலாவது இரண்டாவது எழுத்தை காணவில்லை. மூன்றாவது மனப்பெண்ணுக்கு, மனப்பெண்ணுக்கு வருகிற நானா. நாலாவதும் ஐந்தாவது எழுத்தையும் காணவில்லை. ஆறாவது எழுத்து பார், பார்வையோடு சம்பந்தப்பட்ட பார் என்ற சொல்ல வர இரண்ணா. எங்க முடிவாங்க பாக்கலாம். கட்டிக்காரன்டா

0: இது மதத்தோடு சார்ந்த ஒன்று, மதத்தோடு சார்ந்த ஒன்று, அதாவது சைவ சமய மதத்தோடு சார்ந்த ஒன்று. இது வந்து முதலாவது இரண்டாவது எழுத்தை காணவில்லை, மூன்றாவது எழுத்து மனப்பெண்ணுக்கு வார நானா, நாலாவது ஐந்தாவது எழுத்தை காணவில்லை, ஆறாவது எழுத்து, ஆறாவது எழுத்து பார்வைக்கு வார இறண்ணா, பார்வைக்கு வார இறண்ணா. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, நான் கொஞ்சம் கொஞ்சம் இலகுபடுத்துகிறேன். இந்த முதலாவது இரண்டாவது எழுத்து காணாத அந்த எழுத்து மனிதர்கள் எல்லோருக்கும் இருக்கிறது, எல்லோருக்கும் இருக்கிறது. பாரு, வணக்கம் பாரு, வணக்கம் பாரு.
1: என்னண்டு கண்ணனை பார்.
0: நீங்க கண்ண எப்படி மணிக்கணும், எப்படி எப்படி உருவாக்கினா தவறு, எப்படி உருவாக்கி இருக்கிறீங்க, நெருங்குறீங்க, நெருங்கி இருக்கிறீங்க, நெருங்கி இருக்கிறீங்க. நீங்க சைவ மதத்தோடு சேர்ந்தது நெருங்கி இருக்கிறீங்க. இந்த காணாத ரெண்டு எழுத்து, சரி, அப்ப நாங்க ஞானசேகரமண்ணாக்கு கொடுத்துடலாமா? நன்றி. ஞானசேகரமண்ணா சொல்லுங்க. வணக்கம் ஞானசேகரமண்ணா, உங்களுக்கு கனெக்டிங் நீங்க கனெக்ட் பண்ணி கொள்ளுங்க. அந்த முதலாவது இரண்டாவது எழுத்து காணையில இல்ல, அந்த காணாத ரெண்டு எழுத்து மனிதர்கள் எல்லார்டையும் நாங்க பார்க்கலாம். மூன்றாவது எழுத்து நான் சொன்னேனே, மனப்பெண்ணுக்கு வர நானா, அஞ்சும் மாறும் காணையில, ஆறாவது அந்த நாடும் அஞ்சும் காணையில், நான் தான் புலவுறேன். முதலாவது இரண்டாவது எழுத்து காணையில காணாத அந்த ரெண்டு எழுத்து மனிதர்களிடையே நீங்கள் காணலாம், எல்லார்டையும் காணலாம். மற்றது வணக்கம், வணக்கம் ஞானசேகரம் அண்ணா, வணக்கம் அண்ணா, அண்ணா
2: கண்பர்,
0: யார், யாரது
2: கண்பர்,
0: கண்பரா,
2: கண்ணப்பர்
0: கெட்டிக்காரன், கெட்டிக்காரன். நன்றி நன்றி நன்றி கெட்டிக்காரன். இங்கே வணக்கம் நாகப்பர், நாகப்பர் வணக்கம்,
1: வணக்கம் கண்ணப்பர்,
0: கண்ணப்பர் ஞானசேகர் மன்னா சொல்லிட்டார், கெட்டிக்காரன் நீங்கள். அம்மா வணக்கம, அம்மா வணக்கம்,
3: கண்ணப்பர்,
0: கண்ணப்பர், கண்ணப்பர், கண்ணப்பர் சொல்லிருந்தேன், மனிதனுக்கு இருக்கின்றவன கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க ரெண்டு பேரும். பாப்போம் பாப்போம். வணக்கம் பிரகாஷ், வணக்கம் பிரகாஷ், பிரகாஷ்
4: வணக்கம், கண்ணப்பர்,
0: கண்ணப்பர் சரி, முதலாவது எழுத்து இரண்டாவது எழுத்து காணையில, சரியா, மூன்றாவது எழுத்து இறண்ணா, இறண்ணா ஒரு நிமிஷம் தாங்க. வணக்கம் பௌனம்மா, பௌனம்மா வணக்கம்,
3: கண்ணப்பர்,
0: கண்ணப்பர் எல்லாரும் சொல்லிட்டீங்க, நீங்களும் சொல்லிட்டீங்க, கெட்டிக்காரி நீங்க, சரியா
3: சொல்லிட்டாங்க.
0: சரி, உங்களையும் வச்சுக்கொண்டு கேட்கலாம், உங்களையும் வச்சுக்கொண்டு கேட்கலாம். இந்த அடுத்த சொல்ல
3: சொல்ல,
0: முதலாவது எழுத்தையும் இரண்டாவது எழுத்தையும் காணையில், இது ஆறு எழுத்து சொல், இது ஆறு எழுத்து சொல், முதலாவது எழுத்தையும் இரண்டாவது எழுத்தையும் காணவில்லை, மூன்றாவது எழுத்து இறண்ணா, பார்வைக்கு வார இறண்ணா,
3: சரிம்மா,
0: நாலாவது அஞ்சாவது எழுத்து காணையில, ஆறாவது எழுத்து அம்மாக்கு வார உம்மண்ணா, உம்மண்ணா. இது மனிதர்களிடையே இருக்கிற ஒன்று, எல்லாராலும் நிச்சயமாக ஒருதன் உயர்வதற்கும் தாழ்வதற்கும் இந்த சொல்லு தேவைப்படுகிறது. உயர்வதற்கும் ஒருதனை வீழ்த்தி விடலாம், ஒருதனை வளர்த்து விடலாம். இது முதலாவது இரண்டாவது எழுத்தை காணவில்லை, மூன்றாவது எழுத்து இறண்ணா, இறண்ணா, நாலு அஞ்சு காணையில, ஆறாவது எழுத்து உம்மண்ணா, உம்மண்ணா அம்மாக்கு வாரது. இது வந்து இது பத்திரிகையோடு மனிதர்களோடு ஊடகங்களோடு சம்பந்தப்பட்ட உண்டு, இது பிரகாஷ் பத்திரிகை, மனிதர்கள், ஊடகம், மற்றது ஒருதன் வாழ்வதற்கும் வீழ்வதற்கும் இது முக்கியமா தேவை. ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒருதன சாகடிக்கணும்டா இது இது தேவைப்படும். இது
4: அமர்கலமா
0: இல்ல இல்ல அமர் ஒரு மனிதன்
4: புரியல,
0: அதாவது ஒரு மனிதனை வாழ வைக்கவும் அவனை இல்லாமல் ஆக்குவதற்கும் அவனை அதாவது வீழ்த்துவதற்கும் உதவும் இது இருந்தா. ஒரு வியாபாரத்துக்கு இது தேவை, ஒரு வியாபாரத்துக்கு இது தேவை, வியாபார ஸ்தலங்களுக்கு இது தேவை, எல்லோருக்கும் தேவை நிச்சயமா. ஒரு கலைஞனுக்கு எல்லோருக்கும் தேவை இது. பாவ அம்மா கேக்குறாமா, எங்க எங்களுடைய ரேவதி அம்மா, ரேவதி அம்மா
3: சமர்ப்பணமா, சமர்ப்பணம்
0: சமர்ப்பணம் அம்மா அது எனக்கு ஒரு மனக பண்ணுங்க அம்மா. சமர்ப்பணம் எப்படி ஒரு ஒரு மனிதனை உயர்த்தும், ஒரு கலைஞனை உயர்த்தும் ஒரு கலைஞனை, ஒரு வியாபாரியை, ஒரு கடை ஸ்தாபனத்தை, ஒரு மனிதனை, ஒரு ஒருவனுடைய வாழ்வை கூட இதில் வீழ்த்தவும் வாழ்த்தவும் முடியும். எங்க பாக்கலாம், எங்க எங்க அது ஆரம்பித்து சரி உடை வெட்டு வாங்க, உடை வெட்டு வாங்க, உடை வெட்டு வாங்க. அமர்க்கலம் சமர்ப்பணம் ரெண்டு வந்திருக்கிற ரெண்டு பேரும் இங்க பாக்கலாம். நிச்சயமாக ஒரு மனிதன் செல்வகுமார் நீங்க இணைஞ்சீங்க செல்வகுமார், பகல் எல்லாம் நீங்க பேசி பேசி அந்த நெட்டை முடிச்சிட்டு இந்த கடைசி நேரத்துல உருக்கா அழைச்சு போட்டு, அதாவது அந்த அட்டண்டன் போடுவீன் என்ன இப்படித்தான் போட்டுட்டு போயிட்டீங்க. இணைஞ்சு கொள்ளுங்க செல்வகுமார், கண்ணனை காணையில எங்க இணைஞ்சு கொள்ளுங்க பாப்போம்.
5: கை

0: நீங்க அந்த சொல்லை மீண்டும் கொடுக்கிறேன், கவனிச்சு கொண்டு வாங்க. இங்க பாக்கலாம், அமர்க்கலம் ஒருவர் சொன்னார் அமர்க்கலம், மற்ற அம்மா சொன்னது சமர்ப்பணம். சமர்ப்பணம் இந்த ரெண்டாலையும் எப்படி அங்க பாக்கலாம். அந்த சொல்லு முதலாவது ரெண்டாவது சொல்ல காணையிலே, மூன்றாவது வந்து இவன் பார்வைக்கு வர இவன்னா, நாலாவது அஞ்சாவது எழுத்தை காணவில்லை, ஆறாவது எழுத்து அம்மாக்கு வர இம்மன்னா. இதனால் ஒரு வர்த்தக ஸ்தாபனம், ஒரு கலைஞன், ஒரு மனிதன், ஒரு எதுவா இருந்தாலும் அவற்றையெல்லாம் முன்னுக்கு கொண்டு வரவும் பின்தள்ளி விடுவதற்கும் இது உதவும். வணக்கம் ஃபாரூக். ஃபாரூக் வணக்கம்.
1: உடற்பலம்
0: இல்லை இல்லை இல்லை வருது, நீங்க என்ன உடல் என்று வரும். ஒரு பொருளை எல்லோரையும் கவர பண்ணுவது இது, ஒரு விடயத்தை எல்லோருக்கும் தெரியப்படுத்துவது, கவர பண்ணுவது இது. ஏதோ ஒரு விடயத்தை, இப்ப நான் ஒரு மூலையில இருக்கிறேன் இங்க கனடால, என்ன என்ன தெரியப்படுத்துவது இது உலகளாவ எங்கே. ஆனா அதுக்காண்டி நீங்க மீடியா, அதாவது எங்களுடைய வானொலியோடு இருக்காமல் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த வானொலி இல்லாத பட்சத்திலும் என்ன உலகெங்கும் தெரியப்படுத்துவதற்கு இது இருந்தால் போதும். நான் ஒரு சாதனை செய்து விட்டால் இதை கொண்டு எல்லாருக்கும் தெரியப்படுத்தலாம். எங்கே நல்லது நல்லது கெட்டது ரெண்டும் இருக்கிறது, நல்லதாயும் இருக்கும் கெட்டதாயும் இருக்கும். இதை

0: சாமர்த்தியம்,
1: சாமர்த்தியம் இல்லையம்மா, இல்ல இல்ல இல்ல. அங்கே மீண்டும் நினைச்சு கொள்ளுங்க, அங்கே அங்கே கொஞ்சம் கொஞ்சம் எல்லாரும் எல்லாரும் நினைவுறீங்க, எல்லாரும் நெருங்கி கொண்டு வரீங்க, அங்க பாக்கலாம். எல்லார்ட்டும் சொல்லலையும் இருக்கிறது பாப்போம். அம்மா கண்டுபிடிச்சிட்டா. எங்க ரேவதி அம்மா? அம்மா
0: விளம்பரம், விளம்பரம்
1: இல்லையம்மா, இல்ல
0: விளம்பரம் இல்லையா,
1: இல்ல இல்ல இல்ல. இருவண்ணா வராதே, இருவண்ணா மடிவா யோசிங்க. இருவண்ணா வருகிறது, மூன்றாவது எழுத்து இருவண்ணா வருகிறது, நாலு அஞ்சு காணையில ஆறாவது எழுத்து இம்மண்ணா வருகிறது. எங்கே

0: இல்லை. முதல் ரெண்டு எழுத்தை காணவில்லை. மூன்றாவது எழுத்து பார்வைக்கு வார இவன்னா, நான்கு ஐந்தையும் காணவில்லை. ஆறாவது எழுத்து அம்மாக்கு வார இம்மண்ணா. எங்க அலையுங்க. என்ன நாகப்ப நீங்க கண்டுபிடிக்காம இருக்கிறது காரணம்? இப்ப நாகப்பன், இப்ப நான் ஒரு பொருளை வச்சிருக்கிறேன் விற்பனைக்கு. நான் ஒரு பொருளை ஒரு சந்தையில கொண்டே வச்சிருக்கிறேன். அதே பொருள் எல்லாரும் வச்சிருக்கிறீங்க. அதாவது அடுத்து அடுத்து அடுத்து வச்சிருக்கிறாங்க. என்னட்டு மட்டும் ஒரு கூட்டம் நெடுங்க வந்து வாங்க வருகிறது என்று சொன்னால் என்ன பற்றி இது நடந்திருக்கும்? பலரிடையே என்ன பற்றி என்னுடைய நான் விற்க வச்சிருக்கிற அந்த நிறைய பழங்கள், அதாவது கிரேப்ஸ், அதெல்லாம் பழங்கள் வச்சிருக்கேன்னா அந்த பழங்களை பற்றி என்ன பற்றியும் இது இருந்திருக்கும். எங்க கெட்டிக்காரன் பாப்பா, வணக்கம். பி பி பிரகாஷ், வணக்கம்.
1: வணக்கம்மா. வணக்கம்மா.
0: எங்க சரியான பதில் விமர்சனம். ஒரு ஒரு பொருளை விற்கிறதுக்கு ஒரு ஒரு ஒருவரை தாழ்த்துறதுக்கு விமர்சனம் படுத்தினா, இப்ப நீங்க உங்களை பற்றி நான் பிள்ளையான விதத்துல விமர்சனம் செய்தனண்டா உங்களுடைய வாழ்க்கை பாடா போகும். உங்களை உயர்த்தி உயர்த்தி உயர்த்தி இவர் நல்லவர், வல்லவர், இவர் நல்லா பேசுவார், அமர்க்கலம் சொல்லுவார், பிள்ளையானதெல்லாம் வந்து சொல்லுவார் என்று சொன்னா நீங்க முன்னுக்கு வந்துருவீங்க. சரியா? ஊடகம், பத்திரிகை, மற்றது கதை, கதைக்கு தேவைன்னு சொன்ன விளம்பரம், விளம்பரம் விளம்பரம் இந்த விமர்சனம் வேண்டும். கடை ஒரே ஒரு ஸ்தாபனம் நடக்கிறதுக்கு இந்த கடையில நல்ல இருக்கிறது எல்லாரும் விமர்சனப்படுத்தணும். அப்பதான் தேவை. நன்றி நன்றி நன்றி கட்டிக்கா. எங்கே வணக்கம். எங்கே ராமன், ராமன் வணக்கம். வணக்கம். எங்க சொல்லுங்க பாப்போம்.
2: அதிர்ஷ்டம்.
0: அதிர்ஷ்டம் இல்ல, விமர்சனம் கண்டுபிடிச்சிட்டார் பிரகாஷ். விமர்சனம் என்பது விமர்சனப்படுத்துறது. உங்களை நீங்க உங்களுக்கு செல்வகுமாரம் மட்டும்தான் தெரியும். உங்களை பற்றி இப்ப நான் அடிக்கடி ராமன் இப்படி செய்யறேன், நான் ராமன் இப்படி நல்லா பேசுவேன், நல்லா பொய் சொல்லுவேன், நல்லா சிரிப்பேன், நல்லா
2: பாடுவேன், யோசிச்சிருந்தாங்க அதெல்லாம் வருமானு நினைக்கலாம்.
0: விமர்சனப்படுத்தினா நீங்க முடிச்சு வந்துருவீங்க. அதுதான் விமர்சனம். சரியா? அதுக்கு முன்பாக ஒரு நிமிஷம் தாங்க. அம்மா நிக்கிறா. வணக்கம் பவுனம்மா. பவுனம்மா
3: அம்மா, விமர்சனம்
0: கெட்டிக்காரி. அது என்ன எல்லாரும் சொல்லா போறோம் உங்களுக்கு தெரியுது பாவம். உங்களுக்கு ஒரு ஒரு சொல்ல லைன் கிடைக்குது இல்ல, ஒரு சொல்ல கொடுக்கலாம் பார்த்தா நீங்க உங்களுக்கும் உண்டு எடுத்து கொடுக்கலாம் பார்த்தா. இப்ப ராமன் எடுத்துட்டா, ஜோஜ் எடுத்துட்டா, கன பேர் எடுக்க இல்ல வந்தவர்கள்ல பாக்கலாம். இப்ப அடுத்தது அடுத்த சொல்லுக்கு பாப்போம். சரியா? அடுத்த சொல்லு நான் கொடுக்க போறேன், நீங்களும் இருக்கிறீங்க.
3: அப்பா எனக்கு எனக்கு பாட்டு கொடுத்துருங்கம்மா.
0: உங்களை பாட்டு சொல்லுங்க, எழுதிக்கலாம். எங்க என்ன பாட்டு?
3: எனக்கு திருமாங்கல்யம் படத்துல இருந்து பொன்னான மனமேங்கு போகின்றது.
0: திருமாங்கல்யம் அதுல பாடுங்க பாடுங்க.
3: பொன்னான மனமேங்கு போகின்றது, சொல்லுங்களே சங்கலே, என்னாக கண்ணன் நாள் பார்த்து வந்தான், நாள் பார்த்து வந்தான், இங்கே வாங்களே, இங்கே வாங்களே.
0: நல்ல பாட்டு, நல்ல பாட்டு, சூப்பர். அது ஏன் அப்படி நல்ல பாட்டுன்னு நான் சொல்றேன்னா, கண்ணன் வந்துடுச்சு விடைகள் முதல் இரண்டு எழுத்துக்களை காணவில்லை. சரியா?

0: நாலாவது எழுத்து காணையில, அஞ்சாவது எழுத்து இந்தண்ணா, சந்திரனுக்கு மாற இந்தண்ணா, ஆறாவது எழுத்து ஆறாவது எழுத்த காணையில, ஏழாவது எழுத்த காணையில, எட்டாவது எழுத்து உம்மண்ணா, அம்மாக்கு வார உம்மண்ணா. இதுக்கும் கதைக்கும் சம்பந்தம் இருக்கிறது, இதுக்கும் கதைக்கும் சம்பந்தம் இருக்கிறது. குட்டி குட்டி கதைகளுக்கு, பெரிய பெரிய கதைகளுக்கு, குட்டி குட்டி கதைகளுக்கு சம்பந்தம் இருக்கிறது. எங்க கண்டுபிடிச்சு கொண்டு வாங்கம்மா, சரியா?
1: நன்றி.
0: எங்கே பாப்போம், இதுக்கும் கதைக்கும் சம்பந்தம் இருக்கிறது, இதுக்கும் நரிக்கும் கூட சம்பந்தம் இருக்கு. நரி நரி தெரியும் தானே, ஊழாடும் பூண்டு, அதுக்கு சம்பந்தம் இருக்கிறது. சரி, ஒரு பாடலை கேட்கலாம், ஒரு துளிசை பாடல் ஒன்றை கேட்கலாம்.

0: வணக்கம்
1: அம்மா. ஞான சம்பந்தம்.
0: ஞான சம்பந்தம் பக்கத்து வீட்டுக்காரரும் அம்மா பக்கத்து வீட்டுல இருக்கிறார அம்மா. என்னம்மா? இல்ல இல்ல அது அல்ல. சரியாமா? அம்மா ஞான சம்பந்தத்தை கொண்டு வந்துட்டா கெட்டிக்காரன். இப்படித்தான் முயற்சி செய்யணும். ஓடி வாங்க.

0: மீரமா
1: ரேவதி அம்மா தான்.
0: மீரமா
1: அதனுங்க
0: பஞ்ச தந்திரம்
1: கேங்க
0: தந்திரம்
1: கேட்டி கட்டி கட்டி கட்டி கட்டி பஞ்ச தந்திரம் கட்டி காரி. அம்மா அம்மா உங்களுக்கு எத்தனை எத்தனை புள்ளி அம்மா?
0: அப்புறம் மீரமா
1: உங்களுக்கு எத்தனை புள்ளியா? அம்மாக்கு எத்தனை புள்ளி? யாருக்காவது தெரிஞ்சாவும் சொல்லுங்க.
0: ரெண்டா ரெண்டுதான் நினைக்கிறேன்.
1: கட்டிக்காரு கட்டிக்காரு கட்டிக்காரு இல்லையே? ரெண்டுதான் ரெண்டுதான். சரி சரி ரெண்டு.
0: நானே ஒண்ணு சொல்லிட்டேங்க, அப்புறமா வந்துட்டேன். எனக்கு இது கிடைக்கல.
1: பஞ்சதந்திரம் என்பது சாமியம்மா.
0: மீரமா விமர்சனம் அது வந்து சொல்லிட்டு நீங்க இல்லைன்னு சொன்னீங்கன்னு நினைச்சிட்டேன். மீரமா விமர்சனம்
1: நீங்க விமர்சனம்
0: அதுமா
1: விமர்சனம் என்று சொன்னதுல நீங்க நீங்க சொன்னது வந்து சமர்ப்பணம்.
0: சமர்ப்பணம் அது ரைட்டு மீரம்மா. அவர் பாருக்கோ யாரோ வந்து விமர்சனம் சொன்ன மாதிரி இந்த அது இல்லைன்னுதான் நான் கம்மி விட்டேன்.
1: அவர் சொல்ல இல்ல
0: யாரோ சொன்னா
1: இல்ல சொல்ல இல்ல
0: வேற யாரும். சரி மீரம்மா அடுத்தது சொல்றீங்களா?
2: உங்களுடைய கதை நேரம் கேட்டு நரிகதெல்லாம் தெரியும்.
0: தந்திரம் நரிக்கு சம்பந்தம் உண்டு. தந்திரம்
1: கண்டுபிடிச்சேன். இது வந்து இது வந்து அஞ்செழுத்து சொல். இது வந்து அஞ்செழுத்து சொல்
2: சரியா?
1: இது அஞ்செழுத்து சொல். இது ரெண்டு எழுத்து காணி இல்ல, முதல் ரெண்டு எழுத்தும். மூன்றாவது எழுத்து பயத்துக்கு வார யானா. நாலாவது எழுத்து காணையில அஞ்சாவது எழுத்து ஆன அம்மாக்கு வர உம்மன்னா. இது உங்கள் எல்லாருக்கும் சம்பந்தப்பட்ட உண்டு. ரெண்டு எழுத்து காணையில மூன்றாவது எழுத்து பயத்துக்கு வர யானா. நாலாவது எழுத்து காணவில்லை. ஐந்தாவது எழுத்து அம்மாக்கு வர உம்மன்னா. இது உங்கள் எல்லாருக்கும் சம்பந்தப்பட்ட உண்டு. இது நீங்க அடிக்கடி எல்லாரோட வார்த்தைகளிலும் வருகிறது. இது ஒரு இடம். இது ஒரு ஒரு இடம் ஒரு ஒரு இடம். இப்ப உங்களோட வீடு வீட்டுல ஒரு அறை
2: என்னண்டு
1: ஜிம்மா
2: இல்ல இல்ல இம் இம்
1: இம் இம் எனக்கு அம்மா ஜிம்ம சொல்றாங்க.

0: கடைசியும் ஒரு எழுத்த காணையில அஞ்செழுத்து
1: சமையல் சமையல் அறை இடம் வரையம்மா
0: இல்ல சமையல் அறை வராது. ஆனா உங்களோட வீட்டுல எல்லாருடைய வீட்லயும் இல்ல இது இது இது இதுல இதுல நிறைய நிறைய தொழில்நுட்ப பொருட்கள் இருக்கும். தொழில்நுட்ப பொருட்கள் சரி நேற்று மட்டும் வாங்க சரியா இதுக்கு மேல ஒன்று உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. அந்த தொழில்நுட்ப பொருட்களை நேச்சிங்கன்னா கண்டுபிடிச்சிருங்க நீங்க ரெண்டு பேரும் எங்க பாக்கலாம்

0: எங்கே ஞானசகரமன் அணியா கண்டுபிடிச்சிருங்க சொல்லுங்க.
1: தலையகம்
0: கெட்டிக்காரன் அண்ணா, நீங்க கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் அண்ணாவுக்கு
1: ஒரு நன்றி சகோதரி.
0: அது நான் தொழில்நுட்ப பொருட்கள் என்று சொல்லியிருந்தேன். கெட்டிக்காரன் கெட்டிக்காரன்
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. இங்க அடுத்த சொல்லுக்கு போகலாம். அடுத்த சொல் போகலாம். முதலாவது எழுத்தை காணவில்லை, முதலாவது எழுத்தை காணவில்லை. இரண்டாவது எழுத்து பாம்புக்கு வார லையண்ணா, பாம்புக்கு வார லையண்ணா. மூன்றாவது எழுத்தையும் நாலாவது எழுத்தையும் இல்ல, முதலாவது எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து பாம்புக்கு வார லையண்ணா, மூன்றாவது எழுத்தை காணவில்லை, நான்காவது எழுத்து மண்ணுக்கு வார நானா, மண்ணுக்கு வார மூன்று சுழி நானா. ஐந்தாவது எழுத்து காணவில்லை. இது எங்கள் காட்டளிக்கு வருகிற ஒரு அன்பு உறவின் பெயர். இங்க பார்க்கலாம், இனி இது பெயரோட போகலாம். முதலாவது எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து பாம்புக்கு வார லையண்ணா, மூன்றாவது எழுத்தை காணவில்லை, நாலாவது எழுத்து மண்ணுக்கு வார நானா, ஐந்தாவது எழுத்தை காணவில்லை. இது எங்கள் காட்டளிக்கு வருகிற ஒரு அன்பு உறவின் பெயர். அன்பு உறவின் பெயர் எங்க பாப்போம்.

0: வணக்கம் நாகப்பன், கண்டுபிடிச்சிட்டீங்களா? இது தெரியாம எல்லாரும் முடிச்சு கொண்டிருக்கீங்க. நாகப்பன் கலைவாணன் கட்டிக்கார் கட்டிக்கார். நன்றி நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம். பாத்தீங்களா, அவர் கண்டுபிடிச்சிட்டார். சரி, வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்.
0: நாகப்பன் சொல்லிட்டாங்க, உள்ள நிறம் சென்றதா உங்களுக்கு? அவர்
1: சொல்லிட்டா வருது.
0: சரி சரி, நன்றி நன்றி நன்றி நன்றி. கொஞ்சம் எங்கே வணக்கம் வணக்கம் பாரு சொல்லுங்க. சரி, எங்க ராமன் சொல்லுங்க. ராமன் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். பவுனம்மா பவுனம்மா
2: அம்மா, பாம்புக்கு வர்ற லைய, பாம்புக்கு ஏதுமா லையே?
0: ஐயோ, அதைத்தான் அவரும் கேட்டு போறாங்க. அதாவது அந்த லையன்னாவ பாம்பு லை என்று சொல்லுவோம் நாங்கள். என்ன பாம்பு மாதிரி நெளிஞ்ச அந்த லானா, மற்ற லானா கொம்பு லாவா இருக்கும், இது வந்து இப்படி நெளிஞ்சு அந்த லாக்கு பாம்பு.
2: சரிங்கம்மா சரிங்கம்மா சரிங்கம்மா சரி.
0: அது பாம்பு லை என்று நான் சொன்னதை அப்படியே சொல்லுவாங்க. நான் நினைச்ச உங்களுக்கு அது புரியுமாக்கம் என்று. சரி, அதை மாத்திக்கலாம். அடுத்த சொல்லுக்கு போவோம். முதல் நாங்கள் அந்த பருத்த கோழி

அடுத்த சொல்லுக்கு போகலாம். இதுவும் ஒரு காட்டிலுக்கு மாற அன்பு உறவின் பெயர். முதல் எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்தை காணவில்லை, மூன்றாவது எழுத்து பாப்பாக்கு வார பாவண்ணா. பாப்பாக்கு வார பாவண்ணா, குட்டி பாப்பாக்கு வார பாவண்ணா. நான்காவது எழுத்து ஐந்தாவது எழுத்தை காணவில்லை, ஆறாவது எழுத்து இத்தன்னா இத்தன்னா, ஏழாவது எழுத்து காணவில்லை. அதாவது முதலாவது இரண்டாவது எழுத்தை காணவில்லை, மூன்றாவது எழுத்து குட்டி பாப்பா பாப்பாக்கு வார பாவண்ணா, நாலாவது நாலாவது ஐந்தாவது எழுத்தை காணவில்லை, ஆறாவது எழுத்து ஆறாவது எழுத்து இத்தன்னா, ஏழாவது எழுத்தை காணவில்லை. முதல் பிள்ளையா சொல்லிட்டேனோ தெரியல, முதல் சொல்ல பாப்போம். முதலாவது இரண்டாவது எழுத்தை காணவில்லை, மூன்றாவது எழுத்து பாப்பாக்கு வார பாவண்ணா, ஐந்து ஆறு எழுத்துக்களை காணவில்லை, ஐந்தாவது எழுத்தும் ஆறாவது எழுத்தையும் காணவில்லை. இல்லை இல்லை, நான் பிள்ளையா சொல்லுகிறேன். மூன்று அதாவது இரண்டு எழுத்துக்களை காண, முதலாவது இரண்டாவது எழுத்தை காணவில்லை, மூன்றாவது எழுத்து பாப்பா என்று வர்றதுக்கு பாவண்ணா, அடுத்த நான்காவதும் ஐந்தாவதும் எழுத்தை காணவில்லை, ஆறாவது எழுத்து இத்தன்னா இத்தன்னா இத்தன்னா, அதாவது முத்தத்துக்கு வர இத்தன்னா, ஏழாவது எழுத்து காணவில்லை. இது எங்கள் காட்டலிக்கு வருகிற ஒரு அன்பு உறவின் பெயர். எங்கே ஒரு அன்பு உறவின் பெயர்?

அனுபவம் சொல்லுகிறேன். எங்களோட காட்டலைக்கு வருகிற ஒரு அன்பு நேயரின் பெயர். முதலாவது எழுத்தும் இரண்டாவது எழுத்தும் காணவில்லை. மூன்றாவது எழுத்து பாலுக்கு வார பாவண்ணா. சரியா, பாலுக்கு வார பாவண்ணா. நான் பிள்ளையா விட்டேன், பானான்னு சொல்லிட்டனோ. பாவண்ணா, பாலுக்கு வார பாவண்ணா. நாலாவது ஐந்தாவது எழுத்தை காணவில்லை. ஆறாவது எழுத்து முத்தத்துக்கு வார இத்தன்னா. ஏழாவது எழுத்தை காணவில்லை. எங்கே

0: வணக்கம்மா. அம்மா கிருபாமூர்த்தி.
1: பாப்பாத்தி
0: பாப்பாட்டி இல்ல ஒரு இங்க பாப்பாட்டி என்ற ஒரு நேர் வருகிறாரா எங்களை காதலைக்கு?
1: தெரியல எனக்கு கடைசி மதம்ல.
0: அதுல நான் சொன்னது ரெண்டு எழுத்து காணையில முதல் ரெண்டு
1: ஆமா
0: பாலுக்கு வார பாவன்னா.
1: ஆமா பா
0: பா அது மற்றது நாலு வஞ்சையும் காணையில ஆறாவது எழுத்து இத்தன்னா.
1: ஆமா அவங்களோட
0: இல்ல உடனே வேற பவுனம்மா வராண்டி வெக்கக்கேடுன்னு கேட்டு வந்துட்டா நல்ல காலம் அவருக்கு அவருக்கு ஒரு பாயிண்ட் குடுக்கலாம்னு பார்த்தா எடுத்துட்டா.
2: அவருக்கு
0: நன்றி நன்றி ஞானதேவன் அண்ணா. அண்ணா நன்றி நன்றி பிரகாஷுக்கு நன்றி நன்றி நன்றி. எங்கே பிரகாஷ் ஒரு நிமிஷம் நிலங்க அங்க. வணக்கம் அண்ணா. அண்ணா வணக்கம. அண்ணா
3: வணக்கம். வணக்கம் வணக்கம். வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். கிருபாமூர்த்தி.
0: கிருபாமூர்த்தி அண்ணா கலைவாங்க அண்ணா. உடனே உங்களோட இணைப்பு சரியில்லை என்ன உங்களோட பெயர் கொடுத்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. கிருபாமூர்த்தி மனைவிய சொல்லிட்டா வந்து அவட மனைவி கன நேரத்துக்கு
3: என்ன
0: செய்யற அண்ணா உங்களோட நுழைவு சரியில்லை உங்களோட பாட்ட சொல்லுங்க அண்ணா இப்படியே மெல்ல மெல்ல நாளைய பாட்ட சொல்லுங்க அண்ணா.
3: என்னோட
0: என்ன பாட்டேன்னா அண்ணா சொல்லுங்க அண்ணா அழுதுருவண்ண அண்ணா அழுதுருவண்ண சொல்லுங்க அண்ணா சொல்லுங்க அண்ணா. இது தடப்பாய் சாதத்துல
2: இல்லம்மா அவரு சொல்ற படம் வந்து கேப்டன் பிரபாகரன் ஆட்டம்மா தேரோட்டம்மா பாட்டு
3: கேக்குறேன்
2: தேரோட்டம்
0: இவ்வளவு உண்மையா எனக்கு விளங்கல உங்களுக்கு என்ன இந்த விளங்கினது
3: அதுதான்
0: மண் வாசனை மட்டும் இல்ல பாம்பின் கால் பாம்பு அறியும் அப்படித்தானே அண்ணா ரெண்டு பேரும் தொடர்பு இல்ல தெரியும் அடே அப்பா சரி அப்ப இப்ப உங்களுக்கு ஒரு சொல்லு கொடுக்கலாம் சரியா சரியா நீங்க இப்படி நிக்கத்தக்கதா ரெண்டு பாம்பையும் வச்சு ஒரு ஒரு ஒரு சொல்லு கொடுத்துடலாம். எங்க பாப்போம் சரி சுலோகமா கொடுக்கலாம் ஓகே. மூன்று எழுத்து சொல் இது நடு எழுத்து ரூனா இவரும் எங்களுடைய ஒரு அன்பு நேயர் பிரகாஷ் சொல்லக்கூடாது அண்ணா ட்ரை பண்ணிட்டேன். மூன்றாவது சொல் மூன்றாவது இச்சல் இவர் எங்களுடைய அன்பு உறவு. நான் முதல் எடுத்த காணையில இரண்டாவது எடுத்து ரூனா, ரூனா கருணைக்கு வர ரூனா, மூன்றாவது எடுத்த காணையில
3: முதல் எழுத்து இல்ல, ரெண்டாவது எழுத்து ரூனா, மூன்றாவது எழுத்து இல்ல
0: இல்ல. இது எங்களுடைய அன்பு உறவு. இன்றைக்கு வந்து பாட்டும் கேட்டிருக்க பாப்பன அண்ணா ஒரு ஒரு மாசம் கொடுக்க அந்த அவன் முணுமுணுக்கிறான்.
3: எழுத்து சொல்ல
2: சொல்லட்டுமாமா,
0: சொல்லவேணா, நீங்க சொல்லவேணா, அண்ணாவுக்கு சான்ஸ் கொடுத்துருக்க, அவரு கொண்டு வரட்டும், உங்களுக்கு நாளில் நிக்கிறீங்க, நல்லா இருக்குது. இவருடைய பெயர் வந்து சைவ
3: சமயத்தோட
0: ஒரு நேருடைய பெயர். இங்க வந்து பாட்டு கேட்கிற ஒரு நேருடைய பெயர் இவர். இவர் இவருடைய இந்த இந்த பெயர் வந்து சமயத்தோடையும் சம்பந்தப்பட்டது. பக்தி முத்துனா இப்படித்தான் வரும், பக்தி பக்தியோட சம்பந்தப்பட்டது, பக்தியோட.
3: கொஞ்சம்
0: கருத்த முடி இருக்கும், கண் ரெண்டு இருக்கு, மூக்கொண்டு இருக்கு, சொக்க ரெண்டு இருக்கு, பல்லு வரிசையா இருக்கும், கொஞ்சம் ஆள் கொஞ்சம் உயரமா இருப்பார், ஸ்லிம்மா இருப்பார், நடந்தா நல்ல நடையா இருக்கும். இவர் தாயகத்துல இருக்கிறார், சரி கண்டுபிடிங்க, எங்களுடைய இலங்கையில் இருக்கிறார். இவர் எங்களுடைய இலங்கையில்
2: இருக்கிறார். மலையாளம் தமிழ் தெரியாது பார்த்தா அப்ப ஐயாவே கொண்டு வந்துட்டீங்க.
0: இல்ல சொந்தத்துக்கு உதவி செய்து ஒன்று எடுத்துக் கொடுக்கலாம். செல்வகுமார் வணக்கம் வணக்கம் ஃபாரூக். ஃபாரூக் வணக்கம். நீங்க யாராண்டு வந்தீங்க, அது எதை கண்டுபிடிச்சு? ஃபாரூக்கு வராத அது நீங்க ரூனா இல்லோ, நீங்க இது ரூனா. அருள் அருள் அருள் சொன்னீங்க, தாயகத்தில் இருக்கிறார், இலங்கையில இருக்கிறார்
3: சொன்னேன்.
0: வணக்கம் அண்ணா. அண்ணா வணக்கம். வணக்கம் என்ன செல்வகுமார், நீ வந்து வந்து ஓடுவீங்க செல்வகுமார், ஓடியாங்க செல்வகுமார். வணக்கம் வணக்கம் ஞானசேகரம் அண்ணா. அண்ணா சொல்லுங்க அண்ணா. அண்ணா சொல்லுங்க. ஃபாரூக் இல்ல, அருள் அருள், அது ரூனா அண்ணா, இது ரூனா. இது இது நாங்க கருணைக்கு வாங்க சொல்லி இருந்தேன் போல இருக்க, ரூனாக்கு எதுன்னு சொல்லி இல்லையோ, சொல்லி இருந்தேன் ஏதோ உண்டு. நன்றி அண்ணா, நன்றி நன்றி. சரி அடுத்து அடுத்து அடுத்த சொல்லுக்கு போகலாம். அடுத்த சொல்லுக்கு போன ஒரு பாட்டு, இந்த கோழி குழம்பு வச்சிருக்கேன், கோழி குழம்பு வச்சிருக்கேன் பாட்டு போனதாக்கம் பாப்போம்.

சொல்லுக்குள் போலாம். இது ஒரு பொருள், இது ஒரு பொருள், இது இல்லாத வீடே இருக்காது. கொஞ்சம் பண வசதி இல்லாதவர்களிடம் இது இருக்காது. இது நிச்சயமா எல்லாருடைய வீட்லயும் இருக்கும், எல்லா பாடசாலையில இருக்கும், எல்லோரிடமும் இருக்கும். எல்லோரும் அங்க இங்க போகும் போதெல்லாம் கொண்டு போய் வருவார்கள். இது ஐந்தெழுத்து சொல். இது ஐந்தெழுத்து சொல். முதலாவது எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து போடி என்று சொல்ற வார டி டி, மூன்றாவது எழுத்தை காணவில்லை, நான்காவது எழுத்தை காணவில்லை, ஐந்தாவது எழுத்து ரெண்டு சுழி நீ, கன்னிக்கு வார நீ, கன்னி கன்னிக்கு வார நீ. முதலாவது எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து போடி டி டி டி என்ற எழுத்து, மூன்றாவது எழுத்தை காணவில்லை, நான்காவது எழுத்தை காணவில்லை, ஐந்தாவது எழுத்து கன்னிக்கு வார நீ. இது எல்லாருடைய கையிலையும் இருக்கும், எல்லாருடைய வீட்டிலையும் இருக்கும். இது போக்குவரத்து கூட எல்லாரும் கொண்டு போய் வருகிறார்கள். இப்ப இதுல நன்மையும் பயக்கும் தீமையும் பயக்கும் பார்க்கலாம். இது ஒரு பொருள், இது ஒரு பொருள். எங்க கருப்பான கை, அந்த கையில கொண்டு போலாம், அதுதான் அந்த கை வந்தது. கருப்பான கையால கொண்டு போகலாம், தோளில் தோளில் அது மாட்டி கொண்டு போகலாம்.

0: போறது போல ஓடி வந்துட்டார். நாகப்பன் வணக்கம். நாகப்பன்
1: வணக்கம். அம்மா மடிக்கணினி
0: மடிக்கணினி கட்டிக்காரன் கட்டிக்காரன் கட்டிக்காரன் கட்டிக்காரன் கட்டிக்காரன். வணக்கம் அம்மா. அம்மா வணக்கம். அம்மா
2: மடிக்கணினி
0: மடிக்கணினி மடிக்கணினி கட்டிக்காரன் கட்டிக்காரன் கட்டிக்காரன் கட்டிக்காரன். வணக்கம் வணக்கம் வணக்கம் பிரகாஷ். பிரகாஷ் வணக்கம். வணக்கம் கணபதி அண்ணா. அண்ணா வணக்கம். அண்ணா அண்ணா
3: மடிக்கணினி
0: மடிக்கணினி அண்ணா கெட்டிக்கார அண்ணா இந்த இப்பதான் வந்திருக்கு. அப்ப விடுபட்டு போயிடாங்க விடுபட்டு போயிடாங்க. உங்களுக்கு ஒரு சொல்ல தந்து ஒரு பாட்டு சொல்லுங்க நாளைக்கு.
3: அந்த அன்பு எங்கே படத்துல அம்பத்தி வந்த பட்டுக்கட்டுக்கு அந்த பாட்டு
0: படிங்க அண்ணா
3: அம்பத்தெட்டு கல்யாணம் ஏற்றியது. அம்பத்தெட்டுல வந்த படம் அருமையாக படம். அது எங்க
0: ரேவதி அம்மா ஒண்ணு சொல்ற உலகம் போற ரேவதி அம்மா
2: உலகம் போற போக்கு கொஞ்சமும் நல்லா இல்ல
0: இல்ல கொஞ்சமும் மட்டும் வருமா இப்படி வரும். உலகம் போற போக்கு பாரு கொஞ்சம்
3: தங்கம தன்னாலே
0: தங்கம தன்னாலே எல்லாரும் மாறி மாறியே சொல்றீங்கண்ணா. சரி நாளைக்கு அந்த பாட்டு வரைக்கும் கேட்கலாம்.
3: இந்த பாட்டு சிவன் பாடகர் பாடி கேட்டேன் இப்படிதான் வீடியோல. அந்த பாட்டு கேட்ட சந்தோஷம்
0: சந்தோஷம் அண்ணா. உங்களையும் ரேவதி அம்மா வச்சு இந்த சொல்ல தர போறேன் கண்டுபிடிங்க பாக்கலாம். நிச்சயமா இதை நீங்க ரெண்டு பேரும் யாராவது ஒரு ஆள் கண்டுபிடிப்பீங்க சார். இது வந்து மூன்றெழுத்து சொல். இது வந்து மூன்றெழுத்து சொல். முதலாவது எழுத்த காணியல, ரெண்டாவது எழுத்து லாவண்ணா. லாவண்ணா அதாவது பாலாக்கு வார லாவண்ணா பாலா. கடைசி எழுத்த காணியல அண்ணா மூன்றெழுத்து சொல் தானே. இது
2: தரவு தரவு
0: தரவு தரவு தரவு. இது நல்ல சுவையா இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
2: மலாய் மலாய்
0: இல்ல அது என்ன அதாவது அதாவது பாலா பாலாக்கு வார லாவண்ணா. இது இது எனக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும்.
2: இதாக்கு காலை தேருமா
0: என்னத்துக்கு வரும் அது அளவு வரும். லாவோட அளவு வந்தா லாவண்ணா லாவண்ணா
2: லாவா
0: லா லா
3: லாட்டரி லாட்டரி லாட்டரி லா
0: சாப்பிட்டு கொண்டே இருப்பேன் பாவம் வரையும். எங்க பாக்கலாம் இது இது மூன்றெழுத்து இது மூன்றெழுத்து இது இது வெள்ளை நிறமா இருக்கும். பாவம் அண்ணா இன்றைக்கு சொல்லட்டும். சொந்தங்களுக்கு ஒரு மார்க் எடுத்து கொடுத்துருவாங்க. அல்லாடி எங்க எங்க குடும்பம் எல்லாம் படிக்காத குடும்பம்னு சொல்லிடுவாங்கன்னா அதுக்கு
3: தகுந்த
0: பாலாடு உடனே சொல்லிட்டாரு பாருங்க. வெள்ளை என்ன பாலாடு என்று
3: பாட்டுக்கள் நல்லா பாடுறாங்க.
0: நல்ல பேர் பவுனம் பொண்ணும் பொண்ணும்.
3: ஆமா ரேவதி மாதிரி ஒரு அன்பு சகோதரி நல்ல அருமையா
0: நல்லா பாடுறான். நல்லா பாடுறான். நேற்று பௌர்ணம்மாவை இந்த பாட்டு பாட சொன்னேன் வேண்டும் சும்மா இருங்க அதெல்லாம் சொன்னேன் சூப்பரா பாங்க அருமை அவ பாடின பாட்டுக்குள்ள அந்த பாட்டு தான் எனக்கு பிடிக்கும் அப்படி அந்த தத்துவமா அந்த இது முழுக்க எல்லாரும் சொன்னார்கள் எனக்கு நல்லா
3: பாடியிருக்கு
0: அது வந்து ராஜா சலூஜாவோட
2: அவளை பெண் குரல் யாரு
0: பெண் குரல் அவதான் குடுக்கறா போல
3: இருக்கு குரல் அவளே பேசுவா அவ குரல்
0: தான் ராஜா சலூஜாவுடைய குரல் அது அதுதான் அந்த இல்ல உண்மையா நான் ரசிச்ச உண்டு பவுனம்மாட்ட நான் அவ பாடின பாடல்களுக்குல அது ரசிச்ச உண்டு அப்படி யாராலையும் பாட முடியாது அது நான் பாட முடியாதம்மா அவ பாடி நீங்க கேட்க இல்லையாக்கம் இல்லையா ரேவதியம்மா நீங்க
2: நான் கேட்கலாம்
0: அவங்க இப்ப அழைச்சிருக்கிறேன் இப்ப ஒருக்கா பாட சொல்லலாம் பாப்போம் உண்மையா நல்லா ஆனா நேற்று அனுவாசியோட அவ நிப்பாட்டிட்டான் பாரு சொன்னார் அவர் முழுமையா பாருன்னா நான் ஊருக்கு போயிருவேன் வணக்கம் பவுனம்மா வணக்கம்
4: வணக்கம் வணக்கம்மா
0: இங்க வாங்கம்மா அம்மா வாங்கம்மா அம்மா இந்த நிகழ்ச்சிக்குள்ள ஒரு அதாவது ஒரு ஒரு ஒரு படத்தை பார்க்கும் போது சண்டை இருக்கும் நகைச்சுவை இருக்கும் ஒரு பாடல் இருக்கும் அப்ப இப்ப எங்களுக்கு நீங்க ஒரு பாட்டு பாடணும் அந்த இதுலயே பாட்டை பாருங்க எங்களுக்கு கணபதி அண்ணா ரேவதி அம்மா மற்றும் பலர் கேட்காதவர்கள் இருக்காங்க அந்த பாட்டை ஒரு பாருங்கம்மா முழுசா பாடுங்கம்மா நீங்க இன்னைக்கு நீங்க முழுசா பாடுங்க நாளைக்கு பாருக்கு ஊருக்கு போகணுமா
3: பாடுமா பாடு பாட்டு இருக்கும் பாட்டு பிடிக்கும் பாடுமா பாடு
0: நீங்க பாருங்க அது பாட்டு அப்படி உங்கள மாதிரி பாட முடியாது அதை சரியா அச்சுறுத்தி பாட எல்லாரும் சொல்லிட்டாங்க அது அவ்வளவு நல்லா பாடுறா எல்லா பாட்டுகளையும் நீங்க பாடின எல்லா பாட்டுமே நாங்க ரசிச்ச பாட்டு என்னன்னா அவ்வளவு அந்த தத்துவமா பாடுறீங்க அது அது யாராலையும் முடியாது கடைசி மட்டும் நீங்க பாருங்கம்மா
4: நன்றிங்கம்மா நன்றி
0: பாடுங்க
4: அம்மா ரேடியோ நிப்பாட்டிக்கிறமா ரேடியோ ஓடிக்கிட்டுமா
0: சரி ஓடி போய் ஓடி போய் சின்ன காலம் ஓடி போங்க ஓடி போய் நிப்பாட்டிட்டு விட்டனு ஓடி வாங்க இல்லாட்டி நாங்க எங்களுக்கு அந்த பாட்டு கேட்டு இன்னைக்கு நாங்க எங்களுக்கு இரவு சாப்பிட மாட்டோம்
3: அம்மா
0: தூக்கம் சாப்பிட்டீங்களா அண்ணா சாப்பிட்டு அண்ணா சாப்பிட்டு தூக்கம்
3: வராதான்
0: ஓடி வாங்கம்மா அது உண்மை ஆனா ரேவதி அம்மா அதை பாட மாட்டான்னு நினைக்கிறேன் அது முடியாது அது
2: இல்ல அப்படி இல்ல பவுனம்மா இல்ல தவிர வேற யாராலையும் பாட முடியாதுன்னா அப்புறம் என்னத்துக்கு அந்த இடத்துல நான் பாட நான்
0: என்னன்னா அந்த அதாவது பவுனம்மாட அந்த அசைவு அதுக்குள்ளேயே அவன் அப்படி அந்த பாத்திரமா மாறி சொல்றான் அந்த வேர்ட்ஸ் அப்படியே
2: மெல்ல மெல்ல தொடுங்க
0: அவ விடுபட்டுட்டு அவ எடுத்து கூப்பிடலாம் நிலுங்க நிலுங்க இன்னைக்கு கேப்போம் உண்மையிலே நேற்று அவன் அரசியோட நிப்பாட்டிட்டான் அவ்வளவு இனிமையான குரல் இந்த குரல் எப்படி அசை

0: நீங்க சொல்றது வந்து ஒரு அதாவது ஒரு 8 வயது புள்ள சொல்லுமா
1: மெல்லு தொடுங்க அம்மா சின்ன பிள்ளை மாதிரி என்ன அம்மா பவுனம்மா நீங்க அழைச்சிருந்தீங்க நான் உங்களை அழைச்சேன் திருப்பி அதை கனெக்ட் பண்ணப்பட்டிருக்குது இங்க பாக்க ஓடி வாங்க உங்களா வாங்க வணக்கம்
2: பாட்டு பாட்டு வரி எடுத்து போயிட்டு
1: இருப்பாங்க அது பாடம் அவருக்கு பாடம் எங்கம்மா அம்மா எல்லாரும் எதிர்பார்க்கிறோம் அவங்க
2: அம்மா இவங்க அவங்க வந்தாங்கல்ல ஒரு சகோதரர்
1: அது எங்களுடைய கணபதி அண்ணா கணபதி அண்ணா என்னுடைய அண்ணா
2: ஆமா ஆமாமா அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேம்மா
1: நல்ல நல்ல சந்தோஷம்
3: நீ நல்லா போன நல்லா போன சொல்றது என் கடமை அது வந்து என்ன சொல்ற நான் வந்து அதாவது சொல்றேன் இதே பெருமை சொல்றேன் அருமையா தரேன் அதுதான் உண்மை
1: எங்க இதையும் பாடிட்டீங்கண்ணா இதை பாடிட்டீங்கண்ணா நீங்க ஃபுல்லா ஃபாருக் ஊருக்கு வந்துருவாங்க மற்றது ஜார்ஜ் வந்து ஜார்ஜ் டிக்கெட் புக் பண்ணிடுவாங்க
3: பாட்டு பண்ண நீங்க ஹம்மிங் குடிப்பீங்களா
2: அந்த பாட்டு நீங்க இது இது தெய்வ பிரவில சொல்லுவீங்க
1: என்ன பாட்டு முதல்ல பாடட்டும்
2: அன்பாலே தேடியா அன்பாலே தேடிய அறிவு செல்வம் அதுவும் இல்ல நீங்க வேற ஒண்ணு கூட செய்யலாம் நீங்க வேற ஒரு டூயட் பாட்டு பாடுவோம் ரெண்டு பேருமே சேர்ந்து நம்ம மீராம்மா முன்னாடி அது அப்புறமா தேர்ந்தெடுப்போம் இந்த பாட்டு
1: எனக்கு முன்னால பாடுங்க டூயட்
3: முதல்ல
1: பாடட்டேன்னா அதுக்கப்புறம் நாங்க தொடர்ந்து அதை எடுத்து வரணும் அப்படியே நில்லுங்க எங்க பாடுங்கம்மா முதல்ல எல்லாரும் கேட்க இது விருப்பம் கண பேருடைய உத்தேசம் அதாவது ஃபாரூக் தன் ஊருக்கு போறாராம் உடனே இந்தியா வர்றதுக்கு எங்க பாருங்க அம்மா பாக்க
2: வேண்டும் இதழே இதழே பெயன் வேண்டும் இடையே இடையே தனி வேண்டும்
1: உங்களோட உங்களோட போனை வணிவா பிடிங்க உங்களோட போனை ஏதோ செய்யறது அது சத்தம் குறைஞ்சு எங்க இனி பாடுங்க அங்க பேசுங்க இருக்கா இப்ப பேசுங்க
2: சரிம்மா
1: சரி பாடுங்க இனி பாடுங்க
2: இதழே இதழே தேன் வேண்டும் இடையே இடையே கனி வேண்டும் இதுபோல் இனி நான் வேண்டும் தர வேண்டும் தர வேண்டும் ஆரம் ஆனந்த பாடத்தின் அரிச்சுவடி ஆரம்பமாகட்டும் அனைத்தபடி என்ன இது மெல்ல மெல்ல படுங்கள் ஆனந்த பாடத்தின் அரிச்சுவடி ஆரம்பமாகட்டும் அனைத்தபடி தேனலில் பூலத்தம் தழுத்தபடி என தழுவட்டுமே தினம் இந்த பருவ கொடி இதழே இதழே வேண்டும் இடையே இடையே கனி வேண்டும் இதுபோல் இனி நான் வேண்டும் இன்பம் எல்லாமே

குரல் கொண்டு நான் இருக்க நீராடும் துறை என்று இருக்க நீந்தாத குரல் கொண்டு நான் இருக்க தீராத பாகங்கள் தீர்த்துவிடு எனக்குடையில சேர்த்துவிடு ப்ளீஸ் ஹெல்ப் மீ இதுவே இதுவே என் வேண்டும் ஏட்டையே

0: உங்கள மாதிரி உண்மையா எவ்வளவு ட்ரை பண்ணாலும் கஷ்டம்தான், இருந்தாலும் சொல்ல முடியாது. இப்ப எங்களுடைய ரேவதி அம்மா சில நேரம் அத பாடி பாடி பழகுனா சொல்வா என்றது எனக்கு தெரியும், பாடுவா.
1: சரி,
0: என்னடா அதுக்குள்ளே அப்படியே மூழ்கி பாடுறா, அதுதான் நல்லா இருக்குது. என்ன இந்த பாட்டோட பாட்டு பாடுறேன் சொல்லிக்கொண்டிருந்த கணவர் என்ன
2: கேட்டுக்கொண்டுதான் இருக்கேன். சரி, பேசிக்கொண்டிருக்கேன். அப்படியே
1: அம்மா, நம்ம தளபதி ஐயா ஐயாவும் நானும் ஒரு டூயட் பாட்டு பாடணும்.
0: அது என்ன பாட்டு நீங்க செலக்ட் பண்ணி போட்டு சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை வருது, நல்லா செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு என்ன பாட்டு சொல்லுங்க, அவர்கிட்ட சொல்லலாம். ரெண்டு பேரும் பாடக்கூடிய ஒரு
1: சரிங்கம்மா,
0: பழைய பாடல் எடுத்துங்க.
1: சரிங்கம்மா, நாங்க
2: ஞாயிற்றுக்கிழமை
1: சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க.
2: இப்ப ஒண்ணுமே இல்ல, ஹம்மிங் தான் இந்த பழைய படம் இளையராஜா ஜிக்கி ஜானகி அம்மாவோட கலை காலையும் நீ மாலையும் நீ ஒரே ஹம்மிங் மட்டும் கொடுக்க முடியுமா? ஒரு பல்லவி சரணம் பல்லவி சரணம்.
1: ஐயோ, அது இல்ல, அது வந்து நான் எடுத்து இது ஒரு பாட்டை நான் சரணமான பாட்டு பாடு, அது ராஜ் மராஜ் அது நல்லாதான்
2: பாட்டு ஹம்மிங் தான். வணக்கம் அம்மா,
0: அவர் பாடிட்டார் உள்ள, அம்மா பாடிட்டா. என்ன என்ன மாதிரி ஏறிட்டீங்களா? எப்ப பிளைட் ஏறுவீங்க?
2: அம்மாவுக்கு உண்மையாவே இந்த கழுவுற மீனே நழுவுற மீனே பிடிச்சிட்டீங்க. அவன் நழுவி போனாங்க, நீங்க பிடிச்சு பாட வச்சிருந்தேன். அம்மா மீராம்மா, அம்மாவுக்கு இன்னொரு பட்டம் இழந்தேன்னு இழந்தீங்க. இந்த அம்மா நன்றி அம்மா. பவுனம்மா எங்க அம்மா, நீங்க வந்து இழந்தீங்க, இழந்தீங்க அம்மா.
1: இதே தாமரை
0: இன்னைக்கு தங்கத்தாமரை உண்மையாமா பவுனம்மா, உங்களுக்கு போட்டு உண்மையா உங்களுடைய கடைசி மட்டும் இந்த பாட்டு எங்க பாடினாலும் உங்களை மறக்க முடியாது. எல்லாருக்கும் இதை கேட்டவர்களுக்கு
2: உண்மையா கேட்டா பவுனம்மா தான் ஞாபகம் வரும். எனக்கு இப்ப ராஜசேகர மறந்து போச்சு, இவங்க ஒரு தான் வந்துச்சு இப்ப மெயின்ல. நடைமுறை தரேன் பாடுறதுக்கு,
1: அவங்க இல்லன்னா இப்படி ஒரு பாராட்டு மழையில நான் நினைவே முடியாது. இந்த வானம் அதாவது மீராம்மா, நம்ம சிந்தனை செல்வன் ஐயா, நம்ம எம்டிஆர் வானொலி, இந்த வானங்கள் இல்லைன்னா நான் வந்து அந்த மழையில இந்த பாராட்டு மழையில நினைவே
0: வாழ்த்திருக்கேன். எனக்கும் மழை இல்லாது என்ன அந்த பார்த்த முடிய என்னப்பா குரங்கு கலந்த பயிர் என்ன குரங்குக்கு
2: மந்தி
0: மந்தி இல்ல மந்தி இல்ல வாரணங்கள் என்ன வானரங்கத்துல இருக்க வானரங்கம் தான் வாழ்த்தி இருக்கிற மாதிரி
1: கடல்ல ஒரு மீன் இருக்கு, என்ன சொல்லுவாங்க கடல் கண்ணியா,
0: கடல் கண்ணி
1: அதாவது அந்த பேர் தான் நம்ம பௌர்ணம்மன்
0: மம்மைடு
1: ஜியோ ஜியோ
0: கடல் கண்ணி.
1: அப்படின்னா கடல் கண்ணா அப்படின்னா பாதிங்கன்னா காலெல்லாம் இருக்காது கையெல்லாம் இருக்காது,
0: கீழே அழகா இருக்கும், அழகா இருக்கும். வீட்டை நாங்க புடிச்சு வந்து நம்மளுக்கு வான் பக்கமா வெட்டி நல்லா குணம் பண்ணி வைக்கணும்.
2: அதாவது போன மாதிரி ஒரு அதிசய பிறவி
1: எம்டிஆர் வானொலிக்கு வரவே முடியாது.
0: இது அவ கடல் கண்ணி கடலுக்கு எழுந்து இந்த பாட்டு
1: உங்களுக்குதான் எம்டிஆர்ல நிறைய
0: எல்லாரும் வந்து பௌர்ணமாக்கு பேர் பொருங்க பாப்போம், எந்த பேர் பொருந்ததுன்னு பாப்போம். எங்க பாப்போம் இந்த பாட்டை கேட்டுட்டு மயங்கினவங்க பௌர்ணமாக்கு பேரை கொண்டு கொடுங்க. எங்க ஒரு பேர் ஒன்று வச்சிடலாம் இன்றைக்கு நாங்க எங்க பாக்கலாம். கணபதி அண்ணா, நந்தி அண்ணா, நந்தி அண்ணாக்கு அந்த பாட்டை பாருங்க. அந்த பாட்டை பாருங்க
2: எனக்கு
0: நல்ல பசி வந்தா நான் அம்மிங் கொடுப்பேன், நல்ல பசி அத மட்டும் அம்மிங் வராது எனக்கு, நல்ல பசிக்கணும், அதுவும் பிடிச்ச சாப்பாடு இருக்கணும் அங்க தள்ளி எனக்கு தராம. எங்க
2: பாடுங்கண்ணாட்டேன் காலையும் நீங்க போச்சு காலையும் நீ மாலையும் நீ காக்கும் நீ கடலும் நீ காலையும் நீ மாலையும் நீ இப்ப
1: நாள்
2: கேட்டுட்டு அறுவடிவாகும் தெய்வம் நீ காலையும்
1: நீடுக்கவே
2: இல்லை ரொம்ப நாள்
0: ஆச்சு
2: விழுந்த பழங்களை போலே பருவம் இறைந்தவனே பாலில் வீழ்ந்த பழங்களை போலே பருவம் உருவமும் நிறைந்தவனே மனதினில் மேடை அமைத்தவள் நீயே மின்னல் போல் பாடுதே இந்த காவிய கதையே. நல்ல படம்,
1: நீங்க நல்லா நிறுத்தி நீங்க ரேடியோல எப்படி பாடுறாங்க அதே மாதிரி நீங்க பாடினாதான் எனக்கு எடுத்திருக்கிறது பாட்டு ராகத்துக்கு வரும்.
0: சத்தமா பாடணும். அந்த கீழே உங்களோட பேச்சு வந்து உள்ளுக்குள்ள அமர்ந்து போகுது.
1: இல்ல அந்த பாடல் உங்களுக்கு முழுமையா ராகமா தெரியும்னா அந்த பாடலை எடுங்க. அப்படி தெரியும்
3: பாடுவாரு, அவர் நல்லதான் பாடுவாரு.
1: இல்ல அந்த பாடல வந்து பாடுமான்றதுதான் பேசுறேன். பாடுங்க, நான் பாடத்துமா நானும் ஃபர்ஸ்ட் பாடுங்க.
2: பாடல் இந்த வரிக்க தெரியாது எனக்கு. கதைகள் இது அதான்
1: நான் சொன்னேன்.
2: ஆமா, உங்களுக்கு பேரப்பாட்டா
1: உங்களுக்கு பிடிச்சது?
2: ஓகே, டிஎம்எஸ் பாட்டு, டிஎம்எஸ் பாட்டு சொல்லுமா சிரிக்கும் மான் போ. நீ போன பெண்களுக்கு மான் போ.
1: தாழ்மையா சொல்லுகிற நீங்க வந்து பூ போல பூ போல பிறக்கும் அப்படி சொல்லக்கூடாது. பூ போல பூ போல
0: பிறக்கும் கொஞ்சம் அவன் பாடுவார். உங்களுக்கு அந்த பாட்டை என்னன்னு சொல்றதுதான் அவளுக்கு ஸ்பீடா போன. பூ போல பூ போல போன முதல் சொல்லி கொடுத்தார்.
1: அப்படி அப்படிங்களா? சரிங்க, மன்னிச்சிருங்க. சரிங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க பாடுங்க.
0: அண்ணா பாடி நாங்க எல்லாம் அழுந்து போயிருக்கிறோம். நீங்க ஒரு பக்கம்
1: நான் அவருக்கு பாராட்டு நிறைய கொடுத்துருக்கேன்மா. அவங்க பாட்டை கேட்டுட்டு சொல்லி
0: போட்டுருக்கேன். அத பாருங்க பாப்பா, முடிஞ்சா அந்த விடயத்துல பாடட்டும். உங்க பாப்போம் ஒரு கடைசி ட்ரை. அதுக்கு பிறகு விடுபட்டு கொள்ளலாம். என்னடா நான் நிகழ்ச்சி மாறிக்கொண்டு போகுது.
2: பால் போல பால் போல சிரிக்கும்
1: மான் போ.

0: போல மான் போல சொல்லும் போல இதயத்தை அழும்
1: மான் போல.

0: அப்படி வரும். நீங்க அப்படியே நீங்க கண்டிப்பா பண்ண முடியும்.
1: மலர்பூல சிரிக்கின்ற பிள்ளை கண்டு மகிழாத உயிரும் இல்லை.
2: மழலை சொல் இன்பச் சிங்கில் மடி மீது தவழ்கின்ற முல்லை. மழலை சொல் இன்பச் சிங்கில்
0: பூ போல சிரிக்கும் பால் போல பால் போல சிரிக்கும் நீங்க உள்ளாடும் உயிரென்று கண்டேன்
1: பண்ணுறேன்.
0: உங்களை உள்ளாடும் உயிரென்று கண்டேன் அவள் உருவத்தை நான் என்று கண்டேன்.

0: நீங்க பாருங்க, கல்லாடி கல்லாடி வருவான், தனியாக இன்பத்தை தருவான். இல்ல முதல்ல வந்து நான் சொல்றேன், நீங்க பாடுங்க. சரியா தடுமாறாதீங்க. சரி நீங்க பாடுங்க. முதல் பூ போல பூ போல பிறக்கும், நீங்க பாடுங்க. அடுத்தது நீங்க மான் போல மான் போல துள்ளும், திரும்ப பூ போல பூ போல பிறக்கும், பால் போல சிரிக்கும், பெண் வந்து ஹம்
1: பண்ணணும்.
0: அடுத்தது
1: பிறக்கும் பால் போல பால் போல சிரிக்கும்,
0: மான் போல மான் போல தேன் போல இதயத்தை அழுணும். அடுத்தது பூ போன

0: அந்த ஆண் வந்து
1: சிரிக்கின்ற பிள்ளை கண்டு மகிழாத உயிரும்
0: என்ன இருக்க அவவே அத சொல்லிட்டு பூ போல பிறக்கும் பேர்ந்துதான் நீங்க மான் போல ஆண்

அதுல அந்த அம்மிங்க என்ன பண்ணும். அடுத்தது பெண் பெண்ணீங்க அடுத்தது பவுனம்மா உள்ளாடும் உயிரன்று.

0: உள்ளாடி தள்ளாடி வருவான் தனியாத
1: இன்பத்தை தருவான். அடுத்தது ஆண் பண் ரெண்டு பேரும் ஒரு நிமிஷம் தாங்க. நேரம் சரியாக 1:29 அந்த கணினி நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியாக 12:01. என்னவென்றால் எல்லா குழந்தைகளும் இப்ப தெரியுதானே வயசான குழந்தையா மாறுறாங்க. எல்லா குழந்தையும் துள்ளி விளையாடுறது பாத்தீங்களா, ரொம்ப பூ போல துள்ளுது பால் போட்டு அழகா பாருங்க. எல்லா குழந்தைகள் மாறி துள்ளி பாடினாங்க. எங்களை எல்லாருக்கும் நன்றி நன்றி. அன்பை தெரிவித்துக் கொள்ளலாம். நன்றி, விடைபெற்றுக் கொள்ளலாம். இனி நன்றி நன்றி நன்றி நன்றி மகா நன்றி. நல்லா பாடினீங்க எல்லாரும். அம்மாவுக்கு நன்றி, எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. சரி, எங்கே உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு கொண்டு வர நேரம் இருக்குது. என்னடா அம்மா என்ன அவர்கள் பாட இந்த வானொலியில இது சிறப்பு என்னண்டா, அந்த முயற்சி செய்து அவர்கள் பாட வேணும்னு ஆசைப்படும் போது அதுக்கு இடத்தை நாங்கள் கொடுத்துருவோம் என்றதுக்காகத்தான் கொடுத்திருந்தது. அதனால குழந்தை பிள்ளைகள் போல அவர்கள் பாடினார்கள். பாடினாலும் அருமையா இனிமையாக பாடினார்கள், நல்லா இருந்தது. பாடுவோர் பாடலாம் முயற்சியில நீங்க தயார் பண்ணிக்கொண்டு நீங்க வர வேண்டும் என்று எல்லாரையும் கேட்டுக்கொண்டு. உண்மையிலேயே இன்றைய நிகழ்ச்சியில எல்லாரும் நீங்க வந்து இணைந்து கொண்டீர்கள். செல்வகுமார் நீங்க இணைந்து இணைந்து போனீங்க. செல்வகுமார் பாட்டும் சொல்லல, கடைசியா உங்களுக்குரிய பாட்டு நாங்க தான் எடுக்கணும். பிரகாஷ் நீங்க நிறைவாக நீங்க அழைச்சு கொண்டிருந்தீங்க, ஏதோ சொல்ல போயிங்க நினைக்கிறேன். யாராவது ஏதாவது சொல்ல இருந்தால் உடனே அழைத்து பாருங்க. பாட்டுலயோ இல்லாட்டி நாங்க குழந்தை பிள்ளைகள் கொஞ்சம் துள்ளி விளையாடுனது இப்ப துள்ளி நாங்க எல்லாம் பாடணும் இல்ல, அதை ரசிச்சிருந்தா நீங்க ஏதாவது சொல்லணும்டா உடனே நீங்க வந்து சொல்லிட்டு போக வேணும். உடனே எங்கே வந்து வாழ்த்துக்களை தெரிவித்தால் இல்லாட்டி உங்களோட நடந்த நிகழ்ச்சியோ இல்லாட்டி பாருங்க பாடலையோ. இன்று இணைந்து கொண்டவர்கள் வந்து பவுனம்மா, பி பி பிரகாஷ், சந்தனராஜ் மாமா. மாமா நீங்க பாட்டு தெரியல, இணைங்க மாமா, இணைஞ்சு பாட்டு தந்துருங்கோ. எங்களுடைய அருள் நாகப்பன், நீங்க பாட்டு தெரியல நாகப்பன், ஓடி வாங்கோ பாட்டை தந்துருங்கோ. பிரகாஷ் பாட்டு தெரியல பிரகாஷ், ஓடி வாங்கோ. மற்றது மகாலிங்கம், ராமன், சோமசுந்தரம், ரேவதி அம்மா, சுருதிகா, விஜயராகவன், ஃபாரூக், மற்றது ஞானசேகரம் அண்ணா, ரதீஷ், கலைவாணன் அண்ணா, கணபதி அண்ணா, செல்வகுமார் இணைஞ்சிருந்தீங்க. இணைஞ்சு உங்களோட பாட்டுகளை தந்துடும் போது செல்வகுமார் நீங்களும் பாட்டு தெரியல, நாகப்பன், பிரகாஷ், சந்தன்ராஜ் மாமா மூன்று பேரும் வந்து பாட்டை உடனடியாக தந்துட்டு போனா நல்லா இருக்கும். இன்றைக்கு நிகழ்ச்சியில வெற்றி பெற்றவர்கள் உங்களோட இலக்கங்கள்ல சொல்லிடுறேன். முதலாவது ஜார்ஜ், இது வரையில உங்களோட பேர காரம் இல்லையா? ஐயோ உங்களோட பேர் அந்த இது என்ன வெற்றிக்கு போறத போட்டுட்டு ஜார்ஜோட பேரை எழுதாவிட்டு நல்லா நீங்க வரையில இன்னைக்கு உங்களோட பாட்டு வந்திருக்காரு ஜார்ஜ். நீங்க பாட்டு சொல்லல ஜார்ஜ், சொல்லுங்க.
2: ஆமா அதுக்குதான் அதுக்குதான். இது என்ன படம், என் ராசாவின் மனசிலே படத்துல இருந்து அந்த மீனா பாடம், என்ன பாட்டு, நல்ல பாட்டு.
1: என்ன மீனா பாடுறது என் ராசாவின் மனசுல வரவங்க பாட்டு. பிரகாஷ் நீங்க உங்களோட பாட்டை கொண்டு கொடுங்க, செல்வகுமார் வாங்கோ, என்னோட சந்தனராஜ் மாமா வாங்கோ, வந்து பாட்டை தந்துட்டு போங்க. என்ன பாட்டு அது? சரி, உங்களுக்கு எத்தனை புள்ளிகள் தெரியுமா அது சொல்லுங்க.
2: ஒரு புள்ளி தான்.

0: நல்லா தெரியுமா உங்களுக்கு?
1: ஆமா ஆமா கண்டிப்பா ஒண்ணுதான்.
0: ஒண்ணுதானா? நேற்று மாறி 10-15 இருக்கும்னு சொல்லல நீங்க?
1: இல்ல இல்ல இல்ல
0: உண்டு உண்டு. சரி, உண்மையிலேயே முதல் கீழே போகலாம். கணபதி அண்ணா உண்டு, நீங்க பாட்டை ஞாபகப்படுத்துங்க, நான் சொல்லிக்கொண்டு போறேன் இதுகளை. கணபதி அண்ணா உண்டு, கலைவாணன் அண்ணா உண்டு. அந்த இந்த அண்ணாக்களுக்கு எல்லாம் உண்டு உண்டு ஒரு மாதிரி எடுக்க வச்சுட்டேன். சொந்தத்தை விட கூடாது. கலைவாணன் அண்ணா உண்டு, பவுனம்மா உண்டு, சுருதிகா உண்டு, ரதீஷ் உண்டு, எங்களுடைய ஜார்ஜ் நீங்கள் உண்டு. சரியா? அடுத்தது ரெண்டு ரெண்டு எடுத்தவங்க, ரேவதி அம்மா ரெண்டு, ராமன் ரெண்டு.
1: அன்று
0: வந்த
1: சொந்தமல்லவா பவுனம்மா சூப்பரா பாடினாங்க. அப்புறம் ரேவதி அம்மா பாடினாங்க, அம்மின் கூப்பிட்டாங்க ராவதி அம்மா, நம்ம குட்டி ரேவதி அம்மா, கணபதி ஐயா சூப்பரா பாடினாரு.
0: உடல்நலம்
1: எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம் செல்வகுமார் அவர்களே, வணக்கம் ஜாஜியா, வணக்கம்
0: செல்வகுமார். இணையத்துக்கு நாம மறந்து கொடுக்கலாது, உங்களுக்கு தான் மறந்து சொல்லலாம். சரியா? எதுக்கும் உடல் நலத்தை கவனமா பாத்துக்குங்க. கண்ணை அங்க இங்க அலைய விட வேணாம், மனச அலைய விட வேணாம், கால்களை ஓட கால்களை ஓட விட
1: வேணாம். ஓடி தானமா உழைக்கணும்,
0: கால்கள் ஓடலாம்,
1: ஓடி ஓடி உழைக்கணும்,
0: ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். அதுதான் அவர் செய்கிறார், ஊருக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு. பாட்டை சொல்லுங்க, செல்வகுமார் பாட்டை சொல்லுங்க.
1: என்னுடைய பாடல் வந்து என்ன பாட்டு நினைச்சிட்டு தண்ணி அம்மாட்ட பேசினவனே மறந்து அம்மா பாட்டு.
0: என்ன பாட்டு அது? பிரகாஷ் இணைஞ்சு கொண்டு உங்க பாட்டு தரவனும் பிரகாஷ். நீங்க இப்ப நாளைக்கு பாட்டு இல்ல, ஆக உங்களுக்கு நாங்க பிஜிஎம் மட்டும்தான்
1: போடுவேன். ஆண்டவனை கேட்கிறேன்,
0: ஆடாமல் பாடுகிறேன்.

0: நல்ல பாட்டு, அழகான இனிமையான பாட்டு. சந்திரபாடி மாமா அவர்கள் இணைங்க, செல்வகுமார், செல்வகுமார் சந்திரபாடி மாமா இணைங்க, அவருடைய பாட்டை இங்க கேட்டுலாம். நல்ல பாட்டு நீங்க தேர்ந்தெடுத்துருவீங்க.
1: அவர் என்ன சொன்னாரம்மா, அதை கேட்டீங்களா? எனக்காண்டி பாடின பாட்டு
0: சொன்னாரா?
2: விட
0: சொல்றீங்க,
2: நாளைக்கு
0: சந்திரபாணி மாமா அழைச்சிருங்க. ஒருக்கா செல்வகுமார்
1: செல்வகுமார்
0: சோகத்தோட வந்து
1: உடல்நல
0: குறையா கண்ண அலைவாய
2: விட்டுட்டா?
0: இல்ல கண்ண அலைவாய விட்டுட்டார், அதனால உடல் நலம் மனநலம் குறைஞ்சிட்டு
2: அப்படித்தானே?
0: நாங்க உங்களை சிரிக்க பண்றதுக்கு தான் சொன்னது. ஆனா பார்த்தா மாமா உங்களை பாட்ட சொல்லிருங்க மாமா. என்ன பாட்டு?
2: ஏன் பாட்டு? ஏன் பாட்டு?
0: ஏன் பாட்டு? ஏன் பாட்டு? அவர் பாட்டு சொல்ல இல்ல அங்க. என்ன படம்? என்ன படம் மாமா? மாமா என்ன
2: படம் அது? நெட் வைக்க முடியும்.
0: நாங்க பாக்கோம். ஏன் பாட்டு? ஏன் பாட்டு? என்ன பாட்டு? சரியா? அது எங்க யாரு செல்வகுமார் சோகமா இருக்காங்க? செல்வகுமார் சோகம் எல்லாம் அது நாங்க அது எங்கேயும் நாங்க விட்டுட்டோம்.
1: ஏங்க அவர் தூங்கி ஏஞ்சி வந்துக்கிறாரு, நீங்க சோகம்லாம் இல்ல.
2: ஆமா
1: உடல் நலம்,
0: உடல் நலம். கணபதி அண்ணா இங்க அழைச்சு
1: கொண்டிருக்காரு. இல்லம்மா நம்பர் இல்லம்மா. சந்திரநாதே நீங்க என்னீங்க?
0: கணபதி
2: அண்ணாங்க
0: நினைச்சு பாருங்க. எங்க நாகப்பன் உங்க பாட்டை சொல்லுங்க. நாகப்பன் பாருங்க, இதுல வந்து தான் யோசிக்கிற சொல்லுங்க. நாகப்பன், நாகப்பன், நாகப்பன் உங்களோட புள்ளிய சொல்லு கேட்க போறீங்க. சரி, நான் தான் சொன்னேனே, கணபதி அண்ணா உண்டு, கலைவாணன் உண்டு, பவுனம்மா உண்டு, சுருதிகா உண்டு, ரதீஷ் உண்டு, ஜார்ஜ் உண்டு, ரெண்டு வந்து ரேவதி அம்மா. ஜார்ஜ், ஜார்ஜ் உண்டு, மற்றது ரேவதி அம்மா ரெண்டு, ராமன் ரெண்டு, ராமன், மற்றது ஞானசேகரம் அண்ணா மூன்று, ரதீஷ் நாலு, இன்றைக்கு ரெண்டு நாலு ஆறு எடுத்து வெற்றி பெற்றிருக்கிற நாகப்பன். ஐயா
1: நாகப்பன்
0: எப்பவும் தெரிஞ்ச விஷயம் தானே. சரி, எங்க நாகப்பன் பாட்டு சொல்லுங்க. நாகப்பன்
1: ஸ்ருதிகா
0: வந்து
3: எங்களுடையோட
0: பேட்டி, மகன் மகன்டே மகள பிள்ளை
3: இல்ல, சின்ன
1: மகள் பேசின.
0: எங்க ஃபாரம் ஏதோ சொல்ல வருகிறார். ஃபாரம் டிக்கெட் ஏறிட்டாரு அந்த பிளைட்ல.
3: அம்மா
0: ரெண்டு
3: கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஒன்னு வந்து மடிக்கணி, இன்னொன்னு வந்து பாலாடு இல்லையா? எனக்கு ஒரு மார்க் கொடுத்திருக்கீங்க.
0: இல்ல மடிக்கணி முதலே சொல்லிட்டாங்க, அது வந்து சொன்னது வந்து
3: நாகப்பன்.
0: படிக்கிறாங்கன்னு சொல்லிடுவாங்கன்னு நான் எடுத்து கொடுத்தேன். நீங்க என்ன
2: சுந்தரகுமார்
4: இணைப்புல இருக்காரா?
0: இருக்காரு, இருக்காரு,
2: இப்ப இருக்காருங்க.
0: அப்போது அவருக்கு உடல் நலம் சரியில்லை, நல்லா தூங்கி ஒரு வெட்டு வெட்டி தூங்கி
1: எனக்கு ஒரு பாயிண்ட் போட்டு விட்டுருந்தேன். அப்படியே சொல்லலாம் ட்ரை பண்ணேன்,
0: என்னன்னா செல்வகுமாரா இந்த குடும்பம்
1: எனக்கு ஒரு பாயிண்ட்,
0: அவர் நினைத்திருந்தார் எனக்கு அப்ப தெரிஞ்சிருந்தது. பிரகாஷ் பாண்டியில் செல்வகுமார் எத்தனை போடலாம்? செல்வகுமார் எத்தனைக்கு நினைச்சீங்க?
1: எத்தனை போட்டேன்? அம்மா வணக்கம், அம்மா வணக்கம்.
0: சொல்லுங்க பாரு, நீங்க எத்தனை புள்ளி எடுத்தீங்க பாரு?
1: எனக்கு பத்துமா, பத்துமா பாட்டை கேட்டு வெற்றி அடைஞ்சு பாட்டை நீங்க வாங்கி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா
0: இருக்கு. எல்லா பதிலையும் சரியா தான் நினைச்சாங்களா எல்லாரும் மனசுக்குல, சொல்லத்தான் முடியல.
2: இது ஒரு படத்துல ரேஷன் கடை கையில ரேஷன் கடை வச்சுக்கிட்டு இருக்க பாருங்க, புஷ்பா புஷ்பா புஷ்பா
1: புஷ்பு புஷ்பா. எங்க வீட்டுக்காரு கூப்பிடுறது மாதிரி ஞாபகம் வந்துருச்சு. உங்க வீட்டுக்காரு இப்படிதான்
0: கூப்பிடுவேன்.
4: அம்மா சொல்லுங்கம்மா,
0: சொல்லுங்க உங்க பாட்டு சொல்லுங்க. நாகப்பன் என்னன்னு பாப்போம்.
4: எனக்கு 6000 6000 அம்மா படம்.
0: அது யாரும் கேட்டிருக்காங்களே என்ன பாட்டு?
1: ஆறு புள்ளி எடுக்கனால 6000 ஆறிதாரம் போட்டார். அதுக்கு
4: நேத்து எழுதுனீங்கம்மா பாக்கியராஜ் பாட்டு, வரவே இல்லம்மா எனக்கு.
0: என்னது
4: என்னோட பாட்டு
1: என்னன்னு தெரியல? என் பாட்டு வந்து
4: பாட்டு வந்து மத்த எல்லாரும் பாட்டு வந்து என் பாட்டு வரல.
1: பாட்டு வந்துச்சுங்களா?
4: ஆ, செல்வகுமார் பாட்டு வந்தது, அந்த எதுமோ ஒரு சோக பாட்டு.
0: ஆமா,
4: இடையில
1: போட்டாங்களே அப்புறம் இந்த நேர் நேரத்துக்கு அப்புறம்
4: நேர் நேரத்துக்கு அப்புறம்
0: அப்ப வந்துருச்சு.
1: அப்ப அப்போ வந்திருக்கும். ஆமா பாதில ஐயா ரொம்ப கட் பண்ணாரு, அதுக்கப்புறமா திரும்ப அப்புறமா
2: அதுக்கப்புறம் திரும்ப போடுவாரு.
0: இல்ல இப்ப இப்ப நான் திருப்பி போடுவேன் அப்புறம் அதை கேட்டுக்கொண்டு நீங்க தூங்க சரியா. இப்ப நான் இப்ப உங்களுக்காக நான் ஓன் இங்கே பாட்டு நான் இப்ப போட்டுறேன் முடிஞ்சு போச்சு. இப்ப உங்களுக்காக நான் அதை இப்ப கடைசி பாட்டு ஓன் இங்கே நீதான் சரியா.
1: என்னுடைய பாடல வரல
0: பதினாறு
4: பாருக்கு வந்து பதினாலு சொன்னீங்கம்மா. பதினஞ்சு கலைவாண, பதினாறு செல்வகுமார், பதினேழு கணபதி ஐயா, அவ்வளவுதான்.
0: என்னண்டு
4: ஆமா
0: செல்வகுமார் ஜோர்ஜ் பதினெட்டு என்ன ஜோர்ஜ் பவுனம்மா, பி பி பிரகாஷ், சந்திரராஜ் மாமா, அருள்,
4: நாகம்,
0: ராமன், சோமசுந்தரம், ரேவதி அம்மா, சுருதிகா, விஜயராகவன், ஃபாரூக், மற்றது ஞானசேகரன் அண்ணா, அடுத்தது ரதீஷ், அடுத்தது கலைவாணன், கலைவாணன் அண்ணா, அடுத்தது கணபதி அண்ணா, அடுத்தது செல்வகுமார், அடுத்தது ஜார்ஜ். ஜார்ஜ் முதல் போட்டிருக்கணும், நான் எழுத மறந்துட்டேன். அப்ப சரியா பதினெட்டு அப்ப
2: பத்தொன்பது
0: என்ன என்னைய என்னைய நீங்க எல்லாரும் எல்லாரும் கேட்கறீங்க அப்பா
1: எனக்கு கன்னடா ரோஜாவுக்கும் சேர்த்தம்னா பதினெட்டு
0: பதினெட்டு அம்மா அப்பா சேர்க்கிறதே இல்லையே பாட்டு எனக்கு போடுறதே இல்லை
4: அம்மா. அப்போ பாடம் நடத்துனது தப்பு
0: எப்படி நீங்க கேட்டது ஆனாலும் ஆறி இல்லையா அது என்ன பாட்டு ஓன்னு என்ன பிரச்சனை டாலிங் டாலிங் டாலிங்
4: ஆமா
0: அதுதான் கடைசி பாட்டு இன்றைக்கு என்னடா நாங்க அது நாங்க நேற்று குடுக்கல நீங்க சொன்ன முடியாது நாங்க இன்றைக்கு கொடுத்துடலாம். நாங்க ரேஷன் கடை மாதிரி ஏமாற்ற மாட்டோம்.
1: கலைவாணன் ஐயாவுக்கும்
2: நேற்று கேட்டிருக்காரு நிகழ்ச்சி உள்ள கேட்டு இருந்திருக்காரு இன்னைக்கு லைனே கிடைக்கலங்க எனக்கு நெட்டே கிடைக்கல
0: அப்படின்னு
2: போறீங்க
0: மாமா இவர் என்ன
1: எடுத்து குருவின் வேதனை பண்றதா இல்ல அந்த மாதிரிதான் குருவி நெட்வொர்க் அப்படியா
2: இல்ல ஹலோ ஹலோ அம்மா டவர் கிடைக்கு
1: நெட்வொர்க்ல
0: நெட்வொர்க்கேன் பாட்டு பிள்ளையா வந்து கொண்டு ஓ நெஞ்சம் என்ன ஓ ஓ நெஞ்ச ஓ நெஞ்சே
1: நீடுவாமா
0: கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு டாலிங் டாலிங்களா கிடைச்சிருச்சு. அப்ப இப்ப உண்மையா எல்லாருக்கும் நன்றி சொல்லி நான் விடப்படுறேன்.
1: இதுவரை நேரமும் கதமன் நேரலையில் கண்டுபிடி என்ற நிகழ்ச்சியில் மிக விமர்சையாக நடக்கும் பங்குபெடுத்தவர் அனைவர்களுக்கும் மற்றும் இதை நெறிப்படுத்தி நடத்திய எங்கள் வீராமா அவர்களுக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எங்கள் ஐயா சிம்மன் செல்வன் ஐயா அவர்களுக்கும் நன்றியும் வணக்கம் கூறி விடைபெறுவது கோயிலிருந்து ஜார்ஜ். நன்றி அம்மா.
0: நன்றி
4: ஜார்ஜ்.
0: முதல் நாகப்பன் தான் கடைசி, அவருடைய இடத்தை யாரும் பிடிக்க முடியாது.
1: ஆமா
0: அவர் கல்யாணம் கட்டி போன அப்புறம் நீங்க அதுல இருக்கலாம். இப்ப என்ன அவர் கல்யாணம் கட்டேன் அவர் தான் கடைசியா விட வருவார். எங்க சொல்லுங்க அடுத்து நீங்க விட பாருங்க. யார் விட பாருங்க?
1: இதுவரை கதம்பம் நேரலை நிகழ்ச்சியில் கண்டுபிடி என்ற நிகழ்ச்சி வெகு கோலாகலம்
4: எழுத்து மறந்தா பரவாயில்ல, வார்த்தையே மறந்தா எப்படிமா கண்டுபிடிச்சு.
1: மீராமாவும் மற்றும் 18 அன்பர்களும் அருமையாக கலந்து கொண்டு அருமையாக நிகழ்ச்சியை நடத்திய மீரா சகோதரி அவர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் சிம்மே செல்வன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் என் இதே கைந்த நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புத நிகழ்வில் சந்தி.
0: நன்றி அண்ணா.
2: நன்றி. அடுத்தது வணக்கம் உறவுகளே. இதுவரை நேரமும் கதம்பம் நேரலையில் கண்டுபிடி அப்படிங்கிற தலைப்புல நம்முடைய யார் சொல்வது என்கின்ற தலைப்பு உண்டான அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி இருந்தோம். இதில் 18 உறவுகள் நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த போகும் 19 சிறப்பாக நடத்தியிருந்தார்கள். இதனை சிறப்பாக கேட்டுக்கொண்டிருக்கும் புனச்சனோடன் ஐயா அவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் நேர் நெஞ்சங்களுக்கும் மிகவான இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அருமையாக நிகழ்ச்சியில் பாடி காண்பித்தார்கள் மூவருமே நான்கு பேருமே இயக்குநரமா சேர்த்து அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் சந்திக்கு வர உங்களிடம் இருந்து அன்பு வணக்கங்களோடு விடைபெறுவது உங்கள் செல்வாய் தன்னராஜ். நன்றி, வணக்கம்மா.
0: இன்னொரு விடயம் ஒன்று உங்கள்ட்ட எல்லார்ட்டையும் கேட்கிறேன். இப்ப அதாவது ஒரு சமையல செய்து நாங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு ஒரு ஒரு மேற்பார்வையாளர் இருப்பார், அவரும் சேர்ந்து ஒரு சமையல நீங்க செய்யறீங்க. சாப்பிடும் போது அவருக்கு நீங்க ஒரு ஒரு பாத்திரத்துல போட்டு கொடுத்து அவரும் தானே உங்களோட சேர்ந்து சாப்பிடுவாரு. அப்ப அதையும் எனக்கு மட்டும் பாட்டு கொடுக்கலப்பா.
3: நீங்க எழுதி
0: வச்சிருந்தோட்டால அவர் கொடுக்கல, உனக்கு தேவையில்லம்மா.
3: வேற
0: ஒரு பேர்ல இதுல எழுதி விட போறேன் நிகழ்ச்சி முடியும் வைக்க அதுல உள்ள ஒரு புள்ள வந்து போற மாதிரி இருக்கும்
1: இறைவனுக்கு மற்றும் நிகழ்ச்சியை நேரில் கேட்டுக் கொண்டிருக்கும் அனைத்து நேரங்களுக்கும் இரவு மற்றும் பகல் வணக்கத்தை தெரிவிக்கொள்கிறேன். இன்று நடைபெற்ற சம்மேளனத்தில் கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சியில் ஏற்றப்பட்ட அனைத்து அன்பு இல்லங்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து என்னுடைய ஆசையை நிறைவேற்றி தந்த இளங்குவின் அம்மா அவர்களுக்கும், நாகப்பட்டினத்தில் சேர்ந்த இசைக்குவில் அம்மா பயனம்மா அவர்களுக்கும், மற்றும் பாரிய ரேவதம்மா எல்லாருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்து அன்று அப்பா செல்வன் பாடல்களுக்கும் வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி. அடுத்து நாகப்பன்.
5: இன்றைய தினம் கடம்பம் நேர்லை நிகழ்ச்சியில் கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சியும் இனி பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியும் இடம்பெற்றது. இந்த நிகழ்ச்சியை இரண்டு சிறப்பித்த அன்பு உறவுகளுக்கும் நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்திய மீராம்மா அவர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் சுனி சமன் ஐயா அவர்களுக்கும் வணக்கம் நன்றியும் கூறி விடைபெறுவது கோயம்புத்தூர்லிருந்து ஏஆர் நாகப்பன். நன்றி அம்மா.
0: நன்றி நாகப்பன். உங்களோட பாடல் வரும், நீங்க கேளுங்க. இது நேற்று உங்களுக்கு தர கேட்கவில்லை என்றதனால இந்த பாட்டை இன்றைக்கு நிறைவாக வருகிறது. நன்றி ஐயா. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி,
5: நன்றி, நன்றி அம்மா. வணக்கம்.
0: நல்லது என் அன்பு உறவுகளே, இதுவரை நேரம் நீங்க கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சி, யார் சொல்வதோ யார் சொல்வதோ என்ற கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சி நீங்க கேட்டு மகிழ்ந்தீர்கள். இதில் இணைந்து சிறப்பித்த என் அன்பு உறவுகளுக்கும் கேட்டு ரசித்த உறவுகளுக்கும் இணைய முடியாமல் சற்று தளர்வா இருந்தாலும் நீங்கள் கேட்டு ரசித்திருப்பீர்கள். உங்களுக்கும் அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு அங்கிருக்கும் பொழுதும் இங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனியை வேண்டிக் கொண்டு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உடமே விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு மீரா. இந்த நிறைவான பாடல் வந்து எங்களுடைய நாகப்பன் கேட்ட பாடல், அது எல்லோருக்காகவும் ஒலிக்கிறது. நல்லது என் அன்பு உறவுகளே, நன்றி, வணக்கம். நேரம் சரியாக இப்பொழுது 2 மணி, அது கனடிய நேரம், இந்திய இலங்கை நேரம் சரியாக 12:31. நீங்களும் இந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். நன்றி, வணக்கம். இது நாகப்பன் நேற்று கேட்ட பாடல், அவர் கேட்கவில்லை என்பதற்காக

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் NTR FM ரேடியோ கனடா. மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நேயர் விருப்பம் நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று நல்ல செய்தியை கூறிக்கொண்டு நீங்கள் இதுவரை நேரமும் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் சொல்லோடு பாடல் நேயர் விருப்பம் பாடல்கள் ஒலிக்க இருக்கின்றன. வாரம் முழு நாளும் தினமும் ஒலிக்கும் கதம்பம் 60 பல்வேறு நிகழ்வுகள். அந்த நிகழ்வுகளிலே இன்றைய நாள் நிகழ்ந்த சொல்லூடு பாடல் நிகழ்வு மிகவும் அற்புதமாக சிறப்பாக கோலாகலமாக எல்லோரும் விரும்பக்கூடிய வகையில் ஒலித்துச் சென்றதற்கு பல சான்றுகள் இங்கே வரவேற்புகளும் வாழ்த்துக்களும் உற்சாகமான கருத்துக்களும் பகிரப்பட்டிருப்பதை இந்த நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நான் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். சொல்லோடு பாடல் நிகழ்வுக்காக தெரிவு செய்து கொண்டு வரப்பட்ட பதம் மனம், மௌனம், வறுமை, பொறுமை, கடன், கோவில், கொண்டாட்டம், சந்தேகம், விதி, விருப்பம் என்ற 10 பதங்கள் கொண்டு வரப்பட்ட வேளையிலே ஒவ்வொருவராக வந்து தங்களுக்கு விரும்பிய பதங்களை தெரிவு செய்து அதற்குரிய கருத்துக்களை தங்களுக்கு தெரிந்த வகையில் எங்களோடு பகிர்ந்து எங்களுக்கு தெரிந்ததை அவர்களோடும் பகிர்ந்து ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டு பல விடயங்களை பெற்றுக் கொண்டோம். பங்கு பற்றிய நேயர்களுக்கு பக்குவமாக அவர்கள் தங்கள் கருத்துக்களை சுதந்திரமாக தெரிவிக்கக்கூடிய வகையில் நேரங்கள் ஒதுக்கி கொடுக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொருவரும் வந்து தங்கள் உள்ள கருத்துக்களை அழகாக வெளிப்படுத்தி திருப்தி அடைந்த வேளையிலே அவர்கள் மகளும் வண்ணம் அவர்கள் மனதுக்கு பிடித்த பாடல்களை பதிவு செய்யுங்கள், நேயர் நேரமாக ஒலிக்கப்படும் என்ற வேளை தங்கள் மன விருப்பத்தில் தோன்றிய பாடல்களை உடனடியாக தெரிவு செய்து தந்து சென்றது பெருமதிப்புக்குரியதாம் போற்றக்கூடியதாகும். அந்த வகையில் முதலில் வரும் பாடலை வந்து இணைந்து கொண்டார் நீண்ட நாட்களுக்கு பின்பு எங்கள் அன்பு ஜெகபரஷாதிக் அவர்கள் நாகப்பட்டினம் நாகூரில் இருந்து. அவர் மனம் என்ற பதத்தை தாங்கி வந்து பல விடயங்களை பரிமாறிக்கொண்டு தனக்கு விருப்பமான பாடலாக வல்லவனுக்கு வல்லவன் என்ற திரைப்படத்திலிருந்து மனம் என்னும் மேடை மேலே என்ற பாடலை கேட்டவளை ஒலிக்கின்றது அந்த பாடல் இப்பொழுது.

பாடலாக கோவில் என்ற பதம் தாங்கி அற்புதமாக ஆன்மீக துறையிலே தன் கருத்தை வெளியிட்டு எங்கள் எல்லோரும் பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சியை தேடிக்கொண்ட அன்பு மகள் கஸ்தூரி ஜெயந்தன், அவர் இங்கிலாந்திலிருந்து இணைந்து தனக்கு கொடுத்த நேரத்தை அழகாக பயன்படுத்தி பேசிய வேளையிலே ஒரு ஆலயம் என்பது வீடாகும் என்ற பாடல் தனக்கு தோன்றுகின்றது. அந்த பாடலை கொடுங்கள் என்ற வேளையிலே இப்பொழுது முன்றியல் தமிழ் வானொலி அவருக்காக சுமதி என் சுந்தரி திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து அந்த பாடலை ஒலிக்க வைக்கின்றது. நாங்களும் கேட்போம்.

0: அடுத்து வரும் பாடல் தஞ்சாவூர் நாச்சியார் கோவில் ஆர் தேவா நீங்கள் கடன் என்ற பதம் தெரிவு செய்து அதற்குரிய கருத்துக்களை எல்லாம் அழகாக நகைச்சுவையோடு பரிமாறிவிட்டு வரவு விட்டனா செலவு பத்தனா என்ற ஒரு தத்துவமான பாடலை அழகாக கேட்டு மகள வைக்கின்றீர்கள். பாமா விஜயம் திரைப்படத்தில் இருந்து.
1: வரவு எட்டனா செலவு பத்தனா அதிகம் ரெண்டனா கடைசியில் துந்தனா.

பிள்ளைகள் புதுசா பெருசா வாழ்வது பொருத்தாது, அப்பா வாழ்வது பொருத்தாது. வயசு பிள்ளைகள் புதுசா பெருசா வாழ்வது பொருத்தாது, அப்பா வாழ்வது பொருத்தாது. வாடகை சோபா.

அடுத்த ஒலிக்க இருக்கும் அற்புதமான ஒரு பாடல். எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ச்சி கண்டிருக்கின்றார் மொன்றியல் தமிழ் வானொலியில் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் அன்பு மகள் கே அனுஷியா கிருஷ்ணன், திருமதி கே அனுஷியா கிருஷ்ணன் அவர்கள். அவர் விதி என்ற பதத்தை தெரிவு செய்து இவ்வளவு அற்புதமாக தத்துவ கருத்துக்களை எல்லாம் தமிழிலே கூறுவதற்கு பாண்டித்யம் பெற்றிருக்கின்றார் என்றுதான் கூற வேண்டும். அனுஷியா, அழகாக நீங்கள் சொல்லி முடித்து பாடல் என்ன வேண்டும் என்று கேட்டவுடன் சொல்லாதே யாரும் கேட்டால் என்ற சொர்க்கம் திரைப்படுத்த பாடலை தந்தீர்கள் அல்லவா, இதோ அந்த பாடல் உங்களோடு நாங்கள் முனைந்து கேட்போம். அந்த பாடலை சொல்லோடு பாடல் நேயர் விருப்பத்திலே.

நசுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை. வேறு ஒன்றும் நாம் செய்ய தேவையில்லை. கேட்போம் உரிமை, கேட்போம் உரிமை, உரிமை, உரிமை, உரிமை.

அமைதியாகப்பட்டது வலியது, அதை யாரும் வெல்ல முடியாது. பாண்டவாளம் பார்க்கலையோ, ஜானகியை விட்டு ஸ்ரீராமனையே பிரிக்கலையோ, பெரியவா சொன்ன வேதங்கள் பொய்யில்லை. ஆகவே விதி

இனியும் நேயர்களாக இணைந்து வரும் வேளையிலே நான் மட்டும் சளைத்தவனா என்ன என்று கேட்கும் வண்ணம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களும் சந்தேகம் என்ற பதத்தை தெரிவு செய்து என்ன அழகாக கலந்துரை

சந்தேகம் கொண்டவர்கள் கண்ணீரை காணாமல் ஓய்ந்ததும் இல்லை. அவர்கள் கண்மூடி தலையணையில் சாய்ந்ததும் இல்லை. சந்தேகக் கோடு

அது கத்தியாச்சு உத்தமியின் உயிருக்கு. சந்தேக கோடு அது சந்தோஷம் கேடு, இதை மறந்தவர் வீடு துன்பம் வளர்ந்திடும் காடு, துன்பம்

வாய் கையிலே ஒன்று பட்டாய் வழி நெடுகே கூட வந்தாய் வாய் கையிலே ஒன்று பட்டாய்.

பார்த்துக் கொண்டாள் தன்னையே. சந்தேக கோடு அது

அந்த உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தித்திக்கும் தீனான பாடல்கள் தாங்கள் தாங்கள் சொந்த எண்ணத்திலே தெரிவு செய்து இங்கே பதிவு செய்த பாடல் எங்கள் எல்லோருக்கும் பொருத்தமாக இருக்கும் வகையிலே மீண்டும் ஒரு பாடல் கேட்க இருக்கின்றோம். அந்த பாடலை அன்புடனே வந்தார் தமிழ்நாடு இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா அவர்கள். ஷியாமலா பிரபா எவ்வளவு அளவாக கொண்டாட்டம் என்ற பதத்தை தெரிவு செய்து எத்தனையோ விதமான கொண்டாட்டம் மக்களுக்குள்ளே உண்டு. நாங்கள் எப்படியெல்லாம் கொண்டாடுகிறோம், அந்த கொண்டாட்டத்துக்கு மனநிலை காரணம், மகிழ்ச்சி காரணம் என்ற கருத்தை எல்லாம் அள்ளி தெளித்துவிட்டு அவர் எல்லோரும் கொண்டாடுவது கொண்டாட்டம், எல்லாம் கொண்டாட்டம் என்ற வகையிலே எல்லாரும் கொண்டாடுவோம் என்ற ஒரு அற்புதமான பாடல் பாவ மன்னிப்பு திரைப்படத்திலிருந்து கேட்டு சென்றிருந்தார். ஷியாமலா, உங்கள் பாடலோடு நாங்கள் இணைகின்றோம். இருக்கின்றது எல்லோரும் கொண்டாடுவோம்.

அடுத்த பாடல் நெய்வேலி அரசடிக்குப்பம் சரவணன் நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் ஒலிக்க இருக்கின்றது. எப்பொழுதும் வந்தால் பல உதாரணங்களை எல்லாம் படித்ததிலும் கேட்டதிலும் அனுபவத்திலும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் வேளையிலே கதையாகவும் சிலவற்றை கூறுவீர்கள் என்று நீங்கள் தெரிவு செய்த பாடல் பொறுமை. அற்புதமான ஒரு திரை ஒரு பதம். பொறுமை என்ற பதத்துக்கு பல உதாரணங்களையும் கூறி சிறுகதைகளையும் கூறிவிட்டு எனக்கு ஞாபகத்துக்கு வருகின்றது ஆகட்டும்டா தம்பி ராஜா என்ற பாடல். நல்ல நேரம் திரைப்படத்தில் கேட்க வேண்டும் என்று கேட்ட வேளையிலே உங்களோடு நாங்களும் இணைந்து கேட்க இருக்கின்றோம். ஒலிக்கின்றது சரவணன் ஆகட்டும்டா தம்பி ராஜா என்ற பாடல்.

பண்ணையா பதமா செல்லையா ஆகட்டுந்தான் தம்பி ராஜா நடராஜா மெதுவா பண்ணையா பதமா செல்லையா

பொண்ணு

இந்த சொல்லோடு பாடல் நிகழ்விலே நாங்கள் கொண்டு வந்த வடிவம் சிறப்பாக அமைகின்றது. நேயர்களுக்கு போதிய அளவு நேரம் கொடுத்து அவர்களுடைய உள்ள கிடக்குகளை வெளியே தாங்கிக் கொள்ளும் ஒரு பதமாக, தாங்கிக் கொள்ளும் ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கின்றது. உறவுகள் வந்து தங்கள் உள்ளத்தில் பட்ட கருத்துக்களை அழகாக வெளிப்படுத்துவதற்கு நல்ல நேரம் கொடுத்து அவர்களுடைய உள்ளத்தில் உள்ள சுமைகளை இறக்குவது போன்ற கருத்துக்களை கூட நாங்கள் பரிமாறிக்கொள்ளக்கூடியதாகவும், அவர்களுக்கு ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய வகையில் நாங்கள் செவிமடுத்துக் கொள்ளக்கூடும், அவர்கள் அதை கேட்டு மனம் ஆறுதல் அடையக்கூடியதும், ஒரு சுமையை இறங்கி வைத்து விட்டேன் என்ற ஒரு உணர்வை பெறும் வகையிலும் இந்த நிகழ்ச்சி அமைந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் அவர்கள் வந்து எவ்வளவோ உள்ள கிடக்குகளை வெளியே முடியாமல் தவித்துக் கொண்டிருந்திருக்கின்றார். அதை எங்கே எப்படி இறக்கி வைப்பதென்று தெரியாத வகையிலே அவர் வறுமை என்ற பதத்தை எடுத்து என்ன அற்புதமாக அனுபவத்தை அப்படியே பகிர்ந்து விட்டார் எங்களோடு. அது மட்டுமல்ல, இறுதியிலே எங்கே இறக்கி வைப்பது இந்த சுமையை என்று எண்ணியிருந்தேன் என்று எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்துவிட்டது மொன்றியல் தமிழ் வானிலை என்று திருப்தியாக மனநிறைவோடு கூறியது எங்கள் எல்லோருக்கும் கேட்டு மனநிறைவு அடையக்கூடியதா இருக்கின்றது. அந்த வகையில் அவர் ஒரு பாடல் தந்திருந்தார். ஏனென்றால் இசைதான் இந்த வறுமையை நீக்குவதற்கு ஒரு நல்லதோர் ஆயுதம் என்பது போன்று, பாட்டு ஒன்னு பாடு தம்பி என்ற வறுமையின் நிறம் சிவப்பு திரைப்படுத்து பாடலையும் அப்படியே கேட்டிருந்தார். இதோ அந்த பாடல் ஞானசேகரன். என்றும் நீங்கள் வறுமையிலும் செம்மையாக வாழ வேண்டும் என்ற கருத்தை அற்புதமாக வாழ்ந்து காட்டி எங்களுக்கு எடுத்துக் கூறியிருக்கின்றீர்கள். நன்றிகள்.

மௌனம் என்ற பதத்தை தெரிவு செய்து மௌனம் அமைதி என்பதும் வித்தியாசங்களை எல்லாம் அழகுபுற எடுத்துக்காட்டி மௌனத்தினால் வந்த நன்மைகள் அமைதியினால் வந்த நன்மைகள் என்று பலவிடமாக எங்களோடு சிறுவயதாக இருந்தாலும் அழகாக எடுத்து எம்பி இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்தார் தர்மபுரி வழக்கறிஞர் ராஜராஜன் அவர்கள். ராஜராஜன் அவர்கள் மௌனம் என்ற அந்த பதத்துக்குரிய கருத்துக்களை பரிமாறிவிட்டு தனக்கு விருப்பமாக ஒரு பாடலை VIP என்ற திரைப்படத்திலிருந்து மின்னல் ஒரு கோடி என்ற பாடலை கேட்டவளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

நீண்ட நேர அழைப்பில் இருந்து களைப்படையாமல் தொடர்ந்தும் அழைத்து இறுதி நேரத்தில் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் வேளையாவது ஓடி வந்து விடுவோம் என்று வந்துவிட்டார் அன்பு மகள் ரேவதி, கே கே நகர் சென்னையில் இருந்து. எஞ்சியிருந்த பதம் விருப்பம் என்ற பதம். அந்த விருப்பம் என்ற பதத்தை விருப்பத்தோடு எடுத்து தன்னுடைய விருப்பத்துக்குரிய கருத்துக்களை அழகாக தெரிவு செய்து தெளிவாக வெளிப்படுத்திய வேளை நாங்களும் அவரோடு கலந்துருவாடி விருப்பம் என்றால் என்ன என்ன என்ன என்றும் விருப்பம் எண்ணத்துக்குரியது, அதை செயல்படுத்துவது உள்ளம்தான், உள்ளத்தின் முடிவினால் தான், உள்ளத்தின் முடிவோடு தான் என்ற கருத்துக்களை எல்லாம் கலந்துவிட்டு வீடு சிறப்பாக இருக்க வேண்டும், அதுதான் விருப்பம் தனக்கு என்றும் எல்லாவற்றையும் நான் சிறப்பாக செய்து கொண்டு வருகின்றேன் என்னை பொறுத்த மட்டும் என்றும் கூறிவிட்டு அவர் கேட்ட பாடல் அவன் அவள் அது என்ற திரைப்படத்திலிருந்து இல்லம் சங்கீதம் என்ற அற்புதமான வரியோடு பாட வைத்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர செய்தார்.

இருந்தது அந்த பாடல். அன்பு உறவுகளை, நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தது சொல்லோடு பாடல் நிகழ்வை அலங்கரித்து இணைந்து சிறப்பித்த நேயர்கள் ஆக வந்து உறவுகளில் ஒரு மகள வைத்து கருத்துக்களை தாராளமாக பகிர்ந்து கொண்டு தங்கள் மனவிருப்பத்து கேட்ட பாடலையும் கேட்ட வேளை ஒளிபரப்பி இருக்கின்றேன். அந்த பாடல்களை தொகுத்து வழங்கியிருக்கின்றேன். என திருப்தியோடும் நான் இந்த சொல்லோடு பாடல் நிகழ்வை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணி உங்கள் அனுமதியோடு நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். மீண்டும் சந்திக்கலாம் தானே என்ற அந்த நம்பிக்கையோடு கட்டளையை நிறைவுக்கு கொண்டு வந்துவிட்டேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக என்றும் அன்புடன் தமிழோடும் இசையோடும்.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை.

0: என்றொரு இன உள்ளு, தமிழன் என்றொரு இன உள்ளு, தனிய அவர் பொரு குணவுண்டு, தனிய அவர் பொரு குணவுண்டு, அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர்.

விளக்கேற்றி வைக்கிறேன் விடிய விடிய எரியட்டும். இனிமையான இந்த பாடல் சூதாட்டம் என்ற திரைப்படத்து பாடல். இந்த பாடல் இன்று முதல் பாடலாக தந்து நேர் நேரத்தை ஆரம்பிக்கின்றார். தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் இவர் கேட்கும் பாடலை வளமை போல என்றும் தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன் பத்மினி சேரலாதன் சண்முகப்பிரியா அவர்களோடு எடப்பாடி வெள்ளாண்டி வரசு துறை பாண்டியன் காந்திமதி இவர்களும் இணைந்து கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

0: இரண்டாவது பாடலாக ஒலிக்க இருக்கும் ஒரு அற்புதமான பாடல் பத்ரகாளி திரைப்படுத்த பாடல். கேட்டலே அங்கே என்ற முதல் வரியை கொண்டு ஆரம்பிக்கும் அந்த பாடலை பழமையாக போல இன்றும் இந்த நாள் வாழ்த்துக்களை தந்து கேட்கின்றார் தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். அவர்களோடு இணைந்து கண்ணன் சங்கரை, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா மற்றும் ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா இவர்களோடு ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும் இணைந்து கேட்கின்றார்கள்.
1: அந்த ஞாபகமா இதையாவது போட்டு இருங்க.
2: கொண்டாடி போடுறேன், நல்லா போடுறேன்.

அடுத்து வரும் பாடல் தருவது வளமை போல தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா. ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லட்சசாரா, மதுசுரை சிவசங்கரன் மற்றும் நட்பவி நரமுகையாள் தமிழ் இனியாள் இவர்கள் இணைந்து கேட்கும் இந்த இனிமையான பாடல் உன்னை அன்று யாரிடம் என் கதையை சொல்வேன் என்ற பாடல் அல்லி என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கின்றார் ஒலிக்கின்றது பாடல்.

முதலில் தமிழ் வானொலியின் காற்றலையிலே ஒலித்து வரும் பாடல்கள். அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் பிரம்மா திரைப்படத்து பாடல். நடப்பது நடக்கட்டும், கிடைப்பது கிடைக்கட்டும் என்ற அற்புதமான கருத்தை கொண்ட பாடலை வளமை போல இன்றும் நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராபிக் அவர்கள் ரிஸ்வான் நாஜார் நஜீமா ஜமான் தௌபிக் இவர்களை முனைத்து கேட்கும் வழி ஒலிக்கிறது அந்த பாடல்.

உறவுகளே, நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நேயர் நேரம் திரைப்பட பாடல்கள். அன்பு உறவுகள் தந்த பாடலாக

வண்ணக்கிளி சொன்ன மொழி என்ன மொழியோ என்று இந்த பாடலை கேட்கின்றார் அரசடி குப்பம் சரவணன். யாம் இருக்க பயமே நீங்கள் தான், நீங்கள் மட்டுமல்லாமல் உங்களோடு இணைந்து தங்கம் சரவணன் பெரியசாமி ஜனனி நீங்கள் இணைந்து கேட்கும் இந்த பாடல் தெய்வ தாயத்திரைப்படுத்து பாடல், நாங்களும் கேட்கின்றோம்.

மனிதன் மனிதன் எவன்தான் மனிதன் என்ற ஒரு பாடல், மனிதன் என்ற திரைப்படத்து பாடல். இந்த பாடலை இன்று கேட்க விரும்புகின்றார் அம்மையப்பனிலிருந்து அன்பு பேத்தி சிவரஞ்சினி. நீங்கள் நீங்கள் கேட்கும் இந்த பாடலை எங்களோடு செவி மடுக்கின்றார்கள் சித்ரா, சுஸ்மிதா, ஃபாரூக், ஷேக் அப்துல்லா.

அடுத்த வரைக்கும் இருக்கும் இனிமையான ஒரு பாடல், உன்னை காதலி என்று சொல்லவா என்ற கோட்டை திரைப்பட பாடல். இந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது தமிழ்நாடு சிதம்பரம் மண்டிகேட் சிறுவை சந்தன்ராஜ் உங்களுக்காக.

தீவிரம் இனிமையான பாடல். மழை பெய்யும் நேரம் என்ற ரவிகுண்டா திரைப்படத்து பாடல். இந்த பாடலை கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ராஜேஷ் கற்க அனுப்புகிறோம். ஒலிக்கின்றது பாடல்.

இறுதியாக ஒரு பாடல் அந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வண்ணம் வளைகுடாமன் குவைத் நாட்டை ஜோர்ஜ் நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள் அதாகப்பட்டது மகாஜனங்களே என்ற திரைப்படத்திலிருந்து இதுக்குத்தானே ஆசைப்பட்டாய் என்ற பாடலை கேட்டு மகள விரும்புகிறீர்கள் ஒலிக்கின்றது பாடல்.

0: என்றொரு இன உண்டு, தமிழன் என்றொரு இன உண்டு, தனியே அவர் பொரு குணவுண்டு, தனியே அவர் பொரு குணவுண்டு, அமிழ்தும் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம்.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஓர் நீர் நிலத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.
2: வணக்கம் என் அன்பர்களுக்கு. இப்பொழுது காட்டளிக்கு வருகிறது சிறி சிறி நிகழ்ச்சி. மோண்டியல் தமிழ் வானொலியோடு இணைந்திருப்போம். உங்களோட காட்டளியில் இப்பொழுது இணைந்து கொள்வது பிரியமுடன் ரதீஷ். சிறி சிறி நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கக்கூடிய நகைச்சுவை நிகழ்ச்சிகளை நாங்கள் கேட்டு மகிழலாம்.
3: முடியுமா?
4: அடி வாங்குவேன் போடா.
3: 10,000 தானே சொல்லுங்க, என்ன பண்ணும்? என்ன அண்ணான்டா?